5:38 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 வேலூர் எஃப்எம் 100.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மணி கிருஷ்ணசுவாமி பாடிய லக்ஷ்மி கவச்சம்

தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிறைவாக லதா மாலதி பாடிய ஸ்ரீ துளசி ஸ்தோத்திரம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நள்ளிரவிலிருந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 6:01. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். பக்திமயமான இந்த காலை பொழுதில் நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. நிகழ்ச்சியில் முதலில் ஒலிக்க வரும் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல் இது. உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றிய இந்த பாடலுக்கு இசை டி.பி. ராமச்சந்திரன். முழு முதற் கடவுளான விநாயகரை போற்றி வரும் பாடல் இது.

நேரம் 6:05. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் பக்தி பாடல்களோடு. அறம், பொருள், இன்பம் மற்றும் வீடு பேறு ஆகியவற்றை மகாலட்சுமியின் 4 கரங்கள் மனிதர்களின் வாழ்க்கையின் முக்கிய கடமைகளாக வலியுறுத்துகின்றன. அத்தகு பெருமைமிகு மகாலட்சுமி போற்றி வரும் பாடல் இது. மகாநதி சோபனா பாடிய பாடல் இது.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் கே வீரமணி பாடியது. கே சோமுவின் வரிகளுக்கு இசை வீரமணி மற்றும் சோமு. சபரிமலையில் உள்ள 18 படிகளும் மனித வாழ்க்கையின் ஆன்மீக பயணத்தை குறிக்கின்றன. இந்த 18 நிலைகளையும் கடந்து வரும் பக்தன் தனது அகந்தையை ஒழித்து இறைவனை அடைகிறான் என்பதே இதன் தத்துவம். இத்தகைய தத்துவத்தை வலியுறுத்திய சபரிமலை ஐயப்பனை போற்றி வரும் பாடல் இது.

0: சபரிமலை சென்றிடுவோம்.
1: நேரம் 6:14. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். பக்தி பாடல்கள் தொகுப்புகளோடு அந்த வகையில் நிகழ்ச்சியில் இடம்பெறவிருக்கும் அடுத்த பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பாடல். இது உளுந்தூர் பேட்டை சண்முகம் இயற்றிய இந்த பாடலுக்கு இசை தேவன். மனித உடலும் சிம்ம முகமும் கொண்ட தர்மத்தை காக்க எடுத்த மகாவிஷ்ணுவின் அவதாரமே நரசிம்ம அவதாரம். அத்தகு புகழ்பெற்ற நரசிம்மரை போற்றி வரும் பாடல் இது.

நேரம் 6:19. விவித் பாரதி 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் BS சீரேகா பாடிய பாடல். இது கே சதாசிவத்தின் வரிகளுக்கு இசை எல் கிருஷ்ணன். ஹனுமனுக்கு இலக்கணம் கற்பித்த குரு சூரிய பகவான் ஆவாரா. சூரியனிடம் கல்வி கற்று சர்வ வியாக்கரண பண்டிதன் என்ற பட்டத்தை பெற்ற அனுமன் கோவில்களில் 9 முக்கிய வடிவங்களில் காட்சியளிக்கிறார் என்று புராணங்களில் சொல்லப்படுகின்றது. அத்தகைய பெருமை மிக அனுமனை போற்றி வரும் பாடலிதோ.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடலை பாடியிருப்பவர் டி எம் சவுந்தரராஜன். பாடலுக்கு வரிகள் கோவை கூத்தன். உலகின் முதல் யோகியாகவும் ஞானத்தின் அதிபதியாகவும் கருதப்படும் சிவபெருமானது பாடலிது.

எல்லார் ஈஸ்வரி பாடியிருந்த பாடலை கேட்டோம். கீதா பிரியனின் வரிகளுக்கு இசை எல் கிருஷ்ணன். நேரம் 6:31. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், பக்தி பாடல்கள் வரிசைகளோடு. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ஜிக்கி பாடிய பாடல் இது.

நேரம் 6:35. இறைவனது புகழ்பாடும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பக்தி பாடல்களோடு அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் எஸ் அன்வரலி பாதுஷா பாடிய பாடல். இது உடன் பாடியிருப்பவர் எஸ் சரளா. கவிஞர் தா காசிமின் வரிகளுக்கு டி கே ராமமூர்த்தி இசையமைத்திருக்கிறார்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் அருணகிரி பாடிய பாடல். இது மதுராந்தகம் குமார் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்கிறார். இப்பொழுது இந்த பாடலை நாம் இப்பொழுது கேட்கலாம்.

0: விவித் பாரதி தமிழகம் 102.3 ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய நேயர்கள் மைலி பட்டாபி அவர்கள் வந்து குடும்பத்தினருடன் நிகழ்ச்சியை வந்து கேட்டு ரசிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களும், அரியலூர் வாரியங்காவலேருந்து கதிரவன் அவர்களும், வைத்தியநாதன் அம்மாபேட்டையிலிருந்தும், பொன்னியம்மன் மேடை வன்னி கணேசன் அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அன்பராணி புதுச்சேரி, கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் அவர்கள், கருப்பணன் ரங்கசாமி அவங்க கோயம்புத்தூர்லேருந்தும், கமலா வரதன் அவர்களும், அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேயர்கள் நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்தும், தொடர்ந்து பிரபாகரன் பிரியதர்ஷன் அவர்களும், பன்னீர்செல்வம் அவர்களும், அடுத்து நம்மளுடைய நேயர்கள் பர்வதவர்த்தினி, சென்னை பழைய வனாரப்பட்டி சோமசுந்தர பிரபு, தேனி ஹரிராம், செந்தில் குமரன் சுண்ணாம்புக்குளத்திலிருந்தும், சேகர் ராஜமாணிக்கம், கோபி ஆண்டிமடம், கார்த்திகேயன் மந்திரமூர்த்தி நாகர்கோவிலிருந்தும், முகமது மியான், தாமலேரி மெக்கானிக் சரவணன் அவர்கள், ஆத்தூர் ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி மேலப்படுதான், இவங்க எல்லாருமே வந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிட்ருக்கேன். புரசைவாக்கம் ரீஜா மனோகரன்லாம் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அவங்களுடைய பதிவுகள் படிச்சிடலாம். இப்போ நம்ம கேட்க போகிறது காலை 6:45 மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள கனடா வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்த் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான தற்போதைய முயற்சிகள் குறித்தும் அவர் விவாதித்தார். வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி, மக்களுக்கு இடையேயான தொடர்பு ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அவர்கள் விவாதித்தனர். விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை விரைவில் நிறைவு செய்வது குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர். அத்துடன் இருதரப்பு நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய நிகழ்வுகள் குறித்தும் பிரதமரும் கனடா வெளியுறவு அமைச்சரும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. நித்தி ஆயோக் முன்னாள் உறுப்பினர் பேராசிரியர் ரமேஷ் சந்த் தலைமையிலான இக்குழு கரும்பு விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பதற்கான உரிய வழிமுறைகளை பரிந்துரைக்க நியமிக்கப்பட்டுள்ளது. இக்குழு விவசாய பிரதிநிதிகள், சர்க்கரை ஆலை சங்கங்கள், மாநில அரசுகள் மற்றும் நிபுணர்கள் உள்ளிட்டோருடன் ஆலோசிக்கும் என்று மத்திய உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய வேளாண் மற்றும் உணவுத்துறை அமைச்சர்களுடன் கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த கரும்பு விவசாயிகளின் பிரதிநிதிகள் நடத்திய கூட்டத்தின்போது மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளை அடுத்து இக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டப்பேரவைத் தொகுதியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று 150 பேருக்கு அவர் சீர்வரிசை பொருட்களை வழங்கி பேசினார். பெண்களுக்கு எந்த இடர்பாடும் இருக்கக்கூடாது என்ற நோக்கில் முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு காந்திராஜ் தெரிவித்தாா்.

0: தேசிய அஞ்சல் வாரம் நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பள்ளி மாணவர்களிடையே கடிதம் எழுதுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தலைமை அஞ்சலகம் சார்பில் நிகழ்வு ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடிதம் எழுதியது தங்களுக்கு புதிய அனுபவமாக இருந்தது என்று அதில் பங்கேற்ற மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பெயர் சி கீதாஷி. இந்த மாதிரி லெட்டர் எழுதுறது வந்து இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நம்ம லெட்டர் எழுதுறதுனால நம்ம வந்து ஒரு செய்தியை மட்டும் சொல்லலை, நம்மளோட எண்ணத்தையும் வெளிப்படுத்துறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போலாம் நம்ம வந்து இமெயில், வாட்ஸ்அப் அது வழியா தான் நம்ம மெசேஜ் பண்ணிக்கிறோம். இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது.
2: பேர் வந்து யுவன் அகிலேஷ். முதல்ல இந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜெனரேஷனுக்கு லெட்டர் நானே என்னன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த லெட்டரை எழுதி போஸ்ட் பாக்ஸ்ல போடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இனிமேல் என் நண்பனுக்கு, என் உறவினருக்கு நான் இந்த லெட்டர் எழுதுவேன்.
0: ஆயுத பூஜை மற்றும் தசரா பண்டிகையை ஒட்டி தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது. அதன்படி பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து தூத்துக்குடிக்கு நாளை இரவு 9:45 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மற்றொரு ரயில் சென்னை சென்ட்ரலுக்கு காலை 7:30 இயக்கப்படுகிறது. போதனூரிலிருந்து நியூ டின்சூக்கியாவுக்கு நாளை அதிகாலை 4:30 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8:00 தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், விருதுநகர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 15 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தூத்துக்குடியில் மழை பாதிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மேயர் ஆய்வு மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மதியம் வரை இடைவிடாது மிதமான மழை பெய்தது. இந்த மழையினால் பள்ளமான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இது வடகிழக்கு பருவமழையின் தொடக்கமாக இருப்பதால் மழைநீர் தூத்துக்குடி மாநகர பகுதியில் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஆய்வு மேற்கொண்டார். மழைநீர் கடலுக்கு செல்லும் வகையில் 14 வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த மழைநீர் செல்லும் ஓடைகள் அனைத்தும் சீரான முறையில் உள்ளனவா என்பது குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புறநகர் பகுதிகளில் தேங்கக்கூடிய நீரானது நேரடியாக கடலுக்கு கொண்டு செல்லும் வகையில் 41 பம்ப் ரூம்கள் அமைக்கப்பட்டுள்ளது, 50 மின் மோட்டார்கள் தயார் நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: இருவரிச் செய்திகள். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற அமெரிக்க அதிபரின் அறிவிப்பையும் மீறி ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு ஓலடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 500,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வழங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட தாலுகாக்குகளைச் சேர்ந்த மாணவர்களிடம் தேர்வு கட்டணம் வாங்க வேண்டாம் என்று அனைத்து கல்லூரி நிர்வாகங்களுக்கும் அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற தகுதியுடையவர்கள் December 15 விண்ணப்பிக்குமாறு மாநில அரசு அறிவித்துள்ளது. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கலந்து கொண்டு கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே 54 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மத்திய மாநில அரசுகளின் மானியத்துடன் கூடிய சூரிய மின் உற்பத்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் பெரிய கல்வராயன்மலை, கீழ்நாடு, சூளாங்குறிச்சி கிராமங்களில் 211 பயனாளிகளுக்கு ஆட்சியர் திரு இளம் பகவத் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.

வடகிழக்கு பருவமழையை ஒட்டி பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 247 ரன் எடுத்தது. இந்த அணியின் தொடக்க வீரர் ஷாய் ஹோப் 50 பந்துகளில் 102 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். பின்னர் 248 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 19.3 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 223 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. ஹர்ஷ்தீப் சிங் காயம் காரணமாக தொடர்ந்து பேட் செய்ய இயலவில்லை. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. 5வது

0: இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. ஐந்தாவது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் பெங்களூருவில் நடைபெறவுள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-18, 22-20 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் காலோயானாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா நாட்டு மக்களின் நலன்களுக்காக கனடாவுடன் இணைந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட இந்தியா உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினைகள் குறித்து ஆராய குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55. இப்பொழுது நம்ம கேட்கலாம் இன்று நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பை தொடர்ந்து இன்று காலை 7 வணக்கம் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சி இடம்பெற இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கிராமப்புற பெண்களுக்கான சர்வதேச தினம். ஸோ இந்த தினத்தை குறித்த தகவல்களும், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த தினம் குறித்த தகவல்களும், இந்திய இராணுவத்தின் மின்சார மற்றும் இயந்திர பொறியியலாளர்கள் படை தினம், இந்த தினத்தை குறித்த தகவல்களும் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இன்று காலை 8-9 வரை உங்கள் விருப்பம், உங்களுக்கு பிடித்த பாடல்கள், கடிதங்கள் வழியே உங்களது பெயர்களுடன் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற காத்துட்ருக்கு. தொடர்ந்து 9-10 வரை கலக்கலரங்கம் இந்த நிகழ்ச்சியும், 10-11 வரை என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியும் வந்து இடம்பெறும். தொடர்ந்து 11-12 வரை அக்னி சிறகின் நாயகன், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றிய தகவல்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து 12-1 வரை ரெட்ரோ நேரம், 1980 மற்றும் 90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. 1:45 வரை பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழியே நேர்களாகிய நீங்கள் உங்களது விருப்ப பாடல்களை வந்து கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து 1:55-2 வரை நிகழ்ச்சி குறிப்புகள், 2:55 வரை எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சியும் வந்து இடம்பெறும். 2:55-3 வரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதான் மந்திரி வித்யாலட்சுமி திட்டம், இந்த திட்டத்தை குறித்த தகவல்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து 3:00-4 வரை வர்ணஜாலம், இதில் 2000-2020களில் வந்து வெளிவந்த அந்த திரைப்பட பாடல்கள் இருக்கு இல்லையா, அந்த தொகுப்பு வந்து நம்ம கேட்டு மகிழ்வோம். தொடர்ந்து 4:00-5 வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியும், 5:00-6 வரை பூந்தென்றல் இந்த நிகழ்ச்சியும் வந்து இடம்பெறும். மாலை 6:00-6:30 வரை பக்தி மாலை, தொடர்ந்து 6:40-7 வரை இந்த பகுதியில் வந்து 6:45 வந்து நம்ம என்ன கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி நவமணி மாலை இசை சொற்பொழிவு. அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 7:00-7:30 வரை திரைகாணம் இந்த நிகழ்ச்சியும், 7:30-7:35 வரை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 7:35-7:55 வரை பாட்டும் பயணமும், 7:55-8 வரை இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று இரவு 8:00-9 வரை நீ கோரினால் இந்த நிகழ்ச்சியும், 9:00-9:15 வரை பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15-10 வரை என்னிய பொன்னிலாவே, 10:00-11 வரை எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 நள்ளிரவு 12 வரை மனசு மயங்கும் இந்த நிகழ்ச்சியும் வந்து இடம்பெற காத்துட்ருக்கு. மனதிற்கு இதமான திரைப்பட பாடல்களோட தொகுப்பு எல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கு இணைந்திருங்கள். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 104 திருப்பத்தூர் பண்பலை 101 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம்.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: நேரம் 7:01. உங்களுக்கு சிறகுகள் உள்ளன, தவழ்ந்து செல்லாதீர்கள், அதை கொண்டு மேலே மேலே பறந்து செல்லுங்கள் என்ற ஒரு அழகான பொன்மொழியோடு நம்ம இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சிடலாம். இன்று பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் அனைத்து இனிய நிகழ்வுகளை கொண்டாடுற நம்மளுடைய நேர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நான் உங்கள் அர்ஜய் மரியம் பேசிகிட்ருக்கேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது விவித் பாரதி தன் தமிழ் பண்பலை 102.3 ஓட.

முதல் கிராமப்புற பெண்களுக்கான சர்வதேச தினம் அக்டோபர் 15, 2008 அன்று அனுசரிக்கப்பட்டது. விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சியை மேம்படுத்துவதிலும் உணவு பாதுகாப்பை உயர்த்துவதிலும் கிராமப்புற வறுமையை ஒழிப்பதிலும் பழங்குடியின பெண்கள் உட்பட கிராமப்புற பெண்களின் பங்கை இந்நாள் அங்கீகரிக்கிறது. கிராமப்புற பெண்களை ஒரு சிறப்பு நாளால் கௌரவிக்கும் யோசனை 1995 ஆண்டு சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெற்ற பெண்களுக்கான 4வது உலக மாநாட்டில் முன்வைக்கப்பட்டது. உணவு உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பில் கிராமப்புற பெண்களின் பங்கை முன்னிலைப்படுத்துவதற்காக உலக உணவு தினத்திற்கு முந்தைய நாளான அக்டோபர் 15 உலக கிராமப்புற பெண்கள் தினமாக கொண்டாடும் முன்மொழியப்பட்டது. உலக கிராமப்புற பெண்கள் தினம் அதிகாரப்பூர்வ ஐநா அனுசரிப்பாக மாறுவதற்கு முன்பு ஒரு சதாப்தத்திற்கு

0: அதற்கும் மேலாக உலகு முழுவதும் கொண்டாடப்பட்டது. கிராமப்புற பெண்களுக்கான சர்வதேச தினம் முதன் முதலில் அக்டோபர் 15, 2008 அன்று அதிகாரப்பூர்வ ஐநா அனுசரிப்பாக கொண்டாடப்பட்டது. இருப்பினும் உலகெங்கிலும் உள்ள பல மக்கள் முந்தைய ஆண்டுகளிலேயே இந்நாளை கொண்டாடினர்.
1: கிராமப்புற பெண்களுக்கான சர்வதேச தினம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே மகேஸ்வரி. நேரம் சரியா 7:09 ஆயாச்சு. நாம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேத்து கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் ரிலேட் பண்ண மாதிரி, அதாவது 100% எழுத்தறிவு கொண்ட யூனியன் பிரதேசமாக தற்போது அறிவிக்கப்பட்ட ஒரு யூனியன் பிரதேசம் எது? ஸோ நேத்து வந்து ஒரு அவங்க மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்திருப்பாங்க இல்லையா. அடுத்து வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசம். ஸோ 100% எழுத்தறிவு கொண்ட யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட யூனியன் பிரதேசம் எது? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு நீங்களும் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே நீங்களும் உங்களுடைய பதில்களை எங்களுக்கு அனுப்பலாம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: என் பைக்ல கொடகொட சவுண்ட் கம்மியா இருக்கு.
4: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு.
5: என் ஸ்கூட்டர் பிக்கப் வேற லெவல்.
6: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்கப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பாட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
7: சக்தி வேலை பாட்டா.

கோவில் திரைப்படத்திற்காக கார்த்திக் பாடியிருந்த பாடலை கேட்டோம். நாம் முத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். இனி தொடர்வது காலை 7:15 தமிழில் செய்திகள்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவன் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி லடாக்கில் இன்று 3,350 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு ஓலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி லடாக்கில் இன்று 3,350 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். நிறைவடைந்த 5 வளர்ச்சி திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். லேயில் உள்ள குஷோக் பகுல்லா ரிம்போச்சி விமான நிலையத்தில் 640 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய பயணியர் முனைய கட்டிடத்தை திறந்து வைக்கிறார். எல்லை சாலைகள் அமைப்பால் அமைக்கப்பட்டுள்ள 298 கிலோமீட்டர் நீளமுடைய நிம்மு பதும் தார்ஷா சாலையை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஹிம் நீர்நிலை திட்டத்தின் கீழ் 40 கிராமங்களில் உருவாக்கப்பட்ட 40 நீர்நிலைகளை திறந்து வைத்து பிரதமர் உரையாற்றவுள்ளார். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எழுத்தாளர் டாக்டர் ஆனந்தா சங்கர் ஜெயந்த் எழுதிய டான்சிங் வித் ஜாய் என்ற நூலை வெளியிட்டு அவர் பேசினார். புற்றுநோய்க்கு எதிரான டாக்டர் ஆனந்தா சங்கர் ஜெயந்தின் வாழ்வியல் குறித்து இந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். புற்றுநோய் குறித்த தரவுகளுடன் அதனை எதிர்கொண்ட விதம் குறித்தும் அந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். புற்றுநோய் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க விழிப்புணர்வு தேவை என்றும் அது குறித்து முன்கூட்டியே கண்டறிய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து ரியாதில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வான்வழி தாக்குதல் நடைபெற்றால் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறும் அங்கு நிலவும் சூழல் குறித்து வீடியோ காட்சிகள் அல்லது செய்திகளை பரப்புவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற தாக்குதலில் காயமடைந்த 4 இந்தியர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஒருவர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் எண்ணெய் உற்பத்தி நிறுவனமான அராம்கோ தலைமையகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், சவுதி அரேபியாவின் உட்கட்டமைப்பின் மீது நடத்தப்படும் தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் உடனடியாக இதனை நிறுத்த வேண்டும் என்றும் கூறினார். இத்தருணத்தில் சவுதி அரேபிய அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியா உறுதுணையாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். விரைவில் அங்கு இயல்பு நிலை திரும்பி அமைதி நிலவும் என்று இந்தியா நம்புவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். இந்தியா புருனே தருசலாம் இடையேயான கூட்டு வர்த்தக குழுவின் 3வது கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது.

0: கூட்டத்தில் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்தும் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து புருனே தாரசலாமிற்கு வேளாண் மற்றும் கால்நடை சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. மருந்து உற்பத்தி, சுகாதாரம், எரிசக்தி ஆகிய துறைகளில் மேலும் ஒத்துழைப்பு மேம்படுத்துவது குறித்தும் இருதரப்பிலும் ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் இந்திய தரப்பில் வர்த்தகத்துறை இணைச் செயலாளர் திரு அமித் வர்மா, புருனே தாரசலாம் சார்பில் வர்த்தகத்துறை செயலாளர் டாக்டர் மே ஃபயீஸ் அகமது அரிஃபின் ஆகியோர் இணைந்து தலைமை தாங்கினார்கள். தில்லி மாநகராட்சி பள்ளியைச் சேர்ந்த 500,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு சீருடை மற்றும் புத்தகப்பை வாங்குவதற்காக தலா 1,370 ரூபாயை தில்லி அரசு மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, இத்திட்டத்திற்காக 70 கோடி ரூபாய்க்கு மேல் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அப்போது 10 செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் உள்ளிட்ட பள்ளிகளுக்கான வசதிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மகளிர் வேளாண் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. வேளாண் பணிகளில் மகளிரின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாய நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையொட்டி புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் சென்று கொண்டிருந்த 2 சிங்கப்பூர் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன. இதில் ஒரு கப்பல் தீப்பிடித்து மூழ்கியதாகவும் அதிலிருந்து 21 மாலுமிகளும் காயமின்றி பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாகவும் சிங்கப்பூர் கடல்சார் மற்றும் துறைமுக ஆணையம் கூறியுள்ளது. மற்றொரு கப்பலின் அடிப்பாகம் சேதமடைந்ததாகவும் அதிலிருந்து 22 மாலுமிகளும் காயமின்றி பாதுகாப்புடன் வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே சர்வதேச விதிமுறைகளின்படி ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் அனுமதி பெற வேண்டும் என்றும், விதிமுறைகளை மீறும் கப்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இஸ்லாமிய புரட்சி காவல்படை தளபதி திரு அலி அஸ்மை தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட தாலுகாக்களைச் சேர்ந்த மாணவர்களிடம் தேர்வு கட்டணம் வாங்க வேண்டாம் என்று அனைத்து கல்லூரி நிர்வாகங்களுக்கும் அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. மும்பையில் மாநில பொது பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுடன் அம்மாநில உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை அமைச்சர் திரு சந்திரகாந்த் பாட்டீல் நடத்திய காணொலி காட்சி கூட்டத்தின் போது இவ்வாறு அறிவுறுத்தப்பட்டது. தேர்வு கட்டணத்தை முன்கூட்டியே பெற்றிருந்தால் அதை திருப்பி செலுத்த வேண்டும் என்றும், தவறும் கல்வி நிலையங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்ற அமெரிக்க அதிபரின் அறிவிப்பையும் மீறி ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு ஓலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். யுக்ரைனின் எரிசக்தி மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் மீது ரஷ்யா நேற்று முன்தினம் பெரும் தாக்குதல் நடத்தியதாகவும், இதனால் 6,00,000 பேருக்கு மேல் மின் சேவை தடைபட்டதாகவும் கூறியுள்ளார். கீவ் மற்றும் கார்கீவ் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்ய படையினர் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபடுவதாக யுக்ரைன் அதிபர் தெரிவித்துள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 21-18, 22-20 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் கலயோனோவை வென்றார். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஜக்ஷேர் சிங், நிஷல் சந்த், தேவ் ரூபா ரேலியா, தன்வீர் ரெட்டி, ஷைனா மணிமுத்து ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் 3வது சுற்றாட்டத்தில் ஜக்ஷேர் சிங் 15-11, 10-15, 17-15 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் புன்னட்டாட்டை வென்றார். நிஷல் சந்த் மலேசியாவின் காங் வீயையும், தேவ் ரூபா ரேலியா

0: இந்தோனேஷியாவின் யூதா ரெண்டாரவையும் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் மூன்றாவது சுற்றாட்டத்தில் தன்வி ரெட்டி 15-17, 15-13, 15-13 என்ற செட் கணக்கில் சீனாவின் லியூ சியா யாவை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் ஷெய்னா மணிமுத்து 15-7, 15-6 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹாங் ஜுவானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி லடாக்கில் இன்று 3,350 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். புற்றுநோய் பாதிப்பை தவிர்க்க உரிய நேரத்தில் சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டின் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன். 100% எழுத்தறிவு கொண்ட யூனியன் பிரதேசமாக தற்போது அறிவிக்கப்பட்ட யூனியன் பிரதேசம் எது? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில்கள் வந்து நம்மளுடைய நேயர்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ஃபேஸ்புக் பேஜில் அனுப்பிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் பதில் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து அனுப்பலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் என்ன திரைப்படத்துலேருந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜேஜே இந்த திரைப்படத்துலேருந்து தான் ஸ்ரீனிவாஸ் பாடியது. வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை பரத்வாஜ்.
2: தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ஒரு சகாப்தம் ராமேஸ்வர மண்ணில் உதித்தாய், இனிய கனவுகளை இதயத்தில் சுமந்தாய், எளிய குடும்பத்தில் பிறந்தும் நீயோ எட்டாத உயரத்தை எட்டித் தொட்டாய். செய்தித்தாள் சுமந்த சிறுவன் நீயே, அனைவரின் சிந்தனை வானிலும் சிறகடித்தாயே. வறுமையை வென்று கல்வியை பெற்றாய், வாழ்வின் வெற்றிக்கு வழியையும் வகுத்தாய். வானத்தை பார்த்து வியந்த உன் விழிகள் விண்ணை அளந்திடும் அறிவியல் மொழிகள். ஏவுகணை துறையில் நீ பெற்ற சாதனை இந்திய திருநாட்டின் பெருமையை தாங்கும் அரியணை. அக்னியும் பிருத்வியும் உன் உழைப்பின் சின்னம், அறிவியல் வளர்ச்சியே உன் வாழ்வின் எண்ணம். பொக்ரான் மண்ணில் நிகழ்ந்த சாதனை பகை நாட்டினருக்கு நீ கொடுத்த வேதனை. குடியரசு தலைவராய் உயர்ந்தாய், குழந்தைகளின் தோழனாய் வாழ்ந்தாய், அதிகார மாளிகையில் அமர்ந்தாய், எனினும் அன்பின் எளிமையை மறந்ததில்லையே. கனவு காணுங்கள் என்றாய், அது வார்த்தையல்ல, நீ கடந்து வந்த உனது வாழ்க்கை. கடின உழைப்பே வெற்றி என்றாய் உலகிற்கு. தோல்வியை கண்டு ஒருபோதும் ஓடியதில்லை, தோல்வியை தோற்கடிக்கும் வித்தை கற்றவர் துணிவுடன் முயன்றிட தூண்டினாய். அக்னி சிறகுகள் உந்தன் சிந்தனையின் சிகரம், புத்தகத்தில் புதைந்திருக்கும் புதையல்களை தேட கற்றுத்தந்தவர் நீர். புதிய தலைமுறைக்கு வழிகாட்டும் விளக்கு நீ. அறிவுக்கும் ஒழுக்கத்திற்கும் நீயே சான்று, அன்புக்கும் எளிமைக்கும் நீயே நன்று. ஷில்லாங்கில் உரையாற்றிய வேளையில் சரிந்தது உன் உடல் விதியின் பாதையில். 2025 ஜூலை 27 நாள் உலகம் கண்ணீர் சிந்திய துயரத்தின் நாள். உடல் மறைந்தாலும் உன் புகழ் மறையாது, உன் உயர்ந்த கனவுகள் என்றும் குறையாது. நீ விதைத்த விதைகள் இளைஞர்கள் மத்தியில் விருட்சமாகி இதயத்தில் வாழும். எங்கள் கலாம் ஐயா, உன் புகழ் நிலைக்கும். நீ ஒரு மனிதர் மட்டுமல்ல, நம்பிக்கையின் நெருப்பு. நீ ஒரு அறிவியல் அறிஞர் மட்டுமல்ல, இளைஞர்களின் எழுச்சி. நீ ஒரு குடியரசுத் தலைவர் மட்டுமல்ல, இந்தியாவின் கனவு. அப்துல் கலாம் அவர்களே, உங்கள் வாழ்க்கை ஒரு வரலாறு, உங்கள் சிந்தனை என்றும் எங்களுக்கு வழிகாட்டி, உங்கள் கனவு ஒரு தலைமுறையின் லட்சியம். மொத்தத்தில் நீங்கள் ஒரு சகாப்தம், கலாம் என்னும் சகாப்தம்.
7: APJ அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த தினம் பற்றிய தகவல்களை எழுதி வழங்கியவர் RJ இருதயராஜ்.

0: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் & கோ.
2: யோசிச்சு பாருங்க, E20க்கு 15-20 இயர்ஸ் ஆ ரிசர்ச் பண்ணிருக்காங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹார்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BAS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
3: அப்போ ட்ரஸ்ட்வர்தி தானே?
2: எக்ஸாக்ட்லி, E20 சயின்டிஃபிக்கலி ரிசர்ச், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சேஃப். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
4: நேரம் சரியா 7:40. வணக்கம் தமிழ்நாடு. இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். சமணம் நிகழ்ச்சியில ஏ ரஹ்மான் பாடிய பாடல் கேட்டோம். வாலியின் வரிகளுக்கு இசை ஏ ரஹ்மான். என்ன திரைப்படம் பார்த்தீங்கன்னா, அழகிய தமிழ் மகன் இந்த திரைப்படத்துல இருந்ததான். வெற்றி அப்படின்னு சொல்லிட்டா இது வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக கிடைச்சிடாது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து லேட்டாக கிடைச்சிருக்கு. சில பேருக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கிடைக்கவே கிடைச்சிருக்காது. ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடனே கிடைச்சிரும். ஆனால் வெற்றி பெற்ற தகுதி அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதை உணர்ந்து கட்டாயம் எல்லாரும் மனம் தளராமல் முயற்சி செய்வது அவசியம் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்திபன் கனவு இந்த திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. மனு மற்றும் டி.எல். மகாராஜன், பால்ராம், சித்ரா, சந்தியா இவங்க எல்லாம் பாடிய பாடல் இது. பா விஜயின் வரிகளுக்கு இசை வித்யாசாகர்.

0: की कुंडली
1: ओप्पो घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना। शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
2: तो ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके साथ।
4: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும்.
5: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு,
6: இடைவிடாத முயற்சி தடைபடாத வெற்றி.

வணக்கம் நேயர்களே, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்று நாம் நமது இந்திய ராணுவத்தின் வலிமைக்கும் தொழில்நுட்ப திறமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் பெருமை சேர்க்கும் ஒரு சிறப்பான நாளை பற்றி பேசப் போகிறோம். நாட்டை காக்கும் வீரர்களின் பின்னணியில் இயங்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களை நினைவில் கொண்டு வருவோம். ஆம், இன்று இந்திய ராணுவத்தின் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் காப்ஸ் டே. நேயர்களே, போர்க்களத்தில் ஒரு வீரர் நாட்டை காக்க தயாராக நிற்கிறார் என்றால் அவருக்கு பின்னால் எத்தனையோ தொழில்நுட்ப வல்லுநர்களின் உழைப்பு இருக்கிறது. ஒரு இராணுவ வாகனம் தடையின்றி இயங்க வேண்டும், ஒரு பீரங்கி போருக்கு தயாராக இருக்க வேண்டும், மின்சார வசதிகள் தொடர்ந்து செயல்பட வேண்டும், நவீன இராணுவ தளவாடங்கள் சரியான நேரத்தில் பழுது பார்க்கப்பட்டு மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட வேண்டும். இவை அனைத்திற்கும் பின்னால் இருப்பவர்கள் நமது காப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். இதை சுருக்கமாக EME என்று சொல்வோம். ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். நாட்டின் எல்லையில் கடுமையான குளிர், சுற்றிலும் சவால்கள், எந்த நேரத்திலும் சிக்கல் வரலாம், ஒரே பனிமூட்டம். அந்த சூழலில் ஒரு இராணுவ வாகனத்தில் கோளாறு ஏற்பட்டால் அதை சரி செய்வது என்பது வெறும் இயந்திரத்தை பழுது பார்ப்பது மட்டுமல்ல, அது ஒரு வீரரின் பாதுகாப்போடும் ஒரு இராணுவ நடவடிக்கையின் வெற்றியோடும் தொடர்புடையது. அந்த பொறுப்பை தங்கள் தோள்களில் சுமப்பவர்கள்தான் EME வீரர்கள். இவர்கள் இயந்திரங்களோடு மட்டும் வேலை செய்வதில்லை, நாட்டின் பாதுகாப்பு

0: தொடர்ந்து இயங்குவதற்கான நம்பிக்கையை உருவாக்குகிறார்கள். ஓர் இயந்திரம் இயங்கினால் ஒரு பணி தொடரும். ஒரு பணி தொடர்ந்தால் நாட்டின் பாதுகாப்பு வலுப்படும். இதுதான் இஎம்இ அமைப்பின் பணியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஓர் அழகான கருத்து. நேர்களே, இராணுவத்தின் வலிமை என்பது ஆயுதங்களால் மட்டுமே உருவாகுவதில்லை. திறமை, பயிற்சி, தொழில்நுட்ப அறிவு, குழு ஒத்துழைப்பு, நேர மேலாண்மை, கடமை உணர்வு ஆகிய அனைத்தும் இணைந்தால்தான் உண்மையான வலிமை உருவாகிறது. அந்த வகையில் இஎம்இ வீரர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. அவர்கள் செய்யும் பணி சில நேரங்களில் வெளிச்சத்திற்கு வராமல் இருக்கலாம். ஆனால் அவர்களின் உழைப்பின் பலன் இராணுவத்தின் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் வெளிப்படுகிறது. அவர்களுடைய கைகளில் இருப்பது கருவிகள் மட்டுமல்ல, அவர்களுடைய மனதில் இருப்பது கடமை. அவர்களுடைய பணியில் இருப்பது தொழில்நுட்பம் மட்டுமல்ல, அவர்களுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் இருப்பது நாட்டுப்பற்று. இதை சிறப்பான நாளில் இந்திய இராணுவத்தின் இஎம்இ அமைப்பில் பணியாற்றும் அனைத்து அலுவலர்கள், வீரர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் முன்னாள் இராணுவ பணியாளர்கள் அனைவருக்கும் நமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களின் அர்ப்பணிப்புக்கும் தொழில்நுட்ப திறமைக்கும் நாட்டின் பாதுகாப்பில் அவர்கள் ஆற்றும் அளப்பெரிய பங்களிப்பிற்கும் நமது தலைதாழ்ந்த வணக்கத்தை எப்போதும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.
1: இந்திய இராணுவத்தின் மின்சாரம் மற்றும் இயந்திர பொறியியலாளர்கள் படை தினம் குறித்த தகவல்களை வந்து எழுதி வழங்கியவர் ஆர்ஜே இருதயராஜ். இதுக்கு முன்னாடி வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த தினம் பற்றிய தகவல்களை வந்து எழுதி வழங்கியவர் ஆர்ஜே சுதாகர். நேரம் சரியா 7:50.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
3: இந்தியாவில் சுமார் 20 கோடி 2-வீலர்ஸ், 3 கோடி கார்ஸ் லாஸ்ட் 2.5 இயர்ஸா E20ல தான் ரன் ஆகுது.
4: அப்ப எல்லாம் நல்லா தானே ரன் ஆகுது.
3: எக்ஸாக்ட்லி. பெரிய ப்ராப்ளம் இருந்திருந்தா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. ரூமர்ஸ் விட ஃபேக்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
1: நேரம் சரியா 7:51. வணக்கம் தமிழ்நாடு. இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். 100% எழுத்தறிவு கொண்ட யூனியன் பிரதேசமாக தற்போது அறிவிக்கப்பட்ட யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய நேர்கள் வந்து சரியான பதில்கள் அனுப்பியிருக்கீங்க. யார் அப்படின்னு பார்த்துடலாம். சோமங்கலம் சடகோபன் அவர்கள், பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி, கலைதுரை ராஜன் அவர்களும் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்வர்திகான்பேட்டை அருணகிரி கீதா, சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, அடுத்து பாபு அவர்கள் தங்க வயலிலிருந்து, அதாவது கோலார் தங்க வயலிலிருந்து வந்து பதிவு அனுப்பியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ், ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் இவங்க வந்து மேற்கு மாம்பலத்திலிருந்தும், அடுத்து டிநகர் ரமா ரவி அவர்களும், வனிதா அவர்கள் டிநகர்லிருந்தும், அடுத்து ரங்கராஜன் அவர்கள் டிநகர்லிருந்தும், பத்மா சவுந்தரராஜன் அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு சரியான பதில் அனுப்பியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காட்டிலிருந்தும், ஐயன்பட்டி புதுப்பட்டி ஐயப்பன் அவர்களும், அடுத்து பார்த்தீங்கன்னா திருநின்றவூர் ஜெயராம், தேனி ஹரிராம், புரசைவாக்கம் ரீஜா மனோகரன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், பன்னீர்செல்வம், நாகராஜ் கோவை மாவட்டத்திலிருந்து, கீழ்குடி டி பெரியசாமி காஞ்சிபுரத்திலிருந்தும், அடுத்து கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ரெடில்ஸ் ஹயாத் பாஷா அவர்கள், கீதா ராஜகோபாலன், மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான்லேருந்து அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அடுத்து பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், லோகநாதன் பிரேமா, அன்புராணி சாமுன்னி கொடமாண்டப்பட்டி, காஞ்சனா, அடுத்து கண்ணன் அவர்கள் மேட்டுப்பட்டியிலிருந்தும், காஞ்சிபுரம் ராணியானந்தன், ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி, பிரகாஷ், அடுத்து நம்மளுடைய நேயர்கள் பிரகாஷ் அவர்கள் வந்து சரியான பதில் அனுப்பிட்டு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க. மணிகண்டன் தென்பொன்முடியிலிருந்தும், அடுத்து செந்தில் முருகன் அவர்கள் கடலூர் மாவட்டத்திலிருந்தும், ராஜமாணிக்கம் கோபி, சிவன் அருண், பொன்னியவன்மேடு வன்னி கணேசன், மாலினி தேவி அருணாச்சலம், பெங்களூர் குப்பநத்தம், ராம் பிரகாஷ், நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்தும், மயிலை பட்டாபி அவர்கள், அடுத்து நம்மளுடைய நேயர் வந்து ராஜாராம் சேலம் மாவட்டத்திலிருந்தும், ஜெயவேல் கல்லாத்தூர்லிருந்தும், ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கம் வீரதுரை அவர்கள், அடுத்து நம்மளுடைய நேயர்கள் பாலா ஜெயச்சந்தர் இவங்க வந்து சைதையிலிருந்தும், சாந்தி அவங்களும் வந்து கோயம்பேடிலிருந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து நம்மளுடைய நேயர்கள் பார்த்தீங்கன்னா செய்யாறு சந்திரசேகர், சென்னை பழைய வண்ணாரப்பட்டி சோமசுந்தர பிரபு, ஆற்காடு சாத்தூர் ரமேஷேஸ்வரி, ஆண்டிமடம் கார்த்திகேயன், தொடர்ந்து

பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவர்கள், ராதாகிருஷ்ணன் பண்ணைபுரத்துலேருந்தும், பிரபாகரன் பிரியதர்ஷன் இவங்க எல்லாருமே சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. ஸோ அனைத்து நேயர்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்க வரும் பாடல் என்ன திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம் திரைப்படத்திலிருந்து தான். டிஆர் சிலம்பரசன் பாடிய பாடல் இது. வாலியின் வரிகளுக்கு இசை தேவா. இந்த பாடலோட உங்களை நான் 10 மணிலிருந்து 12 மணி

மணிலிருந்து 12 மணி வரை அந்த நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ நான் உங்க அர்ஜய் மரியம் பேசிட்டு இருக்கேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 104 திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம இப்ப கேட்க போற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நிலையத்துல நேரம் பாத்தீங்கன்னா 8:01 ஆயிட்டு இருக்குங்க. இந்த நாள் இனிய நாளா நம்ம எல்லாருக்குமே அமையறதுக்காக நல்வாழ்த்துக்கள். நல்ல எண்ணங்களோட நாம வந்து இந்த நாளை துவங்குவோம். நல்ல எண்ணங்கள் நமக்கு வந்து நல்ல செயல்களை உருவாக்கும், நல்ல செயல்கள் நமக்கு வந்து வெற்றியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி தரக்கூடிய முதல் பாடல், இந்த பாடலுக்கு யார் யாரெல்லாம் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோவில் சின்னராஜி, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித், யுகதீரன், நாற்றம்பள்ளி வேட்டப்பட்டு சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி குண்டா, சுஜாதா முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தர்மபுரி குணசேகரன் பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடகா மாநிலம் பங்காருபேட்டை சுரேந்தர், இந்திரா. இந்த நேயர்களோட விருப்பமான பாடல் மோஹித் சௌஹான், அமிர்தா சேகர் இவங்களோட குரல்களில் ஹிப்ஹாப் தமிழா எழுதி இசையமைத்த பாடல் இது, ஆம்பளை அப்படிங்கிற படத்திலேருந்து. உங்கள் விருப்பம் இந்த நிகழ்ச்சியை நம்மோட கூட வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளையும் நேர்கள் வந்து கேட்டு ரசிச்சுட்ருக்காங்க.

திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன். மயிலாப்பூர் பட்டாபி, ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன். அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, நதியா, கவியரசி, ஜான்சி. இந்த நேயர்களோட விருப்பமான பாடல் மகாராஜா அப்படிங்கிற படத்துலேருந்து நாம் கேட்க போகிறோம். பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னாக்க, சித் ஸ்ரீராமோட குரலில் வைரமுத்துவோட வரிகளில் இந்த பாடலுக்கு இசையமைச்சவர் அஜ்னீஷ் லோக்நாத்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்
2: வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
1: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
2: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது. என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு.
3: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு.
4: என் ஸ்கூட்டர் பிக்கப் வேற லெவல்.
2: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்கப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பாட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
5: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். வி வி பிரசன்னா, வந்தனா ஸ்ரீனிவாசன் இவங்களோட குரல்களில், யுகபாரதியோட வரிகளில், கோபி சுந்தரோட இசையமைப்பில், அஞ்சல படத்துலேருந்து பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மாதவரம் திருவள்ளுவர் தெரு விநாயகம், மதனகுமாரி, அஜித், சங்கவி, அஸ்வித், ரோஷன், தர்ஷன், சாய் தருண், சாய் பிரித்திகா, கோவிலாம்பூண்டி செல்வகுமார், சந்தியா, வர்ஷினி, யாமினி, மாதவரம், ஏகாந்தம், எழிலரசன், அவன், எழிலோவியம், திருமழைசே, ராஜசேகர், தனசேகர், குணசேகர், ஞானசேகர், அமுதாசேகர், அருணாசேகர், கொடுங்கையூர் ராமு, விஜயா, விஜயகுமார், நந்தினி, விஷால், நதியா, டிநகர் ரமா, ரவி, ரங்கராஜன், கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோவில், விஜய், கலை துரைராஜன், கல்யாண சுந்தரம், ஆதவன், வீரபத்ரன், சண்முக சுந்தரம், இந்த நேர்களோட சேர்ந்து நாமும் இந்த பாடலை கேட்கலாம்.

நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜி நம்பி தெய்வேந்திரன், பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன்பாளையம் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்லத்தம்பி, நெல்லை மேலச்சேவல் மாமுது மைதீன் ரஹமத் பேகம், வாகையூர் ராக்கெட் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கோழியூர் கிராமம் சரவணன், அம்மா பொண்ணு, முத்தமிழ் செல்வி, ராஜேஸ்வரி, வேலுமணி, கிஷோர் காந்த். இந்த நேயர்களோட விருப்பமான பாடல் தான் நாம் அடுத்தது கேட்க போகிறோம். இது எந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பைரவா அப்படிங்கிற படத்துலேருந்து, ஹரிச்சரன் குரலில், வைரமுத்துவோட வரிகளில், சந்தோஷ் நாராயணனோட இசையமைப்பில்.

0: क्या आपको किसी सरकारी विभाग से जुड़ी कोई शिकायत दर्ज करनी है?
1: तो आपकी सहायता करेगी भारत सरकार के प्रशासनिक सुधार और लोक शिकायत विभाग के सीपी ग्राम्स पोर्टल पर समाधान दीदी।
0: समाधान दीदी 22 भारतीय भाषाओं में आपकी बात सुनती और समझती है। आपको बस अपनी शिकायत को बोलना है। समाधान दीदी की AI तकनीक आपकी शिकायत को सीधे सही मंत्रालय तक पहुँचाती है।
1: आज ही www.pjportal.gov.in पर जाएं और अपनी शिकायत दर्ज करें।
0: सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
2: E20 पेट्रोल पति ये इवलो कंफ्यूशन
3: कंफ्यूशन वेंडा E20 टेस्टिंग ला अबनॉर्मल इंजन वियर ये दो कंडीपिटिकल है फ्यूल सिस्टम मटेरियल जो E20 कंपैटिबिलिटी के टेस्ट पने रखरांगे
2: अपो कंफ्यूशन ले ओनली कॉन्फिडेंस
3: E20 फैक्स नमंगे इंडिया रसिन इन्ने संदे पढ़तुम निर्वनंगलाल पुदनलन कर दी वेलीड पट्टदे
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
5: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய்.
6: வணக்கம், நான் நடிகர் இளவரசு பேசுறேன். 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலை மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. மெட்ராஸ் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன் ஆகி பாரதி ராஜா சாரோட கன்னட் சார் அசிஸ்டண்டா சேரும்போது பாரதி ராஜா சார் நடிப்பு சொல்லி கொடுக்கறத பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண வரேன், நாங்க பாத்துக்கிட்டே இருப்போம், திடீர்னு எங்களை அந்த டயலாக் பேச சொல்லுவார். என் வேலை அது இல்லை, அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதையோ அதை பாத்தீங்களா அதை பாடியானுவார். அப்ப நான் உடனே போய் அந்த கேரக்டரா நிக்கணும். அப்படித்தான் எனக்கு நடிப்பயிற்சி வந்துச்சு. இப்ப நான் நடிகன் ஆகணும்ன்றதை விட என்னை டைரக்டர் கேட்டுருவாரு அந்த இடத்துல அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நான் அதுக்கு அடாப்ட் ஆனேன்.
5: கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
7: டிநகர் விஜயபார்த்தன் ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக் ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன், மாலதி ஆதித்யா, பெங்களூர் டிசி பாளையம் ரவீனா பிரபு, சூர்யா, செங்கம் பொன்மணி சசிகுமார், ரக்ஷிதா, தினேஷ், செங்கல்பட்டு ரமணி வில்வம், செய்யார்வட்டம் கொருக்காத்தூர் பாரிவள்ளல், மாலதி அண்ணாமலை, முல்லை சுரேஷ், சந்தியா, தூத்துக்குடி மாவட்டம் குலசை நஜ்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன், தாஜ் நிஷா. இந்த நேயர்களோட விருப்பமான பாடல் சிங் கீதம் அப்படிங்கிற படத்துலேருந்து, சிந்தூரி விஷால் குரல்ல, இமயவரம்பன் பரணி அவங்களோட வரிகளில், தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையமைப்பில் இந்த பாடல் கேட்கலாம்.

நெஞ்சு புட்ட. எல்லாருக்கும் வணக்கம், நான் பின்னணி பாடகி பத்மலதா. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில நானும் கலந்துருக்கேன். ஒரு சாங் வந்து நான் செலிகாலி சூது அப்படிங்கிற பாட்டு, தெலுங்குல மணி சர்மா சாருக்கு பாடு. அதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த காந்தாரியாரோ என்னோட சாங் வந்து கேட்டுட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த பாட்டு வந்து நான் கம்போஸ் பண்ணும்போது ஒன்னதான் மைண்ட்ல

வச்சு நான் பண்ணேன், உனக்கு ஏத்த சாங் நீ தான் பாடணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கேருந்து நான் ஹைதராபாத் போயிட்டேன். அங்கே அவரோட ஸ்டுடியோவில் அவர் எப்போவுமே வந்து ஸ்டுடியோ டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடியே வந்து கொடுத்துருவார், மெலடி கொடுத்துருவார், லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருவார். என்னோட பாடல்கள்லாம் வந்து பாடியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக கேளுங்கள்.

0: நிலையத்தில் நேரம் 8:30. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 3 பிரம்மாண்ட கிளைகள் வடபழனி, சேலையூர், நங்கநல்லூரில் ஒரே நாளில் கோலாகல திறப்பு விழா. விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடலுக்கு யார் யாரெல்லாம் விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம் கலங்காணி ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமழைசே நாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயில் அன்பு, ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், போரூர் சங்கர், சுஷீலா, மேட்டுப்பாளையம் நாகராஜன், சந்திரா, திவ்யதர்ஷினி, நவீன்குமார், கட்டிமேடு ஆதிரங்கம் சுரேஷ், மேட்டுப்பாளையம் நாகராஜன், சந்திரா, திவ்யதர்ஷினி, நவீன்குமார். இந்த நேயர்களோட சேர்ந்து நாம் இந்த பாடலை கேட்கலாம். எந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு பிள்ளை அப்படிங்கிற படத்துலேருந்து நாகாஷ் அசீஸ், சுனிதி சௌஹான் குரல்களில், விக்னேஷ் சிவனோட வரிகளில், டி இமானோட இசையமைப்பில்.
1: என் தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிச்சேன், அது அழுதான் ஐயோ என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் என் முன்னாலே நிற்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: என்னடா தங்க?
1: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
2: சாமி அப்படிங்கிற படத்திலேருந்து ஸ்ரீகாந்த் ஹரிஹரனோட குரல்ல, மோகன்ராஜனோட வரிகளில், பாலாஜி ஸ்ரீராமோட இசை அமைப்பில் இந்த பாடல். இந்த பாடலுக்கு யார் யாரெல்லாம் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, அயப்பாக்கம் அபர்ணா நகர் மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்ரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர் பெரியார் நகர் முருகேசன், தேவி, ஆறுமுகம் சுதா, பூந்தண்டலம் புண்ணியகோட்டி உமா, ஆசிரியர் நகர் தமிழினி இமை, தருண் நட்சத்திரா, அன்வர்திகான்பேட்டை அருணகிரி கீதா, கண்டிவாக்கம் கணேசன் அன்னம்மாள், சாய்ராம் நகர் சங்கரநாராயணன் ஹேமலதா, திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி மணி பாரி, புரிசை தண்டலம் பரந்தாமன், பாளையம் ஆனந்தன், மேல் ஆவதம் பார்த்திபன், ஜெயவேலு.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மூன்று பிரம்மாண்ட கிளைகள் ஒரே நாளில் கோலாகல திறப்பு விழா. நாள் அக்டோபர் 17 காலை 10:45 மணிக்கு. இடம் வடபழனி, சேலையூர், நங்கநல்லூர். 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு 26,000 வரை உடனடி தள்ளுபடி. வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: தேவரா பார்ட் 1 படத்துலேருந்து தீப்தி சுரேஷோட குரலில், விக்னேஷ் சிவனோட வரிகளில், அனிருத் ரவிச்சந்தரோட இசையமைப்பில் ஒரு பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விருப்பம் பகுதிக்காக யார் யாரெல்லாம் கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னாக்க, வேப்பம்பட்டு ரயிலடி மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன், ஆற்காடு சாத்தூர், ரமேஷ், ஈஸ்வரி, பூவரசி, சந்தோஷ்குமார், கீர்த்தனா, லோகித், உதயகுமார், ரேவதி, மகிழினி, மணி, துளசி, ஆரணி, சங்கீதவாடி, தசரதன், பிரபாவதி, குரோம்பேட்டை, சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, ஆர்த்தி, வருண்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: நம்மோடு இணைந்திருங்கள் நீங்கள்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கோம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 8:47:20 ஆயிட்டுருக்குங்க. இன்றைக்கி காலையில் 9 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் என்ன மாதிரி நம்ம தலைப்பு எடுத்து நம்ம கேம் ஷோ பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களையும் தனித்தனி சிறப்பு வாய்ந்த ஊர்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து நீலகிரி மாவட்டம் அப்படின்னாக்கா ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். அது மாதிரி தெரிந்த ஊர்கள் நிறையா இருக்குது, ஆனால் தெரியாத ஊர்கள் நிறையாவே இருக்கும். அந்தந்த ஊர்களோட சிறப்புகள் பற்றி நேர்களாக நீங்கள் நம்ம ஒரு மாவட்டம் சொன்ன உடனே அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிதும் தெரியாத, தெரிய வரவேண்டிய ஊர்கள் இல்லை கிராமங்கள், அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், இப்போ பண்டிகை காலம் அப்படிங்கிறச்சு அந்த பண்டிகைகள் அந்த கிராமங்களில் அந்த ஊர்களில் எப்படிலாம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ இதற்கான தொலைபேசி எண்கள் என்னென்ன அப்படின்னாக்கா 2952-0853 இது ஒரு எண், 2838-9871 இது மற்றும் ஒரு எண், 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். இன்றைக்கு காலையில் 9 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டின் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரிதும் அறியப்படாத ஊர்கள் அதை பற்றின சிறப்புகளை நேர்களாக நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. உங்கள் மூலமாக மற்ற நேர்கள் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது அந்த ஊருக்கு போகிறச்சே, அந்த மாவட்டத்துக்கு போகிறச்சே, அந்த ஊரை போய் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஊரை பற்றின சிறப்பான தகவல்களை சொல்ல போகிறீங்க.

0: பச்சை தண்ணி போல் அடசொம்புக்குள்ள ஊற்றி வச்சு நீ தங்குடிச்சே என கொண்டாடா. வணக்கம், நான் உங்கள் திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அடிகருப்பு நிறத்தழகி உதட்டு சம பழகி சில்லறைய சதறி கண்டி ஓம் சேரிப்பில்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் பம்பர் நவராத்திரி மற்றும் தீபாவளி சேல் ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் 25 வாடிக்கையாளர்களுக்கு தலா ஒரு சவரன் வெல்ல ஓர் அரிய வாய்ப்பு. மேலும் 25 எல்இடி டிவி, 25 பிரிட்ஜ், 25 வாஷிங் மெஷின், 25 மொபைல் போன்ஸ், மேலும் பல பொருட்களை பம்பர் பரிசாக அள்ளிச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
1: கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி கிராமம் பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வி, சிதம்பரம் வானக்கார தெரு தங்கராஜ், சரோஜா, பாலாஜி, காஞ்சிபுரம் தாயார்குளம் தெரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, ஆவடி, திருவிழிஞ்சியம்பாக்கம், சுப்புலக்ஷ்மி, விஜயராஜ், தனராஜ், தனம், அழகுசுந்தரி, ராகவன், ஆவடி, காமராஜர் நகர், இசை இன்பன், இசையரசி, லக்ஷ்மி, மேற்கு மாம்பலம், அசோக், கார்த்திக், நாராயணன், ஜெயலக்ஷ்மி, பார்த்தசாரதி, கலைமணி, கணேசன், ராஜேந்தர், லக்ஷ்மி. இந்த நேர்களோட விருப்பமான பாடல் நாம் கேட்க போகிறோம். எந்த படத்துலேருந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஸ்வேதா மோகன், அனிருத் ரவிச்சந்தர் இசையமைச்சு அவரும் பாடியிருக்காரு. தனுஷோட வரிகளில் எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்கா, தங்க மகன் அப்படிங்கிற படத்துலேருந்து.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மூன்று பிரம்மாண்ட கிளைகள் ஒரே நாளில் கோலாகல திறப்பு விழா. நாள் அக்டோபர் 17 காலை 10:45 மணிக்கு. இடம் வடபழனி, சேலையூர், நங்கநல்லூர். 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு 26,000 வரை உடனடி தள்ளுபடி. வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவான பாடல் திருமழை இசை ஜெகநாதபுரம் சுவாதி, நவீன்குமார், காட்டுப்பாக்கம் இலக்கியா, காவ்யா, எழில் ஓவியா, வீரபாண்டி, ராணி, செந்தில்குமார், மணலூர்பேட்டை ராஜேஸ்வரி, லக்ஷ்மி, காயத்ரி, விஸ்வநாதன், குப்பம்மாள், வேலாயுதம், திருமழை இசை மார்க்கெட், கீர்த்தீஸ்வரன், பிரீத்திகா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, செந்தில்குமரன். இந்த நேர்களோட விருப்பமான பாடல் கபில் கபிலன், அஜ்மல் தசீன் அவங்க வந்து இசையமைச்சு அவரும் பாடியிருக்காரு, ஹாஜா மொய்தீன் அவங்களோட வரிகளில், இந்திரா அப்படிங்கிற படத்துலேருந்து.

நிலையத்தில் நேரம் 9 மணி. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 3 பிரம்மாண்ட கிளைகள் வடபழனி, சேலையூர், நங்கநல்லூரில் ஒரே நாளில் கோலாகல திறப்பு விழா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம இப்போ கேட்க போற இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். நம்மோட கூட கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகள்லையும் நேர்கள் வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நாம இன்னைக்கு எதை பற்றி நேர்களாக நீங்க வந்து கேம் ஷோ மாதிரி பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாவட்டங்களோட அறியப்படாத ஊர்கள் பற்றி நீங்க வந்து சொல்ல போறீங்க. அதாவது ஒரு மாவட்டத்தோட பேரை சொல்லி நான் ஒரு பாடல் போடுவேன். ஸோ பாடல் முடிகிற தருவாயில் நீங்கள் வந்து தொலைபேசியில் வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறியப்படாத ஊர்களோட பெருமைகளை பற்றி நீங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீலகிரி மாவட்டம் அப்படின்னாக்கா நம்ம எல்லாருக்குமே வந்து உதகை அப்படிங்கிறது தெரியும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊர்கள் பேர் தான் தெரியும் இல்லையா. அதை தவிர இன்னும் நிறையா அந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள், குக்கிராமங்கள், இதை பற்றின தகவல்களை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா உங்கள் மூலமாக மற்ற நேயர்களும் தெரிஞ்சுப்பாங்க. கூடவே அடுத்த தடவை நீலகிரிக்கு யாராவது போகணும் அப்படின்னு நினச்சாங்க, ஆஹா நம்ம விவித் பாரதியில் இந்த ஊரை பற்றி நம்ம கேள்விப்பட்டோமே, இந்த மாவட்டத்தில் இந்த ஊரை போய் பார்க்கலாம், அந்த ஊர் மக்களோட போய் பழகி பார்க்கலாம், அங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள், அந்த விஷயங்களை நாம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ முதல் பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்கா சாயா அடங்க மறு அப்படிங்கிற படத்துலேருந்து சாயாலி அப்படிங்கிற பாடல் யார் பாட போகிறாங்க அப்படின்னாக்கா சின்மயி ஸ்ரீபாதா, சத்யபிரகாஷ் இவங்களோட குரல்களில் சாம் சிஎஸ் அவங்க வந்து எழுதி இசையமைச்ச பாடல் இது. ஸோ முதல் மாவட்டம் எந்த மாவட்டத்தை பற்றி நம்ம வந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை பற்றி, எந்த ஊரை பற்றி வேணாலும் நீங்கள் சொல்லலாம். நான் மாவட்டத்தோட பேரை மட்டும் சொல்லிடுறேன், நீங்கள் ஒவ்வொரு நேரும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறியப்படாத ஊரோட பெருமைகளை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்க. முதல்ல நாம் வந்து எந்த மாவட்டத்தோட ஆரம்பிக்கலாம்னா நீலகிரி நம்ம உதாரணத்துக்கு சொல்லிட்டே இருந்தோம்ல. ஸோ நீலகிரியிலேருந்தே நாம் ஆரம்பிக்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் இருக்க அறியப்படாத ஊர்களோட பெருமைகளை நேர்களாகி நீங்கள் வந்து எப்போ சொல்ல போகிறீங்கனாக்கா, இப்போ கேட்க போகிற பாடல் வந்து 5 நிமிடங்கள் 10 நொடிகளுக்கு உண்டான பாடல். ஸோ பாடலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 2952 0853 இந்த எண், இல்லாட்ட 2838 9871 இந்த எண்ணில் நீங்கள் வந்து தொலைபேசி மூலமாக வந்து சொல்லலாம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறியப்படாத ஊர்களோட சிறப்புகளை பற்றி சொல்லுங்கள், இந்த பாடலை கேட்டுக்கிட்டே அதை பற்றி தகவல்கள் திரட்டிட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். நேயர்கள் வர ஆரம்பிச்சாச்சு. முதல் நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம். வாழ்த்துக்கள். ரேவதி அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன்.
0: யாரு?
1: ரேவதி. ரேவதி.
0: ரேவதி அம்பத்தூர்லேருந்தா?
1: ஆமாம் ஆமாம்.
0: சொல்லுங்கள்.
1: மேடம், இதுல வந்து நீங்க நீலகிரின் போது உதகமண்டலம், குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், குந்தா, பந்தலூர் வரும். இதுல கோத்தகிரியில பாத்தீங்கன்னா அறியப்படாத தொங்குமரகடா, ஆரக்காடு, கடினமாலா, குஞ்சப்பனை, ஜக்கனாறு, தேராடு, இதெல்லாம் அறியப்படாத இடம். அது
0: என்ன என்ன ஸ்பெஷல் இருக்கு சார் அங்க மேடம்? அங்க
1: அதெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி ஹில் ஸ்டேஷன் மேடம். அது
0: ஓகே.
1: ஹில் ஸ்டேஷன், அதாவது நீங்க இப்ப இந்த கிளைமேட்டுக்கு போறோம்ல, அந்த மாதிரி இருக்கு. இயற்கை சேர்ந்த சார்ந்த இடம் மேடம்.
0: ஓகே. மலை ஏற்றம் எல்லாம் பண்ண முடியுமா?
1: ஆரஞ்சு. ஆமா, ஆரஞ்சு மாதிரி அந்த காடுகள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, மூலிகை மரங்கள்லாம் அதிகமா இருக்கு.
0: இன்னொரு தர நிதானமா அந்த ஊர்கள் பேர் எல்லாம் சொல்லுங்க.

0: துங்குமரகடா, மலைக்கோடு, கடினமாலா, குஞ்சப்பனை, ஜக்கனாங்கரை, தேனாடு.
1: எது பக்கத்துல இருக்கு, எங்க தங்கிக்கிட்டு அங்க எல்லாம் போக முடியும்?
0: நீங்க நீலகிரி போ, மெயினா போனா அங்கிருந்து உங்களுக்கு எல்லாமே இது இருக்கு மேடம். டிராவல்ஸ் மாதிரி வச்சு கூட்டுன்னு
1: போறாங்க. ஓ ஓ, சரி சரி, ஓகே.
0: அதே மாதிரி உதகிரி ஒன்றியத்துக்கு போனா சின்ன கொலை, ஏற்பநாடு, உள்ளத்தி, கட்சி.
1: மெல்லமா மெல்லமா சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே வந்து அறியப்படாத ஊர்களை அறிய வைக்கணும் அப்படிங்கிறது தான். மெல்லமா சொல்லுங்க ஊர் பெயர்களை.
0: உதகிரி ஒன்றியத்துல பாத்தீங்கன்னா சின்ன கொலை, ஏற்பநாடு, உள்ளத்தி, கக்குச்சி, தும்மநாட்டி, தூணேரி, முள்ளிக்கூர், மேல்கொண்டா, அவலாஞ்சி. அவலாஞ்சின்றது வந்து தெரியல, அவலாஞ்சி அது இறங்குறது. அது இது இங்கேயும் பார்க்கலாம், இதுலயும் பார்க்கலாம். இந்த இந்த படம் எடுத்தாங்கல்ல,
1: சரி, திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. மத்தபடி நம்ம மக்கள் வந்து நேர்கள் வந்து போகக்கூடிய ஊர்கள்னாக்கா இப்ப நீங்க சொன்ன ஊர்கள்லாம் இல்லையா?
0: தகவல்களுக்கு
1: நன்றி. நிறைய ஊர்கள் பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். அந்த நேயர் கட் பண்ணிட்டு போயிட்டாரு. சோ அடுத்த நேயருக்கு சான்ஸ். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: இனிய காலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோ துரை.
1: வலங்கைமான் துரை, சொல்லுங்க.
2: ஆமா, அது இந்த நீலகிரியில பாத்தீங்கன்னா பர்சனஸ் பள்ளத்தாக்குன்னு ஒண்ணு இருக்குங்க.
1: என்ன என்ன இடம்?
2: பர்சனஸ் பள்ளத்தாக்கு. அது வந்து இந்த முகூர்த்தி தேசிய பூங்கா இருக்குல்ல, அது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி அது.
1: இன்னொரு பேர் நல்ல விளக்கமா சொல்லுங்க.
2: பள்ளத்தாக்கு, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தா எப்பநாடு பெருமுக்குன்னு ஒரு மலை, அது உதகையில இருந்து எப்பநாடு கிராமத்துல இருந்து பெருமுக்கு மலை மலைக்கு செல்லக்கூடிய நடைபாதையில இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறைந்திருக்கக்கூடிய ஏரின்னு இருக்குங்க, அதுல மர யாரு தெரியாது, அப்பர் பவானி ஏரி. அவலாஞ்சி பகுதியை தாண்டி பவானி ஆற்றின் பிறப்பிடமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஏரி ரொம்ப கடுமையான வனத்துறை பாதுகாப்புல இருக்கக்கூடியது. பனிமூட்டமான மலையும் சோலை காடுகளுக்கு நடுவு மனித நடமாட்டமே இல்லாம அசல் இயற்கையோடு காட்சியளிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த அப்பர் பவானி. அப்புறம் பாத்தீங்கன்னா மார்லிமண்டி ஏரின்னு ஒண்ணு இருக்கு, அது உதகையில இருந்து கூடலூருக்கு போறோம்ல, அந்த பாதையில 11 கிலோமீட்டர் தொலைவுல சாலை ஓரத்துக்கு கீழே தெரியாம மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன ஏரி. சுற்றுலா பயணிகள்லாம் அதிகமா அறியாத இந்த ஏரி, அதுக்கு நம்ம விடிகால நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த தைலம்
1: சொல்லுவாங்களே,
2: அந்த தைல மரம் நறுமணத்தினுடைய அந்த பனிமூட்டத்தினுடைய அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு இது. அது மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா எமரால்டு ஏரி, அது வந்து உதகையில இருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஏரி. அதோட தூய்மையான பச்சை நிற தண்ணிக்கும் இந்த பறவைகள் நோட்டம் விடுறதுக்கும் பெயர் பெற்ற ஒரு ஏரி. இதுக்கு மேல நான் சொல்லிட்டே போனா அடுத்தவங்க சொல்ல முடியாது.
1: இல்ல, நீங்க இன்னொருத்தர் அந்த ஊர் பேரை மட்டும் திருப்பி சொல்லிடுங்க, அவ்வளவுதான்.
2: ஊர் பேர் வந்து எமரால்டு ஏரி ஒண்ணு,
1: அதுக்கு முன்னாடி சொன்னது
2: மார்லிமண்டி ஏரி ஒண்ணு, அப்புறம் அப்பர் பவானி ஏரி.
1: சரி, ஓகே, நன்றி நன்றி.
2: இந்த மூணு ஏரி இன்னும் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் சொல்லக்கூடாது.
1: கரெக்ட் கரெக்ட், அதான் பாக்கலாம். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். அடுத்த நேயர் வந்தாச்சு. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: ஆலத்தம்பாடியில இருந்து பன்னீர்செல்வம் பேசுறேன்.
1: ஆலத்தம்பாடி பன்னீர்செல்வம்.
3: ஆமா,
1: சொல்லுங்க.
3: நீங்க சொல்லுங்க.
1: நிகழ்ச்சியில நாம வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பேர் சொல்லிட்டு அந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அறியப்படாத ஊர்கள் பத்தின சிறப்புகளை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்ப நீலகிரி மாவட்டத்துல அறியப்படாத ஊர்கள் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களால தகவல் சொல்ல முடியுமா, இல்ல அடுத்த நேயருக்கு வாய்ப்பு தரலாமா? சரி, நன்றி. நேயர்களுக்கு ஒரு விண்ணப்பம், நாம எப்பவுமே பொதுவா என்ன விண்ணப்பம் வைப்போம் அப்படின்னாக்கா, இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அடுத்த நிகழ்ச்சியில வராம மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறது பொதுவா நாங்க வைக்கக்கூடிய விண்ணப்பம். இன்னொரு விண்ணப்பம் என்னன்னாக்க, நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கு, அதை பத்தின தகவல்கள் நீங்க கொடுக்கணும்னு விரும்புறீங்கன்னாக்க நீங்க போன்ல வாங்க. ஏன்னா இப்போ இங்க உங்க பேர் வந்து நாங்க இங்க வந்து பதிவு பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லா நீங்க மற்ற நிகழ்ச்சிகள்ல நீங்க வந்து வர முடியாம போயிடும். ஸோ உங்களுக்கு விருப்பமான அடுத்த நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம போயிடும். ஸோ நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன, அதுல நமக்கு வந்து

0: தகவல்கள் தர முடியுமா அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டு நேயர்கள் வாங்க அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலம் கொடமாதப்பட்டி கிருஷ்ணகிரி மாவட்டமா. முதுமலை பத்தி நான் சொல்றேம்மா.
0: முதுமலை தெரிஞ்ச ஊர் தான். சரி, அதை பத்தி தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க.
1: இங்கம்மா இது ஒரு வனவிலங்கு காப்பகம் இருக்குதுமா. அது ஒரு சில வகை குரங்குகள் கூட இருக்குதான்.
0: சரி, ஓகே.
1: இங்க ஒரு சில ஊர் என்ன, கொடநாடு வியூ பாயிண்ட், கல்லட்டி நீர்வீழ்ச்சி இங்க இருக்குது.
0: என்ன நீர்வீழ்ச்சி?
1: கல்லட்டி நீர்வீழ்ச்சி.
0: ஓகே. பாருங்க, நீலகிரி மாவட்டத்துல எவ்வளவு கிராமங்களோட பெயர்கள்லாம் நம்ம நேயர்கள் சொன்னாங்க இல்லையா. நிஜமாவே அவங்க சொல்ல சொல்ல இப்பயே நம்ம ட்ரெயின் பிடிச்சு நீலகிரிக்கு போயிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. இருந்தாலும் சென்னையிலேயே இப்ப நீலகிரி அளவுக்கு வந்து கிளைமேட் வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறச்சே. சரி, அடுத்த லீவில் நம்ம பிளான் பண்ணி நேயர்கள் சொன்ன ஊர் பெயர்கள்லாம் குறித்து வச்சுக்கிட்டு அந்த ஊர்கள்லாம் நம்ம கவர் பண்ணணும்ன்ட்டு என்னோட சேர்ந்து உங்களுக்கும் அந்த ஆர்வம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது எந்த மாவட்டத்தை பற்றி நாம் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறியப்படாத ஊர்கள் பற்றி நேர்களாக நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து தெய்வீக தன்மை நிறைந்த ஒரு ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் இந்த நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. அங்கேயுமே நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய அறியப்படாத ஊர்கள் இருக்கு. அந்த ஊர்களோட சிறப்புகள் பற்றி நேர்களாக நீங்க சொல்லுங்க. ஒரு பாடல் கேட்டுக்கிட்டே நீங்க வந்து தகவல்கள் திரட்டிட்டு வாங்க. இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா செக்கச்சி வந்த வானம் அப்படிங்கிற படத்துலேருந்து. சுனிதா சாரதி, அர்ஜுன் சாண்டி, சத்யபிரகாஷ் குரல்களில், ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் இந்த பாடல்.

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
2: கன்ஃபியூஷன் வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
1: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
2: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறியப்படாத ஊர்களோட சிறப்புகள் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். நேயர்கள் வரணும் அப்படின்னாக்க 2952208353 இது ஒரு எண், 2838987171 அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நேயர் வந்தாச்சு. வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நான் சென்னை சைதாப்பேட்டில இருந்து பார்த்தசாரதி பேசுறேன்.
3: சைதாப்பேட்டை பார்த்தசாரதி சொல்லுங்க சார்.
4: வெகு நாட்களாக நேயர், ஃபர்ஸ்ட் டைம் வந்து தொலைபேசியில பேசுறேன்.
3: ரொம்ப மகிழ்ச்சி சார், சொல்லுங்க.
4: ரொம்ப ஆர்வம், ஏன்னா என்னுடைய சொந்த மாவட்டம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை மாவட்டத்துல நிறைய பார்க்கக்கூடிய பகுதிகள் பல இருக்கு. முக்கியமானது திருவண்ணாமலை பக்கத்துல போளூர்னு ஒரு ஊர் இருக்கு.
3: போளூர்,
4: இந்த போளூர்ல ஒரு மலை இருக்கு, அந்த மலையோட பேர் இப்ப வந்து சம்பத்கிரி. சம்பத்னா பொருள் அர்த்தம், பொருள் நிறைந்த மலையை கொண்ட ஊர் அப்படின்றதுனால இதுக்கு போளூர்ன்ற பேர் வந்தது. அது பக்கத்துல வந்து திருமலை அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். சமண துறவிகள் அங்க குகைகள்ல வாழ்ந்து தவம் பண்ண இடங்கள் நிறைய இருக்கு. இப்பவும் சமண ஜெயின மதத்தினர்கள் வந்து அங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு இடமும் வந்து அந்த எங்களுடைய சுற்று வட்டாரத்துல மிக முக்கியமான இடங்கள்.
3: போளூர் ஒண்ணு, இன்னொன்னு
4: திருமலை.
3: திருமலை, ஓகே. திருவண்ணாமலை மாவட்டத்துல போளூர்னு ஒரு இடம், திருமலை அப்படிங்கிற ஒரு இடம், இது வந்து அறியப்படாத ஊர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம். திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கக்கூடிய அறியப்படாத ஊர்கள் பத்தின தகவல்கள் நீங்களும் வந்து சொல்லலாம். 2952208353 இது ஒரு எண், 2838987171 வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாமே. அதாவது சில நேயர்கள் வந்து ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, திடீர்னு லைன் கிடைக்கறச்சே அவங்க வந்து பொறுமை இழந்து கட் பண்ணிடுறாங்களா, இல்லை என்ன வேணுட்டே பண்ணுறாங்களா சில நேயர்கள் என்னங்கிறது தெரியல. உங்களுக்கு லைன் கிடைச்சதுன்னா உடனே பேசிடுங்க. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுறீங்களா?
5: வணக்கம். வணக்கம் மேடம், சாரி மேடம். வணக்கம்.
3: வணக்கம்
5: வணக்கம் வணக்கம். நான் வந்து அப்புக்கள் மேடம்.
3: எங்கிருந்து?
5: வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதிக்கு உட்பட்ட இடம் அப்புக்கள். அது வந்து ஒரு காலத்துல
3: எங்கிருந்து?
5: அப்புக்கள் கிராமத்துல இருந்து பேசுறேன்.
3: மாவட்டத்துல இருக்கா? திருவண்ணாமலை மாவட்டம்.
5: ஆமா, வேலூர் மாவட்டத்துல.
3: நம்ம வந்து திருவண்ணாமலை பத்தி தான் பேச சொல்லிருக்கோம்.
5: ஓ, மன்னிக்கலாம், இப்ப ஆன் பண்ண ரேடியோவை.
3: அப்படியா?
5: நான் ஆன் பண்ண ஆன் பண்ண

0: ஆவல்ல போன் பண்ணலாம், போன் வச்சா அதிசயமா எடுத்து.
1: சரி ஓகே நன்றி, அடுத்த நேர் மூலமா தெரிஞ்சுக்கலாம்.
0: என்ன பேசணும் சொல்லுங்க, அதை பத்தியும் பேசுறேன் நான். கொஞ்சம் காவல்துறையில இருந்தா
1: திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கக்கூடிய அறியப்படாத ஊர்களோட சிறப்புகள் பத்தி சொல்லுங்க.
0: அப்படியா? அங்க கண்ணமங்கலத்துல பக்கத்துல ஒரு சிறப்பு பெற்ற தலம் எல்லாம் இருக்கு மேடம், கண்ணமங்கலம்
1: பக்கத்துலதான்
0: கண்ணமங்கலம்னு. அங்க சுத்தி இருக்கிற மக்கள் வந்து விவசாயத்தை நம்பி இருக்காங்க மேடம். அத அடுத்து போனா ராணுவப்பேட்டைன்னு ஒரு ஊரு, ராமன் ராணுவத்துக்குன்னு
1: ஒவ்வொரு குடும்பத்திலயும்
0: ராணுவமே, அது பத்தி ஒரு இருக்கு மேடம். இப்போ உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு ஒரு தட தடவை தெரியும், அந்த ஊர் பேர் மறப்பட்டது. ஆனா ராணுவப்பேட்டைன்னு இருக்கு மேடம், கம்மவான் பேட்டை. அது ராணுவத்துக்கே ஊருக்கு வீட்டுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க மேடம் ராணுவம். அதனால திருவண்ணாமலை மாவட்டம் புகழ்மிக்க மாவட்டம் மேடம். அவங்க சொல்ற மாதிரி முன்ன சொன்னாரு, துறவிகள் எல்லாம் குகையில எல்லாம் இருந்து இருக்காங்க மேடம்.
1: சரி நன்றி.
0: வணக்கம் மேடம். வணக்கம்.
1: நீங்க முகநூல்ல இருக்கீங்கன்னாக்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல போய் இப்ப டக்குன்னு உங்களுக்கு போன் லைன் கிடைச்சதுனால சொல்ல முடியாத விஷயங்கள் நீங்க சொல்லலாம். அடுத்த நேயர் பாக்கலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுறீங்களா?
2: வணக்கம் மேடம். காலையில
1: வணக்கம். காலை வணக்கம்
2: மேடம். போலூர்ல இருந்து குமார் பேசுறேன் மேடம்.
1: போலூர் குமார்.
2: ஆமா மேடம்.
1: சொல்லுங்க.
2: எங்க ஊரை சுத்தி வந்து பருதுமலை, செவ்வாதுமலை, திருவண்ணாமலை.
1: இல்லங்க, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் பத்தி தான் சொல்லணும்.
2: ஆமா மேடம். ஆமா மேடம், அதான் மேடம் பேசுறேன். பருதுமலை.
1: என்ன மலை?
2: பருவதமலை.
1: பர்வதமலை. ஓகே.
2: ஆமா, செவ்வாதுமலை.
1: ஓகே.
2: திருவண்ணாமலை.
1: ஓகே.
2: இது மூணுமே ஃபேமஸ் தான் மேடம் எங்க ஊர்ல.
1: ஃபேமஸான ஊர்கள் பத்தி நம்ம தெரிஞ்சிட்டோம் ஆல்ரெடி. தெரியாத ஊர்கள், ஃபேமஸ் ஆகாத ஊர்களை பத்தி சொல்லுங்க.
2: நட்சத்திர கோவில் ஒரு ஊர் மேடம்.
1: நட்சத்திர,
2: நட்சத்திர கோவில்.
1: ஓகே.
2: அந்த கோவில்ல வந்து என்ன விசேஷம்னா, அங்க இருக்கிற முருகன் கோயில் சுயம்பாத் ஒண்ணு வந்தவர் மேடம். அதனால அந்த கோயிலுக்கு ரொம்ப வந்து பிரசித்தி பெற்றது.
1: திருவண்ணாமலை மாவட்டத்தோட ஒரு சில அறியப்படாத ஊர்கள் பத்தி நேயர்கள் மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது எந்த ஒரு மாவட்டத்தை பத்தி, அங்க இருக்கக்கூடிய அறியப்படாத ஊர்கள் பத்தி நம்ம நேயர்கள் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டம்னா பல சிறப்புகள் இருக்கக்கூடிய பல ஊர்கள் இருக்குது. இருந்தாலும் அறியப்படாத, வெளியில் அறியப்படாத நிறைய ஊர்கள், நிறைய கிராமங்கள் அங்கேயும் இருக்கும். இயற்கை சார்ந்த விஷயங்கள் நிறையா இருக்கும். ஸோ திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறியப்படாத ஊர்கள் பற்றின தகவல்களை நேர்களாகி நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க நம்ம இந்த கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி மூலமாக.

நெஞ்சு புட்ட. எல்லாருக்கும் வணக்கம், நான் பின்னணி பாடகி பத்மலதா, விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில நானும் கலந்துட்டு இருக்கேன். ஒரு சாங் வந்து நான் செலிகாலி சூது அப்படிங்கிற பாட்டு, தெலுங்குல மணி சர்மா சாருக்கு பாடின. அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த காந்தாரி யாரோ என்னோட சாங் வந்து கேட்டுட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த பாட்டு வந்து நான் கம்போஸ் பண்ணும்போது உன்னதான் மைண்ட்ல வச்சு நான் பண்ணேன், உனக்கு ஏத்த சாங் நீ தான் பாடணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கேருந்து நான் ஹைதராபாத் போயிட்டேன். அங்கே அவரோட ஸ்டுடியோவில் அவர் எப்போவுமே வந்து ஸ்டுடியோ டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடியே வந்து கொடுத்துருவார், மெலடி கொடுத்துருவார், லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருவார். என்னோட பாடல்கள்லாம் வந்து பாடியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக கேளுங்கள்.

நிலையத்தில் நேரம் 9:30. இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி CMR ஒளி விளக்கு No. 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருஉலா விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் வந்து சஞ்சித் ஹெக்டே, துர்கா இவங்களோட குரல்களில், விவேக்கோட வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில் பியார் பிரேமா காதல் இந்த படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்கலாம். 3 நிமிடங்கள் 25 நொடிகளுக்கு உண்டான பாடல். ஸோ இந்த பாடல் கேட்டுக்கிட்டே நீங்கள் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறியப்படாத ஊர்களோட சிறப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பாடல் முடிகிற தருவாயில் தொலைபேசியில் வந்து சொல்லலாம்.

0: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறியப்படாத ஊர்களோட சிறப்புகளை வந்து நேயர்கள் வந்து இந்த பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னாக்க 2952028535 இது ஒரு எண், 2838989871 இது மற்றும் ஒரு எண், 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். இந்த எண்களில் நீங்கள் வந்து சொல்லலாம். இப்போ நேயர்கள் லைனில் இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: திருவாரூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
1: திருவாரூர் மாவட்டத்திலேருந்து எங்கேருந்து?
0: திருவாரூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
1: அங்க ஒரு மேட்டுப்பாளையம் இருக்கா?
0: ஆமா மேடம்.
1: ஓ சொல்லுங்க.
0: திருவாரூர்லயே வந்து ஒரு மேட்டுப்பாளையம் இருக்கு
1: மேடம். அதான்
0: அங்கேயே ரெண்டு மேட்டுப்பாளையம் இருக்கு.
1: சொல்லுங்க அதை பத்தி சிறப்புகள் சொல்லுங்க.
0: இங்க திருவாரூர்ல இருந்து நாகப்பட்டினம் போற வழியில பாத்தீங்கன்னா சிக்கல் சிங்காரவேலர் முருகன் கோயில் ஒண்ணு இருக்கு.
1: அது தெரிஞ்ச இடம்.
0: எட்டுக்குடின்னு ஒரு முருகன் கோயில் ஒண்ணு இருக்கு ஆலங்குடி பக்கத்துல. ரெண்டாவது கோடியாக்கரை வேளாண்மையம் இந்த எங்க ஊர் தான் இருக்கு. முத்துப்பேட்டை சரணாலயம் முத்துப்பேட்டை பக்கத்துல. அதுவும் உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் இருக்கு.
1: உதய மார்த்தாண்டபுரமா?
0: ஆமா பறவைகள் சரணாலயம் இருக்கு. வடுவூர்லயும் ஏரி இருக்கு, அங்கேயும் பறவைகள் சரணாலயம் இருக்கு. அப்புறம் வந்து கோடியாக்கரை இப்ப இருக்கு.
1: சரி ஓகே.
0: என்னென்ன
1: ஓகே அடுத்த நேயர் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுறீங்களா? ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்கன்னு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அவங்க. 2952508535 இது ஒரு எண். 2838971 அப்படின்னு சொல்றச்சே ஒரு நேயர் வந்தாச்சு. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் சதலபதி மகேந்திரன் மேடம்.
1: பூந்தோட்டம்
2: சதலபதி மகேந்திரன்.
1: சதலபதிங்கிறது ஊர் பேரா உங்க பேரோட?
2: அது ஒரு கிராமம் மேடம். அது ஒரு கிராமம். என்னோட பேர் மகேந்திரன். ஆமா மேடம்.
1: உங்க பேர் மகேந்திரன்?
2: மகேந்திரன். ஆமா மேடம்.
1: சொல்லுங்க
2: மேடம். இங்க நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா ஆதி விநாயகர் டெம்பிள் வந்து ரொம்ப இது மேடம், ரொம்ப விசேஷம் மேடம் இங்க. அது மட்டும் இல்ல கூத்தனூர், இங்க வந்து பாத்தீங்கன்னா கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இங்க நிறைய குழந்தைகள் எல்லாருமே வருவாங்க மேடம் எக்ஸாம் எழுதும் போது. இங்க வந்து உலக புகழ் பெற்றது மேடம். ஆமா மேடம்.
1: ஓகே. இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லலாமே. நம்ம வந்து வழிபாட்டு தலங்கள் மட்டும்தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல.
2: என்ன
1: பயிர்கள் விளைவிக்கிறாங்க அதெல்லாம் கூட சொல்லலாம்.
2: விவசாயம், ஆடு மாடு வளர்க்கிறது, கோழி வளர்ப்பு, இது எல்லாமே இங்க வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மேம். இங்க
1: பின்னாடி கூட அந்த ஒலி கேக்குது. இயற்கை சார்ந்த அந்த ஒலிகள் எல்லாம் கேக்குறச்சேதான் மனசுக்கு இதமா இருக்கு இல்லையா? அந்த வண்டியோட ஹாரன் சத்தம் எல்லாம் கேட்டு கேட்டு.
2: இங்க வந்து பஸ் ஃபெசிலிட்டி எல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது மேம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் வெளில நடந்து போகணும். இங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இறைச்சல் சவுண்ட் அதெல்லாம் நம்ம பெருசா கேட்க முடியாது.
1: ஆனா வித் பாரதி மட்டும் கேட்க முடியும் கரெக்டா?
2: ஆமா, அது ஏன்னா கும்பகோணம் கேட்கறதுனால கேக்குது மேடம்.
1: ஓகே நன்றி. திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறியப்படாத ஊர்களோட சிறப்புகள் பத்தி நேயர்கள் வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். இன்னொரு தடவை ஃபோன் நம்பர் சொல்றேன். ஏன்னா பல்வேறு ஊர்கள்ல இருந்து நிறைய நேயர்கள் வராங்க இல்லையா? ஏன்னா நம்மளோட நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளையும் நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. குறிச்சே நம்ம நிகழ்ச்சிகள் எந்த அளவுக்கு நேயர்களை போய் சென்று சேருது அப்படிங்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயம். 2952508535 இது ஒரு எண். 2838981 மற்றும் ஒரு எண். நேயர்கள் வந்தாச்சு. வணக்கம். வந்த நேயர் கட் பண்ணிட்டு போயாச்சு. அடுத்த நேயருக்கு சான்ஸ். வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க ப்ளீஸ். வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணினாதான் ஃபோன்ல பேசுறது கேட்க முடியும் யாரா இருந்தாலும்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: 65 கோவனூர்ல இருந்து என்எஸ் முருகன் மேடம்.
1: என்எஸ் முருகன் எங்க இருந்து?
3: 65 கோவனூர்.
1: 65
3: கோவனூர் மேடம்.
1: 65 கோவலூரா?
3: ஆமாங்க மேடம்.
1: அப்படின ஒரு ஊர் பேரா?
3: ஆமாங்க. அது நம்பர் மேடம்.
1: என்ன நம்பர்?
3: 65.
1: அது புரியுதுங்க. சரி ஓகே. திருவாரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அறியப்படாத ஊர்களோட சிறப்புகள் சொல்றீங்களா?
3: ஆமா மேடம். அதாவது இறாஞ்சேரி நம்ம பஸ்ல எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா மேடம், அது தென்னந்தோப்பாவே இருக்கு மேடம். இயற்கையை ரசிக்கிற மாதிரியே இருக்கு மேடம்.
1: இறாஞ்சேரி
3: இறவாஞ்சேரி ஆமாங்க மேடம். காரைக்கால் எல்லாம் போற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பஸ்ல போகும்போது அப்படியே இயற்கை எல்லாம் பாக்குற மாதிரியே இருக்கு மேடம். அதாவது தென்னந்தோப்பாவே இருக்கு மேடம்.

0: திருவாரூர் மாவட்டம் தானா அது?
1: ஆமா மேடம், இறாஞ்சேரி எல்லாம் போனோம்னா திருவாரூர் மாவட்டம் தான் மேடம்.
0: சரி ஓகே, நன்றி.
1: நன்றி மேடம், இதான் முதல் நேரம் மேடம்.
0: ஓகே ஓகே, நன்றி.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
2: கன்ஃபியூஷன் வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
1: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
2: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
3: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில வந்து திருவாரூர் மாவட்டத்தை பத்தி சொல்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் வந்துட்டே இருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம். அந்த நேயர் கட் பண்ணிட்டு போயிட்டாரு, அடுத்த நேயருக்கு சான்ஸ். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுறீங்களா?
4: வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: என் பேரு உமா மகேஸ்வரி மேம், நான் திருவாரூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேம்.
3: திருவாரூர்ல எங்க?
4: திருவாரூர்ல இது குடவாசல் பக்கத்துல மணப்பறவை என்ற கிராமம் மேம்.
3: குடவாசல் பக்கத்துல மணப்பாறையா?
4: மணப்பறவை.
3: மணப்பறவை அப்படின்னு ஊர் பேரு. ஓ, சூப்பர் சூப்பர்.
4: இது பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஊர் இதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ் அந்த ஊர்ல நிறைய இருக்கும். இங்க வந்து விவசாயம் தான் மேம் நிறைய நடக்கும். மூன்று போகமும் விவசாயம் இருக்கும் மேம். எப்ப பார்த்தாலுமே இங்கெல்லாம் வந்து அப்படியே பசுமையா இருக்கும், பார்க்கவே அழகா இருக்கும். மனசுக்கு ஒரு கஷ்டமா இருந்தாலும் நம்ம வீட்டை விட்டு வெளியில போயிட்டோம்னா அந்த பசுமையெல்லாம் பார்த்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேம்.
3: நீங்க சொல்றச்சு எங்களுக்கே அதை கண் முன்னாடி கொண்டு வரச்சு எங்களுக்கே ஒரு மகிழ்ச்சி வருது. இந்த ஊர் பேர் உங்க மணப்பறவைன்னு சொல்லீங்க இல்லையா, உங்க ஊர் பேரு, எதனால அந்த ஊருக்கு அப்படி ஒரு பேர் வந்தது?
4: அது என்னன்னு இன்னும் அந்த டீடைல் எல்லாம் கேட்கல மேம். இன்னும் நிறைய இருக்கு, எனக்கு அவசரத்துல அதை சொல்ல
3: சொன்னா. சரி, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ஃபேஸ்புக்ல போயிட்டு பதிவு பண்ணுங்க. சோ தட் அந்த ஃபேஸ்புக் பாக்குற எல்லாரும் உங்க ஊர் பத்தி தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா?
4: சரிங்க மேம்.
3: ஓகே, நன்றி.
4: நன்றி மேம்.
3: இன்னும் ஒரே ஒரு நேயர் பாக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் காட்பாடியிலிருந்து பேசுறேன் மேம்.
3: வேலூர் காட்பாடி சந்திரசேகர், திருவாரூர் பத்தி தான் சொல்லணும்.
5: ஆமா மேம், நான் வந்து சின்ன வயசுல திருவாரூருக்கு போயிருக்கேன் மேம். அதுல ஒரு இரண்டு இடங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒண்ணு பாத்தீங்கன்னா வடுவூர் அந்த பறவைகள் சரணாலயம், அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய அரிய வகையான பறவைகள் எல்லாம் அங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க வந்து போகுவதற்கான இந்த பிரத்யேகமான வசதிகள் அப்படிங்கறதுலாம் ரொம்ப மேம்படுத்தப்பட்டு இருக்கும் மேம். அதுல வந்து அரிய வகையான அயல் நாட்டு பறவைகள் எல்லாம் வந்து அந்த இடத்துல ஒரு சீசனல் அந்த சீசன்ல மட்டும் வரும், அப்புறமா போயிடும். அது ஒண்ணு. அப்புறமா இன்னொரு ஒரு முக்கியமான இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கு, தியாகராஜர் கோவில்.
3: ஒரே ஒரு விண்ணப்பம், தெரிஞ்ச இடங்கள் பத்தி இல்லாம தெரியாத ஊர்களை பத்தி நம்ம பிரபலப்படுத்துறது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியோட நோக்கம்.
5: ஆமா ஆமா, அது தெரியும் மேம், நான் கேள்விப்பட்டிருந்தேன். நான் அந்த இடத்துக்கு போயிருந்ததுனால அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.
3: ஓகே ஓகே, நன்றி நன்றி.
5: தேங்க்யூ தேங்க்யூ.
3: அதாவது அறியப்படாத ஊர்களை பத்தி நாம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். ஸோ அடுத்தது நாம எந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறியப்படாத ஊர்களை பத்தி நேர்கள் மூலமா தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னாக்க விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிதும் பிரபலமாகாத இல்லை பெரிதும் அறியப்படாத ஆனால் கண்டிப்பாக இந்த ஊரில் எல்லாருமே போய் பார்க்கணுங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னாக்கா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் பற்றி நீங்கள் சொல்லலாம். எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா 2952-0853 இந்த தொலைபேசி எண், இல்லாட்டா 2838-9871 இந்த தொலைபேசி எண். இந்த எண்களில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சொல்லலாம். ஒரு பாடல் கேட்டுக்கிட்டே வந்து இந்த விருதுநகர் மாவட்டத்தை பற்றின தகவல்கள் நீங்கள் வந்து எப்படி சொல்லலான்னு ரேடியோல அப்படிங்கறத நீங்க வந்து ஐடியா பண்ணி வச்சுக்கோங்க. இது எந்த படத்துல இருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்க காப்பான் அப்படிங்கிற படத்துல இருந்து ஜாவேத் அலி, தர்ஷனா இவங்களோட குரல்கள்ல, கபிலனோட வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்புல 4 நிமிடங்கள் 20 நொடிகளுக்கு உண்டான பாடல். ஸோ பாடல் முடிகிற தருவாயில விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறியப்படாத ஊர்கள் பத்தின தகவல்களை நேயர்கள் மூலமா நாம கேட்க போறோம்.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய்.
1: வணக்கம், நான் நடிகர் இளவரசு பேசுறேன். 102.3 விவத பாரதி தமிழ் பண்பலை மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. மெட்ராஸ் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன் ஆகி பாரதி ராஜா சாரோட கன்னட் சார் அசிஸ்டண்டாக சேரும்போது பாரதி ராஜா சார் நடிப்பு சொல்லிக் கொடுக்குறத பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ண வரேன், நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம், திடீர்னு எங்களை அந்த டயலாக் பேச

0: என் வேலை அது இல்லை. அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதையோ அதை பார்த்தீங்களா, அதை பாடியானவர், அப்போ நான் உடனே போய் அந்த கேரக்டராக நிற்கணும். அப்படித்தான் எனக்கு நடிப்பு பயிற்சி வந்துச்சு. இப்போ நான் நடிகன் ஆகணுன்றத விட என்னை டைரக்டர் கேட்டுருவாரே அந்த இடத்துல அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நான் அதுக்கு அடாப்ட் ஆனேன்.
1: கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறியப்படாத ஊர்கள் பத்தின தகவல்களை சொல்ல போற நேயர், முதல் நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
2: திருவாரூர் நீடாமங்கலத்துல இருந்து பேசுறவங்க பேர் என்ன?
3: பிரதிமுத்து மேடம். நான் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் தான், அந்த மாவட்டத்துல இருந்து பிறந்து இங்க மேரேஜ் பண்ணிருக்கேன்.
2: பிரதிமுத்து உங்க பேரு? சரி சொல்லுங்க. விருதுநகர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அறியப்படாத ஊர்கள் பத்தின தகவல்கள்.
3: ஊர் பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லித்தூர் பக்கத்துல கோட்டையூர்னு ஒரு கிராமம்.
2: கோட்டையூர்
3: இலங்கை குளம் காடநேரி அந்த மாதிரி ஒரு சுற்று வட்டார பகுதியில தான் மேம், சின்ன கிராமங்கள் தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சார்ந்து இருக்கீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி தான் நாங்க இருக்கிறோம். தானிய வகைகள் தான் பயிரிடுவோம் அங்க.
2: என்ன
3: 6 மாசம்னா நம்ம நவதானியங்கள்,
2: தானியங்கள், சூப்பர்,
3: கம்பு, சோளம், இந்த மாதிரி தெனை, இந்த மாதிரிதான் நாங்க பயிரிடுவோம். விளைவிக்கிறது வந்து அங்க ரொம்ப எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணுவாங்க மேடம்.
2: எவ்வளவு நாள் ஆகும் இந்த தானியங்கள் எல்லாம் பயிற்று விளைக்கிறதுக்கு?
3: 3 மாசம் 6 மாசம் அந்த ஒவ்வொரு இது இருக்கு மேடம்.
2: தண்ணி அதிகமா தேவைப்படுமா?
3: ஆமா, அது 6 மாசத்துக்கு உடைய அங்க மழை அந்த சீசன் டைம்ல அந்த டயத்துல ஒரு நெல் ஒரு சில பகுதியில பயிரிடுவோம். ஏன்னா கம்பெனி தண்ணி வர்றதுனால அந்த மாதிரி ஒரு ஏரியால தங்க வச்சு அதை பாதுகாத்து கொண்டு வருவோம். இந்த டயத்துல வந்து மழை இது உறிஞ்சி நீரை உறிஞ்சி பயிர் வைக்கிறது வந்து நம்ம இதுதான் தானிய வகைகள். அதனால இந்த சைடு எல்லா இடத்துலயுமே அது ரொம்ப முக்கியமா பயிரிடுவாங்க மேடம்.
2: சரி, நன்றிமா.
3: ஓகே, தேங்க்யூ.
2: ஸோ விருதுநகர் மாவட்டத்தில் அவங்க வந்து தானியங்கள்லாம் வந்து நாங்கள் பயிற்றுவிப்போம், விளைவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டின கிராமங்கள் இருக்கிறதுனால அங்கே வந்து விளைச்சல் வந்து தானியங்களுக்கு உகந்ததான ஒரு இடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேயர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வேளாங்கண்ணி மாலை பேர்ல வச்சிருக்கமா? விருதுநகர்
2: மாவட்டமா?
4: இது திருபுவனமா? விருதுநகர் தவறு இருந்தனமா?
2: என்னங்க?
4: திருபுவனத்துல திருபுவனத்துலமா, விருதுநகர் கிடையாது, அங்கதான் பேசணுங்களாமா?
2: விருதுநகர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அறியப்படாத ஊர்கள் பத்தின தகவல்கள் சொல்ல சொல்லிருந்தோங்க.
4: அப்படிங்களா? நாங்க திருபுவனத்துல மட்டும் தான்மா எனக்கு தகவல், விருதுநகர்லாம் எனக்கு அவ்வளவுதான் புரியாதுமா.
2: சரி, அடுத்த நேர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி,
4: வாழ்த்து கொடுங்கம்மா. நன்றிங்கம்மா.
2: அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். வணக்கம். அந்த நேயர் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ தயவு செய்து நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க வந்தீங்கனாக்க உபயோகமா இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து மற்ற நிகழ்ச்சிகளை பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கான காத்திருப்பு நேரம் அப்படிங்கறது அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா நீங்க வெயிட் பண்ற மாதிரி ஆகிடும். ஸோ அடுத்த நேயர் வந்தாச்சு. வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க? ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க ப்ளீஸ்.
4: நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு சர்வகிரி மலை கோயில் ஒண்ணு இருக்குது. சர்வகிரி விருதுநகர் மாவட்டத்துக்கு மதுரை மாவட்டம் நடுவில் இந்த மாதிரி இருக்கும், அத்திராவுக்கு பக்கத்துல இருக்குது. அது ஒண்ணு இருக்கு. எங்க ஊர் லட்சுமி நாராயணபுரம் பக்கத்துல

0: பாக்குறது. இது இருக்கு, இன்னும் நிறைய நிறைய இடம் இருக்கு மேடம். ஆண்டாள் கோயில் இருக்குது, நிறைய இருக்கு, நிறைய பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு மேடம் விருதுநகர்ல.
1: சரி, எல்லா நேயர்களுமே வந்து இந்த தகவல்கள் எல்லாம் வந்து நீங்க பேஸ்புக் முகநூல போட்டீங்கன்னா மத்த நேயர்கள் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, நன்றி.
0: சரி மேடம்,
1: நன்றி. ஸோ நேயர்கள் நிறைய பேர் வந்து நிறைய ஊர்கள் பற்றின சிறப்புகளை வந்து முகநூலில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறையா பேர் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து

அதுக்கப்புறம் வந்து யார் இது, திருவாரூர் மாவட்டத்தில் பெரிய மலைகளோ உயரமான அருவிகளோ நமது மாவட்டத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பசுமையான வயல்வெளிகள், நீர்நிலைகள், அலையாத்தி காடுகள், வலசை பறவைகள் என இயற்கை நமக்கு வழங்கிய செல்வங்கள் அதிகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கல் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய நேயர்களை தான், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொன்ன நேயர்களோட லிஸ்ட்டு தான் பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் கலை துரைராஜன் அவங்க வந்து திருவாரூர் மாவட்டம் திருநல்லூர் அழகிய கிராமம், சுற்றிலும் வயல்வெளி, நெல், பருத்தி முதல் வேளாண்மை, அதே ஊரில் கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அதே ஊரில் கட்டிட தொழிலாளர்கள், கட்டிடம் தொழில்நுட்பம் சார்ந்தவர்கள் ஊர் அப்படின்ட்டு அவர் போட்டிருக்காரு. ஹரிஹரன் அவங்க வந்து நன்னிலம் வட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீவாஞ்சியம் கிராமத்தில் வாஞ்சிநாத சுவாமி கோவில் உள்ளது. காசியை விட வீசம் அதாவது ஒரு பங்கு வீரியம் கூடிய தலம், உலகிலேயே யமதர்மராஜனுக்கு தனி சன்னதியும் வாகனமும் உள்ள தலம் இதுவே ஆகும். பேரளம் அருகே அமைந்துள்ள ஒரு சிறிய வரலாற்று சிறப்புமிக்க கிராமம் திருமீயச்சூர், இங்குள்ள மேகநாத சுவாமி கோவில் மிகவும் பிரபலமானது. இந்து மதத்தின் மிக முக்கிய ஆன்மீக துதியான லலிதா சஹஸ்ரநாமம் அரங்கேறிய தலம் இதுவே ஆகும். இங்குள்ள லலிதாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. லலிதாம்பிகை அம்மனின் உத்தரவின் பேரில் வசினி தேவதைகள் இந்த துதியை இங்குதான் முதன் முதலில் பாடினர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. வலங்கைமான் ஆட்டோ துரை அவங்க வந்து திருவாரூர் மாவட்டத்தின் வலங்கைமான் எனும் ஊரில் மாரியம்மன் கோவில் மிக பிரபலம். இறந்தவர்களை சரி ஏதோ ஒன்று போட்டிருக்காரு அவர். அதுக்கப்புறம் வந்து மேலும் அலையாத்தி காடுகள் சூழ்ந்த பகுதியும் இந்த மாவட்டத்தின் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து வேறு யார், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியம் உத்தரமேரூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் கிராமம் தீட்டாளம். இங்கு 250 ஆண்டுகளுக்கு முன்பு எழுந்த உள்ள வேணுகோபால சுவாமி திருக்கோவில், இத்திருக்கோவில் வினை தீர்த்த ஆலயமாக பக்தர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு புண்ணிய தலமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தீட்டாளம் ராஜேஷ் அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற யாரு, அன்புராணி அவங்க வந்து இராணுவம் பேட்டை புகழ்பெற்ற பகுதி, பெயர் கம்மவான் பேட்டை, நான் பீமன் அருவி உள்ள இடம், இயற்கை அழகு நிறைந்த இடம், சின்ன அருவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து போளூர் அருகில் ஜவ்வாது மலை உள்ளது, சந்தனக்கிழங்கு திருப்பத்தூர் அருகில் உள்ளது, தமிழ்நாட்டில் மிக அதிகமான சந்தன மரங்கள் விளைந்த இடம், தற்போது மெல்ல மெல்ல புகழ்பெற்று வருகின்ற கோடை சுற்றுலா தலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தசாரதி அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கூடுவான் பூண்டி இந்த சிறு கிராமம் விவசாயத்திற்கு பெயர் பெற்ற ஊராகும். இந்த ஊரில் பயிராகும் நெல் ரகம் உலக புகழ்பெற்ற ரகமாக கருதப்படுகிறது. இந்த மாவட்டத்தில் அரிசி உற்பத்தியில் சிறந்து விளங்கும் ஊர்களில் இதுவும் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு யார், நட்ராஜன் சுப்பையா வந்து ஆரணி பட்டு உற்பத்தி ஆகும் வந்தவாசி, ஆங்கிலேயர் கோட்டை உள்ளது, மாமண்டூர் பல்லவ காலத்து மகேந்திர வம்சத்து பாறை குகைகள் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செங்கம் இந்த ஊர் கம்பு மற்றும் சோளம் விவசாயத்திற்கு புகழ்பெற்ற ஊராகும். இந்த ஊரில் பல பழமையான கோவில்களும் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு புது கேசாவரம் வஜ்ரவேலு போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமாக நிறைய அறியப்படாத ஊர்கள் பற்றி நாம் வந்து நம்ம நேயர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவல்களை கொடுத்த அத்தனை நேயர்களுக்கும், அதே மாதிரி வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஊக்குவிக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்க எல்லா நேயர்களுக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உங்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக நிறைய ஊர்கள் பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. கண்டிப்பாக அடுத்த தடவை நாம் வந்து அந்த மாவட்டத்துக்கு போகிறச்சே, ஆஹா நம்ம விவித் பாரதி நேயர்கள் சொன்னாங்களே இந்த ஊர்களுக்கெல்லாம் நம்ம போகணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக எல்லாருக்குமே உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.

0: நாம இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: கலக்கல் அரங்கம் கலக்கல் அரங்கம்
2: சபாஷே.

நேரம் 10:01. மீண்டும் உங்க எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் சொல்றது, நான் உங்க அர்ஜி மரியம். சோ என் கேள்விக்கு என்ன பதில், இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்களும் பங்கு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா 2952-0853 மற்றும் 2838-9871 வெளியூர் நேர்கள் 044 அப்படின்ற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளுங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டுட்ருக்கோம். தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கும் வந்து உங்களுக்கான பொது அறிவு சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் வந்து காத்துட்ருக்கு. அதெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாடல், பையா திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா மற்றும் தன்வி பாடியது நா முத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

0: நேரம் 10:07. என் கேள்விக்கு என பதில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஸோ கலக்கலரங்கம் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்ற நம்மளுடைய நேயர்கள் இந்த என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு கொள்வதை தவிர்க்கலாம். என்றும் புதுமை படிக்கும் நமது விவித் பாரதியோட தமிழ் பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர் யாருங்கன்னு அழைக்கிறாங்க பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம். ஹலோ, வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே, வணக்கம். யார் பேசுறீங்க?
1: மந்தவெளி எம்பெருமான் பேசுறேன்.
0: மந்தவெளி எம்பெருமான் ஐயா, உங்களுக்கான முதல் கேள்வி கொஞ்சம் அந்த ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடலாமே.
1: நான் கொஞ்சம் கேளுங்க.
0: சரி, ஓகே, இப்போ பேசுறது கேக்குதுங்களா? இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியோட புதிய கேப்டனாக வந்து யாரு நியமிக்கப்பட்டிருக்காங்க இப்போ? ஸ்மிருதி மந்தனா, கரெக்ட்டுங்களா? முதல் நேரே வந்து அருமையா பதில் சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி.
1: போலிங் நல்லா பண்றாங்க, பேட்டிங் நல்லா பண்றாங்க.
0: சூப்பருங்க, நன்றிங்க ஐயா. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். ஓகே, நீங்க கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2952508553 மற்றும் 2833898917 1. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். காலை வணக்கம், யார் பேசுறீங்கய்யா?
2: நான் மதுரை மாவட்டம் மணி நகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன், நீங்களா எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். ஓகே, உங்களுக்கான கேள்வி, யூனிசெஃப் அமைப்பு தூதர், அதாவது குழந்தை உரிமைகளுக்கான பிரபல தூதராக யூனிசெஃப் அமைப்பால இந்தியாவால தற்போது நியமிக்கப்பட்டவர் யார்? ஏதாவது குளூனா? இதுவும் இவரும் வந்து ஒரு, அதாவது இவர் வந்து ஒரு கிரிக்கெட் சம்பந்தப்பட்டவர். மகளிர்
2: கிரிக்கெட்டா?
0: கண்டுபிடிச்சிருவீங்களா? வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். ஒருத்தவங்க லைனில் வந்துகிட்டே இருக்காங்க, ஆனால் பாவம் அவங்களுக்கு கட் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்து தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழகம். ஹலோ, வணக்கம்
3: மேடம்,
0: சொல்லுங்கம்மா.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், உங்கள் பேருங்க? கேட்குதுங்களா பேசுறது? ஓகே, வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
4: வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
0: ஆ, பேர் சொல்லுங்கள்.
5: காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடி நகரம் செந்தில் பேசுகிறேன்.
0: செந்திலையா?

0: கேள்வி கேட்டிங்களா? இன்னொரு முறை சொல்லட்டுமா? சரிங்க, ஓகேங்க. குழந்தை உரிமைகளுக்காக பிரபல தூதராக யூனிசெஃப் அமைப்பால் இந்தியாவால் நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ இந்தியாவுக்கு இவர் தான் வந்து தூதர். சூப்பருங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்க அதே மாதிரி தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. ஓகே, சூப்பராக வந்து அவங்க பேசினாங்க. முதல் நேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே ஈஸியான ஒரு கேள்வி தான். குழந்தை உரிமைகளுக்காக பிரபல தூதராக யூனிசெஃப் அமைப்பால் இந்தியாவுக்காக வந்து நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். நான் ஒரே ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: ஹலோ,
0: உங்கள் பேர் ஐயா?
1: ஆ, குட் மார்னிங் மேடம், நான் ரங்கராஜன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேங்க ஐயா.
1: ஆ,
0: சொல்லுங்க.
1: விமன் கிரிக்கெட்டர் தான் நான்.
0: ஆமாம்.
1: ஆ, ஸ்மிருதி மந்தனா தான்.
0: ஒருத்தருங்க தான் ஸ்மிருதி மந்தனா. அவங்க தான் வந்து யூனிசெஃப் அமைப்பால வந்து இந்தியாவுக்காக குழந்தை உரிமைகளுக்காக இந்த பிரபல தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஸோ இந்த தங்களோட நம்ம நிகழ்ச்சியில அடுத்து நம்ம கேட்க போற பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1001 திரைப்படத்துல இருந்து தனுஷ், ஆண்ட்ரியா, ஐஸ்வர்யா தனுஷ் இவங்க பாடிய பாடல். செல்வராகவனின் வரிகளுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: பகவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய்.
1: வணக்கம், நான் நடிகர் இளவரசு பேசுறேன். 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலை மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. மெட்ராஸ் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன் ஆகி பாரதி ராஜா சாரோட கன்னட் சார்ட் அசிஸ்டண்டாக சேரும்போது பாரதி ராஜா சார் நடிப்பு சொல்லி கொடுக்குறத பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ண வரணும், நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம், திடீர்னு எங்களை அந்த டைலாக் பேச சொல்லுவார். என் வேலை அது இல்லை, அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதையோ அதை பார்த்தீங்களா அதை பாடியானுவார், அப்போ நான் உடனே போய் அந்த கேரக்டராக நிற்கணும். அப்படித்தான் எனக்கு நடிப்பயிற்சி வந்துச்சு. இப்போ நான் நடிகன் ஆகணுன்றதை விட என்னை டைரக்டர் கேட்டுருவாரே அந்த இடத்துல அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நான் அதுக்கு அடாப்ட் ஆனேன்.
0: கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு. நேரம் சரியா 10:17. என் கேள்விக்கு என்பதில் இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேர பேசலாம். வணக்கம் விவத் பாரதி தமிழகம். வணக்கம், உங்க பேருங்க?
2: அரியலூர் மாவட்டம் உடையபாளையத்திலிருந்து சிவகுரு மேம்.
0: அரியலூர்ல இருந்து சிவகுருங்களா?
2: அருள்மொழி சிவகுரு.
0: அருள்மொழி சிவகுரு. ஓகேங்க ஐயா, உங்களுக்கான ஒரு கேள்வி நான் கேக்கட்டுமா?
2: கேளுங்க.
0: அதாவது பள்ளி பார்வை 3.0 அப்படின்னு ஒரு ஆப் வந்து சமீபத்துல அதாவது வெளியிட்டிருக்காங்க. அது வந்து எதற்காக
2: அப்படின்னு
0: தெரியுமா? நன்றி. பள்ளி பார்வை 3.0 அப்படின்னு ஒரு ஆப் வந்து சமீபத்தில் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து எதற்காக அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும்னா நீங்களும் கால் பண்ணலாம். வணக்கம் விவத் பாரதி தமிழகம். வணக்கம், உங்க பேருங்க? கோபிகிருஷ்ணன். ஐயா எங்கிருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர்லேருந்து. ஏன் இவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறீங்க, காலைல சாப்பிட்லையா? இப்போ தான் எந்திரிச்சிங்களா? உடனே எனக்கு வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க. சரி ஓகே, உங்களுக்கான கேள்வி. பள்ளி பார்வை 3.0 அப்படின்னு ஒரு ஆப் வந்து வெளியிட்டிருக்காங்க, அது எதுக்கு அப்படின்னு தெரியுமா? 5.1 இல்லை, 3.0. சரிங்க ஐயா, சரிங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழகம். வணக்கம், உங்க பேருங்க? எங்க இருந்து பேசுறீங்கய்யா? கும்பகோணம். தங்கராஜாயா, நல்லா இருக்கீங்களா? சரிங்க சரிங்க, பரவாயில்ல. அதாவது பள்ளி பார்வை 3.0 அப்படின்னு ஒரு ஆப் வந்து வெளியிட்டு இருக்காங்க, அது வந்து எதற்கு அப்படின்னு தெரியுமா? ஹலோ, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, என் குரலை என்னால் கேட்க முடியவில்லை.
3: கம்மி பண்ணிட்டேன்.
0: உங்க பேருங்க?
3: என் பேரு பாரதி, ஃப்ரம் போரூர்.
0: பாரதி அம்மா, போரூர்ல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க.
3: பள்ளி பார்வை பத்தி கேட்டிருந்தீங்கல்ல?
0: ஆமா.
3: பள்ளிப்பார்வை 3.0 எதுக்குன்னா, அதுக்கு 5 key features இருக்கு. ஒன்னு

0: அட்டண்டன்ஸ் சொல்றது, அப்புறம் ஸ்டூடெண்டோட அசஸ்மெண்ட்டுக்கு, அப்புறம் ஸ்கூல்ல வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் வர்றதை பத்தி பதியறதுக்கும், இன்னொன்னு எம்எஸ்ஓட டேட்டா வெரிஃபிகேஷன் பத்தி சொல்றதுக்கும், இன்னொன்னு கிளாஸ் ரூம் அப்சர்வேஷன், அதாவது டிஎல்எம், டிஎல்எம்னா டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் சொல்லுவோம். அது அப்புறம் டீச்சர்ஸ் வந்துட்டு அட்டைன்மெண்ட் சார்ட்லாம் ரெடி பண்றது, இந்த மாதிரி அதை வந்துட்டு அதுல பதியறதுக்கு.
1: ஓகே, சூப்பருங்க, அருமையா விளக்கமா வந்து சொல்லிட்டீங்க, நன்றி.
0: தேங்க்யூ.
1: ஓகே, நம்ம நேயர் வந்து சூப்பராக வந்து சொல்லிட்டாங்க. போரூர்லேருந்து பாரதி, இவங்க சொன்ன மாதிரி பள்ளிப்பார்வை 3.0 அப்படின்றது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையால் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளோடைய ஆய்வுகள், அந்த வகுப்பறை உற்றுநோக்கல், இந்த எல்லாமே வந்து டிஜிட்டல் மயம் ஆக்குவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு செயலி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வித்துறை அதிகாரிகள் வந்து பள்ளிகளுக்கு சென்று வகுப்பு அந்த வகுப்பறையோட செயல்பாடுகள், அந்த கற்பித்தல் தர எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுறதுக்காகவும், மாணவர்களோட வருகை பதிவு, வகுப்பறையில் வந்து மாணவர்கள் எப்படிலாம் வந்து கிளாஸை கவனிக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து கேள்வி கேட்டு அதுக்கு பதில் அளிக்கிறது, அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, உடனடியாக அவங்கள வந்து மதிப்பீடு செய்கிறது, மாணவர்களை வந்து சிலரை வந்து தேர்ந்தெடுத்து ஸோ அந்த மாதிரியான குவஸ்டின்ஸ்லாம் கேட்டு அவங்களோட திறனை வந்து மதிப்பீடு செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாசிப்பு திறன், அந்த திட்டங்கள் எல்லாம் வந்து கரெக்டாக கிடைக்குதா, புத்தகங்கள்லாம் வந்து கரெக்டாக கிடைக்குதா அப்படின்றதும், மொத்தமாக அந்த பள்ளியோட ஒட்டு மொத்த செயல்பாடுகள், தேவைகள், இது எல்லாமே வந்து கண்காணிக்கிறதுக்காக தான், அதற்காக தான் வந்து இந்த பள்ளி பார்வை 3.0 அப்படின்ற ஒரு ஆப் வந்து வெளியிட்டிருக்காங்க.
2: शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते, वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है,
3: तो ऐसा बोलो ना,
2: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान, ये हुई ना बात,
4: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण.
5: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
6: கன்ஃபியூஷன் வேண்டாம், E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல, ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
5: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, ஒன்லி கான்ஃபிடன்ஸ்.
6: E20 ஃபேக்ட்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு: இடைவிடாத முயற்சி, தடைபடாத வெற்றி.

நேரம் சரியா 10:30. இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி CMR ஒளிவிளக்கு No. 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். என் கேள்விக்கான பதில் இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம

0: நிகழ்ச்சிகளில் அந்த கேள்விகளை கேட்டுட்ருக்கோம். வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நோபல் ப்ரைஸ் அந்த சைடில் தான் நம்ம போகிறோம். இப்போ மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நான் யாருன்னு கேட்கல, எத்தனை பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா 2952-5208-53 மற்றும் 1-2838-9871 இந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேர்கள் 044 அப்படின்ற முன்னணி எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம், விவித் பாரதி தமிழகம். ஹலோ, வணக்கம், பேசலாம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: உங்க பேருங்க ஐயா?
1: காலை வணக்கம்மா.
0: காலை வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன் பேசுறேன், திருவள்ளூர் மாவட்டம்.
0: சரிங்க, நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன் ஐயா, உங்களுக்கான கேள்வி, நான் இப்பதான் நோபல் பரிசு சம்பந்தப்பட்டது. மருத்துவத்துக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க, எத்தனை பேருக்கு வந்து கொடுத்திருக்காங்க?
1: ரெண்டு பேர்மா.
0: ரெண்டு பேர் அப்படின்ட்டீங்க?
1: ஆமாமா.
0: சரி, தெரிஞ்சு போமா ஐயா.
1: ஓகேமா,
0: நன்றி, வணக்கம். ஓகே, மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 2026 வந்து கொடுத்திருக்காங்கல்ல, எத்தனை பேருக்கு வந்து கொடுத்திருக்காங்க, எத்தனை விஞ்ஞானிகளுக்கு கொடுத்திருக்காங்க? வணக்கம் விவித் பாரதி தமிழகம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே, வணக்கம், பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: ஹலோ மேடம், நான் செங்கல்பட்டு மாவட்டம் கோவிலம்பாக்கத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: உங்க பேர் வெங்கடேஷ் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
2: ஆமா மேடம், நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கீங்க. இந்த லைன் கட்சிச்சின்னு கொஞ்சம் பதட்டமா பேசுறீங்களா? மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வந்து கொடுத்திருக்காங்க, எத்தனை பேருக்கு வந்து கொடுத்திருக்காங்க? ரெண்டு பேருக்கு தான் கொடுத்தாங்கன்றீங்களா?
2: ஆமா ஆமா ஆமா, ரெண்டு பேருக்கு பகிர்ந்து கொடுத்திருக்காங்க.
0: சரி, ஓகே, நம்ம தெரிஞ்சு போமா.
2: சரி மேடம்,
0: நன்றி, வணக்கம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
3: 235.
0: போன வாட்டியும் இப்படிதான் யாரோ லைன்ல வந்துட்டு 235ன்றாங்க. ஹலோ, வணக்கம், விவித் பாரதி தமிழகம், வணக்கம்.
4: வணக்கம்,
0: உங்க பேருங்க ஐயா?
4: கும்பகோணம் சுந்தரபெருமாள் கோயில் கலை துரைராஜன்.
0: கலை துரைராஜன் ஐயா, இந்த கேள்விக்கு பதில் என்ன?
4: பதில் வந்து மூணு பேர் நினைக்கிறேன். மூணு பேரா? மூணு பேர் தானா?
0: மூணு பேர் தானே, கரெக்டுங்களா?
4: ஜெர்மனி, ஒரு அமெரிக்கா.
0: அருமை அருமை, மூன்று பேர் தான், சூப்பர். கலை துரைராஜன் ஐயா வந்து கரெக்டான பதில் வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, மூணு பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்களாம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் வந்து கால் டிசேரத் டிசேரோத், நெக்ஸ்ட் வந்து பீட்டர் ஹெகேமென் மற்றும் ஜார்ஜ் நாகல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருக்கு வந்து மூணு விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஜெர்மனியை சேர்ந்தவங்க, அந்த பீட்டர் ஹெகேமெனும் ஜார்ஜ் நாகலும் வந்து ஜெர்மனியை சேர்ந்தவங்களாம். கார் டிசேரத் மட்டும் அமெரிக்காவை சேர்ந்தவராம். ஒளி கட்டுப்பாட்டு அயனி சேனல்கள் மூலம் ஆப்டோஜெனிட்டிக்ஸ் குறித்த கண்டுபிடிப்புகளுக்கு தான் வந்து இந்த பரிசு வந்து கொடுத்துருந்துருக்குறாங்களாம். ஸோ ஆப்டோஜெனிட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு செல்களோட செயல்பாடுகளை பயன்படுத்தி, அதாவது நரம்பு செல்களில் வந்து இந்த ஒளியை பயன்படுத்தி துல்லியமாக இயக்கவும் முடக்கவும் உதவும் புரதங்கள் குறித்து ஒரு முன்னோடி தொழில்நுட்பம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகே, இந்த க்வெஸ்சனுக்கு சரியான பதில் சொல்லிய நம்ம கலை துரைராஜன் அவங்களுக்கு வந்து ஒரு அப்ளாஸ் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். சிங்கம் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டுருக்கு. இந்த பாடலை பாடியிருக்காங்க பாபா செகல் மற்றும் பிரியதர்ஷினி. விவேகாவின் வரிகளுக்கு இசை தேவி ஸ்ரீ பிரசாத்.

சாம் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டோம். நேரம் சரியா 10:39. இங்க நம்மளுடைய நிகழ்ச்சியில ஃபேஸ்புக்லயும் நம்மளுடைய நேர்கள் சரியான பதில்களை வந்து அனுப்பியிருக்காங்க. விக்னேஷ் ஓசூர்லேருந்தும் சத்யநாராயணன் அவர்களும் வந்து மெடிசனுக்கு வந்து நோபல் பிரைஸ் 235 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் நேயர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒட்டு மொத்தமாக 1901-2026 வரைக்கும் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்களோட அந்த டோட்டல் எண்ணிக்கை தான் 235ங்களாம். இந்த வருடம் 2026 இந்த வருடம் வந்து மருத்துவத்துறைக்கு ஒரு 3 பேர் வந்து நோபல் பிரைஸ் பெற்றிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா முகமது பிலால் அவர்களும் நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்தும் ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்தும் ஆண்டி மடம் கார்த்திகேயன் முனிவேல் குமாரன் அவங்க, அடுத்து ஹரிஹரன் அவங்களும் வந்து நம்ம சரியான பதில்கள் மற்றும் வாழ்த்துக்கள் எல்லாமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன், தேனி ஹரிராம், நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேயர் பத்மா சவுந்தரராஜன், வித்யா ரவிசங்கர், தொடர்ந்து நம்மளுடைய நேயர்கள் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதில்கள் அனுப்பிட்டே வராங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ரஜேஸ்வரி, மேலப்பேட தயாளன், போரூர் போன்றாஜுங்க எல்லாம் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பதில் அளித்த அனைத்து நேயர்களுக்கும் ஒரு அப்ளாஸ் ஒன்று கொடுத்துடலாம். நேரம் சரியா 10:40. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி.

0: கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜிஐ டேக் பற்றி தான் இந்த கேள்வி. இந்த கேள்வி வந்து என்னென்னா, இப்போ கோயில் பிரசாதங்களுக்கு வந்து நம்ம ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி குஜராத்தில் வந்து ஒரு கோயிலுக்கு வந்து அந்த கோவில் பிரசாதத்துக்கு வந்து ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்களாம். அது அந்த பிரசாதம் அது என்ன பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உங்களுக்காக நான் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்கேன். இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து கால் பண்ணலாம். 2952503 மற்றும் 3 8 5 3 3 8 2 8 3 8 1 8 7 1. அந்த கோயிலோட பெயர் என்ன? அம்பாஜி கோயில் சொல்லிட்டேன், குஜராத்திலிருந்து அம்பாஜி கோயில். ஓகேங்களா, அது என்ன பிரசாதம் அப்படின்னு சொல்லிதான் இந்த கேள்வி. அதே மாதிரி நம்ம மொத்தமாக ஜிஐ டேக் கொடுத்த பிரசாதங்கள் கோயில்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து ஒரு 2 கோயில் பிரசாதங்களுக்கு வந்து ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அந்த ரெண்டுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இல்லை இல்லை ஐயா, மன்னிச்சிடுங்க, அதில் ஒன்று தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, இன்னொன்று வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிரசாதம். ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பிரசாதமும் ஃபேமஸானது, அதாவது பழனி பஞ்சாமிர்தமும் திருப்பதி லட்டும் வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு தெரியும். அதே மாதிரி குஜராத்தில் வந்து ஒரு பிரசாதத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் வந்து இதற்கான பதில்கள் வந்து போடலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த போஸ்டர் கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். கொஞ்சம் வாயில் நுழையாத பேராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்முடைய நேயர்கள் யாரும் வந்து லைனில் வரல அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஈஸியான பேர் தான் இந்த பேரும். சரி, பார்ப்போம் நம் நேயர்கள் வராங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கால் பண்ணலாம். 2952503 மற்றும் 3 8 2 8 3 8 1 8 7 1.
1: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி வி பிரசன்னா.

0: ஒரு நேர் லைன்ல வந்துட்டாங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: ஸ்ரீநகர்ல இருந்து ரமா ரவி பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்க.
1: அது வந்து மோகன் தால் பிரசாதம்.
0: மோகன் தால் பிரசாதம், அது எப்படி இருக்கும், அத பத்தி ஏதாவது தெரியுமா?
1: அது வந்து கடலை மாவு பால் எல்லாம் கலந்து மைசூர் பாக் மாதிரி செய்வாங்க.
0: மைசூர் பாக் மாதிரி, சூப்பர்மா, கரெக்டா வந்து சொல்லிட்டீங்க.
1: கூட செஞ்சிருக்காங்க எங்க மாமி எல்லாம் செய்வாங்க, நல்லா ஸ்வீட் நல்லா.
0: ஓகே, சூப்பர் சூப்பர், அருமை. ஓகே, இந்த தகவல் கண்டிப்பாக நமக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி வந்து ஒரு விருது பற்றிய கேள்வி தான். அதாவது நம்ம ஃப்ரான்ஸில் வந்து உயரிய குடிமகன் விருது, இந்த விருதை வந்து வழங்கியிருக்காங்க. அந்த விருதை பெற்றவர் யார் அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. அந்த விருது பெயர் வந்து செவாலியர் லீஜியன் ஆஃப் ஹானர் அப்படின்ற ஒரு விருது. நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருத்தவங்க தான் வந்து இந்த விருதை வந்து வாங்கியிருக்காங்க. இது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா நீங்களும் கால் பண்ணலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம். ஓகே, ஃப்ரான்ஸில் வந்து வழங்கப்படுற உயரிய குடிமகன் விருதான செவாலியர் லீஜியன் ஆஃப் ஹானர் அப்படின்ற விருதை வந்து நம்ம இந்திய அதாவது இந்தியாவை சேர்ந்தவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க பெயர் என்ன அப்படின்றது தான் வந்து இந்த கேள்வி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேருங்க?
2: கும்பகோணம். கும்பகோணம் சிவசங்கர்.
0: சிவசங்கர் ஐயா, அதற்கான பதில் தெரியுமா?
2: நடிகர் திருநாம் சிவாஜி கணேசன்.
0: இல்ல ஐயா, அந்த விருது பேர் தான் செவாலியர் லீஜன் ஆஃப் ஹானர் சொல்லிட்டு. இந்த விருதை வந்து யார் வாங்கியிருக்காங்க?
2: அதான் நடிகர் திருநாம் சிவாஜி கணேசன் தான் வாங்கியிருக்காரு. அவங்களுக்கு தான்
0: இல்ல, 2026 இந்த வருஷம் வாங்கியிருக்காங்க.
2: இந்த வருஷங்களா?
0: ஆமா, வணக்கம் விவித் பாரதி தமிழகம். அந்த கும்பகோணத்திலிருந்து சிவா அவர்கள் பேசின மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த விருதை வந்து வாங்கலை. பட் ஆனால் விருது வாங்கினவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ இந்த வருஷத்தில் 2026 வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியும்னா நீங்களும் கால் பண்ணலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.

0: வணக்கம். திருத்தணி தமிழேந்தி.
1: திருத்தணி தமிழேந்தி ஐயா சொல்லுங்க.
0: நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி நினைக்கிறேன்.
1: அவரும் வாங்கியிருக்காரு. அவர் ஆனா 2023 வாங்கியிருக்காரு. பெரும்பாக்கத்துல இருந்து நம்ம வித்யா ரவி அவர்கள். ஸோ அந்த பேர் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனில் பாரதி விட்டல், சுனில் பாரதி மிட்டல், இவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க. இங்கேயும் நம்ம ஃபேஸ்புக்கில் நடராஜன் சுப்பையா புத்தகரத்துல இருந்தும் பத்மா சவுந்தரராஜன் அவர்களும் நமக்கு வந்து பதில்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் ஒன்று கொடுத்துடலாம். தொடர்ந்து இந்த விருதை பற்றிய ஒரு சிறிய தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவாலியர் லீஜன் ஆஃப் ஹானர் அப்படின்ற விருது வந்து ஃப்ரான்ஸில் வந்து உயர குடிமகன் விருதாமாம். இந்த விருதை வந்து இந்தியா ஃப்ரான்ஸ் இடையிலான பொருளாதார மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு உறவுகளை வலுப்படுத்தியதற்காக நம்ம சுனில் பாரதி மிட்டல் அவர்களுக்கு வந்து இந்த விருது 2026 வந்து வழங்கப்பட்டதாம். அதே மாதிரி இந்த விருது பல்வேறு இந்தியர்களும் வந்து வாங்கியிருக்காங்க. 2024 ரோஷினி நடர் மல்ஹோத்ரா அவங்களும் வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் 2023 வந்து வாங்கியிருக்காங்க. வி ஆர் லலிதாம்பிகா அப்படின்ட்டு இஸ்ரோ விஞ்ஞானி அவங்களும் வந்து 2023 வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து கிரண் நடர் அவர்களும் வந்து வாங்கியிருக்காங்க, கலை பாதுகாவலர் மற்றும் சேகரிப்பாளர். ஸோ அதுக்காக அதே மாதிரி சசிதரூர் அவர்களும் வந்து 2022 வந்து அறிவிச்சிருக்காங்க விருது. அதே மாதிரி சௌமித்ரா சட்டர்ஜி, தொடர்ந்து சத்யஜித் ராய் அவர் வந்து உலக புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர். ஸோ அவர் வந்து 1987 வந்து வாங்கியிருக்காரு. ஓகே, இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சனா திரைப்படத்துலேருந்து தான் பாடல் வந்துட்டுருக்கு. சுஜித் மற்றும் சுசித்ரா மற்றும் சுரேஷன் தர்ஷனா இவங்க எல்லாமே பாடிய பாடல் இது. விவேகாவின் வரிகளுக்கு இசை எஸ் தமன்.

0: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.
1: நேரம் சரியா 10:54, அதாவது 55 ஆக போது நம்ம என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு நம்ம கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து வந்து விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜ்லையும் வந்து பதில் அளித்த அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மம்மட்டியான் திரைப்படத்தில் தான் வந்துட்டுருக்கு. தமன் மற்றும் ஸ்ரீவர்தினி, மேகா, ஜனனி, ரீட்டா இவங்க எல்லாம் பாடிய பாடல். நா முத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை எஸ் தமன்.

நிகழ்ச்சியில் வந்து நம்ம கேட்க போகிறோம். அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய எனது பயணம் அப்படின்ற ஒரு புத்தகத்திலிருந்து அவருடைய வாழ்க்கை பயணம் பற்றிய ஒரு சிறு சிறு தொகுப்புகள் எல்லாம் வந்து இந்த ஒரு மணி நேரம் அந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 11 மணி. கனவு காண்பதற்கு மட்டுமல்ல, அந்த கனவுகளை நினைவாக்குவதற்கும் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளித்த ஒரு உன்னத மனிதர். எளிமையின் அடையாளம், அறிவியலின் ஆளுமை, இந்தியாவின் பெருமை, இளைஞர்களின் இதயங்களில் என்றும் வாழும் ஒரு கனவு நாயகன். அவர்தான் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் அவருடைய வாழ்க்கை பயணத்தையும் அவர் நமக்காக விட்டு சென்ற உயரிய சிந்தனைகள் எல்லாமே வந்தால்

கண்ணத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்துக்காக ஏ ரமணி இசையமைத்து பாடியிருந்த பாடலை கேட்டும். பாடலுக்கு வரிகள் வைரமுத்து. இன்று பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த தினம். 1931 அக்டோபர் 15 நாள் தமிழ்நாட்டின் புனித நகரமான ராமேஸ்வரத்தில் வந்து இவர் பிறந்திருக்காரு. அவருடைய முழு பெயர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவுல் பக்கீர் ஜெயினுல்லா அப்தீன் அப்துல் கலாம். எளிமையான குடும்பத்தில் வந்து பிறந்த இவர் சிறு வயதிலேயே உழைப்பையும் ஒழுக்கத்தையும் வந்து கற்றுக்கொண்டார். குடும்பத்தில் இருக்கிற அந்த பொருளாதார சூழலுக்கு உதவுவதற்காக செய்தித்தாள்கள் எல்லாம் வந்து விநியோகிச்சிருக்காரு. அதே நேரத்தில் கல்வியின் மீதான ஆர்வத்தையும் அறிவியல் மீதான ஈடுபாட்டையும் அவர் வந்து ஒருபோதும் கைவிடவில்லை. ஸோ எனது பயணம் அப்படின்ற ஒரு நூலில் அவருடைய ஒரு தொகுப்பு, அதாவது அவருடைய வாழ்க்கை பயணத்தில் நடந்த ஒரு சிறு சிறு தொகுப்புகளை வந்து நம்ம இன்றைக்கி கேட்கலாம். அதில் வந்து அவருடைய தந்தையார் பற்றிய வந்து அவர் சொல்லும்போது, அவர் தோட்டத்தில் வந்து ஒரு நாள் நடந்து கொண்டு இருக்கும்போது தான் வந்து இந்த புத்தகம் எழுதணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய தந்தை அதிகாலையிலேயே எப்போவுமே வந்து எழுந்திருவாங்க, எழுந்துட்டு வாக்கிங் போவாங்க. போகும்போதே என்ன பண்ணுவாங்க, அந்த டைமில் நடந்து போயிட்டுருக்கும்போது தன்னுடைய குடும்பம் வந்து பெரிய குடும்பம் இல்லையா, அந்த குடும்பத்தை வந்து எப்படி வழி நடத்துறது, இதெல்லாம் வந்து அன்றைக்கி வந்து சிந்திச்சுட்டே போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய தந்தை வந்து பள்ளிக்கு அவ்வளவாக சென்று படித்திருக்கவில்லை. தன்னுடைய நீண்ட வாழ்நாளில் அவ்வளவா ஒரு செல்வத்தையும் வந்து அவர் கைவசம் வச்சிருக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தெரிந்த ஒரு மிகவும் அறிவார்ந்த, உண்மையிலேயே தயால குணத்தை கொண்டவர்களில் என்னுடைய தந்தையும் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தந்தையை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அவர் கவலைப்படும் போதெல்லாம் பின்வரும் வார்த்தைகளை தான் வந்து அவருடைய தந்தை சொல்லுவாங்களாம். ஒரு தெய்வீக சக்தி வந்து நம்ம எல்லாரையும் பாதுகாப்பாக பார்த்து கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய வருத்தங்கள், தோல்விகள், துயரங்கள்லேருந்து அது வந்து நம்மளை கனிவாக விடுவிக்குது. நம்மளுடைய மனங்களை திறந்து அந்த தெய்வீக சக்தி உள்ளே நுழைய நம்ம அனுமதிச்சா நம்மளுடைய உண்மையான இடத்துக்கு வந்து அது நம்மளை வழி நடத்தி செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் புதுதில்லியில் கலாம் அவர்கள் ஐயா வந்து வாழ்ந்துட்டுருக்கும்போது அவங்க அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பழம்பெரும் மருத மரம் ஒன்று வந்து இருக்கான். அந்த மரத்தில் போயிட்டு அங்கே இருக்கிற பறவைகள், அந்த தீன்கூடுகள் இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கும் போது அந்த மரம் வந்து ஒரு நண்பர் மாதிரியும் அந்த ஒரு அழகான கவிதை சொல்கிற மாதிரியும் வந்து அவருக்கு வந்து உணர்த்துமா அப்படின்னு கற்பனை செய்து ஒரு கவிதையும் கூட வந்து சொல்லியிருக்காரு. கலாம் என் இனிய நண்பனே, உன் பெற்றோரை போல நானும் 100 வயதை கடந்து விட்டேன். ஒவ்வொரு வைகரையிலும் நீ 1 மணி நேரம் நடக்கிறாய். பௌர்ணமி இரவுகளிலும் நான் உன்னை பார்க்கிறேன். நீ எப்போதும் சிந்தனையோடு நடந்து கொண்டிருக்கிறாய். என் நண்பனே, உன் மனதில் உள்ள எண்ணங்களை நான் அறிவேன். உனக்கு என்னால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அந்த மரமே வந்து அவர்கிட்ட பேசுகிற மாதிரி அவருக்கு வந்து இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் அவரை பற்றிய பல தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இன்னொரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

நேரம் 11:13. அக்னி சிறகின் நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த தினம் குறித்த தகவல்களை வந்து நம்ம இன்னைக்கு நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் அவருடைய, அதாவது அவரை பற்றிய தகவல்கள் மட்டும் இல்லாமல் அவருடைய ஒரு நூற்குறிப்புன்னு கூட நம்ம சொல்லலாம், என்னது பயணம் அப்படின்ற ஒரு நூலில் அவரை பற்றிய வந்து சிறு சிறு நிகழ்வுகள் எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ அந்த புத்தகத்தில் படகு பற்றி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருந்தது வந்து படகு தானாம். ஸோ அந்த படகு பார்த்திங்கன்னா 2 முறை அவங்களுடைய படகு வந்து பறிபோனது, அதாவது அவங்க தந்தை வைத்திருந்த படகு அவருக்கு வந்து ரொம்பவே இது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் நிறைய சூறாவளி அதாவது ஏற்பட்டு இருக்கும்போது அந்த மழையோட சத்தம் வந்து காதை பிளக்க அந்த கடும் இருட்டில் நாங்கள் எல்லாம் வீட்டில் உட்காந்து பயந்துட்டு இருந்தோம். அந்த சூறாவளிலாம் ஓய்ந்து முடிந்ததுக்கப்புறமா எங்களை சுற்றி அந்த நிகழ்ந்திருந்த அந்த கடும் சீரிழவுகளெல்லாம் வந்து நாங்கள் பார்த்தோம். எல்லாமே வந்து நாசமாக இருந்தது. எங்களுடைய படகும் வந்து அதில் வந்து பறிபோனது. அப்போ வந்து எங்கள் அப்பாவுடைய அந்த வாடி போன முகத்தையும் அவர் முகத்தில் படர்ந்திருந்த அந்த கவலை ரேகங்களையும் வந்து நான் பார்த்தேன். அப்போ இதெல்லாம் வந்து மாறும், நான் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதே மாதிரி இன்னொரு படகும் வந்து அவங்களுக்கு பறி போனதை பற்றியும் வந்து அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. 1964 வந்து ராமேஸ்வரத்தில் ஒரு பெரிய சூறாவளி வந்து தாக்கும்போது அது தனுஷ்கோடியை வந்து அடித்து சென்றது. அந்த நேரத்தில் அவங்களுடைய படகும் வந்து அதில் பறி போனதாம். ஸோ திரும்பவும் வந்து அந்த வேலைகள் எல்லாம் வந்து முதல்ல இருந்து தொடங்க வேண்டியதாயிற்று. ஸோ அதில் வந்து எங்கள் அப்பாவோட தன்னம்பிக்கையை வந்து நான் பார்த்தேன். அதுதான் வந்து எனக்கு பிற்காலத்தில் செயற்கைக்கோள் ஏவுகணைக்கும் பிருத்திவி மற்றும் அக்னி ஏவுகணைகளுக்கும் வடிவம் கொடுப்பதற்கு நான் கஷ்டப்பட்ட போதும், அது விண்ணிலை ஏவுவதற்கான என்னோட முயற்சிகளுக்கு இடையூறு ஏற்பட்ட போதும் அந்த ஒரு தன்னம்பிக்கை தான் வந்து எனக்கும் வந்து வந்தது அப்படின்னும் சொல்லியிருக்காரு. கண்ணிமைக்கும் நேரத்தில் நம்மளுடைய லட்சியங்களும் திட்டங்களும் தவிடு பொடி ஆக்கக்கூடிய நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்கு. நம்மளுடைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு நம்ம வாழ்க்கையை மீண்டும் உருவாக்கணும், அதுதான் வந்து தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பயணிப்பதற்கான ஒரே வழி அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. சூரியனை போல பிரகாசிக்க வேண்டுமானால் முதலில் சூரியனை போல எரிய வேண்டும்.

0: ஆண்மை அழித்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பகையைகள்
1: அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகை

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும் பார்க்க நேரம் இல்லாட்டாலும் கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால்தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயனும் கேட்கன்னு சொன்னார். இப்போ எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுகிறேன்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: நேரம் 11:21. அக்னி சிறகின் நாயகன் அப்படின்ற ஒரு

பகுதியில் வந்து இன்னைக்கு நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பற்றி வந்து நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ அவர் வந்து 8 வயதுலேயே வந்து வேலைக்கு போனார், செய்தித்தாள்கள்லாம் விநியோகித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா. அந்த டைமில் வந்து 2nd உலகப் போர் வந்து துவங்கிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியாவில் தெற்கு முனையிலிருந்து எங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் வந்து இல்லை. நாங்கள் வந்து வெளியுலக செய்திகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்தித்தாள் மட்டும்தான் வந்து எங்களுக்கு இருந்தது. ஸோ அந்த செய்தித்தாள் ஏஜென்சியை வந்து விநியோகித்த அந்த உரிமையாளர் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே நன்றாக தெரிந்தவங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த குடும்ப சூழ்நிலைகள்லாம் வந்து தெரிஞ்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்து ஒரு இந்த செய்தித்தாள்களை விநியோகிக்கிற அந்த வேலைக்கு வந்து சேர்த்துருந்திருக்கிறாரு. அப்போ இவரும் வந்து ரொம்பவே சந்தோஷமாக எல்லா செய்தித்தாள்களையும் எடுத்து வந்து கொடுத்துட்டும் வந்திருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அதாவது இந்த ராமேஸ்வரம் அந்த ரயில் நிலையத்தில் வந்து நின்று அந்த செய்தித்தாள்கள்லாம் இறக்கி வாங்கி எடுத்துன்னு போய் விநியோகிப்பாங்களாம். ஸோ போர் நடந்தது இல்லையா, அதனால் வந்து அந்த ராமேஸ்வரம் அந்த ரயில் நிலையத்தில் வந்து நிற்காது, கொஞ்சம் ஸ்லோவாக போகும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ரெயின் வந்து ஸ்லோவாக போகும்போது அங்கேருந்து வந்து எடுத்து வீசுவாங்களாம். வீசுகிற அந்த கட்டை வந்து ஓடி பிடித்து அதை எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல வச்சு அதுக்கப்புறமா அதெல்லாம் திரும்பவும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு வீடு வீடாக சென்று விநியோகிப்பாங்களாம். காலையில் எந்திரிச்சு அவர் வந்து என்ன பண்ணுவாராம், அவர் அதாவது காலையில் வந்து அவங்க அப்பா கூட போயிட்டு அரபிக் சொல்லி கொடுப்பாங்க ஒரு ஸ்கூலில். ஸோ அங்கே போயிட்டு அந்த முதல்ல வந்து அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து செய்தித்தாள்கள் வேலைக்கும் போய் அங்கே எல்லாத்தையும் வீடு வீடாக கொண்டு அந்த செய்தித்தாள்களை கொண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து ஸ்கூலுக்கு கிளம்புவாராம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்தவொடனே போய் நம்ம வந்து அந்த செய்தித்தாள்களை கொடுத்தோம் இல்லையா, அங்கெல்லாம் போயிட்டு காசெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்து அந்த ஏஜென்சியில் வந்து கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து உட்காந்து படிக்கிறது, இப்படி தான் வந்து அவருடைய வாழ்க்கை வந்து 1 வருட காலம் நீடித்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதனால் வந்து அவருடைய உடம்பும் மனதும் வந்து ரொம்பவே களைப்பாக இருந்தாலும் தன்னுடைய வீட்டுக்கு வந்து ஏதாவது நம்மளால் முடிஞ்ச அளவு வந்து செய்கிறோம் அப்படின்ற அந்த சந்தோஷம் வந்து அவருக்கு ரொம்பவே மன நிம்மதியோடு இருந்தது அப்படின்னு வந்து இந்த புத்தகத்தில் வந்து சொல்கிறாரு. ஸோ அவருடைய தாயார் வந்து என்ன சொன்னாங்களா, அவருடைய சம்பாத்தியம் வந்து ஏதோ விதத்தில் எல்லாருக்கும் உதவிச்சு அப்படின்றத வந்து மற்றவங்கக்கிட்ட அவங்க சொல்லும்போது இவரும் வந்து சந்தோஷப்பட்டார் மறைந்திருந்து அப்படியும் வந்து இதில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ராமேஸ்வரம் பற்றி அவங்க சொல்லும்போது மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக திகழ்ந்தது எங்களுடைய ராமேஸ்வரம் அப்படின்னு வந்து இவர் தெரிவிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து மத சார்பற்ற ஒரு ஜனநாயக நாடாக நாம் என்றென்றும் தொடர்ந்து தலைத்து கொண்டிருப்போம் அப்படின்னும் வந்து தன்னுடைய அந்த நூலில் மத நல்லிணக்கத்தை பற்றி வந்து அவர் அழகாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு வந்து தந்தை பற்றியும் வந்து சொல்லிட்டார் இல்லையா, அவருடைய தாய் பற்றி சொல்லும்போது ஒரு அழகான ஒரு கவிதையும் வந்து எழுதியிருக்காரு. கடல் அலைகள், பொன்னிற மணல், புனித யாத்ரிகர்களின் கடவுள் விசுவாசம், ராமேஸ்வர மசூதி தெரு, அனைத்தின் சங்கமம்தான் நீ என் தாயே அப்படின்னு தன்னுடைய தாய்க்கு வந்து ஒரு அழகாக ஒரு கவிதையும் வந்து எழுதியிருக்காரு. அதோடு அவருடைய குழந்தை பருவத்தை பற்றி சொல்லும்போது, என்னுடைய ஒரு குழந்தை பருவம் ரொம்பவே மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக எனக்கு இருந்தது. நான் என்னோடய தாயார் கூட உட்காந்து சமையலறையில் உட்காந்து சாப்பிட்டது என்னுடைய ஆரம்ப கால நினைவுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அம்மாவோட வீட்டில் அம்மா வீட்டில் செஞ்ச எல்லாமே அவருக்கு பிடிக்குமா. 2nd உலகப் போர் வந்து நடந்து கொண்டு இருக்கிற அந்த சமயத்தில் உணவுப் பொருட்கள் வந்து அவங்க வீட்லேயே வந்து பங்கிட்டு தான் கொடுத்தாங்களாம். ஏன்னா அந்த பெரிய குடும்பம் இல்லையா, அதனால் ஸோ சப்பாத்திலாம் செஞ்சாங்கன்னா ஆளுக்கு 2 சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வந்து கொடுப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு ரொம்பவே பசியாம், அதனால் வந்து அவங்க அம்மாவும் வந்து சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுக்க கொடுக்க இவரும் வந்து சாப்பிட்டுட்டே இருந்தாராம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு கையை போய் கழுவும் போது அவங்க அண்ணா கூப்பிட்டு அப்துல் கலாம் ஐயா அவர்களை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ ஒன்றுமே புரியலையா, எதுக்கு என்ன வந்து இப்படி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அண்ணா சொன்னாங்களாம், நம்மளுடைய குடும்பம் வந்து பெருசு, ஸோ எல்லாருமே வந்து 2 இல்லை 3 சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு தான் அம்மா வந்து தேவையான அளவு வந்து மாவு வச்சுருந்தாங்க, அதை நீ வந்து பார்க்கலையா, சாப்பிடும்போது நீ மேலும் எனக்கு இன்னொன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மாவோட சப்பாத்தி தானே வந்து அங்கே இருக்காது, அம்மா சாப்பிடாம இருப்பாங்களே, நீ மேலும் மேலும் இப்போ நீ சாப்பிட்டதுனால இப்போ வந்து அம்மாவுக்கு வந்து உணவு இல்லையே, இன்னைக்கு பாரு அவங்க சாப்பிடாம தான் தூங்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ரொம்பவே வருத்தமா இருந்ததுதான். ஸோ வருத்தம் மட்டும் இல்லாமல் ரொம்பவே அவமானமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக நான் வந்து ரொம்பவே மனவேதனையா இருந்தேன், என்னுடைய இதயத்தை வந்து இது ரொம்பவே சுக்கு நூறாக்குச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு படிப்பினை கத்துக்கிட்டேன், எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து

போதுமான அளவு உணவு இருக்கிறதா அப்படின்றத பார்த்துட்டு தான் வந்து நானும் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அவருடைய சகோதரி பற்றியும் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. அவருடைய சகோதரிகளில் வந்து மூத்த சகோதரியை வந்து அவருக்கு ரொம்பவே பிடிக்குமா, ஏன்னா எல்லா சகோதரியும் பிடிக்கும், அவங்க வந்து கொஞ்சம் அதாவது நெருங்கிய தோழியாகவும் வந்து அவங்களுக்கு வந்து இருந்திருக்காங்களாம். அவருக்கு ஐஐடி மெட்ராஸில் வந்து அட்மிஷன் கிடைக்கும் போது அப்போ அந்த காசை வந்து கட்ட முடியாத நிலையம், அவங்களுக்கு அந்த 600 ரூபாய் அப்படின்ற ஒரு அட்மிஷன் ஃபீஸ் வந்து 1 லட்ச ரூபாய் அப்படின்ற அந்த ஃபீஸ்க்கு வந்து சமமாகவே வந்து எனக்கு இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய சகோதரி தான் வந்து என்னுடைய அவங்களுடைய நகைகளை வந்து அடமான வச்சு என்னுடைய கல்லூரி படிப்புக்காக நுழைவு கட்டணத்திற்கு வந்து தொகையை வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என் மேலே வந்து ரொம்பவே நம்பிக்கை வச்சாங்க. என் தம்பி வந்து கண்டிப்பாக அதை வந்து திருப்பி கொடுப்பான் அப்படின்ட்டு அவங்க வந்து நம்பி அந்த அவங்கக்கிட்ட இருந்தது அவ்வளவுதான், அதையும் எடுத்துகிட்டு போய் வச்சு எனக்காக வந்து கொடுத்தாங்க. அது மூலமா நான் படிச்சுட்டு நானும் வந்து பெரியாளாகி அதை வந்து நான் மீட்டு எடுத்துகிட்டு போய் என் அக்கா கிட்ட கொடுக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இருக்கு இருந்துச்சு அப்படின்னு வந்து இந்த புத்தகத்துல அழகாக வந்து எடுத்துரைஞ்சிருக்கிறாரு. ஸோ எடுத்துரைத்திருக்காரு. ஓகே, இன்னும் வந்து நம்ம அவரை பற்றிய சில தகவல்கள் எல்லாமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது அடுத்த ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அயன். அயன் திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. ஹரிஹரன் பாடிய பாடல் இது. நாமுத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

நேரம் 11:33. அக்னிசிறகின் நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பிறந்த தினமான இன்று அவரை பற்றிய தகவல்களை வந்து கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். திருச்சியில் இருக்கிற செயின்ட் ஜோசப் கல்லூரியில் வந்து இயற்பியல் பயின்றிருக்காரு. அதுக்கப்புறம் சென்னை தொழில்நுட்ப கழகத்தில் வானூர்தி பொறியியல் கல்வியை வந்து தொடர்ந்திருக்காரு. இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை தொழில்நுட்ப வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியிருக்காரு. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவிலும், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான TRDOவிலும் வந்து பணியாற்றியிருக்காரு. இந்தியாவின் செயற்கைக்கோள் ஏவுகணை திட்டங்களிலும் ஒருங்கிணைந்த வழிகாட்டப்பட்ட ஏவுகணை மேம்பாட்டு திட்டத்திலும் இவருடைய பங்களிப்பு வந்து குறிப்பிடத்தக்கது. இதனால இவரை வந்து இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்படின்னு வந்து நம்ம போற்றுறோம். அவருடைய துடிப்பான வாழ்வில் வந்து நிறைய வெற்றிகளை வந்து அடைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேசத்தின் வளர்ச்சிக்கு வந்து நிறைய பங்காற்றியிருக்காரு. ஆனால் எல்லாமே வெற்றி மட்டும் வந்து அவர் பெற்றதும் இல்லை, தோல்வியும் வந்து நிறையவே பெற்றிருக்காராம். அதுவும் வந்து நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்திருக்காரு இந்த புத்தகத்தில். அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் அவருடைய வாழ்க்கையில் வந்து ஆரம்பகால நிகழ்வுகளை ஒன்று அதாவது அப்படி பார்த்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸில் வந்து அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஆசிரியர் வந்து ஒரு வாட்டி சொன்னாங்களாம், ஒரு தாழ பறக்கிற தாக்குதல் விமானம் ஒன்றை வந்து ஒரு 4 பேர் கொண்ட குழு வந்து வடிவமைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அந்த குழுவில் ஒருத்தராக வந்து இருந்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே உன்னிப்பாக செஞ்சிட்ருக்கும்போது அதுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காரு, ஆசிரியர் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து இவங்களும் முடிச்சே எடுத்துகிட்டு போய் கொடுத்து காட்டும் போது ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காங்க, என்ன இந்த திட்டம் வந்து நீங்கள் எப்படி இது மாதிரி செஞ்சுருக்கீங்க, இது வந்து உங்கள் மேலே நான் இன்னும் அதிகமாக நான் நம்பிக்கை வச்சுருந்தேன், நீங்கள் இன்னும் சூப்பராக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கலாம் ஐயா அவர்களை பார்த்தும் நீ இன்னும் நல்லா பண்ணுவ அப்படின்னு நான் நினச்சிருந்தேன், இது அதனால் நான் இன்னும் ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்குறேன், 3 நாள் தான் டைம், இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை வந்து நீங்கள் இந்த ப்ராஜெக்டை வந்து சப்மிட் பண்ணி ஆகணும், இன்னும் சூப்பராக வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்போது அவருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சான். ஸோ நைட்டும் பகலும் வந்து தூங்காமல் அதை பற்றியே நினச்சிட்டு சாப்பிடாமல் ஒன்றுமே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் பேராசிரியர் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த அதாவது 3 நாளில் வந்து நீ இந்த ப்ராஜெக்டை வந்து சப்மிட் பண்ணலைன்னா கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பும் வந்து நாங்கள் கட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சான். நான் அதாவது அவரே வந்து ரொம்ப வறுமையில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லும்போது அவங்களுடைய கனவுகள்லாம் தகர்ந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு. கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து பண்ணி சூப்பராக செஞ்சு முடிக்கும் போது அவங்களுடைய ஆசிரியர் வந்து சண்டேவே வந்து அவங்களுடைய ரூமில் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு ரொம்பவே பிரமிச்சு போயிருக்காங்க, இதுக்காக தான் உனக்கு நான் வந்து ஒரு காலக்கெடுவை வந்து நான் நிர்ணயித்தேன், இதனால் நீ வந்து செஞ்ச பற்றியா இவ்வளோ அழகா, இந்த திறமை வந்து உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதனால தான் வந்து நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து கட்டுப்பிடி

இது பாராட்டியும் இருக்காரு. அப்போ வந்து அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக வந்து நான் ரெண்டு பாடங்களை கற்றுக்கிட்டேன். அதாவது ஒரு மாணவனோட முன்னேற்றத்தை ஆசிரியரால் தான் வந்து பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் சாத்தியமற்ற காலக்கேடு அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்றதும் வந்து நான் இதிலேருந்து உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு வந்து விமானத்தில் பறக்கிறது தான் வந்து ரொம்பவே ஆர்வம். அதுக்காக தான் வந்து வானூர்தி பொறியியலை வந்து தேர்ந்தெடுத்து படிச்சிருந்திருக்காரு. என்னால் பறக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் வந்து காலப்போக்கில் வந்து உருவாக்கி இருந்திருக்காரு. அதே மாதிரி நேர்முக தேர்வில் வந்து கலந்து கொண்டு அவரை வந்து இந்த அதுலேயும் வந்து வின் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா 25 பேர் கொண்ட குழுவில் வந்து 10 பேர், அதாவது 9 பேர் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் வந்து 8 இடங்கள் மட்டும்தான் வந்து காலியாக இருந்ததான். அதில் வந்து 9வதாக வந்து இவர் இருந்தாராம் அந்த செலக்டட் லிஸ்ட்டில். அப்போ வந்து ஐயோ அடுத்த இடம் இவர் தானே, ஆனால் இவர் செலக்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வருத்தப்பட்டிருக்காரு. ஸோ அந்த நேர்முக தேர்வு வந்து நியூடெல்லியில் வந்து நடைபெற்றிருந்திருக்குது. அப்போ வந்து செலக்ட் ஆகல அப்படிங்கும் போது அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு என்னடா இது, இந்த இடத்த விட்டு முதல்ல இங்கேருந்து எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அப்படியே வெளியே வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கும்போது சரி வேற ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் வந்து ரிஷிகேஷ் அந்த இடத்துக்கு வந்து போனாராம். அங்கே இருக்கிற ஒரு சிவானந்த ஆசிரமம் பற்றி வந்து அவர் வந்து கேள்விப்பட்டிருக்காரு. கேள்விப்பட்ட அந்த ஆசிரமத்துக்கு வந்து மெல்லமாக வந்து உள்ளே நுழைஞ்சிருக்காரு. யாரும் விடமாட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தோடு நுழைஞ்சிருக்காரு. ஸோ அது வந்து மத உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட அன்பாக அவங்கள வந்து எந்த விதமான இதுவும் சொல்லாமல் கூப்பிட்டு பேசினாங்களாம். பேசிட்டு கேட்டாங்களாம் உங்களுக்கு வந்து என்ன துயரம் சொல்லிட்டு அவர் கேட்கும்போது இவரும் வந்து அவருடைய கஷ்டங்கள்லாம் வந்து சொல்லியிருந்திருக்கிறாரு. சொன்ன உடனே அதை கேட்டுட்டு உன்னுடைய விதியை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொடர்ந்து முன்னே நடைபோடு, உன்னுடைய விமானப்படை விமானியாக ஆவது தான் வந்து உனக்கு வந்து விதிக்கல அப்படின்னு நீ நினச்சிக்கோ, நீ என்னவாக ஆகவிருக்கிறாய் அப்படின்றதும் வந்து இன்னும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, ஆனால் அது வந்து முன்னாடியே கடவுள் வந்து தீர்மானிச்சிட்டாங்க. ஸோ அந்த தோல்வியை வந்து நீ மறந்துடு, உனக்கு விதிக்கப்பட்டுள்ள அந்த பாதையில் உன்னை வழிநடத்தி செல், தோல்வி அப்படின்றது வந்து அதை பற்றி நீ நினைக்காத, கடவுளோட விருப்பத்திற்கு உன்னை நீ முழுமையாக ஒப்படைத்து விடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போதான் வந்து அவர் யோசனை பண்ணியிருக்காரு, சரி நம்ம வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் முதுநிலை அறிவியல் உதவியாளராக வந்து அவர் சரி நம்ம அப்படியாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு இருந்தாராம். ஸோ அதை பற்றி சொல்லும்போது அவருடைய தொழில் வாழ்க்கையை நான் வந்து இந்த விதத்தில் தான் துவங்கினேன், என்னை போலவே ஒரு இலக்கை வந்து நிர்ணயித்து வாழ்க்கையில் முன்னே அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு நபரும் எதிர்பாராத முட்டுக்கட்டைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ரெண்டு பக்கம் இருக்கும், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதையும் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நமக்குள்ளே இருக்கிற துணிச்சலையும் சிரமங்கங்களிலிருந்து நம்ம எப்படி மீளணும் அப்படின்றது தான் வந்து நம்ம நினைக்கணுமே தவிர தோல்வியை கண்டு ஒருபோதும் துவண்டு விடக்கூடாது அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருக்காரு. தோல்விகளை எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். தோல்வி என்பது தோல்வி அல்ல, கற்றுக்கொள்ளும் முதல் முயற்சி.

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்க

இந்நாயகனை பற்றி வந்து நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ அவர் வந்து தோல்விகள் பற்றி சொன்னார் இல்லையா. அடுத்தது வந்து அவர் என்னை கவர்ந்த புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதாவது அவருக்கு வந்து எந்த இடத்துல போனாலும் அவரை வந்து கேட்பாங்களாம், அவங்களுக்கு வந்து பிடித்த புத்தகங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தனிப்பட்ட முறையில் வந்து புத்தகங்கள் அவருக்கு ரொம்பவே துணையாக வந்து இருந்ததாம். சிறுவனாக இருந்தபோதும் வந்து அவங்களுக்கு வந்து புத்தகங்கள் தான் வந்து கைப்பிடித்து அழைத்து சென்ற என்னுடைய வாழ்நாள் நெடுகிலும் வழி நடத்திய நண்பர்கள். இந்த உலகத்தையே வந்து நான் புரிந்து கொள்வதற்கு அதுதான் வந்து எனக்கு உதவிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புத்தகங்கள் அப்படிங்கும் போது அவருக்கு வந்து ஒரு நினைவு இருக்காம். அவர் வந்து ஐஐடி மெட்ராஸில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் ரஷ்ய இலக்கியத்தின் மீது வந்து அவருக்கு ஆர்வம் ஏற்பட்டதா, அதனால் ஒரு புத்தகத்தை வந்து ஆர்வமாக படிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு சில நாட்களுக்கு கட்டாயமாக ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுனால, ஆனால் காசும் இல்லை, நான் எப்படி போகணும் அப்படின்னும் தெரியல, ட்ரெயினுக்கு அந்த டிக்கெட் வாங்க கூட காசு இல்லை. அப்போ எனக்கு ஒன்றுமே புரியல, என்கிட்ட அந்த புத்தகம் நான் ஆர்வமாக படிச்சுட்டு இருந்தேன் இல்லையா, அந்த புத்தகத்தை தான் வந்து விற்க வேண்டிய நிலைமைக்கு வந்து நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன். அதாவது அதுதான் வழி, எனக்கு வேறு வழியே இல்லை. அப்போது நான் போயிட்டு அதை விற்கலான்ட்டு போகும்போது அந்த கடை உரிமையாளர் வந்து இவருக்கு வந்து ஆல்ரெடி நண்பராக வந்து இருந்தாராம். ஸோ அதனால் அவர் என்ன சொன்னாராம், இல்லை இந்த புத்தகத்தை வந்து விற்க வேணாம், நீ வேணால் அடகு வைக்கிற மாதிரி வச்சுக்கோ, உனக்கு எப்போ காசு வந்ததோ அதை கொடுத்துட்டு திரும்பி இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவனே அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சான். அந்த மாதிரி அந்த புத்தகங்கள் பற்றி சொல்லும் போது இந்த ஒரு நினைவும் வந்து அவர் பகிர்ந்துக்கிறாரு. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய புத்தகத்தை வந்து படிச்சிருக்கேன். என்னுடைய மனதுக்கு ரொம்பவே பிடிச்ச புத்தகம் அப்படின்னு சொன்னால் மூன்று புத்தகங்கள் நான் சொல்லுவேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா லைட் ஃப்ரம் மினி லேம்ப்ஸ் அப்படின்ற புத்தகம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். 1953 தான் வந்து இந்த புத்தகத்தை வந்து நான் பார்த்தேன், இதை படிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவருக்கு ரெண்டாவதாக எந்த புத்தகம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சிந்தனையின் மீது தாக்கத்தை ஏற்படுத்திய திருக்குறள் தான் வந்து ரெண்டாவதாக ரொம்பவே பிடித்த நூல் அப்படின்னும் சொல்கிறாரு. அது வந்து அவருக்கு நன்னடத்தை கோட்பாட இந்த புத்தகம் வந்து எனக்கு வழங்கியிருக்கு. என்னுடைய மனதை வந்து உண்மையிலேயே உயர்த்துகின்ற படைப்பு இது அப்படின்னும் சொல்கிறாரு. அதில் வந்து உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து இந்த குறளை வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதாவது நினைப்பதெல்லாம் உயர்வான நினைப்பாகவே இருக்க வேண்டும், அவை வந்து கைகூடாவிட்டாலும் அந்த நினைப்பை வந்து நம்ம கைவிடக்கூடாது அப்படின்ற ஒரு விளக்கத்தோடு இடம்பெற்ற திருக்குறள் தான் இது. அதே மாதிரி அவர் மூன்றாவதாக குறிப்பிடப்பட்ட அந்த புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு பெற்றவரும் மருத்துவராக இருந்து தத்துவியலாளராக மாறியவருமான அலெக்சிஸ் கேரல் எழுதிய மேன் த அன்னோன் அப்படின்ற புத்தகம் வந்து அவருக்கு ரொம்பவே பிடிக்குமா. ஸோ உடலுக்கும் மனதிற்கும் ஒரு சேர சிகிச்சை அளிக்கப்படும் போது மனிதர்கள் எவ்வாறு குணமடைகிறார்கள், அவங்க வந்து எப்படி பேசுகிறாங்க, அந்த மாதிரியான ஒரு அறிவார்ந்த செயலாக வந்து இந்த புத்தகம் வந்து இருந்தது. இதுவும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பல்வேறு மதங்களோட புனித நூல்களும் வந்து அவர் படித்து தெரிந்துக்கிட்டாராம். அதுவும் குர்ஆன், வேதங்கள், பகவத்கீதை இந்த மாதிரி வந்து எல்லா நான் வந்து புத்தகங்களையும் படிச்சிருக்கேன். பல்வேறு சமயங்களில் வந்து எல்லா அந்த பற்றி வந்து தெரிஞ்சுக்கிறதும் வந்து எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி புத்தகத்தை பற்றி அவர் ஒரு கவிதை மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. புத்தகங்கள் எப்போதும் என்னுடைய தோழர்கள். கடந்த 50 வருடங்களுக்கும் மேலாக அவை எனக்கு கனவுகளை கொடுத்துள்ளன. கனவுகள் பணித்திட்டங்களில் முடிவடைந்தன. நம்பிக்கையோடு பணித்திட்டங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவை எனக்கு உதவியுள்ளன. தோல்வி நேரங்களில் அவை எனக்கு துணிச்சலை கொடுத்துள்ளன. நல்ல புத்தகங்கள் எனக்கு தேவதைகளைப் போல இருந்து வந்துள்ளன. அவை என்னுடைய இதயத்தை மென்மையாக தொட்டுள்ளன. எனவே புத்தகங்களை உங்களது நண்பர்களாக ஆக்கிக்கொள்ளுங்கள். என் இளைய தலைமுறையினரே, புத்தகங்கள் உங்களது நல்ல நண்பர்களாக விளங்கட்டும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு கவிதையும் வந்து புத்தகங்கள் பற்றி வந்து அவர் எடுத்துரைத்திருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இன்னொரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பார்த்தீங்கன்னா படையப்பா. கே எல் ஸ்ரீராம் குழுவினரோடு பாடிய பாடல் இது. வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

நேரம் 11:50. நம்மளுடைய முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து தமிழ் புலவர் கணியன் பூங்குன்றனாரோட யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற உலகளாவிய ஒருமைப்பாட்டை கூறுற அந்த புகழ்பெற்ற வரியை ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் வந்து நிகழ்த்திய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரையில் வந்து பயன்படுத்தியிருக்காரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அது வந்து உலக அமைதி மற்றும் ஒருமைப்பாடு, இது வந்து நூற்றாண்டுகளாக போர்களால் பிளவுபட்டிருந்த ஐரோப்பிய நாடுகள் வந்து அமைதியை நோக்கி ஒன்றிணைந்ததை பாராட்டிய அப்துல் கலாம் அவர்கள், உலக மக்கள் அனைவரும் சாதி மத தேச எல்லைகளை கடந்து ஒருவருக்கொருவர் உறவினர்களே அப்படின்றத வலியுறுத்த தமிழின் சங்க இலக்கியமான புறநானூற்றில்

அதாவது பாடல் எண் 192 அது. கணியன் பூங்குன்றனாரோட யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்ற வரியை வந்து மேற்கோள் காட்டியிருந்தாரு. சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் சமூகம் வந்து உலகளாகிய நட்பையும் மனித நேயத்தையும் எட்டியிருந்த அந்த உன்னத சிந்தனையை அவர் உலக நாடுகளுக்கு வந்து எடுத்துரைத்தார். இந்த சர்வதேச உரை எல்லா தலைவர் அதாவது இந்த உரை வந்து சர்வதேச தலைவர்களால் வந்து பெரிதும் பாராட்டப்பட்டது. ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே எழுந்து அவருக்கு வந்து மரியாதை செலுத்தியிருந்தாங்க. அதாவது மக்களிடையே அந்த போர்கள் எல்லாம் விட்டுட்டு மனித நேயத்தையும் நல்வாழ்வையும் வந்து வளர்க்கணும், இந்தியாவோட ஆன்மீக மற்றும் நாகரிக செய்திய உலக அரங்களை தமிழின் பெருமையோடு இணைத்து உயர்த்திய பெருமை கலாம் அவர்களோட இந்த உரையை வந்து சாரும். அவருடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது, இதுவரையிலுமான உங்களுடைய வாழ்க்கையை ஒரே வரியில உங்களால தொகுத்து கூற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நண்பர் வந்து கேட்டாராம். அப்போ அவர் கொஞ்ச நேரம் சிந்திச்சு, என்னுடைய வாழ்க்கையை வந்து இந்த சொற்றொடர்களையும் வார்த்தைகளையும் வைத்து தொகுத்து கூறிவிடலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையிடம் அன்பு அபரிமிதமாக பொழியப்படுகிறது, போராட்டம் அதிக போராட்டம், கசப்பான கண்ணீர், பிறகு ஆனந்த கண்ணீர், இறுதியில் வானில் பௌர்ணமி நிலவு பிறப்பெடுப்பதை பார்ப்பது போன்ற மகிழ்ச்சியான மற்றும் மன நிறைவான ஒரு வாழ்க்கை அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாட்டிற்கான அவருடைய கனவையும் சொற்பொழிவுகள், கலந்துரையாடல்கள், கட்டுரைகள், புத்தகங்கள் வாயிலாக வெளிப்படுத்திய போதும் தொழில்நுட்பத்தில் பிற பகுதிகளில் வந்து அவருடைய ஆர்வம் வந்து தனியவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1990களில் இந்தியா விஷன் 2020 அந்த உத்திகளை வகுப்பதற்கு உதவுவதற்கான ஒரு தனித்துவமான அனுபவம் வந்து எனக்கு கிடைச்சது. 2002 2007 வரைக்கும் நான் இந்தியாவோட ஜனாதிபதியாக பதவியை வகித்த அந்த காலத்தை அந்த இந்தியாவோட அற்புதத்தை புரிந்து கொள்வதில் உள்ள ஒரு நீண்ட படிப்பினையாக தான் நான் இப்போதும் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களோட ஜனாதிபதி அப்படின்ற ஒரு பெயரை செய்தி ஊடகங்கள் வந்து எனக்கு கொடுத்தது. அதுக்கப்புறமா இந்த பெயரை வந்து நாடு முழுவதும் எல்லாருமே வந்து பயன்படுத்தினாங்க. அந்த மாதிரி என்னை வந்து கூப்பிட்டது நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன், எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஜனாதிபதியாக அவருடைய பதவி காலம் முடிந்த பிறகு அவருடைய மகிழ்ச்சியாக அவருடைய பழைய வாழ்க்கைக்கு வந்து நான் திரும்பினேன். கற்றுக் கொடுப்பது தான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கற்றுக் கொடுப்பதிலும் சொற்பொழிவு ஆற்றுவதிலும் நான் வந்து நேரத்தை செலவிட்டேன். இது இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் வந்து என்னை வந்து அழைத்து சென்றது. நான் தொடர்ந்து மாணவர்களை சந்தித்து இந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசியிருக்கேன். அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு வந்து அவர் தன்னுடைய இந்த புத்தகங்கள் வாயிலாக வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைவு பண்ணும்போது, கடின உழைப்பு, பக்தி, படித்தல், கற்றல், பரிவு, மன்னித்தல், இதுதான் என்னுடைய வாழ்க்கையோட அடித்தளமாக வந்து இருந்து வந்தது. ஸோ இந்த பண்பு நலன்களோட வேர்களை தான் நான் வந்து இப்போமும் வாழ்ந்துட்டுருக்கேன், நான் உலகத்தோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஸோ உண்மையிலே நான் வாழ்கிற இந்த வாழ்வு மற்றவர்கள் அவங்க வந்து என்னை பற்றி பேசும்போது எனக்கு வந்து இந்த எண்ணங்கள், இந்த உணர்வுகள், இது எல்லாமே வந்து பொக்கிஷ களஞ்சியமாக விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து என்னை பற்றி படிக்கிறவங்களுக்கு ஒரு இது மூலமாக அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு படிப்பினை கிடைத்ததுன்னா எனக்கு அது ரொம்பவே சந்தோஷம், இது மூலம் வந்து நான் திருப்தி அடைவேன் அப்படின்னு வந்து தன்னுடைய இந்த புத்தகத்தில் நிறைவு பண்ணியிருக்காரு.

அவருடைய புகழ்பெற்ற நூலான அக்னி சிறகுகள் அவருடைய வாழ்க்கை போராட்டங்களையும் சாதனைகளையும் வந்து எடுத்து கூறுது. ஸோ இந்தியா 2020 அப்படின்ற ஒரு நூலில் வந்து வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான அவருடைய தொலைநோக்கு பார்வையை வந்து முன்வைத்திருந்திருக்காரு. கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். கனவுகள் சிந்தனைகளாக மாறுகின்றன, சிந்தனைகள் செயல்களாக மாறுகின்றன அப்படின்ற அந்த கருத்து வந்து இன்னும் நம்ம எல்லாருக்குமே வந்து ஊக்குவிக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ 2015 ஆண்டு ஜூலை 27 மேகாலயாவில் இருக்கிற ஷில்லாங்கில் மாணவர்கள்கிட்ட அவர் வந்து உரையாற்றி கொண்டிருந்த போது மயங்கி விழுந்து அவர் மறைந்தார் நம்ம கிட்டே இருந்து. ஸோ மாணவர்களுடன் இருக்கும் போதே அவருடைய இறுதி பயணத்தை மேற்கொண்ட அந்த மாமனிதர், கல்விக்கும் இளைய தலைமுறைக்கும் அவர் அளித்த முக்கியத்துவத்தை நாம் என்றைக்கும் வந்து நினைவு கூறணும்.

0: ரெட்ரோ நேரம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம இப்போ கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். நிகழ்ச்சி துவங்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மதியம் 12:01 ஆயிட்டுருக்குங்க. நம்மோட கூட கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகள்லையும் நேர்கள் வந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. முதல் பாடல் எஸ் ஜானகியோட குரலில், கங்கை அமரனோட வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில் அலைகள் ஓய்வதில்லை படத்திலே இருந்தார்.

0: அந்த ஏழு நாட்கள் அப்படிங்கிற படத்துலேருந்து ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்களில் குருவி கரம்பை சண்முகம் எழுதிய பாடல் ஒலிக்க கேட்டோம் எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில்.
1: வணக்கம், நான் உங்கள் இசையமைப்பாளர் என்ன இருக்கும் பேசுகிறேன்.

0: கேட்டுட்ருக்கிறது விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் மூடு பணி அப்படிங்கிற படத்துலேருந்து கே.ஜே. யேசுதாஸோட குரலில் இளையராஜாவோட இசையமைப்பில்

அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.

லாரி டிரைவர் ராஜா கண்ணு அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் இவங்களோட குரல்களில், வாலியோட வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக பாலைவன சோலை அப்படிங்கிற படத்துலேருந்து வாணி ஜெயராமோட குரலில், வைரமுத்துவோட வரிகளில், சங்கர் கணேஷோட இசையமைப்பில்.

பன்னீர் புஷ்பங்கள் அப்படிங்கிற படத்திலேருந்து மலேசிய வாசுதேவன் குரலில் கங்கையமரனோட வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் சங்கர்லால் அப்படிங்கிற படத்திலேருந்து மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்களில், புலமைப்பித்தனோட வரிகளில் கங்கையமரனோட இசையமைப்பில்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது நண்பகல் 12:40 மணிக்கான தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் துறை வளர்ச்சியில் பெண் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார். புதுதில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள இதற்கான நிகழ்ச்சியில் ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் இதர அலுவலர்கள் பங்கேற்கின்றனர். இப்போட்டிகளில் இந்தியா 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தனியார் தொலைக்காட்சி செய்தி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். 2014 ஆண்டு 686 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது 38,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். தளவாட உற்பத்தியில் 90% சுயசார்பினை எட்டியிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். பாதுகாப்புத்துறையில் கடந்த 12 ஆண்டுகள்

0: ஆக இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு ஏதுவாக நமது பாதுகாப்பு படையினர் தயாராக உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் 3 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மாற்றுத்திறன் கொண்டவர்களுக்கான ஊதியம் பெறுவதற்கு நெறிமுறைகளில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேபோல் ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் போனஸ் வழங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஊழியர்களின் நலனில் மத்திய அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார். வேளாண் துறை வளர்ச்சியின் முதுகெலும்பாக பெண் விவசாயிகள் திகழ்வதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பெண் விவசாயிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பெண் விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக ட்ரோன் சகோதரிகள் திட்டம் போன்றவற்றை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் சுயசார்பு மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அரசுமுறை பயணமாக பாங்காக் சென்றடைந்தார். சுவர்ணபூமி விமான நிலையத்தில் தாய்லாந்திற்கான இந்திய தூதர் திரு புனித் அகர்வால் நிதியமைச்சரை வரவேற்றார். உலக வங்கி மற்றும் சர்வதேச செலாவணி நிதியத்தின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்கும் திருமதி நிர்மலா சீதாராமன் G20 மற்றும் G7 நிதியமைச்சர்கள் மாநாட்டிலும் கலந்து கொள்கிறார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட் உடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அபுதாபி சென்றுள்ள அவர் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். உலக அளவில் மாறிவரும் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு நாடும் தங்களது அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தையும் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது. கட்டுமான துறையில் நுகர்வோர் பாதுகாப்பை உறுதி செய்யும் ரேரா.
2: கட்டுமான துறையின் வளர்ச்சிக்கும் அதனை ஒழுங்குபடுத்த வகை செய்யும் வகையில் இந்த ரேரா சட்டம் கடந்த 2016 ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. வீடுகள் வாங்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் கட்டுமான நிறுவனங்கள் தங்களது திட்டங்களை இதற்கான ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்த பின்னரே அதற்கான விளம்பரத்தை வெளியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. கட்டுமான நிறுவனங்களுக்கும் வீடுகளை வாங்கும் நுகர்வோர்களுக்கும் இடையேயான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அம்சங்கள் இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த துறையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் இந்த சட்டம் உதவி பெறுகிறது. வீடுகளை வாங்குவோருக்கும் கட்டுமான நிறுவனங்களுக்கும் இடையேயான நம்பிக்கையை வலுப்படுத்தும் அம்சங்கள் இந்த சட்டத்தில் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த சட்டம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று கூறுகிறார் டெல்லியைச் சேர்ந்த அனில் திவாரி. கட்டுமான நிறுவனங்கள் தங்களது வீடு கட்டும் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதை இந்த சட்டம் உறுதி செய்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சட்டம் கட்டுமான நிறுவனங்களுக்கும் வீடுகளை வாங்குபவர்களுக்கும் சட்டப்பூர்வ பாதுகாப்பை உறுதி செய்துள்ளது. கட்டுமானத்துறையில் நீண்ட காலமாக நிலவி வந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட இந்த சட்டத்தின்

0: மூலம் கட்டுமான நிறுவனங்களும் நுகர்வோர்களும் பயனடைந்து வருகின்றனர்.
1: முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் நடப்பாண்டு இறுதிக்குள் இறுதி செய்யப்படும் என்று கனடா கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள கனடா வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மணிந்தர் சித்து மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அதிகரிக்க இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்றும் திரு மணிந்தர் சித்து கூறினார். வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. புதுதில்லியில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தின் விஞ்ஞானி டாக்டர் நரேஷ்குமார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்தார். இதற்கிடையே தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பாகிஸ்தானில் தனியார் பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 17 குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்தனர், 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பெஷாவர் நகரில் இன்று காலை இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்காவின் லாஸ் வேகஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல் தேஷ்வால், நிகில் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கசகஸ்தானின் அஸ்தானாவில் வரும் 24 தேதி தொடங்கி அடுத்த மாதம் 1 தேதி வரை நடைபெற உள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-23, 21-16 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் சிடாப்ரான் கிளிபைன் சன்னை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் வெற்றி பெற்று ரக்ஷிதா ஸ்ரீயும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆன்யா பிஷ், ஆஞ்சல் புனீரா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சிட்னி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வருண் கபூர், ஐஷா காந்தி, அன்ஷ் நெகி, கரிமா குண்டு, கின்பால் சோனா, ஆதா ஷைன் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகிறார். நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வேளாண் துறை வளர்ச்சியில் பெண் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்கா அக்னி சாட்சி அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சரிதா இவங்களோட குரல்களில், வாலியோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பு.

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில், புலமை பித்தனோட வரிகளில், சங்கர் கணேஷோட இசையமைப்பில் டார்லிங் டார்லிங் டார்லிங் படத்துலேருந்து கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பாடல் உங்கள் சாய்ஸ். விவித் பாரதி தமிழ் FM 102.3 நாம் அணிஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஒரு நிமிடம் 10 நொடி ஆயிட்டிருக்குங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மாணிக்கம், கே கே நகர். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். கே கே நகர் மாணிக்கம், சொல்லுங்க, என்ன படத்துலேருந்து பாடல் வேணும்?
1: படம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஊரா சட்டி படம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பொன்மான தேடி நான் பூவோட வந்தேன், அந்த பாடல் வேண்டாம் மேடம்.
0: சரி, கேக்கலாமா?
1: கேக்கலாம் மேடம். வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி
1: நன்றி.

கே கே நகர் மாணிக்கம் அந்த நேயரோட விருப்பமான பாடல். எங்க ஊரு ராசாத்தி படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன், எஸ்பி சைலஜாவோட குரல்கள்ல, முத்துலிங்கமோட வரிகள்ல, கங்கையமரனோட இசை அமைப்புல.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், காட்டு மன்னார் கோயில் கொண்டசமுத்திரம் ஆர் கணேஷ் மேடம்.
0: ஆ சொல்லுங்க, எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: மாநகர காவல்ல இருந்து, வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை.
0: மாநகர காவல்ல இருந்து, சரி கேக்கலாமா?
1: கேக்கலாம் மேடம்.
0: நன்றி. காட்டுமன்னார் கோவில் கணேஷ் இந்த நேரோட விருப்பமான பாடல் கேட்க போகிறோம். மாநகர காவல் அப்படிங்கிற படத்துலேருந்து யார் பாடியிருக்காங்க இந்த பாடலன்னு, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜாவோட குரல்களில், சந்திரபோஸோட இசையமைப்பில்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் திருச்சியில இருந்து சார், நான் டைலர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். திருச்சேரி கரெக்டா?
1: ஆமா ஆமா ஆமா.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: ஜல்லிக்கட்டு படத்துல இருந்து காதல் கிளியன்னு ஒரு பாடல் இருக்குமா, அந்த பாடல் உடைய போகணும். ரொம்ப நன்றிமா. நன்றி.
0: ஓகே. கும்பகோணம் வட்டம் திருச்சேரி.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பெரம்பலூர் மாவட்டம் இழுப்புக்குடி கண்ணன் பேசுறேங்க.

0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்க?
1: கோட்டை வாசல் என்ற படத்தில் இருந்து மன்னவனே மன்னவனே மாலையிட்ட தென்னவனே அந்த பாடலை ஒளிபரப்புமாறு உங்களுக்கு கேட்டுக்கிறேன்.
0: நன்றி.
1: நன்றிங்கம்மா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
0: பெரம்பலூர் மாவட்டம் இலுப்பக்குடி கண்ணன், இந்த நேயரோட விருப்பமான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்கள்ல, தேவாவோட இசையமைப்புல கோட்டை வாசல் அப்படிங்கிற படத்துல இருந்து இந்த பாடல் கேட்கலாம்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபராஜபுரம் முகமது இக்பால். நல்லா
0: இருக்கேன் சார், சொல்லுங்க.
1: எனக்கு பிடித்தமான பாடல் எனக்கு ஒரு திரைப்படத்தில் இளையராஜா இசையில் கமலஹாசன் பாடிய பாடல். அனைத்து நேர் நெஞ்சங்களுக்காகவும் குறிப்பாக சுதா மேடத்துக்காக அந்த பாடலை சமர்ப்பணம் செய்கிறேன்.
0: ஓஹோ, இது நல்லா இருக்கு ஐடியா. ஆ சரி, ஓகே, நன்றி
1: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்.
0: பாடலை கேட்பதற்கு முன்

0: எரிஞ்சு போட்ட. எல்லாருக்கும் வணக்கம், நான் பின்னணி பாடகி பத்மலதா. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில நானும் கலந்துருக்கேன். ஒரு சாங் வந்து நான் செலிகாலி சூது அப்படிங்கிற பாட்டு, தெலுங்குல மணி சர்மா சாருக்கு பாடினேன். அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த காந்தாரியாரோ என்னோட சாங் வந்து கேட்டுட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த பாட்டு வந்து நான் கம்போஸ் பண்ணும்போது உன்னதான் மைண்ட்ல வச்சு நான் பண்ணேன், உனக்கு ஏத்த சாங் நீ தான் பாடணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கேருந்து நான் ஹைதராபாத் போயிட்டேன். அங்கே அவரோட ஸ்டுடியோவில் அவர் எப்போவுமே வந்து ஸ்டுடியோ டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடியே வந்து கொடுத்துருவார், மெலடி கொடுத்துருவாரு, லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாரு. என்னோட பாடல்கள்லாம் வந்து பாடியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக கேளுங்க.
1: கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் அந்த நேயரோட விருப்பமான பாடல், கமல்ஹாசன் குரல்ல, வைரமுத்துவோட வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில் எனக்குள் ஒருவன் அப்படிங்கிற படத்துலேருந்து.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். நம்மளோட வந்து அடுத்தது யார் வரப்போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க?
1: அவரிக்காடு அறிவழகன்.
0: எந்த ஊரு? அவரிக்காடு.
1: அவரிக்காடு அறிவழகன்.
0: சொல்லுங்க, எந்த படத்துல இந்த பாடல் வேணும்?
1: ஊமை விழிகள் படத்துல வேணாம், இந்த மாமரத்து பூ எடுத்து.
0: சரி, கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம்.
0: நன்றி. பாடலை கேட்பதற்கு முன்
2: பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, பயணத்தின் போது ஒருவேளை டிசி டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது ஓடிபி, பின் அல்லது பாஸ்வேர்டு கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
3: ஆர்பிஐ சொல்கிறது, ஓடிபி அல்லது பின் கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.
4: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
5: கன்ஃபியூஷன் வேண்டாம், E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
4: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, ஒன்லி கான்பிடன்ஸ்.
5: E20 இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
0: நாகை மாவட்டம் அவரிக்காடு அறிவழகன். இந்த நேரோட விருப்பமான பாடல் எஸ் என் சுரேந்தர், பி எஸ் சசிரேகா குரல்கள்ல, ஆபாவானனோட வரிகள்ல, மனோஜ் கியானோட இசையமைப்புல ஊமை விழிகள் அப்படிங்கிற படத்திலேருந்து கேட்கலாம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி பேசுறேம்மா.
0: சொல்லுங்க.
1: எனக்கு இன்று நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளில் அவரை போற்றும் விதமாக இந்த பாடல், இதயக்கனி என்ற திரைப்படத்திலிருந்து, நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்மா. அந்த பாடலை ஒளிபரப்புவதற்கும் இந்த வாய்ப்பை நல்கிய தங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிமா.
0: சரி, நன்றி. பூந்தண்டலம் புண்ணியக்கோடி, இந்த நேரோட விருப்பமான பாடல் இதயக்கனி அப்படிங்கிற படத்துலேருந்து தான் கேட்க போகிறோம். யார் பாடியிருக்காங்க இந்த பாடலை அப்படின்னாக்கா, டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எஸ் ஜானகி இவங்களோட குரல்களில், புலமைப்பித்தனோட வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் ஒரு நீண்ட பாடல்.

0: सुनती हो, कमाल ही हो गया।
1: क्या हो गया ऐसा?
0: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया।
1: ये कमाल कैसे हो गया?
0: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोल कर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ।
1: ये तो बहुत बढ़िया पोर्टल है।
0: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया। सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
2: யோசிச்சு பாருங்க, E20 க்கு 15-20 இயர்ஸா ரிசர்ச் பண்ணிருக்காங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BIS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
3: அப்போ ட்ரஸ்ட்வர்தி தானே?
2: எக்ஸாக்ட்லி, E20 சயின்டிஃபிக்கலி ரிசர்ச், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சேஃப். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
4: பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய்.
5: வணக்கம், நான் நடிகர் இளவரசு பேசுறேன். 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலை மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. மெட்ராஸ் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன் ஆகி பாரதி ராஜா சாரோட கன்னட் சார் அசிஸ்டண்டாக சேரும்போது பாரதி ராஜா சார் நடிப்பு சொல்லி கொடுக்குறத பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ண வரணும், நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம், திடீர்னு எங்களை அந்த டைலாக் பேச சொல்வார். என் வேலை அது இல்லை, அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதையோ அதை பார்த்தீங்களா, அதை பாடியானுவார். அப்போ நான் உடனே போய் அந்த கேரக்டராக நிற்கணும். அப்படித்தான் எனக்கு நடிப்பயிற்சி வந்துச்சு. இப்போ நான் நடிகன் ஆகணுன்றத விட என்னை டைரக்டர் கேட்டுருவாரே அந்த இடத்துல அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நான் அதுக்கு அடாப்ட் ஆனேன்.
4: கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி.

0: சுஷீலா இணைய போற அடுத்த நேயர் வணக்கம்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் கபிசலங்கர் ஊர்ல இருந்து அரியம்சு பேசுறேம்மா.
0: சொல்லுங்க, என்ன படத்துக்கு பாடல் வேணும்?
1: படகோட்டி படத்துல தொட்டால் பூம்பழம்
0: கேக்கலாமா?
1: கேக்கலாம்பா, டைம்.
0: நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அரியமுத்து. இந்த நேரோட விருப்பமான பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்கள்ல, வாலியோட வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்புல படகோட்டி அப்படிங்கிற படத்துலேருந்து.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத்துறையின் தளவாட ஏற்றுமதி 38,000 கோடி ரூபாய்க்கு மேலாக அதிகரித்துள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் அத்தியாவசியப் பொருட்களின் விலை குறைப்பு நடவடிக்கைகள் குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய 100 நாடுகளுக்கு நம் நாட்டிலிருந்து பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு சார்ந்த மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், 2013-14 ஆண்டுகளில் 686 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி தற்போது 38,000 கோடி ரூபாய்க்கு மேலாக அதிகரித்துள்ளது என்றார். 90% மேற்பட்ட தளவாட வெடிமருந்து பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா தற்சார்பை எட்டியுள்ளதாக கூறியுள்ள அவர், இந்திய ராணுவத்தில் உள்ள 175 வகை வெடிமருந்து பயன்பாடுகளில் 159 ரகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். கடந்த 12.5 ஆண்டுகளில் திறன் மேம்பாட்டோடு தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நவீன நிலைப்பாடுகள் தேசத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதாக எடுத்துரைத்தார். உலகளாவிய பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்தியாவின் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் முனைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் எடுத்துரைத்தார். நாட்டின் முப்படைகள் எவ்வித சவாலையும் சமாளிக்கும் திறனை முழுமையாக பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிற்கு எதிராக ஆயுதங்களை ஏந்திய தீவிரவாதிகளில் ஏறத்தாழ அனைவரையும் பாதுகாப்பு படையினர் ஒழித்துவிட்டதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். அனைத்தையும் உள்ளடக்கிய G20 நடைமுறைகள் ஆக்கப்பூர்வமான முன்னுரிமையுடனான செயல்பாடுகளில் இந்தியா பிரிட்டனுடன் இணைந்து பணியாற்றும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உறுதிபட தெரிவித்துள்ளார். பாங்காக்கில் பிரிட்டன் நிதியமைச்சர் ஜான் ஹீலேயுடன் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது

0: தெரிவித்த நிதியமைச்சர், வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள 14வது பொருளாதார நிதி பேச்சுவார்த்தைகளை இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறினார். அரிய வகை கனிமங்கள், பசுமை தொழில்நுட்பம் போன்றவற்றில் ஒருங்கிணைப்பு தொடர்பான அம்சங்கள் இதில் இடம்பெற உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 4வது இந்திய பிரிட்டன் நிதி சந்தை சார்ந்த பேச்சுவார்த்தைகள், நிதிநுட்ப கூட்டங்களின் முன்னேற்றங்கள் குறித்து இருவரும் விவாதித்ததாக கூறியுள்ளது. நக்சல் தீவிரவாதத்தால் உறுப்புகளை இழந்துள்ள பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக செயற்கை கால்களை பொருத்த உரிய உதவிகளை அரசு வழங்கி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்தீஸ்கட்டில் உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பங்கேற்ற அவர், அம்மக்களின் மறுவாழ்விற்காக அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக கூறினார். நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுவிட்டதாக கூறிய அவர், 8526 மேற்பட்டோர் சரணடைந்ததாகவும், இவர்களில் பலருக்கு வேலைவாய்ப்பு, நிலங்கள், வீட்டுவசதி, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் உள்ளிட்டவை வழங்கப்படுவதாக கூறினார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 95வது பிறந்த தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விஜயவாடாவில் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி இன்று மரியாதை செலுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆகியோரும் விடுத்துள்ள செய்திகளில், டாக்டர் கலாமின் தொலைநோக்கு பார்வை இளைய தலைமுறையினருக்கு என்றென்றும் உத்வேகமாக இருக்கும் என்று புகழாரம் சூட்டியுள்ளனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளின் ஒரு பகுதியாக சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு செய்தார். பெரம்பூர் முல்லைநகர் கால்வாய், பேசின் பாலம் பகுதிகளை அவர் பார்வையிட்டார். முன்னதாக சென்னையில் சிங்கப்பூர் நிறுவனத்தின் தரவு மையத்தை முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். கடந்த 2024 உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு அரசுடன் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் இந்த தரவு மையம் திறக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூர் துணை பிரதமர் கான் கிம் யாங் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு KA செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் மின்துறை, வருவாய், சுகாதாரம், வானிலை, தீயணைப்புத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர், வெள்ள பாதிப்பின் போது அம்மா உணவகங்கள் மூலம் மக்களுக்கு உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வெள்ளம் ஏற்பட்டால் படகுகள் மூலம் மீட்புப் பணிகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.
1: பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தருகின்ற வகையிலும், வெள்ளம் வருகிற போது மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அனைத்தும் தேவையான அளவிற்கு வழங்குவதற்கும், இதுபோன்ற வெள்ளங்கள் வருகிற போது குறிப்பிட்ட இடங்களிலே வெள்ள தேக்கங்கள் ஏற்படுகிற இடத்தில் மீனவர் மூலமாக, போட்டின் மூலமாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்வதற்காக பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போன்று மின்சாரத்துறையின் மூலமாக மின்சாரம் ஏதாவது பெரும் மழையால் ஏற்படுகிற நிலையில் ஆங்காங்கே ஜெனரேட்டர்கள் சரியாக இருக்கிறதா என்பதை கூட ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு நடவடிக்கைகள் குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலை கண்காணிப்பு குழுவுடன் ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும், அரிசி, சர்க்கரை, பருப்பு என அனைத்து உணவுப் பொருட்களுக்கும் தேவையான திட்டங்களை வகுத்திருப்பதாகவும் கூறினார். ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களிலிருந்து அரிசி வரத்து குறைந்துவிட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், விவசாயிகளுக்கு அனைத்து நிவாரண உதவிகளும் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிகளை சென்றடையாமல் சம்பா பயிர்கள் காய்ந்து வரும் நிலையில் தற்போது தண்ணீர் நிறுத்தப்பட உள்ளதால் விவசாயிகள் மேலும் அவதிக்குள்ளாகியிருப்பதாக கூறினார். ஏற்கனவே குறுவை சாகுபடி பொய்த்துள்ள நிலையில் சம்பாவும் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், விவசாயிகளின் நடைமுறை சிக்கல் புரியாமல் அவசர கதியில் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விட்டதாலேயே உரிய நேரத்தில் தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் கருகுவதாக கூறியுள்ளார். அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை சுட்டிக்காட்டிய அவர், இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தை அரசு நடத்தாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்து மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்திற்கோ பிற மதங்களுக்கோ மாறுபவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிற்கான இடஒதுக்கீட்டு சலுகைகளை தன்னிச்சையாக கோர இயலாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை இன்று விசாரித்த நீதிமன்றம், இத்தகைய மதமாற்றத்தால் பிற்படுத்தப்பட்டோர் சமூக பட்டியலில் இடம்பெற வகை செய்யப்படவில்லை என்று கூறியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 மழை பெய்து வருவதால் சம்பா நெல் விதைப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 மாதங்களாக வெயில் சுற்றித்த நிலையில்

0: தற்போது மழை பெய்து வருகிறது. விவசாயிகள் தங்களுடைய பயிரில் டிராக்டர் கொண்டு உழவு செய்து சம்பா நேரடி நெல் விதைப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் வேதாரணியம் பகுதியில் உள்ள 18,000 ஹெக்டேரில் மானாவாரி சம்பா சாகுபடி செய்யப்பட உள்ளது. மாவட்டத்தில் 125,000 ஏக்கரில் சம்பா பருவ சாகுபடிக்காக தற்போது வரை விதைப்பு பணிகள் முடிவு பெற்று காணப்படுகிறது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: காவலர் வீரவணக்க தினத்தை முன்னிட்டு நெல்லையில் நவீன ஆயுதங்கள் கண்காட்சியை மாநகர காவல் ஆணையர் திரு தேஷ்முக் சேகர் சஞ்சய் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நல்லுறவை வலுப்படுத்த இது வழிகோலும் என்று கூறினார்.
2: 21 அக்டோபர் அன்னைக்கு காவலர்கள் வீரவணக்க தினம் தமிழ்நாடு காவல்துறை மற்றும் இந்தியா முழுக்கும் தினம் கொண்டாடப்படும். இன்னைக்கு திருநெல்வேலி சிட்டி ஆம் ரிசர்வ் மைதானத்தில் இந்த வெப்பன் டிஸ்பிளே நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மூலியமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போலீஸோட பணி அதை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் நோக்கத்திலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த வெப்பன் டிஸ்பிளே எல்லாருக்கும் ஒரு அம்யூஸ்மெண்டா இருக்கும். வெப்பன்ஸ் எப்படி இருக்கும், இந்த வெப்பன்ஸை பாக்குறதுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும்.
1: திருவாரூரில் அமைந்துள்ள தஞ்சாவூர் கூட்டுறவு விற்பனை நிலையத்தில் நாளை தேங்காய் ஏலம் நடைபெற உள்ளதால் விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை முழுமையாக விலகிவிட்டதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. இதனையடுத்து செங்கல்பட்டு, கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், தஞ்சை, திருச்சி, காஞ்சிபுரம், நாகை, புதுக்கோட்டை, கரூர், சேலம், ஈரோடு, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, கோவை, நாமக்கல் மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் பிரான்சின் அலெக்ஸ் லேனியரை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, தன்வி சர்மா இன்று களமிறங்குகின்றனர். மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் காயத்ரி கோபிசந்த், ட்ரீசா ஜாலி இணை இந்தோனேஷிய இணையுடன் இன்று மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத்துறையின் தளவாட ஏற்றுமதி 38,000 கோடி ரூபாய்க்கு மேலாக அதிகரித்துள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் அத்தியாவசியப் பொருட்களின் விலை குறைப்பு நடவடிக்கைகள் குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அரசு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனங்களில் முழுமையான கொண்டாட்டம் கொண்டு வரதுக்காக நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்னைக்கு மாலை என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து மதியம் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதுக்கப்புறம் 3 மணிக்கு பார்த்திங்கன்னா வர்ணஜாலம் அப்படிங்கிற நிகழ்ச்சி. இதில் வந்து 2000 ஆண்டுலேருந்து 2020 ஆண்டுக்குள்ளே வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக தினந்தோறும் ஒலி உலா வந்துட்டுருக்கு. அந்த வகையில் இன்றைய தினமும் 3 மணிக்கு வர்ணஜாலம் அப்படின்னு நிகழ்ச்சி நீங்கள் கேட்கலாம். மாலை 5 மணிக்கு பார்த்திங்கன்னா பூந்தென்றல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 6 மணிக்கு பக்தி மாலை அப்படிங்கிற நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க இப்போ நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி மாலை 6:40 நவமணி மாலை அப்படிங்கிற தலைப்பில் இசை சொற்பொழிவு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிந்துஜா கத்த சிந்து அவங்க. இந்த நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மாலை 6:45. அதுக்கப்புறம் இரவு 7 மணிக்கு 7:25 இந்த 2 நேரங்கள்லையும் திரைகானம் இருக்குது. அதுக்கப்புறம் 7:30 நம்மை சுற்றி அப்படிங்கிற தலைப்பில் சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன். 7:35 பாட்டும் பயணமும். 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 8:00 நீ கோரினால் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. அப்புறம் 9:00 பார்த்தீங்கன்னாக்க பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 என் இனிய பொன்னிலாவே அப்படிங்கிற நிகழ்ச்சி. 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. 11:00 முதல் மனசு மயங்கக்கூடிய இதமான பாடல்கள் உங்களுக்காக ஒலி உலா வர இருக்கு. ஸோ ஸ்டே டியூன்டாருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: பாட்டுக்கு இடான்னு.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் ஆர்ஜே சுதா உங்ககிட்டேருந்து இப்போ சைன் ஆஃப் ஆகிக்கிறேன். மதியம் 2 மணிக்கான எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிறதுக்காக ஆர்ஜே மோகன சுந்தரி தயாராக இருக்காங்க.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:50. அனைவருக்கும் மகிழ்ச்சியான மதிய நேர வணக்கம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பறை. நேர்களே, இவ்வேளையில் உங்களோடு பயணிக்க இருப்பது உங்களின் அன்பு அறிவிப்பாளர் கே மோகன சுந்தரி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: ஆம் நேயர்களே, எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, துள்ளல் இசை பாடல்கள் இன்று வலம் வர கேட்டு ரசிக்க இருக்கிறோம். ஆம் நேயர்களே, என்னென்ன பாடல்கள்லாம் வலம் வரப்போகுது அப்படின்னு ஆர்வத்தோடு கற்றுட்ருப்பீங்க. இதோ உங்களுக்கான முதல் பாடல்.

துளி தேர.

பொன்னகை மன்னன் இந்த திரைப்படத்திற்காக சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். என்ன நேர்களே, உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி துள்ளல் இசை பாடல்களை கேட்கும்போது மனதுக்கே ஒரு உற்சாகம் தானாகவே பிறந்துவிடும் இல்லையா? அப்படிப்பட்ட பாடல்களைத்தான் இன்று நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது எங்கள் ஸ்டைல் தரும் நிகழ்ச்சி. அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

இளைஞர்களே, தொழிலிசை பாடல்களை கேட்டுக்கொண்டே இனிமையாய் பாடல்களை ரசித்து கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுது நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் மௌன ராகம் திரைப்படத்திலிருந்து ஜானகி பாடியது. நேரம் 2:10:30. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்து மலரவிருக்கும் பாடல்

திருப்பம் இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 2:15. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் நின்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். நேர்களை எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்களை கேட்டு ரசித்துக்கொண்டே அடுத்து மலரும் பாடல் இதோ.

0: கேட்ட பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக சித்ரா பாடியது. உலாவர நாம் கேட்டு சுத்தொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता
2: तो
1: है।
2: ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
4: இந்தியாவில் சுமார் 20 கோடி டூ வீலர்ஸ், 3 கோடி கார்ஸ் லாஸ்ட் 2.5 இயர்ஸா E20ல தான் ரன் ஆகுது.
5: அப்ப எல்லாம் நல்லா தானே ரன் ஆகுது.
4: எக்ஸாக்ட்லி, பெரிய ப்ராப்ளம் இருந்திருந்தா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. ரூமர்ஸ் விட ஃபேக்ட்ஸ் ட்ரஸ்ட் பண்ணுங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொது நலன் கருதி வெளியிடப்பட்டது.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. இது எங்கள் ஸ்டைல்.

நேர்களில் நாம் கேட்ட சுதந்த பாடல் தாய் வீடு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடியிருந்தார்கள். கேட்ட சித்தோம். நேர்கள் பதிவுகளும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். பர்வதவதனை அருமையான பாடல், தாய் வீடு படத்தில் ஒழித்த பாடல், உன்னை அழைத்தது பின், இந்த பாடல் சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலைதுரைராஜன் சுந்தர பெருமாள் கோயிலிருந்து எங்கள் ஸ்டைல் வந்துட்டுருக்கு, கேட்ட சிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் கதிரன் அரியலூர்ந்து வாரியங்காவிலிருந்து குழஞ்சநாதன் எங்கள் ஸ்டை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்களை எல்லாம் மறுமை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து வந்து முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து தங்கமகள் பாடல் இனிமை முகந்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்து பிற்பகல் நிகழ்ச்சிகள் சிறப்பாக உற்சாகமாக தொடர வாழ்த்துக்களும் வரவேற்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்தோணி ராஜ் காட்டுப்பக்கத்திலிருந்து வான்மழை பெய்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் மழை பாடல்களோடு

மழைப்பாடல்கள் அல்ல நேர்களே, மழைப்பாடலோடு ஆரம்பித்த எங்கள் ஸ்ரீ துள்ளல் பாடலுக்கு பாராட்டுக்கள்னு கொடுத்துருக்காங்க. வெயில் குறைந்த மழை பொழிந்து கொண்டிருக்கும் நேரத்தில் பாடல்கள் கேட்பது செவிக்கிதம் தருகிறது அப்படின்னு செங்கல்பட்டு பன்னீர்செல்வம் பதிவு பண்ணியிருக்காங்க. கலீல் அகமத் பொன்னேரியிலேருந்து மெமிக்ரி, அது கலீல் அகமத் வந்து பொன்னேரியிலேருந்து பாடல்கள் அருமையாக இருக்குது, செவிக்க இன்பமாக இருக்குது, வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. அதே தான் கிருஷ்ணராஜ் மேகலா, வி வனிதா, நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, முகமது மியான், சரவணா ராமலிங்கம், ரெட்டில் சஹாத் பாஷா, அடுத்த முரளி எம் முரளி மாடம்பாக்கத்திலிருந்து எம் ரவிச்சந்திரன், அலிவலம் கோகுல் ரவி இவங்களில், வங்கை மான் ஆட்டோதுரை, அடையாளப்பட்ட ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, முகமது பில்லால், ஏனாவரத்திலிருந்து தீன் செந்தில்குமார், சாந்தி ரமேஷ், நடராஜன் சுப்பையா, அடுத்த முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், சாந்தி ரமேஷ் இவங்கள்லாம் வந்து வரவேற்புடன் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. பாடல்களும் அருமை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. நேர்களை நாம் கேட்டு ரசித்துக்கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். நேர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விபித் பாரதி தமிழ் பண்பலையில் பொது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். எங்கள் ஸ்டைல் தரும் அடுத்த பாடல்

0: I can kiss you without touching you.
1: தங்கமகன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். உலா வந்து கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள் தொழிலிசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

நேர்களை நாம் கேட்ட சித்தந்த பாடல் வாழ்க்கை திரைப்படத்திற்காக பி சுசீலா ராஜஸ்ரீந்திரம் பாடிய பாடலை கேட்டோம். இது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து மலரவிருக்கும் பாடல்

மறுபடியும் இந்த திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இவ்வேளையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள்.

காதல் பரிசு திரைப்படத்தில் இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து மலரவிருக்கும் பாடல்

0: மனமகளே வா திரைப்படத்திலிருந்து அருள்மொழி பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வலம்பரணம் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
0: நேரம் 2:55. 10 நேர்களை இப்பொழுது கேட்கலாம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று
2: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் PM வித்யாலட்சுமி திட்டமாகும். PM வித்யாலட்சுமி திட்டம் என்பது உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் எளிதாக கல்வி கடன் பெற உதவும் மத்திய அரசின் முக்கியமான முயற்சியாகும். மாணவர்கள் பல வங்கிகளின் கல்வி கடன் திட்டங்களை ஒரே இடத்தில் அறிந்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கக்கூடிய வசதியை உருவாக்குவதற்காகவே இந்த முயற்சி தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் வித்யாலட்சுமி போர்ட்டல் ஆகும். இந்த இணையதளம் மூலம் மாணவர்கள் பல்வேறு வங்கிகளின் கல்வி கடன் திட்டங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரே விண்ணப்ப படிவத்தை நிரப்பி பல வங்கிகளுக்கு அனுப்பும் வசதியும் இதில் உள்ளது. இதனால் மாணவர்கள் ஒவ்வொரு வங்கியிலும் தனித்தனியாக சென்று விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் விண்ணப்பத்தின் நிலையை ஆன்லைனில் கண்காணிக்கும் வசதியும் வழங்கப்படுகிறது. PM வித்யாலட்சுமி திட்டம் இந்திய வங்கிகள் சங்கமான இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் செயல்படுகிறது. இது மாடல் எஜுகேஷன் லோன் ஸ்கீம் அடிப்படையில் செயல்படுகிறது. பட்டப்படிப்பு, முதுநிலை படிப்பு, தொழில்நுட்ப மற்றும் தொழில்முறை படிப்புகள் போன்ற பல்வேறு உயர்கல்வி படிப்புகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் கல்வி கடன் பெற முடியும். இந்த திட்டத்தின் மூலம் கல்வி கட்டணம், விடுதி செலவு, புத்தகங்கள், உபகரணங்கள் மற்றும் பிற கல்வி தொடர்பான செலவுகளுக்காக கடன் வழங்கப்படுகிறது. குடும்ப வருமானம் குறைவாக உள்ள மாணவர்களுக்கு அரசு வட்டி மானியம் வழங்கும் திட்டங்களும் இணைக்கப்பட்டுள்ளன. இதனால் பொருளாதார சிக்கல்கள் காரணமாக கல்வி இடைநிறுத்தப்படாமல் தொடர முடிகிறது. PM வித்யாலட்சுமி திட்டம் கல்வி வாய்ப்புகளை சமமாக வழங்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற மற்றும் நடுத்தர வருமான குடும்பங்களை சார்ந்த மாணவர்கள் கூட உயர்கல்வியை அடைய உதவுகிறது. டிஜிட்டல் முறையில் வெளிப்படையான மற்றும் எளிமையான செயல்முறை மூலம் மாணவர்களுக்கு நேரமும் முயற்சியும் மிச்சமாகிறது. இன்றைய போட்டி உலகில் உயர்கல்வி மிகவும் அவசியமானதாக மாறியுள்ளது. அந்த கல்வியை பெற நிதி தடைகள் இருக்கக்கூடாது என்பதே இந்த திட்டத்தின் அடிப்படை எண்ணமாகும். ஆகவே PM வித்யாலட்சுமி திட்டம் மாணவர்களின் கனவுகளை நனவாக்கும் ஒரு முக்கியமான பாலமாக செயல்படுகிறது. கல்வி என்பது ஒரு முதலீடு. அந்த முதலீட்டை எளிதாக்கும் ஒரு பயனுள்ள முயற்சியாக இந்த திட்டம் விளங்குகிறது. இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் PM வித்யாலட்சுமி திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: பூ மாலை சுட்டிக்கொள்ள பூந்தளிரது மெல்ல நடை போட்ட அழகி அருகே வர இனியாம் இனிமையானதொரு பாடல் இவ்வேளையில் வலம் வர கேட்டு ரசித்தோம் நேர்களை. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்தார்கள். நாம் கேட்டு ரசித்த அந்த பாடலை பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பன்னீர் புஷ்பங்கள். நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது
1: வர்ணஜாலம், விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறீர்களே. வர்ணஜாலம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டே

நினைவில்லாம் நித்யா இந்த திரைப்படத்திற்காக மலர்ந்து வந்த பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. பாடலை பாடியிருந்தார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணச்சாலம் அளிக்கும் பாடல்கள்.

அந்தியில் பூத்த மலரை கண்டதும் தேடல், அதில் பிறந்து வந்ததோ நாம் கேட்டு ரசித்த இனியதொரு பாடல். அது கேட்டது இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடல் தர்மபத்தினி. இந்த திரைப்படத்திற்காக வலம் வர கேட்டோம். நேரம் 3:16:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேர்களே, இது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

நேர்களே, நாம் கேட்ட சுத்தாந்த பாடல் இளையராஜா எஸ் ஜானகி பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கீதாஞ்சலி. அன்பு கொண்ட உள்ளங்கள் தங்கள் மகிழ்ச்சி இங்கு அழகாய் பகிர்ந்து கொள்ள பாடலாக கேட்டு ரசித்தோம். இது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.

நீதானா அந்த குயில் இந்த திரைப்படத்திலிருந்து சித்ரா கங்கை அமரன் பாடிய பாடலை கேட்டோம். உலவர நாம் கேட்டு ரசத்தை கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

ஆயிரம் பூக்கள் மலரட்டும் இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். இளநேர்களே, பொன் வீணை அது, பூ மேடையை கண்டதும் அழகாக மிட்டத் துவங்க இனியதொரு பாடல் இவ்வேளையில் உலாவரக்கேற்ற சித்தோம். இது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

சந்தோஷ வானில் சிறகடித்த சிறந்த பறந்து சென்ற இளம் சொட்டுக்கள் நமக்காக கொண்டு வந்த அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது பூக்களை பறிக்காதீர்கள். இந்த திரைப்படத்திற்காக வலம் வர கேட்டு ரசித்தோம் நேர்களை. உலாவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

சின்ன பூவே மெல்ல பேசு. இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். இது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். நேயர்கள் பதிவுகளை கொஞ்சம் பார்த்துருந்துடலாம். நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து அவரும் வனிதா அவங்களும், அடுத்து வந்து கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து, கிருஷ்ணராஜ் மேக்கலா இவங்க தஞ்சாவூர்லேருந்து, அடுத்து நடராஜன் சுப்பையா, முகமது பிலால் வந்து அயனாவரத்திலிருந்து, முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, அடுத்து பன்னீர்செல்வம் இவர் வந்து செங்கல்பட்டிலிருந்து, முகமது மியான், அப்புறம் தீனன் செந்தில்குமார், பர்வதவாதனி அடையாளம் பட்ட ஆசிர்வாதம், மேட்டுப்பட்டி கண்ணன், முரளி மாடம்பாக்கத்திலிருந்து அயன் முரளி, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, வலங்கைமன் துரை அவரும் வந்து துள்ளட்டு மனமெங்கு பாடல் துள்ளட்டு மனமெங்கு மாடல் வழங்கி வரும் மேடத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லி வலங்கை மாநிலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து ரெட்டில்ஸ் ஹயாத் பாஷா, வான்மழையிலும் எங்கள் ஸ்டைல் பாடல்கள் தேன்மழையிலும் நனைந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் சாந்தி ரமேஷ், எம் ரவிச்சந்திரன், அடுத்து

வந்து முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து, சாந்தி ரமேஷ், சரவணார் ராமலிங்கம், முரளிதரன், கதிரன், கதிரன் வந்து அரியலூர் வாரியங்காவிலிருந்து, அடுத்து கலை துரைராஜன் பெருமாள் கோவிலிருந்து, அப்புறம் கந்தன்வள்ளி எடப்பாடி சௌகார்பேட்டையிலிருந்து, ஏழுக்கிணர் தேவா முகமது யூசுப், கலை துரைராஜன் அன்புராணி, மீரா வெங்கட்ராமன் கமலாவர்தன், சையத் முகமது, மேலப்பெடு தயாளன் முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, கலை துரைராஜன், வாழை சுந்தர், ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து, அப்புறம் வந்து இவங்கள்லாம் வந்து நிகழ்ச்சி குறித்து பாடல்களையும் குறித்து பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இளைஞர்களே, விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 3:44 நிமிடம் வர்ணச்சாலம் அளிக்கும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து வரும் பாடல்

0: இவர்களின் நெஞ்சில் மலர்ந்த இனிய கனவுகள் அழகியதொரு பாடலாக இங்கே வலம் வர கேட்ட சித்தோம் நேர்களே. சின்னத்தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் அது.
1: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள் 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.

0: அண்ணா நகர் முதல் தெரு. திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம்.
1: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய்.
2: வணக்கம், நான் நடிகர் இளவரசு பேசுறேன். 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலை மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. மெட்ராஸ் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன் ஆகி பாரதி ராஜா சாரோட கண்ணன் சார் அசிஸ்டண்டாக சேரும்போது பாரதி ராஜா சார் நடிப்பு சொல்லிக் கொடுக்குறத பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ண வரணும், நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம், திடீர்னு எங்களை அந்த டைலாக் பேச சொல்வார். என் வேலை அது இல்லை, அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதையோ அதை பார்த்தீங்களா, அதை பாடியானுவார். அப்போ நான் உடனே போய் அந்த கேரக்டராக நிற்கணும். அப்படித்தான் எனக்கு நடிப்பயிற்சி வந்துச்சு. இப்போ நான் நடிகன் ஆகணுன்றத விட என்னை டைரக்டர் கேட்டுருவாரே அந்த இடத்துல அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நான் அதுக்கு அடாப்ட் ஆனேன்.
1: கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: வணக்கம் நேயர்களே.
1: நெல் மணிகளும் பெண் மணிகளும் உலக பெண் விவசாயிகள் ஆண்டு 2026 கொண்டாடும் விதமாக நம்மோடு இணைப்புல இருக்கிறாரு முனைவர் திருமாவளவன் அவர்கள். அவர்களோடு பெண் விவசாயியான வேளாங்கண்ணி அவர்களும் இணைப்புல இருக்காங்க. அவர்களோடு முனைவர் வெங்கடேஸ்வரி அவர்களும் இணைப்புல இருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க ஐயா.
2: இன்றைய தினம் வந்து இந்த பெண் விவசாயிகள் தினம், அதாவது மகிழா கிசான் திவாஸ் 2026 கொண்டாட்டங்கள் வந்து எங்களது வேளாண்மை அறிவியல் நிலையம் காட்டு பக்கத்துல நடைபெற்று கொண்டிருக்கு மேடம். இதுல பாத்தீங்கன்னா, நமது மத்திய அரசு இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் வழிகாட்டுதலின்படி நமது மத்திய விவசாயம் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் பாத்தீங்கன்னா, இன்றைய இந்த பெண் விவசாயிகள் தினத்தை வந்து நாங்க சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு வரோம். இதுல வந்து பெண்களை வந்து வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கி எப்படி சுயசார்பா வந்து தொழில் முனைவோரா மாத்துறதுன்னு அவங்களுக்கு நாங்க வழிகாட்டுதல் கொடுத்து எங்களுடைய ஆலோசனைகளை தொடர்ச்சியா பெற்று அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட்டு வராங்க. இப்படி எங்க அறிவியல் மையம் மூலியமா பயனடைஞ்ச ஒரு வெற்றி பெற்ற ஒரு விவசாயி வந்து நம்மோடு இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களை அறிமுகப்படுத்துறதுல எங்களது வேளாண்மை அறிவியல் நிலையம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட உங்களுக்கு கிட்ட அறிமுகப்படுத்துறோம். அவங்க பேர் வந்து திருமதி வேளாங்கண்ணி அம்மா. அவங்க வந்து தாழம்பட்டு செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து வராங்க. இப்ப அவங்களே உங்கள்ட்ட அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல வழிவகை செய்கிறேன் அம்மா.
1: நன்றி.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். வணக்கம் வேளாங்கண்ணி அம்மா, சொல்லுங்க.
3: என்னோட பேர் வேளாங்கண்ணி. நான் செங்கல்பட்டு மாவட்டம் திருகழ்குன்றம் பக்கத்துல தாழம்பேடு கிராமத்துல இருந்து வரேன் மேடம். நான் ஒரு பெண் விவசாயியா மேலும் நான் அறிவியல் தொழில்நுட்ப நிலையத்திலிருந்து நான் பயனடைஞ்சு வந்துட்டு இருக்கேன். என்னால விவசாயம் பண்ண முடியலன்னா கூட பாத்தீங்கன்னா கால்நடைகளை வச்சு நான் மேலும் மேலும் நான் பயனடைஞ்சு வந்துட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு 20 கோழியில தான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு நான் ஒரு 80 கோழி கிட்ட நான் வச்சிருக்கிறேன். ஆடு பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆடு வச்சு நான் பயனடைஞ்சு வந்துட்டு இருக்கேன். மேலும் பாத்தீங்கன்னா மளிகை கடையும் வச்சு நான் பயனடைஞ்சிட்டு இருக்கேன். மேலும் என்னுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்த இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் எனக்கு மேலும் உதவியா இருக்குது. நன்றி மேடம்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி வேளாங்கண்ணி அம்மா. முனைவர் வெங்கடேஸ்வரி அவர்கள் வந்து இணைப்புல இருக்காங்க, சொல்லுங்க மேடம்.
4: வணக்கம் அம்மா. சார் சொன்னது மாதிரி இன்னைக்கு வேளாண்மை அறிவியல் நிலையம் காட்டு பாக்கத்துல மகிழா கிசான் திவாஸ் நிகழ்வு, அதாவது முன்னோடி பெண் விவசாயிகளை கௌரவிக்கிற விதமா இன்னைக்கு நாங்க வந்து ஒரு நிகழ்ச்சியை சிறப்பான முறையில வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்க. இதுல வந்து எங்களுடைய விவசாயி அம்மா வேளாங்கண்ணி அவர்கள் சிறந்த தொழில் முனைவோர், அவங்களை வந்து உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தினதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதே மாதிரி

0: நம்ம இந்தியாவில் இருக்க அனைத்து மகளிர் முன்னோடி விவசாயிகளுக்கும் எங்களது நிலையத்தின் சார்பாக மகளிர் விவசாயிகள் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்கம்மா. நன்றி, வணக்கம்.
1: உங்ககிட்ட பேசுனதுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. விவசாயம் காப்போம், பெண் விவசாயியை போற்றுவோம். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது நான் உங்கள் சுப்புலட்சுமி ஆதிகேசவன். நன்றி, வணக்கம்.
2: இரநேர்களே,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் கேட்கலாம்,
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இந்த வேளையில் இனிமையான பாடல்களோடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியும் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நேர்களே, இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2838-9871, 2952-08-53. இந்த எண்களில் வாங்க, முன் இணைப்பினாக 044 என்ற இணைப்போடு சேர்த்து டயல் செய்யுங்க. மீண்டும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், வந்த நேர்களே வராமல் வராத நேர்களுக்கு வழிவிட்டுட்டு வாங்க, அப்போ தான் எல்லா நேர்களும் பேசுவதற்கு ஏதுவாக இருக்கும். சரி, வழக்கம் போல் வந்து பாடல்களில் இருந்தால் உங்களுக்கான கேள்வி. ஆம் நேர்களே, பாடல்களை நாங்கள் கொடுக்க அதற்கான கேள்வி பதில்களை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. முதலில் வரும் பாடல் தான் என்ன, அந்த பாடலில் பிறக்கும் கேள்விதான் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே வாங்க, பாடலை முழுவதுமாக கேளுங்கள்.

0: உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். இளைஞர்களே, பாடலை முழுவதுமாக கேட்டீங்களா? வாங்க பதில் சொல்லலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: நான் கிண்டிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம். ஃபர்ஸ்ட் கால் தான் வந்துட்டேன்.
0: எங்கிருந்து? கிண்டிலிருந்து விஜயா மேடம்.
1: ஆமாம் மேடம்.
0: கேட்குதுங்களா நல்லா உங்களுக்கு? கரெக்டா?
1: ஆ, கேட்குது மேடம்.
0: சரி, அதாவது இப்போ என்ன கேள்வி அந்த பாடலிருந்து அப்படின்னா, குறுநகை புரிந்து வந்தது அந்த பாடலில் எந்த மலர்? குறுநகை புரிந்தது எந்த மலரோ?
1: ஐயோ, நான் மாணிக்கம் கேப்பீங்க,
0: மலரும்
1: கேப்பேன்.
0: அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்க மனசுல இருக்கோ அது வரல,
1: அவ்வளவுதான்.
0: அடுத்த நேரம் கேட்போமா? நன்றி, நன்றி. வணக்கம். வாங்க, யாருங்க?
2: கோடங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: சரவணன் சார், சொல்லுங்க. கரெக்டா அவங்க சொன்ன விடை, அவங்க பதில் சொல்லல, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க.
3: குறுநகை கோலத்தில் தாமரை, கோடை காலத்து வான்மழை.
0: அருமை, நன்றி, நன்றி. தாமரை மலர் அப்படிங்கிறது சரியான விடை, ரொம்ப அழகா சொன்னாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: கேட்ட பாடல் மீனவ நண்பன் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியது. இரண்டே பாடலை முழுவதுமாக கேட்டிங்களா? வாங்க பதில் சொல்லலாம், சரிங்களா? வணக்கம், வாங்க. யாருங்க?
1: ஆனந்த் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
1: வெள்ளிக்கிழமை வந்த, போன வெள்ளிக்கிழமை.
0: என்னங்க? சரி சரி சரி,
1: போன வெள்ளிக்கிழமை வந்த மேடம்.
0: ஓகே ஓகே ஓகே. என்ன பாடலை முழுவா கேட்டிங்களா?
1: கேட்டேன் மேடம்.
0: சரி, இந்த பாடலில் வளம் வந்த நவரத்தின மாலை எது?
1: ரதம் மேடம்.
0: இல்லை,
1: தங்கரதம்.
0: நான் கேட்டது நவரத்தின மாலை எது அப்படின்னு கேட்டேன், சரிங்களா? யோசிங்க. நன்றி, வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
2: சென்னை ஹேமா மேடம்.
0: ஹேமா மேடம், வாங்க சொல்லுங்க.
2: ஐயோ, இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னா காலில இருந்து வரல மேடம்.
0: அப்படியா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப கண்டுபிடிச்சிங்களா?
2: என்ன மேடம் கேள்வி?
0: அதாவது இந்த பாடலில் வளம் வந்த நவரத்தின மாலையின் பெயர்
2: முத்து மாலை மேடம்.
0: கரெக்டா சொல்லுங்க. அது முத்து, கரெக்டா சொல்லுங்க. பாதி வந்துட்டீங்க, கரெக்டா. அது எப்படி வந்தது?
2: பாதி
0: சரியா சொல்லிருக்கீங்க, சொல்லுங்க கரெக்டா. முத்து மாலைனா வந்தது
2: என்ன மேடம்?
0: முத்து மாலைனா வந்தது?
2: ஆமா மேடம், சந்தனத்தில் உடலெடுத்து மங்கையேந்து.
0: கரெக்டா சொல்லிருக்கீங்க.
2: அதான மேடம், இல்லையா? தப்பா
0: இல்ல, சரியா சொல்லிருக்கீங்க. முத்தாரம் அப்படிங்கிறது
2: முத்து மாலை அப்படின்னு
0: முத்தாரம்.
2: நன்றி,
0: வாழ்த்துக்கள். நன்றி.
2: ஐயோ நன்றி, இந்த நிகழ்ச்சிக்காக காத்துட்டு இருந்தேன் மேடம் நான்.
0: நன்றி நன்றி. அதாவது நேர்களெல்லாம் இந்த பாடலை ஒவ்வொன்றுமே எவ்வளோ மைனூட்டாக கேட்டுட்டு பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாமே ஒரு உதாரணமாக சொல்லலாம். ரொம்ப அழகாக நேர்களெலாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து இணைந்தர்கள் நேர்களே, விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய்.
1: வணக்கம், நான் நடிகர் இளவரசு பேசுறேன். 102.3 விவத பாரதி தமிழ் பண்பலை மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. மெட்ராஸ் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன் ஆகி பாரதி ராஜா சாரோட கண்ணன் சார் அசிஸ்டண்டாக சேரும்போது பாரதி ராஜா சார் நடிப்பு சொல்லிக் கொடுக்கறத பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ண வரேன், நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம், திடீர்னு எங்களை அந்த டைலாக் பேச சொல்வார். என் வேலை அது இல்லை, அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதையோ அதை பார்த்தில அதை பாடியானுவார். அப்போ நான் உடனே போய் அந்த கேரக்டராக நிற்கணும். அப்படித்தான் எனக்கு நடிப்பு பயிற்சி வந்துச்சு. இப்போ நான் நடிகன் ஆகணுன்றதை விட என்னை டைரக்டர் கேட்டுருவாரே அந்த இடத்துல அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நான் அதுக்கு அடாப்ட் ஆனேன்.
0: கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ்.

0: தமிழ் எஃப்எம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இது 102.3 வெவ்ஸ் பாரதி தமிழ் பண்பலை. நேரம் 4:15.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
3: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
4: கன்ஃபியூஷன் வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
3: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
4: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
1: நேர்களே, பலமர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். என்னென்ன பாடலை முழுதுமாக கேட்டீங்களா? வாங்க பதில் சொல்லலாம். வணக்கம், வாங்க, யாருங்க? கேளம்பாக்கத்துல இருந்து
1: உஷா.
0: உஷா மேடம், பாடலை முழுதுமா கேட்டீங்களா?
1: கேட்டிருக்கேன்.
0: சொல்றீங்களா, பதில் சொல்றீங்களா? கேள்வி கேட்குமா?
1: சொல்லுங்க, சொல்லுங்க, கேளுங்க.
0: இந்த பாடலில் சீதா என்ற பெயர் எத்தனை முறை வந்தது? என்ன ஆச்சு? இல்லையே, அப்படி யோசிச்சே வாங்க, அடுத்த நேரம் கேட்டுருவோம். நன்றி.
1: ஓகே மேடம், ஓகே மேடம்.
0: வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
2: திருவற்றியூர் விஜயகுமார்.
0: விஜயகுமார் சார், சொல்லுங்க.
2: மூன்று முறை
0: நம்ம இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது.
2: சீதா, சீதான்னு மூன்று முறை தானே
0: இல்லைங்களே? சரி, அடுத்த நேருக்கு இப்போ. நன்றி. வணக்கம், வாங்க, யாருங்க?
3: குறையா இருக்குமா? ஹலோ.
0: ஆ சொல்லுங்க.
3: வணக்கம்.
0: ஆ சொல்லுங்க, யாரு?
3: யோசிங்க.
0: வணக்கம், வாங்க, யாருங்க?
4: வணக்கம் மேடம்.
0: யாருங்க? பன்னிரண்டு முறை அப்படிங்கறது சரியான விலை. ரொம்ப அழகா நேயர்கள் எல்லாம் வந்து பாடல்களை கேட்டுட்டு பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து இயந்திரங்கள் நேயர்களை விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு அடுத்து மலரவிருக்கும் பாடல்

0: நாடகமே உலகம் இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். இரண்டையர்களே, பாடலை முழுவதுமாக கேட்டீங்களா? வாங்க பதில் சொல்லலாம். வணக்கம் வாங்க, யாருங்க?
1: ஹலோ, வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் மேடம்.
0: யாருங்க, எங்க இருந்துங்க?
1: கும்பகோணம் தோரங்குச்சி நேதாஜி காலனி மிஷின் மணிமாறன் வழி
0: உலவி வந்த பறவையின் பெயர்
1: என்ன?
0: ஆமா, அப்படியே யோசிக்கிறீங்க. அடுத்த நேரம் கேட்போம்.
1: நன்றி.
0: யோசிச்சே இருந்தா அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? நன்றி, வணக்கம் வாங்க. யாருங்க? ஹலோ ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: யாருங்க, எங்க இருந்துங்க?
2: வணக்கம், அன்புராணி வண்ணாரப்பேட்டையில இருந்து பேசுறேன் மேடம்.
0: வண்ணாரப்பேட்டையில அன்புராணி, சொல்லுங்க. அன்புராணி மேடம்,
2: என்ன கேள்வி கேட்டீங்க? கவனிக்கலையே.
0: அதான் இந்த பாடலில் உலவி வந்த பறவையின் பெயர்.
2: பறவை,
0: பறவையின் பெயர்,
2: பறவையின் பெயரா?
0: ஆமா.
3: நீங்க
0: பேர் சொல்லுங்க.
3: என் பேராமா?
0: உங்க பேர் தானே சொல்லணும், சொல்லுங்க.
3: சுவாமிநாதன்.
0: சுவாமிநாதன் எங்க இருந்து?

0: தஞ்சாவூர் மாவட்டமா?
1: சரிங்க சார், சொல்லுங்க. பாடலை கேட்டீங்களா?
0: கேட்டோம்.
1: இந்த பாடலில் ஒளிவு வந்த பறவையின் பெயர் என்னன்னு
0: கேட்டேன்.
1: ஆமா,
0: இந்த வெள்ளை புறா ஒன்று.
1: நம்மளே இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. ஓகேவா? நன்றி, வணக்கம். யாருங்க? ஹலோ, வணக்கம். யாருங்க? வணக்கம். ஹலோ,
2: ஹலோ.
1: யாருங்க? எங்கிருந்துங்க?
2: கும்பகோணத்துல இருந்து, கும்பகோணம் பக்கம் சோழபுரத்துல இருந்து பேசுறேம்மா.
1: பேர் சொல்லுங்க.
2: கல்யாண சுந்தரம்.
1: கல்யாண சுந்தரம் சார், பாட கேட்டீங்க, பாடலை கேட்டீங்களா?
2: பாடலாம் இப்பதான் லைனே எங்களுக்கு கிடைச்சதம்மா.
1: சரிங்க, அந்த பாடலில் வளம் வந்த பறவையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்படிங்களா? சரி சரி சரி, நன்றி, வணக்கம். வாங்க, யாருங்க?
3: ஹலோ,
1: யாருங்க?
3: மேடம் வணக்கம். மேடம்
1: வணக்கம். யாருங்க?
3: ஆவடியிலிருந்து பானு பேசுறேன் மேடம்.
1: பானு மேடம் சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
3: மேடம், நீங்கள் பாட்டு வந்தகாலத்தில் போட்டு பாட்டு போட்டோன்னே எங்களுக்கு அந்த காலம் அப்படியே ஒரு 80-85 போயிட்டு அவ்வளோ அழகா இருந்துச்சு உங்களுக்கு கிளைமேட்டு.
1: நன்றி.
3: மழை வேற பெய்தா, மழை பெய்தா, அதை பார்த்தோடனே எங்களுக்கு எப்படி தாய் வந்து தாளாட்டின மாதிரி இருந்துச்சு மேடம். நீங்கள் பாட்டு
1: போட்டு சொல்லுங்க. பாடலில் உள்ள வந்து பறவையின் பெயர் கேட்டிருந்தேன்.
3: பாடும் பறவைகள் மேடம்.
1: பாடும் பறவைகளா? இல்லையே. பாடலில் உலவி வந்த பறவையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். சொல்லுங்க. வணக்கம். வாங்க, யாருங்க?
4: இனிய மாலை வணக்கம். ராஜேந்திரன் மணக்குடிமா.
1: மணக்குடி ராஜேந்திரன் சார், சொல்லுங்க.
4: குயில் நினைக்கிறம்மா. சப்தசுரங்கள் புன்னகையில் கண்டேன் குயிலா.
1: இல்லையே. நன்றி, யோசிங்க. நன்றி. அப்படியே யோசிச்சே இருக்காங்க. சரி, வணக்கம். ஒரு நேர கேட்டு பதில் தெரிஞ்சுக்குவோம். வாங்க, வணக்கம். யாருங்க? யாருங்க? எங்க இருந்துங்க? பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. வண்ணமயிலா? இல்லையே. சரி, நான் நானே பதில சொல்லிடுறேன். நானல் அப்படிங்கிறது சரியான விடை. தொடர்ந்து இந்த நிலையங்களே விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. சரி,
5: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
6: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
7: கன்ஃபியூஷன் வேண்டாம். E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூயல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
6: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
7: E20 ஃபாக்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய்.
1: வணக்கம், நான் நடிகர் இளவரசு பேசுறேன். 102.3 விவத பாரதி தமிழ் பண்பலை மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கிற மகிழ்ச்சி. மெட்ராஸ் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன் ஆகி பாரதி ராஜா சாரோட கன்னட் சார் அசிஸ்டண்டாக சேரும்போது பாரதி ராஜா சார் நடிப்பு சொல்லி கொடுக்குறத பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ண வரேன், நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம், திடீர்னு எங்களை அந்த டைலாக் பேச சொல்வார். என் வேலை இல்லை, அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதையோ அதை பார்த்தில அதை பாடியானுவார். அப்போ நான் உடனே போய் அந்த கேரக்டராக நிற்கணும். அப்படித்தான் எனக்கு நடிப்பு பயிற்சி வந்துச்சு. இப்போ நான் நடிகன் ஆகணுன்றதை விட என்னை டைரக்டர் கேட்டுருவாரே அந்த இடத்துல அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நான் அதுக்கு அடாப்ட் ஆனேன்.
0: கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நேற்றை நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் இதய வீணை திரைப்படத்தில் இருந்த டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது. வணக்கம் வாங்க, யாருங்க?
1: ஹலோ,
0: யாருங்க?
1: வணக்கம் மேடம், நான் மகேந்திரன் திருவாரூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: திருவாரூர் மகேந்திரன்.
1: ஆமா மேடம், பூந்தோட்டம் சதுலபதி.
0: சரிங்க சார், பாடல கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேடம்.
0: இந்த பாடலில் மலர்ந்து வந்த மலரின் பெயர் என்ன? இந்த பாடலில் உங்க பேர் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும்.
2: அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம், இது உதயநத்தம் மேடம்.
0: பேரு?
2: குமரகுரு.
0: என்னங்க?
2: குமரகுரு.
0: குமரகுரு, சொல்லுங்க, பாடலில் மலர்ந்து வந்த மலரின் பெயர் என்ன?
2: ஜாதி மலர்.
0: சரியான விடையா?
2: ஆ, சரியான விடை தான் மேடம்.
0: சரிங்க, அடுத்த யாரை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் வாங்க, யாருங்க?
3: வணக்கம்.
0: யாருங்க?
3: எம் கல்லிப்பட்டி வீஎஸ் கண்ணன்.
0: எங்க இருந்துங்க?
3: எம் கல்லிப்பட்டி வீஎஸ் கண்ணன்.
0: பி வீஎஸ் கண்ணன். ஆ, சொல்லுங்க. ஆ,
3: என்ன கேட்டீங்க?
0: இந்த பாடலில் மலர்ந்து வந்த மலரின் பெயர்? இல்லையே. ஒரு நேயர் இப்ப முன்னால ஒரு நேயர் சொன்னதை கவனிக்கலையோ நீங்க? நன்றி நன்றி, அப்படியே யோசிச்சுட்டே இருங்க. வணக்கம் வாங்க, யாருங்க?
4: அன்பு சகோதரிக்கு மாலை வணக்கம். அடையாளம் பெற்று ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஆசீர்வாதம் சார்.
4: ஜாதி பூ வேணும் மேடம்.
0: ஆஹா, சரியான விடையாது.
4: ஆமா சார் மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி, இருவருக்கும் வாழ்த்துக்கள். சரியான விடை, இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி சார்.
4: நன்றி நன்றி, வாய்ப்பு கொடுத்த நன்றி மேடம்.
0: நன்றி சார், நன்றி சார்,
4: நன்றி.
0: தொடர்ந்து இந்திரங்களே விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. அடுத்து மலரும் பாடல் தான் என்ன?

0: இனிமையே இனிமையான பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து பி சுசீலா பாடிய பாடல் அது. இந்த பாடலில் என்ன கேள்வி யோசிச்சே இருங்க. அதற்கு முன்னதாக
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
2: E20 பெட்ரோல் பத்தி ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன்?
3: கன்ஃபியூஷன் வேண்டாம், E20 டெஸ்டிங்ல அப்நார்மல் இன்ஜின் வியர் எதுவும் கண்டுபிடிக்கல. ஃபியூயல் சிஸ்டம் மெட்டீரியல்ஸும் E20 கம்பாட்டிபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க.
2: அப்போ கன்ஃபியூஷன் இல்ல, only confidence.
3: E20 ஃபேக்ட்ஸ் நம்புங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
0: இன்னைக்கே பாடலை முழுதுமா கேட்டிங்களா? வாங்க பதில் சொல்லலாம். வணக்கம், வாங்க யாருங்க? இந்த பாடலில் துள்ளி வந்த விலங்கின் பெயர் என்ன?
4: துள்ளி வரும் புள்ளிமானோ? புள்ளிமான்மா.
0: புள்ளிமான் தானா?
4: பாடல்
0: வந்து அந்த படமா நினைவுக்கு வருது இல்லையா? ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி, வாழ்த்துக்கள்.
4: நன்றிம்மா, நன்றி,
0: நன்றி. அதாவது அந்த பாடல் வேற யாரையும் கேட்காதீங்க, ஏன்னா அந்த பாடல் அவங்க என்ன உடை அணிந்திருந்தாங்கன்றதை கூட அழகா அப்படியே மனசுல பதிஞ்சு சொல்லி அது உண்மையா அதுதான் அந்த ஆன்சர் தான் சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தொடர்ந்து இந்த நிலையங்களில் விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு பலம் வந்து கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அடுத்து வரும் பாடல்

0: பூக்காரி திரைப்படத்திற்காக டிஎம் சௌந்தரராஜன் இஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். வாங்க, வணக்கம். யாருங்க?
1: மாலை வணக்கம்.
0: ராயப்பேட்டை
1: வெங்கட்.
0: வெங்கட் சார், பாடலை கேட்டீங்களா?
1: ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேடம். நீங்க போட்டீங்கனாலே கேட்கறதுக்கு ரெண்டு காது போறாது.
0: சரி, பொன் மேடையிட்டு காத்திருந்தது எங்கு என்று கவிஞர் குறிப்பிட்டிருந்தார். திருப்பார்கடல் தானா?
1: அதேதான்,
0: அதேதான் சரியான விடை. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. அடுத்து வரும் பாடல்

0: சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தில் இருந்த டி எம் சௌந்தரராஜன் இஸ் ஜானகி படிய பாடலை கேட்டோம். வாங்க வணக்கம். வணக்கம், வாங்க. யாருங்க?
1: வணக்கம்.
0: யாருங்க? பத்மா மேடம். இந்த பாடலில் நவமணிகளில் ஒன்றின் பெயர் இடம்பெற்றது. ஆமா,
1: கொஞ்ச நேரம்
0: யோசிங்க. வணக்கம், கொஞ்ச நேரம் யோசிங்க. வணக்கம். ஹலோ, ஜெயந்தி மேடம் சொல்லுங்க.
1: மாணிக்கம்.
0: மாணிக்கம் அப்படிங்கிறது சரியான விடை. நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி
1: நன்றி.
0: ரொம்ப அழகா நேயர்களெல்லாம் வந்து ஆட்டம் பாட்டம் நிகழ் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இடம்பெற்று அழகான பதில்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும் பிரபுத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மேலமரடியான மாலை பொழுது பொன் மாலை பொழுது நேரம் 5:01 ஆயிட்டு இருக்கு. தமிழடியான மாலை வேலையில் பூந்தண்டல் நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். வித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளில் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வெள்ளிரஃபம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இந்த நேரத்தில் பூந்தண்டல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பூந்தண்டலில் என்ன பேச போகிறோம், எது பேச போகிறோம் அப்படின்னா விளையாட்டு தான். விளையாட்டுனாவே ரொம்ப பிடிக்கும் நமக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் இருந்தனாவோ இல்லை ஆஃபீஸில் இருந்தனாவோ நமக்கு இந்த ஆஃபீஸ் டைம்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு 6 மணிக்கு ஆஃபீஸ் முடியுதுன்னு வச்சிங்களேன், 6 மணிக்கு எப்பவுமே கிளம்ப முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 7 மணிக்கு கிளம்பணும்னு நினச்சிங்கன்னா 6:35 நமக்கு அந்த 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஓடுற மாதிரி இருக்கும். எப்படா என்னடா இன்னும் ஏழாவில் என்னடா இன்னும் ஏழாவில்னு கட்ட கட்ட கட்ட கட்ட கடனு போய் அப்படியே லிஃப்ட்லலாம் நின்றுட்டு இருப்போம் டப்புன்னு கையெழுத்து போட்டு. ஆனால் விளையாட போனோன்னு வச்சிங்களேன் மதிய சாப்பாட்டை மறந்துடுவோம். காலை சாப்பாட்டுக்கு வந்து இப்போ ஒரு 6 மணிக்கு போய் அந்த ஸ்டிக்கெல்லாம் நட்டுட்டு வந்து சாப்பிட்றலாம் நினப்போ நான் 10 மணி ஆகிடும். அந்தளவுக்கு ஏன்னா நமக்கு அது பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்குள்ளே நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. வேலையும் அப்படி தான், நம்ம செய்யக்கூடிய வேலைகள் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா நேரம் போகிறதே தெரியாது. அப்படி விளையாட்டு அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விளையாட்டு பிடிக்கும். கிரிக்கெட்டு, கபடி, ஃபுட்பாலு, செஸ்ஸு, கேரமு, ஷெடில் காக்கு, பேட்மிண்டனு, அப்புறம் நிறைய ரன்னிங்கில் அத்லெட்டிக்ஸில் வந்து அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விளையாட்டு இருக்குது பார்த்திங்களா. அப்படி எல்லா விளையாட்டுலேயும் ஒரு ஒரு சிறப்பம்சம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் கிரிக்கெட் பார்த்திங்கன்னா மேட்ச் ட்ரா ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், டெஸ்ட் மேட்ச் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா முக்காவாசி டெஸ்ட் மேட்ச் அது ட்ரா தான் பாது என்னத்தை பார்த்துக்கிட்டே அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. ஆனால் இப்போலாம் டெஸ்ட் மேட்சே வந்து பார்த்திங்கன்னா 20-20 மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 நாள் எதுக்கு டெஸ்ட் மேட்ச், 3 நாளே முடிச்சு விட்றலாமே அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஆனால் 20-20 மேட்ச் பார்க்கும்போது மேட்ச் ட்ராவில் முடிச்சுன்னா அப்படிலாம் நீங்கள் போயிட முடியாது. அதுவே ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. அதில் எப்படி நாங்கள் ட்ரா ஆக்கி விடுவோம்னு சொல்லிட்டு சூப்பர் ஓவர்னு ஒன்று வச்சாங்க பார்த்திங்களா. அந்த சூப்பர் ஓவர் இப்போலாம் சூப்பர் ஓவருக்கு சூப்பர் ஓவர் போகுது. அது வந்து ஒரு சிறப்பம்சம் இல்லையா. அப்படி ஒரு விளையாட்டில் எந்த சிறப்பம்சம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ கேரம் போர்டுனா பார்த்திங்கன்னா நிறைய காயின்ஸ் இருக்கும். இல்லை செஸ்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா குயின், சோல்ஜரு, குதிரை, யானை, ராஜா, ராணின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காயின்ஸ் இருக்கும். அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான காயின் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது குதிரை இதனால் எல் ஷேப்பில் போகுது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி. அப்படி ஏதாவது ஒரு விளையாட்டு உங்களுக்கு பிடிக்கும், அந்த விளையாட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிறப்பம்சம் என்ன அப்படின்றத இந்த நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ணுடைய நம்பர் 2952-0853 2952-0853 அப்படின நம்பர் இருக்கும். அப்படி இல்லாட்டி 2838-9871 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். லைன் பிஸியாக இருந்துச்சுன்னா ஃபேஸ்புக்கில் விபத் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்துக்கு போனீங்கன்னா நான் இன்றைக்கி டேட் அக்டோபர் 15 பூந்தண்டல்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அங்கே உங்களோட பதில்களை கமெண்ட்டாக பதிவு பண்ணிடுங்க. எப்பயும் சொல்கிறதான் காலையிலேருந்து நிறைய காலர் ஷோ நம்மகிட்ட இருந்துகிட்டு இருக்குது. ஒரு நேர் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நாளைக்கு தான் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லி சொல்லிட்டு இருக்கோம். அதை சூப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களுக்கு பதில் சொல்லணும்னு தோணுன்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதனால் நேர்கள் புது புது நேர்கள் வரத்து வந்தால் தான் நமக்கு சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம், கேட்குறது எல்லாத்து சந்தோஷம். ஸோ நிகழ்ச்சியோட முதல் நேர் யார் எங்கிறது பேசுகிறாங்க அப்படின்ற நேரத்தில் கேட்டுடலாம். வணக்கம் தி வித் பாரதி தமிழகம், யார் எங்கிறது பேசுகிறீங்க?
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
1: ராஜேந்திரன் மணக்குடியா?
0: ராஜேந்திரன் சார் மணக்குடியா, நீங்கள் இதுக்கு முன்னாடி போன ஷோலையும் பேசுனீங்க, ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்துக்களை ஃபேஸ்புக்கில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. நான் முன்னாடியே சொல்லிட்டோம், ஒரு நேயர் ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்க, அதுவே சிறப்பு. நம்ம முன்னாடி சொன்னோம் ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் அங்கே வந்து பதில் சொல்லலாம். வணக்கம் வித் பாரதி தமிழகம்,
2: சொல்லுங்கள் கலா.

0: இன்னைக்கு தான் பங்கெடுத்துக்கீங்களா முதல் முறையா?
1: ஆமா சார், இதுதான் சார் நான் எழுதிக்கிட்டு வந்துருக்கேன். உங்க நிகிச்சனா வந்து அட்டன் பண்ணுவேன்.
0: ஓகேங்களா, சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு, அந்த விளையாட்டுல என்ன சிறப்பு அம்சம், ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு வாலிபால் சார் பிடிக்கும்.
0: வாலிபால்ல அந்த பால் தான் பிடிக்குமா? வாலிபால் ரொம்ப பிடிக்கும், விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். நம்ம நிறைய ஷோல பேசிருக்கோம், அதுல என்ன சிறப்பு அம்சம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாலிபால்ல? ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஓகே, ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வலையில போடுறதா? ரொம்ப பிடிக்கும். அது பேஸ்கெட் பால்ல வலையில போடுறது. உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு ரொம்ப பிடிக்கும், எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அப்படி நம்ம பேசல. அதில் ஒரு சிறப்பு அம்சம் ஏதாவது ஒரு ஃபியூச்சர் இருக்கும்ல? இப்போ கிரிக்கெட்னா எல்பிடபிள்யூ இருக்கும், இப்போ வந்து அதே கோல்னு எடுத்துனா, ஃபுட்பால் எடுத்துனா அதில் வந்து பார்த்திங்கன்னா பெனால்டி கிக்குன்னு ஒன்று இருக்கும். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பெனால்டி கிக்கு. ஏன்னா வந்து ஆள் இருக்கும்போது கோல் போடுறது ஒன்றுனா, ஆளே இல்லாத போது வெறும் கோல் கீப்பர் தான் இருப்பார். அப்போ எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், கண்டிப்பாக போட்டே ஆகணும், என்னடா ஒரு பெனால்ட்டியை மிஸ் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சிறப்பு அம்சம் என்ன அப்படின்றத பேசிட்டு இருக்கோம். வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
2: வெளியூர்
0: போயிருந்தீங்களா? ஓகே சொல்லுங்க தேவராஜ் சார்.
2: வந்து ரொம்ப பிடிச்சது வந்து கபடி சார்.
0: கபடி
2: நாங்க அது என்ன ரொம்ப பிடிக்கும்னா, நாங்க கபடி பெரிய பெரிய டோர்னமெண்ட்லாம் வைப்போம் ஊரு. அப்படியே வந்து ஒருத்தரை பிடிச்சி தூக்கிட்டு வந்துடும் அவளுக்கு, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: எங்க அங்க அவுட் ஆகிட்டு உங்க ஊருக்கே தூக்கிட்டு வந்துருவீங்களா?
2: அப்படியே தூக்கிட்டு வந்துருவோம். அவங்க அவுட்டுன்னா அந்த அந்த ஸ்கெட்ச தொடங்க மாட்டோம், அப்படியே தூக்கிட்டு வந்துருவோம். வெளியில வந்து தபாலும் குழுவோம், வந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்து விளையாடும் போது பக்கத்து வீட்டுல, அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத சம்பவம் சார்.
0: இல்ல இப்ப மறக்க முடியாது. அதுல பிடிச்ச சிறப்பு அம்சம் என்ன? அதுல சேஸ் கோட் இருக்கும் கபடியில.
2: சிறப்பு அம்சம் தான் இதுதான். ஒருத்தர் ஒரு நாலு பேர் அவுட்
0: பண்ணிட்டோமா,
2: அதுல ரொம்ப சந்தோஷப்படுவோம்.
0: நாலு பேர்தான் அவுட் ஆகணும்?
2: ஆமா.
0: ஓகே.
2: இல்ல இல்ல, நாலு ஆறு ஆறு பேரு அவுட் ஆகணும், பத்து பேரு இந்த பக்கம் அஞ்சு அந்த பக்கம் அஞ்சு, ஒரு அஞ்சு பேர் அவுட் ஆகணும் கூட ரொம்ப சந்தோஷம்.
0: எப்படி சார் கபடி அடிப்பீங்க? சும்மா ஒரு கபடி அடிச்சு காட்டுங்க. ஓகே சார், சூப்பர், ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
3: சார் இனிய மாலை வணக்கம். ஆனந்த் சார், நான் சிங்கச்சோன் சென்னை ஆர்கே நகர்ல இருந்து.
0: சொல்லுங்க சொல்லுங்க சிங்கச்சோன் சார்.
3: எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அத பார்த்தா ரிவ்யூ அடிக்கறாங்களே இப்போ.
0: அந்த ரிவ்யூ.
3: ஆமா.
0: ஓகே ஓகே. தேர்ட் அம்பையர்.
3: ஆமா, ஒரு காலத்துல வந்து தவறான முடிவுகள் நிறைய மேட்ச் வந்து மாற்றப்பட்டது. அது வந்து இப்ப அப்படியே தலைகீழா போய் ஒரு துல்லியமான ஒரு முடிவு குடுக்கறாங்க இல்லையா?
0: துல்லியமான
3: பெரிய சிறப்பு அம்சமா இருக்கு எனக்கு. ஏன்னா நிறைய முறை நான் அந்த காலத்துல நம்ம 87 வேர்ல்ட் ரிலேஷன் கப் எல்லாம் பாக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய தவறான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டது. இப்ப அது முற்றிலும் துல்லியமான கேமரா மூலமா
0: சொல்லுங்க. நூர் முகமது சார், மனசுல பட்ட மாதிரி பேசுறது அடிக்குது.
2: ஆமா சார், பவுலருடைய திறமையால பேட்ஸ்மேனையே ஏமாத்தி அதை போய் டைரக்டா கிளீன் போல்ட் ஆகுது பாருங்க.
0: அது இருக்கிறதுல பெரிய சிறப்பு அம்சம் கிளீன் போல்ட். அது சென்டர் ஸ்டிக் எல்லாம் அடிச்சுன்னா பேட்ஸ்மேனுக்கு ஒரு மாதிரி மனசு இதாயிரும்ல, கஷ்டமாயிரும்.
2: ஆமா சார்.
0: ஓகே, பாத்தீங்களா கிளீன் போல்ட் அடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிறப்பு
4: அம்சம். வணக்கம்.
0: வணக்கம்.
4: மாலை வணக்கம். தெரியப்போது அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் கொழஞ்சநாதன் சகோதரர், எப்படி நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க கொழஞ்சநாதன் சார்.
4: என்ன பொறுத்து கேட்டீங்கன்னா
0: கபடி தான். அதுல என்ன பிடிக்கும் உங்களுக்கு சிறப்பு அம்சம்?
4: என்ன பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா, நாலு பேர் நாலு பக்கம் நின்னாலும் அந்த சின்ன புள்ள வச்சு நம்ம ஒரு அடி அடிச்சுட்டு ஓடி அந்த இடத்த தொடரும் பாருங்க. ஆமா, அதுதாங்க மெயின் நமக்கு.
0: எனக்கெல்லாம் கபடி சாப்பிட்டே முறுக்கு சாப்பிட பிடிக்கும்.
4: என்னங்க
0: முறுக்கு சாப்பிடறது பிடிக்கும்? சைட்ல நின்று கபடி பார்க்கும் போது அப்படியே ஜாலியா
4: ரசிச்சுட்டு முறுக்கு சாப்பிடறாளா?
0: வணங்க வித் பாரத் தமிழகம்.
5: அன்பு வணக்கம். எம்டி ரவிச்சந்திரன், எஸ்வி நகர், அம்பத்தூர் சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
5: ரோட்ல இல்ல ஸ்டெப்பு, ரெண்டு குதிரை வச்சு ஒரு ஃப்ரெண்ட் மடக்கி காட்டினாங்க.
0: செஸ்ல
5: கேரம் போர்ட்ல வந்து ஒரே ஸ்டோக்ல வந்து ரெண்டு பாயிண்ட்ல காயின்.

0: இப்போ ஒரே ஸ்டோக்கில் வந்து ரெண்டு பாக்கெட்லையும் போய் சுசுன்னு விழுறது, அந்த அந்த ஒரு டெக்னிக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமாம் சார்.
0: ஓகே, அது ரெண்டு பக்கமும் விழும்போது ஒரு ஆனந்தம். வணக்கம், மித் பாரத் தமிழகம்.
2: சார் வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் சிறுகாடு மாணிக்கம் தானே சார்.
0: மாணிக்கம், சொல்லுங்க மாணிக்கம் சார்.
2: நான் 85 எண்பத்தி 85
0: அதிகமே வந்து கோட்டிப்புல் செய்யறதுக்கு வம்பரம் குச்சா தேடி பார்த்து அதை நல்லா செதுக்கி அழகா வழவழன்னு வந்து கோட்டிப்புல் அடிக்கிறதுலாம் எவ்வளவு பெரிய இது. சூப்பர், வணக்கம். மித் பாரத் தமிழகம். வணக்கம்.
3: திருக்குளம் திருஞானம்.
0: சொல்லுங்க திருஞானம் சார்.
3: எனக்கு கபடி தான் சார் பிடிக்கும்.
0: உங்களுக்கும் கபடி, அதுல பிடிச்ச சிறப்பம் சார் என்ன? சப்ஸ்டிட்யூட்டா இருக்கறதா?
3: வந்து நான் வந்து கார்னரா நிப்பேன் சார்.
0: கார்னர்ல மூலையில.
3: ஆமா, அதுல வந்து முதல்ல யாரோ ஒரு பாயிண்ட் எடுத்தேன்னா அடுத்த நடை வந்து அவங்களை விடாத அமைச்சிருதான் நமக்கு வேலையை.
0: சோ கார்னர்ல விளையாடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல? அனிருத் மியூசிக்ல பாட்டு வந்துட்டு கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொறி உருண்டை, மசாலா பொறி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: அஞ்சு மணி 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. போதும் நிலை கட்சியில் இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் அப்படின்றத தாண்டி என்ன பேசிகிட்டு இருக்கோம்னா, அந்த பிடிச்ச விளையாட்டில் பிடிச்ச சிறப்பம்சம் என்ன, அதில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் இருக்கும்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து கபடியில் கார்னரை நிற்கிறது பிடிக்கும், எனக்கு அந்த பொசிஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்வாங்க. நம்ம கிரிக்கெட் விளையாடும் அப்படி தான், நம்ம கீப்பர் அப்படின்றத தாண்டி அந்த ஸ்லீப் பொசிஷனில் நிற்கிறது வந்து நமக்கு வந்து அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் பார்த்து பார்த்து அப்படியே ஜாலியாக பக்கத்துலேயே போய் நின்றுட்டு பேட்ஸ்மேன்லையும் பேசிட்டு, கீப்பர்ட்டையும் பேசிட்டு, ஃபார்வர்ட் நிற்கிறவங்கள்ட்டையும் பேசிட்டு ஜாலியாக வந்து ஸ்லிப்பில் நிற்கிறது ஒரு ரகம்னா, நம்மகிட்ட எங்கே பந்து வந்துட போதோன்ட்டு ஸ்ட்ரைட்டில் மட்டும் நிற்கவே முடியாது, நம்மளை பார்த்தா கேட்ச் வர மாதிரி இருக்கும். பின்னாடி கீப்பருக்கு பின்னாடி அந்த தேர்ட் மேன் ஸ்லிப்பு அந்த பக்கமாக போய் நம்ம நின்றுக்கலாம்னா அப்போ தான் நம்மளை நோக்கி அடிப்பாங்க பால். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீல்டு பொசிஷன் பிடிக்கும், கிரிக்கெட்டில் சில விஷயம் பிடிக்கும், ஃபுட்பாலில் ஒரு கோல் கீப்பர் ஆகிறது பிடிக்கும். இந்த மாதிரி விளையாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சிறப்பம்சம் என்ன அப்படின்றத நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆண்டி மேடம் கார்த்திகேயன் ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு கிரிக்கெட்டில் வந்து இந்த நோ பால் போடுறாங்களா சார், அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எதிரே நீ எப்போவுமே வந்து கொஞ்சம் ஜெயிச்சுட்டு போட்டுமே, எவ்வளோ நாள் தான் நம்மளே ஜெயிச்சுட்டு இருக்கு. எதனால் இப்போ நோ பாலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்படி ஹெலிகாப்டர் சுற்றுற மாதிரி ஃப்ரீ கிட்டு கொடுத்துட்றாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த நோ பால் வீசி ஒரு ஃப்ரீ கிட்டு வர்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த கிரிக்கெட்டில் இருக்கிறது சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் நிறைய நேரங்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்கேன். ராமகிருஷ்ணன் குழுமங்கண்டான்லேருந்து அந்த கேட்ச் பிடிக்கிறாங்களா பார்த்தீங்களா சார், விக்கெட் கீப்பர் எல்லாரும் கேட்ச் பிடிக்கிறது ஓகே, அந்த விக்கெட் கீப்பர் பால் வந்து ஒரு 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த பவுலர் போடும்போது இல்லை ஸ்பின்னருக்கு வந்து ரொம்ப ஸ்டெம்புக்கு பக்கத்தில் நிற்பாங்க அப்படி ஜிங்க்னு ஸ்லைட்டே ஸ்னிக்கர் மேட் தரஸ் கேப் பிட்வீன் பேர் அந்த பவுல் பேர் அந்த பவுல் அப்படிலாம் போட்டு ரிவ்யூலாம் பார்த்து அந்த கீப்பர் அந்த பக்கம் டைவ் அடிச்சு ஒரு கேட்ச் பிடிக்கிறார் பார்த்தீங்கன்னா, அந்த கீப்பராக இருக்கிறது சூப்பர், அந்த கீப்பர் கேட்ச் பிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் டெஸ்ட் மேட்ச்லாம் கீப்பர் பால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க பவுலரும் கீப்பரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்ச் பிடிக்கிறது வந்து விக்கெட் கீப்பர் கேட்ச் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லியிருக்காரு ராமகிருஷ்ணன். ரெட்டிஸ்லேருந்து ஹயாத் பாஷா வந்து சிலமா சும்மா கம்பெடுத்து சுற்றுனா அதில் வர சத்தம் இருக்கு பாருங்க, அப்பா வாயிலே கம்பு சுற்றுவேப்பா அப்படின்ற மாதிரி சிலமா சுற்றுறதுல அந்த கம்பு சுற்றுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கதிரவன் வாரியங்காவல்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரிக்கெட்டு அந்த கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பவுலிங் தான் ரொம்ப பிடிக்கும். நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, கிரவுண்டுக்கு போனோடனே பந்தெல்லாம் கையிலே எடுக்க மாட்டோம், போனோடனே எதனா ஒரு பேட் எடுத்துகிட்டு யாராக வருவா ஏன் போய் ரெண்டு பால் போடுறா, மேட்ச் ஆரம்பிக்கிறது மாதிரி ரெண்டு பால் போடுறா அப்படி சொல்லுவோம்ல, பேட்டிங் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மேட்ச் உண்மையான மேட்ச் நடக்கும்போது டக்கோ டைட்டாக பேட்டை பார்த்துட்டு அப்படி வருவோம் சா அப்படின்ற மாதிரி, ஆனால் பவுலிங் போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லி கதிரவன் வந்து சொல்லியிருக்கிறாரு. இன்னும் நிறைய நேரில் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேரம் லைனில் யார் இருக்காங்க அப்படின்றத கேட்டலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ஹலோ சார், வணக்கம் சார்.
1: வணக்கம்,
2: சென்னை ராணி பேசுறேன் சார்.
1: ராணி சொல்லுங்க. ராணி மேம்,
2: சார் எத்தனையோ வருஷம் சார் எனக்கு லைனே கிடைக்கல சார்.
1: எத்தனையோ வருஷம் ஆச்சா?
2: ஆமா, பாட்டு கேட்கலாம் ரொம்ப ஆசையா இருக்கும், லைன் கிடைக்கல. சரி, இப்ப கட்டிச்சு நீ எடுக்கவே மாட்டீங்க, போனேன்
1: எடுக்கவே மாட்டேமா. ராணின்னு தெரிஞ்சா எடுத்துருவோமே, தெரிய மாட்டேங்குது ராணின்னு.
2: ஒரு குச்சி வச்சுக்குவோம் நீட்டா, அதுல வந்து அந்த குரூப்லயே ஒருத்தர் சொல்லுவாங்க கல்லுன்னா நாங்க மண்ணுல வைக்கணும் அந்த குச்சி எடுத்து, மண்ணுன்னா கல்லுல வைக்கணும், இப்படி வைக்கலன்னா யார் வைக்கல அவங்க பார்த்து அவுட்டு. அது ஒரு விளையாட்டு. அப்புறம் குரங்காட்டம் ஆடுவோம் சார், மரத்துல ஏறி மரத்துக்கு மரத்துக்கு தாவும்.
1: ஓ, அதான் அந்த தொத்தனாம் புள்ளுமாங்களே.
2: தாவும் போது அதை தொட்டுட்டாங்கன்னா அவங்க அவங்களுக்கு கீழே இறக்கி விட்டுருவாங்க.
1: இறக்கி விட்டுருவாங்களா? தாவுனா இறக்கி விட்டுருவாங்க.
2: ஆமா,
1: ஓகே,
2: தொட்டிட்டாக்கா இறக்கி விட்டுருவாங்க. இது மாதிரி விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், நிறைய இருக்கு சார், ஆனா டைம் நேயர்கள் பேசணுமே.
1: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம். பெரிய மனசு பண்ணி நேயர்கள் பேசணும்னு விட்டாங்க. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
3: அர்ஜுனன், ரிசீவர், திருவாரூர் மாவட்டம்.
1: திருவாரூர் மாவட்டம், அர்ஜுனன், ரிசீவர், ரேடியோ வாலியமே கம்மி பண்ணுங்க. சொல்லுங்க அர்ஜுனன் சார்.
3: செஸ் போர்டு விளையாட பிடிக்கும் சார்.
1: செஸ் போர்டு விளையாட பிடிக்கும். பிடிக்கும், அதுல என்ன ரொம்ப பிடிக்கும் செஸ் போர்ட்லயே? செஸ் போர்டு தான் பிடிக்கும்ன்றாதீங்க, செஸ் போர்டுல நிறைய காயின்ஸ் இருக்கு. இல்ல, விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் டப்பால வச்சுட்டு போறதா, எந்த காயினும் மிஸ் பண்ணாம வின் பண்றதா? செக்மெட் வைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
3: ஆமா சார்.
1: ஓகே, அந்த செக்மெட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சந்தோஷம். ஒரு சந்தோஷம்.
3: ஆமா சார்.
1: ஓகே, ரேடியோ வாலியமா நீங்க இன்னும் குறைக்கல. வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: திருவிட்டூர் பத்மாவதி சார்.
1: சொல்லுங்க பத்மாமா.
0: எனக்கு வந்து அந்த நாள் வந்து 11 வந்து பிஇசு என்ன அப்ப பருப்பு சார், 11 பேரு பிஇசு. அப்ப வந்து நான் கபடி
1: ஆட்டேன்.
0: கப்பு வாங்கி உன்னா நான் வச்சுக்கேன் சார். வீரோல பாத்தீங்கன்னா சார்,
1: இன்னும் வீரோ டெய்லி பாப்பீங்களா?
0: ஆமா சார்.
1: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: கிடையாது. தம் பிடிக்கிறான்
1: விளையாட்டு. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. பாட்டு வந்துட்டு இருக்கு ஜவான் படத்துல இருந்து, அனிருத்தருடைய மியூசிக்ல, அனிருத் குரல்ல உந்தையிடம் பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. விவேக் அவருடைய வரிகளை கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: அஞ்சு மணி 25 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கோம். பூந்தண்டில் பிடிச்ச விளையாட்டுன்னு ஏகப்பட்ட கமெண்ட் போட்டுருக்கீங்கப்பா ஃபேஸ்புக்கில், ரொம்ப நன்றி. புரசேவாக்கம் சௌந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபுட்பால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றிருக்காங்க. நிவேதா ராஜு கண்ணார் பாளையத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரிக்கெட்டு அதில் எனக்கு பிடிச்ச சிறப்பு அம்சம் தானே நீங்கள் கேட்டுறீங்க. ரன் அவுட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அது இந்த ரிப்ளேயில் போட்டுவிட்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீயே குடிச்சிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஓகே மூவ் ஃபார்வர்ட் மூவ் ஃபார்வர்ட் மூவ் ஃபார்வர்ட் ஸ்லைட்லி ஸ்லைட்லி சம்திங் சம்திங் பேட் இந்த கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்ளே போடுறாங்க பார்த்தீங்களா. ரன் அவுட்னாவே இப்போலாம் தேர்ட் எம்பர் வந்து டக்குன்னு கட்டம் கட்டி விட்டுருவார். அப்படி இருக்கிற அந்த ரன் அவுட்டை வந்து கிரீஸ் கோட்டை தொடுவதற்கு ஸ்டெம்பை தாக்குறது, அது இந்த ரன் அவுட்ல வந்து ஸ்ட்ரைட்டு டைரக்ட் ஹிட்லாம் அடித்தோம்னு வச்சிங்களேன், அப்படியே ஓடுவாங்க கிரவுண்டு சுற்றி. அந்த ரன் அவுட் பண்ணுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது நைட்டு மேட்ச்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா 20-20 மேட்ச்லாம் டே நைட்டில் தான் நடக்குது பார்த்தீங்களா, டே நைட்டில் நைட்டில் தான் நடக்குது. அதில் அந்த நைட் நேரத்தில் ஸ்டெம்பில் இப்போலாம் லைட்டெலாம் போட்டு ஒரே ஜிகி ஜிகி ஜிகின்னு கல்யாண வீட்டுக்கு ரிசப்ஷனில் போன மாதிரியே இருக்குப்பா ஸ்டெம்ப் அப்படின்ற மாதிரி, அந்த விளக்குலாம் பிரகாசமாக எறிகிறத பார்க்குறது ரன் அவுட்டில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி நிவேதா ராஜ் சொல்லியிருக்காங்க. பன்னீர்செல்வம் வந்து அவரும் ரன் அவுட்டை சொல்லிட்டு இந்த சிக்ஸர் போகும்போது தாவி குதித்து கேட்ச் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஜம்ப் பண்ணி, வா வாட் ஏ பியூட்டி வித் அன்பிலீவபிள் கேட்ச் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அந்த சிக்ஸர் போகும்போது அந்த கோட்டில் எகிரி பிடிச்சி கேட்ச் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பிடிக்கும் சொல்லி செங்கல்பட்டு சி பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறாங்க. கபடி நம்ம நெடுஞ்செழியன் வேல்கவி இடங்கண்ணிலேருந்து நெடுஞ்செழியன் சொல்லியிருக்காரு, கபடி ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு. பொன்னியம்மன்படி வண்ணை கணேசன் கிரிக்கெட்டு, அது வந்து இந்த கடைசி பாலில் வந்து சிக்ஸர் அடித்து ஜெயிக்கிறாங்க பாருங்கள், அந்த மேட்ச் நம்ம வேர்ல்ட் கப்லாம் 2011 ஜெயித்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிக்ஸர் அடித்து வின் பண்ணுறது வந்து எனக்கு அப்படியே அந்த மாதிரி போய் ஜெயிக்கிற மேட்ச் வந்து நான் ஜாலியாக ஒரே டான்ஸ் போட்டு ரசிப்பேன் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ரசிக்கிறத தாண்டி சிறப்பு அம்சம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பொன்னேரி கலிலாகும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, கபடி இதில் சிறப்பு அம்சம் என்னென்னா மூச்சு பயிற்சி, மூச்சு பயிற்சி தான் இருக்கிறதுலே சிறப்பு அம்சம். கபடி கபடி கபடி கபடி உள்ளுக்குள்ளே மூச்செலாம் விட்டு போனாலும் உண்மையான கேமில் விட முடியாது. அந்த மூச்சு பயிர் பார்த்தீங்களா சூப்பரான சிறப்பு அம்சம் சொல்லியிருக்காரு. கபடியில் வந்து அந்த மூச்சு பயிற்சி 30 வினாடிகள் உங்கள் மூச்சை உள்ளெடுத்து அப்படியே ஒரு யோகா மாதிரியே சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு. மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம், அது எப்படி பண்ணணுங்கிறத கபடி கபடி கபடி கபடின்னு கமெண்ட்டே பண்ணி காட்டிட்டுருக்கிறாரு. ஸோ கபடி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். அதில் அந்த மூச்சு பயிற்சி மூச்சு விடாமல் கபடி அடிக்கிறது அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கால்பந்து சொல்லியிருக்காங்க, ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி. அடுத்த நேர் லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டலாம். வணக்கம் வித் பாரதி தமிழகம், யார் எங்கிறது பேசுகிறீங்க? வணக்கம்
2: சார், ராஜசேகர் சார்.
1: சொல்லுங்க ராஜசேகர் சார்.
2: சார் எனக்கு கேரம் போர்டு ரொம்ப பிடிக்கும் சார்.
1: ரொம்ப பிடிக்குமா, நிறைய வாங்கி வச்சிருக்கீங்களா?
2: நல்லா வச்சிருக்கேன் சார். அது எப்படி இல்லைன்னா இல்லை ரொம்ப பிடிக்குமா இல்லைன்னா ரெட் போட்டுருவோம். இல்ல ஃபாலோ போடணும் இல்லையா,
1: ஃபாலோ போடுறது
2: இல்ல போடுவோம் சார். அது ரொம்ப பிடிக்கும் சார்.
1: பேக் ஷாட்ல?
2: ஆமா சார், பேக் ஷாட்ல அதை ஃபாலோ போடணும்.
1: ஃபாலோ போடணும்,
3: சஞ்சீவி
1: சொல்லுங்க. சஞ்சீவி சொல்லுங்க. சந்திரசேகர்
4: சார், எனக்கு ரொம்ப பிடிச்சது கிரிக்கெட் தான் சார்.
1: கிரிக்கெட்
4: ரெண்டு விஷயங்களுக்காக என்ன சிறப்பம்சங்கள் கொண்டதுனால எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும்னா, ஒரே பால் அந்த பாலை கொண்டு 6 ரன்னும் பண்ணலாம், டக் அவுட்டும் ஆகலாம், 4 ரன்னும் பண்ணலாம், ஒரே பால் அடிக்கிற போர்ஸ் பொறுத்து எந்த இடத்து போகுதோ அதை பொறுத்து ரன்ஸ், அதனால சிறப்பு எனக்கு பிடிக்கும்.
1: அதான் கிரிக்கெட் ரூல்ஸ்.
4: அது வந்து சில சமயம் அந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுது சார். கொஞ்சம் கோஆர்டினேஷன் மிஸ் ஆச்சுனா கூட நம்ம ரன் அவுட் அப்படிங்கறது ஆயிடுவோம். ரெண்டு பிளேயர்ஸும் அந்த எது ஃபீல்ட்ல உட்கார்ந்து விளையாடுற அங்க நின்று விளையாடுறாங்களோ அந்த ரெண்டு பேரும் நேரா ஓடணும், கரெக்டா ஓடணும். வேண்டாம் இவர் வந்து வேண்டாம் அப்படின்னு டிசிஷன் எடுத்தா இன்னும் நின்றுறோம். இல்ல இல்ல,
1: சுருக்கமா சொன்னீங்கன்னா நிறைய நேரம் காத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சது வந்து அந்த கோஆர்டினேஷன். வணக்கம்.
4: ரெண்டுதான்.
1: ஓகே, தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி பாட்டு வந்துட்டு இருக்கு. பாட்டு எந்த படத்துல இந்த பாட்டு?

0: ஓகே, பீஸ்ட் படத்துலேருந்து பாடம் வந்துட்டுருக்கு. அனிருத் அவருடைய அனிருத் ஜுனிதா காந்தி குரலில் அனிருத் மியூசிக்கில் மலிம்பிப்பித்தா மலிம்பிப்பித்தா தான் பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. அந்த பாட்டுக்கு முன்னாடி
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: இப்போ தீ ஹலிஹோ பாட்டு வந்து கேட்டு முடிச்சோம். 5:35 ஆகிட்டு இருக்கு. பத் பாரத் தமிழ் 102.3 கேட்டு ரசிச்சிருக்கோம். பூந்தண்டில் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு அப்படின்றத நம்ம நிறைய ஷோவில் பேசியிருப்போம். அந்த விளையாட்டில் இருக்கிற சிறப்பம்சம் என்ன, இந்த விளையாட்டில் எனக்கு இந்த சிறப்பம்சம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாயக்கட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த தாயக்கட்டம் ரொம்ப பிடிக்கும். அது ஓகே. அதில் சிறப்பம்சமாக என்ன பிடிக்கும் அப்படின்னா, அந்த கடைசி ஒரு காயின் இருக்கும்போது ஒரு தாயம் வேணும்னு வெயிட் பண்ணிகிட்ருப்போம் பார்த்தீங்களா. அந்த தாயம் விழவே விழாது. காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் நானும் போட்டு போட்டு பார்ப்பேன். நமக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அந்த தாயம் விழுறது இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஒன்றே ஒன்று நம்பரை பார்க்குறது, அந்த தாயம் போடுறது, அந்த சிறப்பம்சம் தாயம் போட்டால் தான் நீங்கள் நகர்த்த முடியுன்றதுக்கு பார்த்தீங்களா, அந்த சிறப்பம்சம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி ஆண்டராஜ் சொல்லியிருக்கிறாரு. கபடி ரொம்ப பிடிக்கும் நாடிகள் பட்டி எழில்முத்தி சுவாமி. பிரபாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கால்பந்து தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 90 நிமிஷம் பரபரப்பாக இருக்கும். இப்போ பால் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் கூட ஒரு ஓவரில் 5 4 அடிக்கிறாங்க, 6 6 அடிக்கிறாங்க, என்ன இது போட்டால் 6 போகிற ஆடியன்ஸ் தான் கேட்ச் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஃபுட்பாலில் ஒரு கோல் போடுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா அவங்க பண்ணுற ஸ்டைல்லாம் இருக்குது பாருங்கள். ஓ 90 நிமிஷம் பரபரப்பாக இருக்கும். நடுவுலலாம் வந்து யார் என்ன பேசினாலும் எனக்கு காதே கேட்காது. 30 நிமிஷம் ஒரு வேளை வந்து டிராவில் முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு கூடுதல் நேரம் கொடுக்குறாங்க. அதில் ஒரு பெனால்ட்டி ஷூட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி. ஸோ அந்த பெனால்ட்டி ஷூட்டில் 5 பேர் இந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி அடித்து சமன்னா முதலில் போகிற கோல் அடிக்கிற அணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1.5 மணி நேரம் வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அதனால் எனக்கு ஃபுட்பால் அதில் பெனால்ட்டி ஷூட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பெனால்ட்டி ஷூட் இருக்குது அதில் ரொம்ப ப்ரெஷருங்க. என்ன வந்து நம்மகிட்ட கொடுத்துருவாங்க நம்மளை நம்பி போ முடிச்சு விடு அப்படி சொல்லிட்டு அந்த முடிச்சு விடுற நேரத்தில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போகணும். ஒரு ஆள் தான் கணிப்பார் கோல் கீப்பர். கண் மாதிரி வந்து அந்த மினிட்டில் வந்து கண் அசைக்காமல் அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். எவ்வளோ பேர் பார்த்துட்ருக்காங்க. அந்த பெனால்ட்டி ஷூட் ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த ஃபுட்பாலே ரொம்ப சூப்பராக பிடிக்கும் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. கபடி நன்னிலம் அம்பலவானன் சொல்லியிருக்காரு கபடி பிடிக்குன்னு. ராஜா கணேஷ் ஃப்ரம் தஞ்சாவூர் மாரியம்மன் கோயிலில், பைபாஸ் எனக்கு பிடிச்ச கேம்னா பார்த்தீங்கன்னா அது பேட்மிண்டன் தான். பேட்மிண்டன் விளையாட்டின் மிகச்சிறப்பமான மற்றும் தனித்துவமான சில விஷயங்கள் என்னென்னா, சாட் ஜிபிடி நான் கேள்வி கேட்டோம்னா பதில் சொல்லணும்ல, அந்த மாதிரி அதிவேகம் மற்றும் சுறுசுறுப்பு. பேட்மிண்டன் என்பது உலகின் மிக முக்கியமான ராக்கெட் விளையாட்டுகளில் ஒன்றாகும். இதன் ஷட்டில் காக் மணிக்கு 400 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகமான வேகத்தில் பறக்கக்கூடியது. இது வீரர்களின் அசாத்தியமான அணிச்சை செயலையும் ரிஃப்ளக்சஸ் அப்படின்றது அணிச்சை செயல் என்னென்ன உடல் தகுதியும் வெளிப்படுத்தும். மேலும் உங்களுக்கு ஏதேனும் தகவல் வேண்டுமா, பெஸ்ட் ஷெட்யூல் காக் எது என்று நான் உங்களுக்கு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடி பதில் சொல்கிற மாதிரி வந்து அதில் இருக்கிற அந்த சுறுசுறுப்பு, அந்த ராக்கெட் வந்து போகிற ஸ்பீடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷெட்யூல் காக்கில். ஏன்னா நம்ம வந்து பலம் கொடுத்து அடிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்லலாம் ஒரு ஜென்டலாக ஒரு ஸ்ட்ரோக் பண்ணாங்கனாவே அந்த பால் வந்து பவுண்ட்ரிக்கு போகும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து டைமிங் தான் அதில் முக்கியம். ஆனால் ஷெட்யூல் காக் அப்படி கிடையாது. இதுக்கு டிங்கு டிங்கு டிங்கு டிங்கு டிங்குன்னு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, அது ரொம்ப கஷ்டம். அந்த ஷெட்யூல் காக்கோட ஸ்பீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு. வணக்கம் மித்பார் தமிழகம், யார் அங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க மேம்?
1: வணக்கம்.
0: யார் எங்க பேசுறீங்க சார்?
2: மாவட்டம் ராமன் பேசுறேன்.
0: ராமன் சொல்லுங்க. ராமன் சார்,
2: கிரிக்கெட் தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் அந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க தான் அதிகமான சிக்ஸர் அடிக்கும்.
0: அதிக சிக்ஸ் அடிக்கிறாங்க.
2: ரைட் ஹேண்டர் வந்து அவ்வளோதான் விளையாட மாட்டாங்க. லெஃப்ட் ஹேண்டர் அடிச்சாங்கன்னா சிக்ஸ் போய் போய் மண்டபத்தை ஊட்டு மேலே விழுந்தோம்.
0: வேற கிளாஸ் ஷாட். அதான் இந்த கவர் டிரைவ்லாம் அடிப்பாங்க பாங்க, அப்படி இருக்கும்ல லெஃப்ட் ஹேண்டில்.
2: ஆமாம்.
0: ஓகே, பார்த்தீங்களா கிரிக்கெட்டில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: திருப்போணம் அன்னை சேவியரையா? நலம் அறிங்களா?
0: நலம் சொல்லுங்க சேவியர் சார்.
3: ஐயாவுக்கு மாலை வணக்கம்.
0: ஓகே, மாலை வணக்கம்.
3: ஐயா எனக்கு சொல்லியா கபடி தான் மெயினா எனக்கு. கபடி என்னன்னா எல்லாரும் நிற்பாங்க ஐயா, அப்படியே ஒரு ரவுண்ட் ஐயா, ரவுண்டு கபடி கபடி கபடி கபடின்ட்டு அப்படியே ரவுண்டா எல்லாரையும் அப்படி பாஞ்சி மேல குடிக்குப்பையா. அதாவது
0: பாஞ்சி மேல குதிப்பீங்களா?
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வேளாக்குடி ரமணா சகாதேவன்.
0: சொல்லுங்க சகாதேவன் சார்.
4: எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு கோழி குண்டு கிட்டிக்குள்ள பம்பரம்.
0: பம்பரம் கோழி குண்டு. கமா போட்டுக்கிட்டுமா நானே?

0: சொல்லுங்க. கோலி குண்டு ரொம்ப பிடிக்கும், அதுல என்ன சிறப்பு அம்சம் உங்களுக்கு பிடிக்கும்?
1: அது நான் தான் ஜெயிப்பேன். கோலி குண்டுலயும் கரெக்டா குறிப்பத்தை அடிப்பான், பம்பரம் கிட்டிபுள்ள எல்லாத்தையும் நான் தான் ஜெயிப்பேன்.
0: நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் வந்து கபடி தான் பிடிச்சிருக்காரு, மேற்கு மாம்பலம் ராமகிருஷ்ணன். ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து எனக்கு கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டா நாட் அவுட்டானு ஒரு கன்ஃபியூஸ், எல்பிடபிள்யூ இருக்கட்டும் ரன் அவுட்டாக இருக்கட்டும், அது தேர்ட் அம்பியர்ட்ட வந்து இப்படி கட்டம் போட்டு காட்டுறாங்க பாருங்கள். அந்த தேர்ட் அம்பியர்ட்ட போகும்போது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து இந்த அல்ட்ரா ஏஜில் சினிக்கோமீட்டரில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க, இன்னும் கொஞ்சம் பின்னாடி வாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க, இட்டு இந்த டேரக்ஷனில் சரியாக தெரில, அந்த டேரக்ஷனுக்கு போங்க, ரன் அவுட் ஸ்லைட், தெர் இஸ் சம்திங் பேட் இன் த கிரீஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ அது வந்து இந்த தேர்ட் அம்பியர்ட்ட போகிறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு. பாட்டு வந்துட்டுருக்கு, வேல்முருகன் ராஜலக்ஷ்மி நப்போலியா இவங்களோட குரலில், ஜிவி பிரகாஷ்கர் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் வந்து ஏகாதேசி அவரோட வரிகளில், கத்திரி பூவழகி பாடம் வந்துட்டுருக்கு, கேட்டுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

5:45 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 பூந்தண்டல் நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு அப்படின்றது எல்லாரும் சொல்லுவோம். அந்த விளையாட்டுல சிறப்பு அம்சங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்ற

0: தான் பேசிகிட்ருக்கோம். அன்புராணி ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு பிடிச்ச விளையாட்டு கல்லா மண்ணா மரம் ஏறி விளையாடுவது, இந்த ரெண்டுமே அன்புராணி. ராணி என்ற நேருக்கு முன்னாடி வந்தாங்க பார்த்தீங்களா, அது நான் இல்லை, அது இன்னொரு ராணி, இது அன்புராணி அப்படி சொல்லிட்டு ஏன் அவங்க நான் சொன்னது தான் அவங்களும் சொல்லியிருக்கேன், அவங்க சொன்னதான் நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு கல்லா மண்ணா மரம் ஏறி விளையாடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து கபடி, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஆல் த பாடி பார்ட்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, கண் காது மூக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் கால் தொடை பாதம் அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி வந்து இந்த உடம்புல இருக்கிற ஆல் த பேர் பார்ட்ஸ் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மின்னல் வேகத்தில் வந்து நம்ம போகணும் ஸ்க் அப்படி சொல்லிட்டு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் பரமபதம் சோமசுந்தர பிரபு அவருக்கு பிடிச்ச விளையாட்டு, முனிவேல் குமரனும் மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொக்கோ விளையாடுறது வந்து ரொம்ப பிடிக்கும், குழுவினராக ஒரு விளையாட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும், முத்துமணி ரத்தினங்களும் கோ கட்டி எப்பாவா இல்லாமல் கோ அப்படின்ற மாதிரி ஒரு வரி முடிகிறதுல டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு கோ கொடுக்குறாங்க பார்த்திங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு சுறுசுறுப்பாக இருக்குது. இது இங்கெல்லாம் விளையாட முடியல, எங்கே அவ்வளோதெல்லாம் இடம் இல்லை. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பால் பேட் வச்சுட்டு கிரிக்கெட் தான் விளையாட முடியுது. இந்த கொக்கோ விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், அதில் வந்து கோ கொடுக்கறது அப்படின்றது வந்து டக்கு டக்கு டக்கு டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் கிரிக்கெட்லேருந்து இந்த போல்ட் ஆகும்போது ஸ்டெம்ப் அப்படியே பறக்கும் பார்த்தீங்கன்னா கிரு கிருக்கிற சுத்தம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டெம்ப்பு பறக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு கிரிக்கெட்லேருந்து ரொம்ப பிடிக்கும். அதை ரசித்து பார்ப்பேன், க்ளீன் போல்ட் சும்மா அப்படியே லைட்டாக தட்டி விட்டு அப்படி கிடையாது, அப்படி போட்டு டப்புன்னு அடிச்சோன்னு கிரு கிரு கிருன்னு சுற்றுது பார்த்தீங்களா ஸ்டெம்ப்பு, அதை நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க பேசிடலாம். வணக்கம் வித் பாரத் தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்
1: சார். வணக்கம் சார், நான் கும்படி பொண்டில இருந்து அஸ்வினி பேசுறேன் சார்.
0: அஸ்வினி கும்படி பொண்டி சொல்லுங்க அஸ்வினி.
1: சார் எனக்கு வந்து கிரிக்கெட்ல அந்த லாஸ்ட் ஓவர் ஃபைனலா முடிச்சிட்டு ரா ஐட்ட பிறகு மறுபடியும் ஒரு ஓவர் வைப்பாங்கல்ல சார்,
0: சூப்பர் ஓவர்.
1: ஆமா சார், அதுதான் சார் ரொம்ப பிடிக்கும். ஆமா சார், அவ்வளவு நேரம் விளையாடி ஜெயிச்சோ இல்லாம அந்த ஒரு ஓவர்ல முடிவு பண்ணணும்,
0: முடிவு பண்ணணும் அந்த சூப்பர் ஓவர் வந்திருக்க அந்த ஒரு அம்சம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது கிரிக்கெட்ல.
2: பழனிசாமி
0: சொல்லுங்க. பழனிசாமி சார் வெண்மான் கொண்டான்ல இருந்து.
2: ரொம்ப ரொம்ப கையும் ஓடல காலும் ஓடல சார்.
0: கையும் ஓடல காலும் ஓடலையா? ஏன் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்களா? ஆறு மாசமா ட்ரை பண்றீங்களா? எடுக்கல.
2: எங்களுக்கும்
0: மகிழ்ச்சி. வணக்கம் மித் பாரத் தமிழகம்.
3: வணக்கம். மயிலாடுதுறையிலிருந்து சாம்பல் பேசுறேன் சார்.
0: சாம்பல்
3: சாம்பல் சார்.
0: சாமுவேல்.
3: ஆமா சார்
0: சொல்லுங்க. சொல்லுங்க சாமுவேல்.
3: எனக்கு பிடிச்சது வந்து கபடி தான் ரொம்ப பிடிக்கும் சார்.
0: கபடி.
3: ஆமா பிடிச்சது கபடி சார்.
0: கபடி
3: முதல் முறையா பேசுறேன் சார் இந்த எஃப்எம்ல.
0: முதல் முறையா இந்த எஃப்எம்ல பேசுறீங்களா?
3: ஆமா சார்.
0: இது என்ன எஃப்எம்?
3: ரொம்ப மகிழ்ச்சி சார்.
0: இது என்ன எஃப்எம்? சூப்பர் சார். அதுல வந்து கபடியில இருந்து வேற எதுவும் ஸ்பெஷலா அதுல பிடிக்கிறது இருக்கா? அந்த மூச்சு பிடிக்கிறது, கபடி கபடின்னு பாட்டு பாடுறது அந்த மாதிரி?
3: கபடி எனக்கு பிடிச்சது வந்து கபடி தான்.
0: ஓகே, ரொம்ப நன்றி. சுகுணா தாம்பரத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மூச்சு விடாமல் கபடியில் பாடுறாங்க பார்த்தீங்களா, அந்த சேஸ்கோட்டை போய் தொட்டு வர்றது அதுதான் சாமர்த்தியம், ஒரு தனியால் திறமை, இது ரெண்டுமே எனக்கு பிடிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வணக்கம் மித்பார் தமிழகம்.
4: ஹலோ.
0: வணக்கம் சார், யாரங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் திருமுதுரை.
0: சொல்லுங்க சார்.
4: எனக்கு கபடி விளையாட்டு நிறைய பிடிக்கும். எனக்கு
0: உங்களுக்கும் கபடி தான். பல பேர் கபடியை வந்து விளையாடுவீங்க போல இருக்கீங்க.
4: அப்படி இல்லைங்கய்யா, சின்ன பிள்ளையில விட்டு விளையாடும் போதே அந்த ஒரு 10-15 பேர் மேல வந்து அப்போ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு எனக்கு.
0: ஒரு மாதிரி எக்ஸசைஸா இருக்கும், உடம்பு வலி எல்லாம் போன மாதிரி இருக்குமா?
4: உடம்பு வலி தான். ஒரு காலோட குளிக்கிட்டே காலு இதை அடிச்சு விட்டு
0: இருப்பேன்
4: போட்டு கொஞ்சம் அடிச்சுங்கய்யா.
0: என்ன
4: சுந்தரராஜன் ஐயா? என்ன சுந்தரராஜன்?
0: சுந்தரராஜன், சூப்பர் சுந்தரராஜன் சார். வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
5: வணக்கம்.
0: வணக்கம்.
5: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்துல இருந்து.
5: நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். திடீர்னு ரொம்ப நாள் கழிச்சு சொந்தக்காரங்க பேசினா அவங்கள்ட்ட பேசுற மாதிரி பேசுறீங்களா? சொல்லியா நாமங்க இருக்கு அப்படின்ற மாதிரி?
5: என்ன என்ன சார்?
0: ரொம்ப நாள் கழிச்சு சொந்தக்காரங்கள்ட்ட பேசுற மாதிரி? சொல்லுங்க சொல்லுங்க. ஞாபகம் இருக்கு நம்பரு.

0: சேவ் பண்ண முட்டன்னு சொல்ற மாதிரி இருக்கு. வணக்கம்.
1: வணக்கம். இந்த சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ரவுண்டா உக்காந்துட்டு கையில ஒரு துணியை எடுத்துட்டு கொலை கொலைச்சா மந்திரிச்சாங்கிட்டு சுத்தி சுத்தி விளையாடுறது.
0: ஆமா,
1: அது வந்து பொதுவாக இந்த கும்பலா விளையாடுறது வந்து அந்த சண்டை வம்பு இல்லாத ஒரு ஒற்றுமைய உண்டாக்குற அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 வயசுல இருந்தே அந்த விளையாட்டு விளையாடுறது.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: அது
0: ஒற்றுமையா இருங்கப்பா விளையாடும் போது. ஓகே, பாட்டு வந்துட்டு இருக்கு. தி அவங்களோட குரல்ல மாமுதிரை பாட்டு தான் இந்த நேரத்தில் வந்துட்டு இருக்கு. ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்துல இருந்து தி குரல்ல சந்தோஷ் நாராயண் மியூசிக்ல அவருடைய சந்தோஷ் அவரும் பாடியிருக்காரு. தி சந்தோஷ் நாராயண் குரல்கள்ல சந்தோஷ் நாராயண் மியூசிக்ல விவேக் வரிகள்ல கேட்டுட்டு வாங்க மாமுதிரை.

5:54 நோக்கி ஓடிட்டுருக்கு. அந்த நேரத்தில் பேசிகிட்டு இருக்கோம் பூந்தண்டெல்லாம் அடையாளம் மட்டும் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா கிரிக்கெட் தான் சார். வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரில் 6 அடித்தார் பார்த்தீங்களா யுவராஜ் சிங். அந்த மேட்ச் தான் என் மனசுக்குள்ளே எப்பவுமே காலையில் எழுந்திரிச்சு அந்த மேட்ச் கிரிக்கெட் பார்க்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி அந்த குறிப்பாத்து 6 அடித்தார் பாருங்கள். அது இன்றைக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆச்சரியம் ஓகே மேட்ச்னால் நமக்கு நிறையா மேட்ச் ஞாபகம் இருக்கும். அதில் பிடிச்ச பொதுவான சிறப்பம்சம் என்ன அப்படின்றதா பேசிகிட்டு இருக்கோம். சுந்தர்ராஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த பவுலர் ஒரு பவுன்சரை போடுறாரு பாருங்கள், ஒரு 152 கிலோமீட்டர் வேகத்தில் டிங்க்குன்னு சொல்லிட்டு அந்த பவுன்சர் பாலை பார்க்கும்போது தாக்கு பிடிக்காமல் பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடுமாறு தடுமாறுறாங்க பாருங்கள். ஏய் வாட் அ பாலியா அப்படின்ற மாதிரி அப்போ வரும் பாருங்கள் மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் அப்படின்ற மாதிரி. அந்த பவுன்சர் பவுலிங் போடுறது வந்து ஏக்கர் நிறைய பேத்துக்கு பிடிக்கும், டம்புன்னு ஸ்டெம்பு தூக்கிறது. பவுன்சர் அப்படின்னா நம்மளை வந்து என்னடா அது ஒரு 4 பவுன்சரை போட்டு திடீர்னு வந்து ஒரு ஏக்கரை போட்டுவிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அடுத்த பால் என்ன பண்ண போகிறாங்களே தெரியாது. அந்த பவுன்சர் பால் போடுறது வந்து கிரிக்கெட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் வந்து ஹாக்கி பிடிச்ச விளையாட்டு சொல்லியிருக்காரு. அப்புறம் முரளி என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் சொல்லியிருக்கிறது மடம்பாக்கம் மைன் முரளி வந்து சூப்பர் ஓவர் தான் எனக்கும் கிரிக்கெட்டில் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 2 போட்டிகளில் வந்து பங்கு பெறும் அணி சமமாகி போச்சு, ட்ராவாகி போச்சு, போங்க போங்க போங்க போங்க போங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதில் ஒரு சூப்பர் ஓவர் வச்சு ஒரு வெற்றியை கணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு. வணக்கம் பிரித்பாரு தமிழ்.

0: யார், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: கடலூர் மாவட்டம் காட்டு மாவட்டம் மேலக்கஞ்சாங்குளம் வெள்ளம் பன்னீர்செல்வம் பேசுறேன் ஐயா.
0: பன்னீர்செல்வம் சொல்லுங்க. பன்னீர்செல்வம் சார்,
1: ஐயா எனக்கு பிடித்த விளையாட்டு வந்து தாழங்கட்டை விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா.
0: ஓகே.
1: தாழங்கட்டைனா வெட்டாட்டம், அதாவது அந்த மலையில பூந்து வர்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் ஐயா.
0: சிறப்பா இருக்கும்.
1: ஆமாங்க ஐயா.
0: ஓகே. வணக்கம் வித் பார் தமிழகம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க சார்?
2: வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க சார்?
2: நான் கடலூர் மாவட்டம் கண்டமங்கலம் சின்னதுரை பேசுறேன்.
0: சின்னதுரை சார், உங்க ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணீங்க சார், அப்பதான் நல்லா கேட்கும் நீங்க பேசுறது. வியாபாரம் பண்ணிட்டீங்களா? சரி, அப்புறமா பேசிக்கலாம், அதான் ரொம்ப முக்கியம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்மா.
0: வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா.
3: நான் திருப்பதி லேட்டே இருக்கு. நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க சிவா.
3: எனக்கு டென்னிஸ் தான் சார் பிடிக்கும்.
0: டென்னிஸ் தான் ரொம்ப பிடிக்கும்.
3: ஆமா, எனக்கு அந்த விளையாட்டு ரொம்ப விரும்புறது. அதாவது எந்த விளையாட விட மாட்டேன். ஓப்பன் ஆகட்டும், பிரெஞ்சு ஓப்பன் ஆகட்டும்.
0: அதுல என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிறப்பு அம்சம்? டென்னிஸ் பிடிக்கிறதுல இருந்து இது ரொம்ப எனக்கு பிடிக்கும் இதுல அப்படி சொல்லிட்டு.
3: அதாவது ரெண்டு பேரும் ஆடுறாங்க பாத்தீங்களா, தனித்தன்மை. தனி அவங்க ரெண்டு பேரும் தனி நாள் கூட்டம் இல்லாம தனி விளையாட்டு பாருங்க.
0: நீயா நானு பாத்துக்கிற மாதிரி.
4: ராஜலட்சுமி சகாதேவன் சொல்லுங்க.
0: நீக்கூப்பரான இது நேரத்தில் கேட்டு இருந்தீங்க. வித்பார் தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வெள்ளை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பூந்தென்றல். நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜே ஆனந்த் தான். நிகழ்ச்சியான நிறைவு பாட்டு வாரிப்படத்துலேருந்து டான் டான் டான்னு.

கேட்டது ராஜகாளி அம்மன் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடிய பாடல். இளைஞர்களே, சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி, அம்பிகைக்கோ 9 ராத்திரி நவராத்திரி, இன்று 5 நாள். மோகினி அல்லது வைஷ்ணவி தேவி வடிவம் இன்று. நவராத்திரி நாயகியாக வலம் வரும் இந்த நாளில் நாம் கேட்டு ரசிக்கிருக்கும் அடுத்த பாடல்

தாயே நீயே துணை திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலையே.

சரஸ்வதி சபதம். இந்த திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 6:15:20. பலம் வரலாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை.

திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். உலாவரலாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை தரும் பாடல்கள்.

0: படிப்பதற்கு உருவெடுத்தேன் தாயே.
1: தேவியின் திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை தரும் பாடல்கள்.

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் ராமானுஜன் திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் கார்த்திக் சுரேஷ் பாடியது. இதுவரை பலம் பெற நாம் கேட்டது
1: பக்தி மாலை.
0: எல்லோம் சில நொடிகளில் தொடர்பது மாநில செய்திகள்.

தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த இந்திய வீரர்கள் நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மாலத்தீவு கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 25 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1,00,000 மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை

0: ஆய்வு மையம் கூறியுள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்து இந்திய வீரர் வீராங்கனைகள் நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய மைதானத்தில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், பதக்கங்கள் வென்று தேசிய கொடிக்கு வீரர்கள் பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். இந்த விளையாட்டுப் போட்டியில் நமது வீரர்கள் படைத்த சாதனை 140 கோடி மக்களுக்கு மகிழ்ச்சி அளித்ததாக அவர் தெரிவித்தார். அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக அவர் கூறினார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், அவரது வாழ்க்கை நமக்கு ஊக்கசக்தியாக இருப்பதாக தெரிவித்தார். மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 25 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த மீனவர்களின் 3 மீன்பிடி விசைப்படகுகளையும் மீட்க தேவையான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் நேற்று முன்தினம் அதிகாலையில் மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக மாலத்தீவு அரசுடன் தூதரகம் வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் தலையிட்டு தக்க நடவடிக்கை மேற்கொள்வது பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினருக்கும் ஒட்டுமொத்த மீனவ சமூகத்திற்கும் மிகுந்த நம்பிக்கையையும் ஆறுதலையும் அளிக்கும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: நாங்கள் ஒவ்வொரு பொருளையும் உடனடியாக செயல்படுத்த வேணுங்கிறதுக்காக எல்லா குடோனையும் ஆய்வு பண்ணி எல்லா துறைகளையும் ஆய்வு பண்ணி நம்ம கடைகள் எங்கெங்க உணவு பொருட்கள் கிடைக்கிறது அது எப்படி மக்களுக்கு கொடுக்கலாம் தேர்வு செய்ய கொடுத்துட்டே இருக்கும். அதிகப்படியான விலைவாசி இருக்குங்கிறத ஆய்வு பண்ணதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் விளைகின்ற சன்னரக அரிசியை கிட்டத்தட்ட 1 லட்சம் மெட்ரிக் டன்னை இன்று முதல் படிப்படியாக ஒவ்வொரு ஃபேஸ் மேனரில் 25 மெட்ரிக் டன் முதல் முறையாக இந்த 2 நாட்களுக்குள்ள நம்ம அமுதம் அங்காடிகள் மற்றும் கூட்டுறவு துறைகளில் இயங்கும் 250 அங்காடிகள் மூலமாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த அரிசி 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ இவ்வளோ ஃபேமிலி குடும்பம் தேவைப்படுதோ அது தகுந்த மாதிரி கடைகளில் டைரக்டாக சென்று பெற்றுக்கலாம். நம்ம அமுதம் அங்காடிகள் கொடுக்குற அரிசியோட விலை கிலோவுக்கு 30 ரூபா. எல்லா கடைகளையுமே சப்ளை எங்கே போனால் யாரும் வாங்கிக்கலாம்.
0: தமிழகத்தில் பால் கொள்முதல் தற்போது நாளொன்றுக்கு 1,90,000 லிட்டராக உயர்ந்துள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் கொட்டப்பட்டு ஆவின் நிறுவனத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் கொள்முதல் 3.5 லட்சம் லிட்டராக மேலும் அதிகரிக்கும் என்று கூறினார். ஆவின் பொருட்கள் விலை உயராது என்று தெரிவித்த அவர், தீபாவளி பண்டிகைக்கான இனிப்பு பலகாரம் குறித்த பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று கூறினார். ஆவின் பால் தட்டுப்பாடு குறித்த புகார்கள் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிகளுக்கு வந்து சேராமல் சம்பா பயிர்கள் காய்ந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டு விலைவாசி மேலும் உயரும் அபாயம் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு உதயநிதி ஸ்டாலின், விவசாயிகளுக்கான நிவாரண உதவிகளை மாநில அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.

0: தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தென்மேற்கு பருவமழை இன்று அக்டோபர் 15 தேதி நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்து முழுமையாக விலகியிருக்கிறது. அதே நேரத்தில் வடகிழக்கு திசை காற்று தென்னிந்திய தீவிர பகுதிகளில் வீச தொடங்கியிருக்கிறது. இந்த காற்றினுடைய வலிமை தரைப்பகுதியில் இருந்து 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை பரவியிருக்கிறது. அதே நேரத்தில் வட தமிழ்நாடு, தெற்கு ஆந்திர பிரதேசம், புதுச்சேரி பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழை பதிவாகியுள்ளது. ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகியிருக்கிறது. அதனால் இன்று அக்டோபர் 15 தேதியை வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளது என்று அறிவிக்கிறோம்.
0: நீலகிரி, கோவை, தேனி உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்தார்.
1: கடந்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாயிருக்கிறது. கனமழையை பொறுத்தவரை கரூர் மாவட்டத்தில் தோகமலை என்ற இடத்தில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது. நாகப்பட்டினத்தில் 8 சென்டிமீட்டர் மழையும் தர்மபுரியிலும் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கிறது. அநேக உள் மாவட்டங்களில் அதிக இடங்களில் மிதமான மழை பதிவாயிருக்கிறது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், தர்மபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு இந்த கனமழை தொடர வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோவை கொடிசியா வளாகத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து இன்று நடைபெற்ற மண்டல மாநாட்டில் பேசிய அவர், கிராமங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சிப் பணிகளை செயல்படுத்துவதில் அலுவலர்கள் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்கக்கூடாது என்று திரு ஆனந்த் தெரிவித்தார். மாவட்ட செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் பிறந்த தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பேய்கரும்பில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா மலர்தூவி மரியாதை செலுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட்டுறவு வங்கி மற்றும் அனைத்து கூட்டுறவு நிறுவனங்கள் சார்பில் நடைபெறும் கடன் திட்டங்களுக்கான சிறப்பு முகாம்களில் பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெறுமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள முதியோர் இல்லத்தில் மத்திய அரசின் முதியோர் நல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு பயிற்சி இன்று நடைபெற்றது. மத்திய அரசின் மானியத்துடன் செயல்படுத்தப்படும் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி அரியலூரில் நடைபெற்றது. தேசிய அஞ்சலக வாரத்தையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தலைமை அஞ்சலகம் சார்பில் கடிதம் எழுதுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு சிவ கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் மாம்பாக்கத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சரவணன் தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் தனபெட் சண்டா பாவித் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் திக்விஜய் பிரதாப் சிங், பிரஜ்வால் தேவ், கரண் சிங், சித்தார்த் ராவத் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மதுரை மாவட்ட விளையாட்டு அரங்கில் 14 முதல் 19 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான குடியரசு தின தடகளப் போட்டிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்து இந்திய வீரர்கள் நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மாலத்தீவு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 25 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி படிப்படியாக விற்பனை செய்யப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அடில் கல்யாண்பூர் ஜப்பானின் ரியோகி மட்சுடா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:40.
3: அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள்

ஒன்பது திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400102 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு: இடைவிடாத முயற்சி, தடைபடாத வெற்றி.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய்.
1: வணக்கம், நான் நடிகர் இளவரசு பேசுறேன். 102.3 விவத பாரதி தமிழ் பண்பலை மூலமா உங்களெல்லாம் சந்திக்கிற மகிழ்ச்சி. மெட்ராஸ் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன் ஆகி பாரதி ராஜா சாரோட கன்னட் சார் அசிஸ்டண்டாக சேரும்போது பாரதி ராஜா சார் நடிப்பு சொல்லிக் கொடுக்குறத பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ண வரேன், நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம், திடீர்னு எங்களை அந்த டைலாக் பேச சொல்லுவார். என் வேலை அது இல்லை, அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதையோ அதை பார்த்தில்ல அதை பாடியானுவார், அப்போ நான் உடனே போய் அந்த கேரக்டராக நிற்கணும். அப்படித்தான் எனக்கு நடிப்பு பயிற்சி வந்துச்சு. இப்போ நான் நடிகன் ஆகணுன்றத விட என்னை டைரக்டர் கேட்டுருவாரே அந்த இடத்துல அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நான் அதுக்கு அடாப்ட் ஆனேன்.
0: கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:45. நேர்களை இப்பொழுது கேட்கலாம்.
2: அன்னையின் அருளை நம் உள்ளங்களில் நிறைக்கும் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி நவமணி மாலை.

திருவாய் திசைகளில் சுடர்பவளே திருவாய் திருவிளக்காய் திசைகளில் சுடர்பவளே அரு

இந்த ஐந்தாவது நாள் நவமணி மாலையில் மகாலட்சுமியினுடைய பெருமையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மகாலட்சுமியினுடைய பிரபாவத்தை மிக அழகாக பிரம்மஸ்ரீ முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் அவருடைய உபன்யாசங்களில் சொல்வார். ஸ்ரீ அப்படிங்கிற பதத்துக்கு மகாலட்சுமி அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் பெருமாளுக்கே மகாலட்சுமியோடு சேர்த்து ஸ்ரீவத்சன், ஸ்ரீகாந்தன், ஸ்ரீதரன் அப்படின்னு எல்லாம் மகாவிஷ்ணுவுக்கு ஸ்ரீமன் நாராயணனுக்கு பேர். இத்தகைய ஸ்ரீங்கிற சொல்லுக்கு பெரியவர்கள் ஆறு விளக்கங்களை நமக்கு கொடுக்கிறார்கள். என்னது, ஒரு அக்ஷரம் ஒரு லெட்டருக்கு இத்தனையா அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீ அப்படிங்கிற மகாலட்சுமியானவள் எப்போதும் பகவானை ஆசிரியித்தே இருக்கா, நாம் ஆசிரியிக்கிறதுக்கு தகுதியானவளாக இருக்கா. ஸ்ரீரங்கத்தில் போனால் பார்க்கலாம், ரங்கநாதரை சேவிக்கணும்னா ஏகப்பட்ட தூரம் போனோம், ஆனால் தாயாரை சேவிக்கணும்னா ஒரு க்ஷணத்தில் சேவித்து விட்டு வந்து விடலாம், பக்கத்துலேயே இருக்கா. மகாலட்சுமி ஈஸியாக ஆக்சசபிள், உடனே தரிசனம் கொடுக்குறா. திருவேங்கடமுடையான் சந்நிதிக்கு போய் பார்த்தாலும் அதே தான், தாயாரை சீக்கிரமாக பார்க்கலாம், அவருடைய சேவை சுலபமாக கிடைக்கும், பெருமாள் சேவை கிடைக்குமா. அப்படி தாயாருக்கு எவ்வளவு காருண்யம் உண்டோ அப்பேற்பட்ட காருண்யத்தை லக்ஷ்மி நம்ம மேலே பொழியறானா, அப்படியே சுலபமாக சேவிக்கும்படி ரொம்ப கிட்ட நம்ம கிட்ட பக்கத்தில் நெருங்கி வருகிறாளாம். ஸ்ரீங்கிற பதத்துக்கு இப்படி நெருங்கி இருக்கக்கூடியவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். நம்ம ஏதாவது குறைய சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குற்றமாக சொல்ல மாட்டோம், நம்மளுடைய தாபங்கள்லாம் சொல்கிறதுக்குன்னே ஒருத்தர் தொலைபேசியில் மாட்டுவான், நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், கொட்டி கேட்கறதுக்கே நமக்கு ஒரு ஆள் வேணும். அப்படின்னு பார்த்தா நம்ம அந்த லக்ஷ்மி கிட்ட எத்தனை தாபங்களை கொட்டுறோம். நம்மளும் யாராவது ஒரு கஷ்டத்தை சொன்னால் கேட்க முடிகிறதா, குறையே சொல்லிட்டு இருந்தால் நிறைய பார்க்க மாட்டியான்னு கேட்குறோம். அப்போ சாமி எவ்வளவு தாபப்படணும், நம்ம சொல்கிறது முழுக்க குறை தான். அப்படி இந்த குறையை கேட்டு மகாலட்சுமி என்ன பண்ணுறானா, வெறும்னா அப்படியா அப்படின்னு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடலை. நம்ம சொல்லக்கூடிய கஷ்டத்தையெல்லாம் கேட்டுக்கொள்கிறாள், எத்தனை நேரமானாலும் பொறுமையாக கேட்குறா. அதனால தான் ஸ்ரீஹிக்கு ஸ்ருணோத்தி அப்படின்னு ஒரு பொருள். அப்படின்னா என்ன, பொறுமையாக கேட்குறா, கேட்கறதே ஒரு கலை, பேசலாம், கேட்கறது ஒரு பெரிய கலை இல்லையா, ஸ்ருணோதி கேட்குறா. புருஷாக்காரம் என்றபடி நாம் சொல்லக்கூடிய குறைகளை பெருமானிடத்தில் சொல்கிறா. எப்போ சுவாமி டென்ஷனாக இருக்கும் போது சொன்னால் வேலைக்காகாதே, அவர் நிதானமாக ரொம்ப ஏகாந்தத்தில் இருக்கும்போது பவ்யப்பட்டு கேட்கக்கூடிய நேரத்தில் அவருடைய காதில் நம்ம கவலையெல்லாம் போடுறானா, என் குழந்தைக்கு இது வேணுமா, என் குழந்தைக்கு இது வேணுமா, என் குழந்தைக்கு இது வேணுமான்னு சொல்லி சொல்லி சொல்லி நம்ம குறையெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறானா. அதுலேயே குறைகளை கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்கிறானா, அப்போ தான் கடவுளுக்கு நம்ம மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கருணை விசேஷ காருண்யம் ஏற்படும் அப்படின்னு. இப்படி நம்ம சொன்னதை விட ரொம்ப அழகாக அதையே பகவானுடைய திருவுள்ளம் உவக்கும்படியாக தான் மாற்றி பக்குவமாக சொல்வானா. அதனால ஸ்ராவயதி இதி ஸ்ரீஹி, கேட்டு அதை அழகாக சொல்கிறா ஸ்ராவயத்தி. அதனால்தான் ஸ்ராவயத்திங்கிற பதத்துக்கு கேட்க செய்கிறாள்னு அர்த்தம். ஸ்ருணோத்தின்னா கேட்குறா, ஸ்ராவயத்தின்னா கேட்க பண்ணுறா. லக்ஷ்மியினுடைய திருவடியை அண்டினோமையானால் நம்மளும் இருக்கக்கூடிய தோஷங்களையெல்லாம் போக்கி விடுகிறாள். தோஷத்தை போக்கி எம்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்க வழி பண்ணுறா. அதனால தான் மகாகவி பாரதியார் பாடும்போது, பொன்னரசி நாரணனார் தேவி புகழரசி மின்னும் நவரத்தினம் போல் மேனியழகுடையாள் அன்னையவள்வை எல்லாம் ஆதரிப்பாள் ஸ்ரீதேவி அன்னைய அவள் வையம் எல்லாம் ஆ

பொற்றாள சரண் புகுந்து வாழ்வோமே. நம்மிடம் இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்றா, பகவானுடைய அனுகிரகத்தை நமக்கு கிடைக்க வழி பண்றா, நம்ம சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிறா, அதோடு பகவானை கேட்க பண்ணுறா. நாராயணனுக்கு பக்கத்திலே இருக்கா. நம்ம ஆசிரிக்க தகுந்தவளாக நம்ம நெருங்கி இருக்கக்கூடிய தாயாராக இருந்து வழிபட வைக்கிறா. அதனால இந்த ஆறும் இதிலேருந்து கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா ஸ்ரீஹி அப்படிங்கிற பதத்தினுடைய அர்த்தமா. வேதத்தின் ஒரு முக்கிய பிரிவு சதபத பிராமணம்னு, இதில் திருமகளுடைய பிறப்பை பற்றி கூறுகிறது. பிரஜாபதி தன்னுடைய வளம் பெருக தீவிரமாக தபஸ் பண்ணுறான். அதனுடைய பயனாக திருமகள் பூமியில் அவதரிக்கிறார். இன்னொரு புராணத்தை பிருகு ரிஷியினுடைய மகளாக பிறந்த நாராயணனை கல்யாணம் பண்ணிக்கிறார். லக்ஷ்மி சமுத்திரத்திலிருந்து தோன்றினதுனால கருணைங்கிற நீரால நனைஞ்சவள்ங்கிறதுனால தான் ஸ்ரீசுக்தம் அவளை ஆர்த்தா அப்படின்னு ஸ்ரீசுக்த சொல். பெரியாழ்வார் ரொம்ப அழகாக சொல்வார் இல்லையா, ஒரு அள்ளித்தாமரை ஒன்றிய சீர்மார்பன் திருமாலை போற்றக்கூடிய வகையில திருமகளை என்னன்னு சொல்றார், அள்ளித்தாமரை அப்படிங்கிறார். மேலும் அவர் ஆண்டாள அன்போடு வளர்த்த

பாசத்தோட தம்மை தாயாக பாவித்து ஆண்டாள திருமகள் மாதிரி வளர்க்கிறார் இல்லையா, ஒரு அப்பா அம்மாவா இருந்து வளர்க்கிறார் பெரியாழ்வார். அப்படி வளர்க்கும் போது தபால்ல ரங்கநாத பெருமான் கல்யாணம் பண்ணி போன உடனே பாடுறார் இல்லையா, ஒரு மகள் தன்னை உடையன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன். திருமகள் போல் அவ சாட்சா திருமகள், அவளை திருமகள் போல் வளர்த்தேன்னு திருவாய்மொழி பாசுரத்துல ஆண்டாள பாசத்தோட குறிப்பிடுகிறார். வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் லக்ஷ்மி திருப்பார்கடலில் பிறந்த வரலாற்றை ரொம்ப அழகாக சொல்கிறது. வைஷ்ணவ சாஸ்திரங்கள் ஏற்பட்ட பிறகு திருமகள் விஷ்ணுவோட கலந்து விடுகிறாள், ரொம்ப அற்புதமாக சொல்கிறது. அதில் அக்னிங்கிற சொல்லால கூட லக்ஷ்மி கொண்டாடப்படுகிறாள். இப்படி லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள், ஸ்ரீலக்ஷ்மி இன்று இங்கு லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள். இந்த ஐந்தாம் நாள்ல திருமகளான லக்ஷ்மியை போற்றுவோம். மெய்யன்பர்களே, நாம் தரிசிக்கக்கூடிய இந்த ஐந்தாம் திருநாள் அன்றைக்கு நாம் தேவி விற்றிருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு தரிசனம் பண்ண போறோம்னு பார்த்தோம். அது என்ன கோவில் அப்படின்னா சென்னை மாநகரம். எப்போதும் பரபரப்பு, எந்திரகதி, வாகன சத்தம், வியாபாரத்தினுடைய உச்சம்னு எல்லா விதத்திலையும் தன்னகத்தை கொண்ட பாரிஸ் கார்னர் பாரிமுனை. இந்த இறைச்சல்களுக்கு நடுவே ஒரு பேர் அமைதி. பல நூற்றாண்டுகளாக, பல யுகங்களாக ஒரு கருணை ஊற்றாக விற்றிருந்து நம்மை இன்றைக்கும் வழி நடத்துகிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. தம்புச்செட்டி தெருவில் உள்ள தன்னுடைய அருட்பார்வையால் அகிலத்தையே காத்து ரட்சித்து கொண்டிருக்கும் அந்த அகிலாண்ட நாயகி ஸ்ரீ காளிகாம்பாளுடைய திருத்தலம். இதை கேட்கும் போதே நம்முடைய ரோமக்கால்கள் சிலிர்க்கும். இவ்வளோ பெரிய கோவிலா, நம்ம நிறைய பேர் போயிருப்போம், நிறைய பேர் தரிசனம் பண்ணாமையும் இருப்போம். இப்போ மனசார காதால் கேட்டு மனதால் பிரயாணிப்போம், வாருங்கள்.

கால எந்திரத்துல ஏறி பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி முதல்ல போவோம். புராணங்களில் வேரூன்றிய தோற்றம் இந்த அம்பிகையினுடைய தோற்றம். காளிகாம்பாள் கோவில் வெறும் சில நூறு ஆண்டுகள் பழமையானது இல்லை. இதனுடைய வேர்கள் புராண காலத்தோடு பின்னி பிணைந்தவை. புராண காலத்தில் இன்று நாம் சென்னைன்னு அழைக்கக்கூடிய இந்த பகுதி ஒரு பெரும் வனமாக புண்ணிய பூமியாக இருந்தது. அந்த காலத்தில் தேவருடைய அரசனான இந்திரன், செல்வத்தினுடைய அதிபதியான குபேரன், மழையினுடைய நாயகனான வருணன் எல்லாரும் இந்த தலத்திற்கு வந்து அன்னையை பூஜித்து தங்களுடைய சாபங்களை நீக்கிக் கொண்டும் அளப்பரிய வரங்களை பெற்றுக் கொண்டும் சென்றனர்னு புராணங்கள் சொல்கின்றன. அப்படி இருக்கும்போது ஈசனை போற்றி தவம் செய்கிறார்கள் தேவர்கள் எல்லாம். அப்போ வியாசரும் பூஜை செய்கிறார். அப்போ வியாசரால் பூஜிக்கப்பட்ட அந்த ஈசனே இன்று அன்னை காளிகாம்பாளுடைய சந்நிதிக்கு வலதுபுறம் ஸ்ரீ கமடேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோடு நம்முடைய குறைகளை தீர்க்கக்கூடிய கருணை கடலாக இருக்க. ஆரம்ப காலத்தில் அன்னை காளிகாம்பாள் கடலை நோக்கினவாறு, அதாவது கிழக்கு திசையை நோக்கி மிகவும் உக்ரமான ரூபத்தில் காட்சி கொடுக்கிறார். ஆலயத்துக்குள்ள நுழையும் போதே மேற்கு பார்த்த ராஜகோபுரம் நம்மை வரவேற்க, உள்ளே ஸ்ரீ சித்தி விநாயகர், ஸ்ரீ முருகன், துர்கை, தட்சிணாமூர்த்தின் அனைத்து பரிவார தெய்வங்களும் அணிவகுத்து நிற்க நடுநாயக்கமா பிரகாரத்துல ஒரு அற்புதம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அதான் கிண்ணி தேர். இந்தியாவிலேயே வேற எந்த ஆலயத்திலையும் இல்லாத ஒரு விசித்திரமான அற்புதமான தேர், அதுதான் கிண்ணி தேர். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, பித்தளையாலான நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன கிண்ணங்கள், ஜால்ராக்கள் போன்ற அமைப்பால் உருவாக்கப்பட்டது. திருவிழா காலங்களில் இந்த தேர் அசஞ்சு வரும்போது நூற்றுக்கணக்கான கிண்ணங்கள் ஒன்னோடு ஒன்று உரசி அதிலிருந்து எழக்கூடிய அந்த நாதம் இருக்கே, அப்பப்பா அது ஓம்கார நாதம் மாத்திரம் இல்லை, சங்கீதம். ஒரு கணத்தில் நம்முடைய மனக்கவலைகள்லாம் இந்த காளிகாம்பாள் நமக்கு அகற்றி விடுகிறாள். அவளுடைய பேர் சென்னம்மன். அவருடைய உக்ரத்தை தாங்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் அன்னையை சாந்தப்படுத்த அப்பதான் நம்முடைய ஸ்தலத்திற்கு விஜயம் பண்ணி அர்த்தமேரூர் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டையாகி, அதுக்கப்புறம்தான் உக்ரகாளியா இருந்த அம்பாள் ஸ்ரீசக்கரத்தினுடைய மகிமையால தன்னுடைய கோபம் தணிந்து அகிலத்தையே அரவணைக்கக்கூடிய சாந்த ஸ்வரூபிணியான காமாட்சியா மாறா. ஆம் அன்பர்களே, இன்று நாம கருவறையில தரிசிக்கக்கூடிய அரக்கர்கள் அழிக்கக்கூடிய ஆயுதங்களை ஏந்திய காளி இல்லை, பாசம் மங்குசம் ஆகியவற்றை தங்கி ஒரு கரத்தில் அரவிந்தம் எனப்படக்கூடிய தாமரை மலரை ஏந்தி, மறு கரத்தில் அஞ்சாதே மகனே அஞ்சாதே மகளே நான் இருக்கேன்னு அபயமுத்திரை காட்டி, பத்மாசனத்தில் வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டு, ராஜராஜேஸ்வரியாக திருப்புர சுந்தரியாக புன்முறுவலோடு அருள்பாலிக்கக்கூடிய அகிலாண்ட நாயகி, இவளை காண ஆயிரம் கண் போதாது.

0: இப்படி அம்பா கிருபை தந்திர க்ஷயம்பா, ஜகதம்பா கிருபை தந்திர க்ஷயம்பான். ஆங்கிலேயர்கள் 1640 மெட்ராஸ் பட்டினத்துக்குள்ள நுழைஞ்சு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்ட துவங்க, என்ன ஆச்சரியம்னா கோட்டை இருக்கக்கூடிய இடத்துல தான் கடலோரமாக நம்முடைய காளிகாம்பாள் கோவில் இருந்தது. ஆங்கிலேயர்கள் கோட்டையை கட்டின போது அவர்களுக்கு இந்த அம்மனுடைய மகிமை புரிஞ்சுது, அதனால கோட்டையம்மன்னு கூப்பிட்டார்கள். அப்புறம் 1644 ஆலயத்தை பக்தி ஸ்ரத்தையோடு எந்தவித சேதாரமும் இன்றி அங்கிருந்து சற்று தள்ளி இப்போது உள்ள இடமான தம்புச்சட்டி தெருவில் உள்ள ஆகம விதிப்படி நிர்மாணம் செய்கிறார்கள். இப்படி வீர சிவாஜி வந்து தரிசித்த ஸ்தலம் நம்முடைய இந்த தம்புச்சட்டி தெருவில் அமைந்துள்ள காளிகாம்பாள் கோவில். பரம வரப்பிரசாதி அம்பிகை சாந்த ஸ்வரூபமாக நமக்கு அருள் பாலிக்கிறார். அதே நேரத்தில் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய உக்ர சக்திய பாரதியாருக்கு உணர்த்துகிறார். தேச விடுதலையை வென்றெடுக்க பாரதியினுடைய பேனாவிற்கு நெருப்பாக இறங்கியவள் இந்த காளிகாம்பாள் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த ஆலயத்தை பராமரித்து தொன்று தொட்டு கைங்கரியங்கள் செய்து வரக்கூடிய பெருமை விஸ்வகர்மா சமுதாயத்தினரையே சாரும். கலைத்திறன் மிக்க அந்த சமுதாயத்தினர் இந்த ஆலயத்தை வெறும் செங்கற்களால் அல்ல, தங்களுடைய பக்தியால் செதுக்கி உள்ளனர். ஆலயத்தின் உள்ளே போகும்போது மேற்கு பார்த்த ராஜகோபுரம் நம்மை அழைக்க அவசியமாக காளிகாம்பாளுடைய திருக்கோவிலுக்கு செல்வோம். அவளுடைய திருவருளை நாம் அந்த அருளாக பெறுவோம். அழைத்த குரலுக்கு ஓடி வரக்கூடிய தன்மை படைத்த காளிகாம்பாளுடைய திருவருள் பெறுவோம். காளிகாம்பாள் திருவடிகளே சரணம்.
1: இதுவரை இசை சொற்பொழிவு நிகழ்த்தியவர் யூஇ சிந்துஜா, கதா சிந்து. நேயர்கள் கேட்டது நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி நவமணி மாலை.

0: இன்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை இப்பொழுது கேட்கலாம் திரைக்கானம்.

0: காக்க காக்க திரைப்படத்திற்காக திப்பு ஷாலினி சிங் திம்மி பாடியிருக்கும் பாடல். பலம் வந்து கொண்டிருப்பது திரைக்கானம். அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: என் பைக்ல கொட கொட சவுண்ட் கம்மியா இருக்கு,
3: என் கார் கார்பன் எமிஷன்ஸும் கம்மியா இருக்கு,
4: என் ஸ்கூட்டர் பிக்அப் வேற லெவல்,
5: E20 பெட்ரோல்ல லெஸ் நாக்கிங், 40% லோ கார்பன் எமிஷன் அண்ட் ஹை ஆக்டேன்னால பெட்டர் பிக்அப். உங்க வெஹிக்கிள்க்கு E20 100% கம்பாட்டபிள். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இது 102.3 விவித் பாரதிய தமிழ் பண்பலை நேர்களே. என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது தமிழில் செய்திகள்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் ஆயுர்வேதா சிகிச்சை முறையை வலுப்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். லடாக்கின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சவுதி அரேபியாவின் மெக்கா புனித நகரத்தில் இந்தியர்களின் உதவிக்காக கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. ரோவரேட்டோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருதுஜா போஸ்லே பெல்ஜியத்தின் ராரா செல்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் ஆயுர்வேதா சிகிச்சை முறையை வலுப்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் ஆயுர்வேத கல்விக் கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், ஆயுர்வேதம் போன்ற பாரம்பரிய மருத்துவ முறைகள் நவீன ஆராய்ச்சிகள் மூலம் மேம்படுத்தப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நோயாளிகளின் பாதுகாப்பிற்கு மருத்துவத் துறையினர் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உலக அளவில் யோகா ஆயுர்வேத

0: போன்ற இந்திய மருத்துவ முறைகள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். லடாக்கின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். லடாக்கில் 3,350 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை காணொலி மூலம் தொடங்கி வைத்து பேசிய அவர், அப்பகுதியின் மின்சார கட்டமைப்பு, குடிநீர், சாலை இணைப்பை மேம்படுத்த இத்திட்டங்கள் வழிவகை செய்யும் என கூறினார். லேயில் உள்ள ரிம்போச்சே விமான நிலைய கட்டிட விரிவாக்கம், நிம்மு தார்ச்சா இடையிலான சாலை, ஹானோ நீர்மின் திட்டம், பெட்ரோகில் பசுமை பூங்கா, 40 நீர்த்தேக்கங்கள் இந்த திட்டத்தில் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் கூறினார். லடாக்கின் வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். லடாக்கின் சுற்றுச்சூழலை பாதுகாத்து நவீன கட்டமைப்பு வசதிகளை அமைக்க முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இப்பகுதியில் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், திறன் மேம்பாட்டுக்கு தேவையான பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். உற்பத்தி, தொழில்நுட்பம், திறன் மேம்பாட்டுக்கு கூடுதல் முதலீடுகள் தேவை என கூறிய அவர், இதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களில் பயிற்சி பெற்று இளைஞர்கள் வேலைவாய்ப்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டார். மருத்துவ முதுநிலை நீட் தேர்வு விடைத்தாள் வெளியிடுவதில் கூடுதல் வெளிப்படைத்தன்மை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் மத்திய அரசும் தேசிய மருத்துவ ஆணையமும் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு நரசிம்ஹா, அலோக் ஆர்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. ஒவ்வொரு மாணவருக்கும் வழங்கப்பட்ட கேள்விகள், கொள்கோரி விடைகள், மாணவர்கள் அளித்த விடை மற்றும் சரியான விடைகள் குறித்த தகவல்களை அளிக்க வேண்டும் என இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மருத்துவ முதுநிலை நீட் தேர்வு கடந்த ஆகஸ்ட் மாதம் 30 தேதி நடைபெற்றது. கோவா தலைநகர் பனாஜியில் நடைபெறவுள்ள இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் ஊடக அங்கீகாரம் பெறுவதற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அடுத்த மாதம் 20 தேதி முதல் 28 தேதி வரை இந்த திரைப்பட விழா நடைபெறுவதாக கூறியுள்ளது. தகுதியுள்ள ஊடகவியலாளர்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம்.
2: பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பையும் முக்கியத்துவத்தையும் அதிகரிக்கும் நோக்கில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2015 ஆண்டு ஜனவரி மாதம் 22 தேதி ஹரியானா மாநிலம் பானிபட்டில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஹரியானாவில் ஆண் பெண் பிறப்பு விகிதத்தில் உள்ள இடைவெளியை குறைப்பதற்காக தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு அளித்து வருவதாக ஜிந்த் மாவட்ட முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு சுனில் ஜெக்லன் தெரிவித்துள்ளார். மக்களுக்கான சேவையிலிருந்து நாட்டுக்கான சேவை

0: என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பெண்களின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக அவர் கூறினார். திரு சுனில் ஜெக்லன் தொடங்கிய பெண் குழந்தையுடன் கூடிய செல்ஃபி இயக்கம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டிருந்தார். இதன் மூலம் இந்த திட்டம் நாடு முழுவதும் மேலும் நல்ல வரவேற்பை பெற்றது. தொலைதூர கிராமத்தில் தொடங்கப்பட்ட பெண் குழந்தையுடன் கூடிய இந்த செல்ஃபி இயக்கம் உலக அளவில் பெண்களின் பாதுகாப்பிற்கான விழிப்புணர்வு இயக்கமாக மாறியுள்ளது. பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் நாடு முழுவதும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதுடன் அவர்களின் பாதுகாப்பிற்கும் வழிவகை செய்துள்ளது.
1: தசரா பண்டிகையொட்டி பெங்களூரு சென்னை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்மேற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து நாளை காலை மணி 7:30 புறப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் 3 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தடையும். மறுமார்க்கத்தில் சென்னை சென்ட்ரலில் இருந்து நாளை மாலை மணி 4:10 புறப்படும் சிறப்பு ரயில் 10:30 பெங்களூரு கண்டோன்மெண்ட் சென்றடையும். கர்நாடக மாநிலம் யஷ்வந்த்பூரிலிருந்து நாளை 11:55 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் மாலை 6:10 கோவா மாநிலம் மேட்கான் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை மேட்கானிலிருந்து காலை 8:40 புறப்படும் சிறப்பு ரயில் அன்றைய தினம் 11:55 பெங்களூர் கண்டோன்மெண்ட் சென்றடையும். சவுதி அரேபியாவின் மெக்கா புனித நகரத்தில் இந்தியர்களின் உதவிக்காக கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. உம்ரா புனித பயணம் மேற்கொள்ளும் இந்தியர்களின் வசதிக்காக இந்த கூடுதல் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவுக்கு செல்லும் பல்வேறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து இந்த உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜெட்டாவில் உள்ள 24 மணி நேர கட்டுப்பாட்டு மையம் தொடர்ந்து செயல்படும் என்றும் அங்குள்ள இந்திய துணை தூதரகம் கூறியுள்ளது. வளைகுடா பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் பயணிகள் விமான நிறுவனங்களுடனும் பயண ஏற்பாட்டாளர்களுடனும் தொடர்பு கொண்டு விமான சேவை குறித்து தகவல் பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வான்வழி தாக்குதல் ஏற்பட்டால் அரசு நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின்படி செயல்பட வேண்டும் என ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் கூறியிருக்கிறது. ரியாத் சர்வதேச விமான நிலையத்திற்கான அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தாமம், ஜெத்தா, மதீனா விமான நிலையங்களுக்கான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ள போதிலும் சில விமான சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விளையாட்டுச் செய்திகள். ரவுரேட்டோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே பெல்ஜியத்தின் ராரா சல்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் குரேஷியாவின் மரியானா டிராஸ்டிக், பிரான்சின் மரியே மட்டேல் இணையை வென்றது. மோராஸ்டரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அத்கார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அதில் கல்யாண்பூர் ஜப்பானின் ருக்கி மத்சுதா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அறிவியல் ஆராய்ச்சியின் மூலம் ஆயுர்வேதா சிகிச்சை முறையை வலுப்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். லடாக்கின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் பங்காற்ற வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டிருக்கிறார். சவுதி அரேபியாவின் மெக்கா புனித நகரத்தில் இந்தியர்களின் உதவிக்காக கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. ரவுரேட்டோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே பெல்ஜியத்தின் லாரா சல்டன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் திரைகானம் அளிக்கும் பாடல் ஒன்று.

0: கேட்ட பாடல் ஹரிஹரன் பாடியது.
1: தீனா திரைப்படத்திற்காக இதுவரை வளவர நாம் கேட்டது திரை கானம். நேரம் 7:30. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ளம் கொண்ட தனஞ்சயன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
4: நலம் நலமறிய ஆவல். புரட்டாசி மாதம் முடிந்து ஐப்பசி மாதம் தொடங்கும் வேளை. ஐப்பசினாலே அடைமழை இருக்கணும். இப்போதெல்லாம் மழை பெய்தாலே போதுமானது. அடைமழைங்க, ஆனாலும் மழை காலம், குளிரும் அடிக்கும், சளி காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் வயசுல பெரியவங்க எச்சரிக்கையா இருக்கணும். இதற்கு ஓர் அருமருந்து வில்வம். வில்வ மரத்தின் இலை, வேர், பழம், விதை அனைத்தும் மருத்துவ பயன்களை தரக்கூடியது. எல்லா இடத்துலையும் வளரும் தன்மையுடையது. இலையுதிர் மர வகை தொடர்ந்து தாக்கும் அதிக ஜுரத்தை குணப்படுத்த

0: 200 வில்வ இலைகள்ல இருந்து சாறு எடுத்து அதை மூணுல ஒரு பங்கு வர்ற மாதிரி சுண்ட காய்ச்சி அதோட கொஞ்சம் தேன் கலந்து தினமும் ரெண்டு வேளை சாப்பிட்டா போதும். இமயமலை அடிவாரத்திலிருந்து குமரி வரை நாடெங்கும் காணப்படும் மரம் வில்வ மரம். வெண்ணெய், வில்வ பழம், கொஞ்சம் சர்க்கரை கலந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா புத்தி கூர்மையாகும், தேகம் பளபளப்பாகும். வில்வ இலை மலச்சிக்கலை போக்கும், உடல் நரம்புகளை வலுப்படுத்தும். மனநோய் உள்ளவர்கள் தினமும் சில வில்வ இலைகளை மென்னு சாப்பிட்றது நல்லது.
1: தனஞ்சயன் ஐயா,
0: நீங்க வில்வ மரம் பார்த்துருக்கீங்களா? உங்க வீட்டில் இடம் இருந்தா ஒரு வில்வ கண்ணு வாங்கிட்டு வந்து வைங்க. மழை காலத்தில் பட்டுன்னு பச்சை பிடிச்சி வளர்ந்துடும். வில்வ இலைகளுக்கு நுரையீரல் சம்பந்தமான நோய்களை தீர்க்கும் மருத்துவ குணம் இருக்கு. நாள்பட்ட இருமல், சளி, நெஞ்சில் கபம் சேருதல், ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கு ஆளானவர்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 7 வில்வ இலைகளை நல்லா மென்று சாப்பிட்டா நல்ல குணம் தெரியும். வில்வ பழத்தில் புரதச்சத்து, தாது உப்புக்கள், மாவுச்சத்து, சுண்ணாம்பு, இரும்பு, கொழுப்பு சத்து எல்லாம் இருக்குதான். இது சுவையாக இருக்கும், அப்படியே சாப்பிட்லாம். வயிற்றுப்போக்கு சீதபேதிக்கு வில்வ பழம் சிறந்த மருந்து. வில்வ பழத்திலிருந்து ஜாம், பழச்சாறு, பழக்கூழ், பானங்கள், இனிப்புகள் போன்றவற்றை தயாரித்து சாப்பிடலாம். வில்வ பழ விதைகளிலிருந்து வில்வ தைலம் என்ற எண்ணெயும் தயாரிக்கலாம். காட்டு மன்னார் கோயில் பக்கத்தில் சதுர்வேதமங்கலம் என்ற கிராமத்தில் இருக்கும் உருவமழகிய நம்பி பெருமாள் கோயிலின் ஸ்தல விருட்சமாக இருக்குது வில்வ மரம். திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் விராலிமலை முருகன் கோயிலுக்கும் இதுதான் ஸ்தல விருட்சம். வில்வ மரத்தின் இலை கூட்டிலை, மூவிலை அல்லது 5 இலை கொண்டது. இதை மகாவில்வம் என்பர். கூட்டிலையின் சிறிய இலைகள் நீள்வட்டமானது, ஈட்டி வடிவமானது. மனித உடலில் உள்ள இரத்தத்தை தூய்மை செய்கிறது, சிவப்பு அணுக்களை அதிகரிக்க செய்கிறது. வயிற்றில் தோன்றும் பாதிப்புகளான அஜீர்ண கோளாறு, வாயு தொல்லையை விரைவில் அகற்றும் தன்மை கொண்டது. வில்வ பழத்தின் தோலை தலையில் ஏற்படும் வழுக்கையை அகற்ற பயன்படுத்தலாம். மறுபடியும் அந்த இடத்துல முடி வளர வாய்ப்பு இருக்கான். வில்வ பழத்தின் தோலை லேசாக தீயிலிட்டு சுட்டு வழுக்கை உள்ள இடத்துல தேய்க்கணும், பலன் தெரியும். 100 வில்வ மரத்தின் இலைகள் கொடிய தோல் நோயையும் குணப்படுத்துமா?
1: வாத்தியார் தனஞ்சயன் ஐயா,
0: மரத்தின் மகத்துவத்தை பார்த்தீங்களா? சும்மா ஒரு மரக்கன்று வைங்க, நமக்கு தேவையான பிராணவாயுவை வாரி வாரி வழங்கும்னு சொல்கிறோம். இது போன்ற மதிப்புமிக்க மரங்களை வளர்த்தால் நோய் நொடியெல்லாம் நம்மளை அண்டாமல் பார்த்துக்கலாம். ஒரு பிடி வில்வ இலைகளை தண்ணியில் 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு இலைகளை எடுத்துட்டு அந்த தண்ணியை மட்டும் குடித்தா தீராத வயிற்று வலி தீரும், உடல் நலம் பெறும். பாதி கனிந்த வில்வ பழத்தின் சதையை நல்லெண்ணெயில் 1 ஊற வச்சு உடம்புல தடவி குளிச்சா சரும நோய், உடம்பு எரிதல் ஆகியவை குணமாகும். வில்வ பழத்தை தொடர்ந்து உபயோகித்து வந்தால் சர்க்கரை வியாதியும் கட்டுக்குள் இருக்குமா? இவ்வளவு அற்புதமான மரம் வில்வ மரம். சிவபெருமானுக்கு விருப்பமான வில்வ மரத்தை வீட்டில் வளர்த்து வழிபட்டால் அவரது நண்பரான குபேரன் வீட்டுக்குள் வந்து விடுவாராம். வில்வ இலைகள் சிவனாகவும், முட்கள் சக்தியாகவும், காய்கள் குபேரனது நிதிகளாகவும் சொல்லப்படுகின்றன. ஆக வில்வ மரத்தை வீட்டில் வளர்த்தால் காசு, பணம், துட்டு வீட்டில் குவியும்னு ஒரு நம்பிக்கை. காசுன்ன உடனே என்ன கிளம்பிட்டீங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

0: இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே.
1: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய்.
2: வணக்கம், நான் நடிகர் இளவரசு பேசுறேன். 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலை மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. மெட்ராஸ் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன் ஆகி பாரதி ராஜா சாரோட கன்னட் சார்ட் அசிஸ்டண்டாக சேரும்போது பாரதி ராஜா சார் நடிப்பு சொல்லி கொடுக்குறத பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ண வரணும், நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம், திடீர்னு எங்களை அந்த டைலாக் பேச சொல்வார். என் வேலை அது இல்லை, அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதையோ அதை பார்த்தீங்களா, அதை பாடியானுவார். அப்போ நான் உடனே போய் அந்த கேரக்டராக நிற்கணும். அப்படித்தான் எனக்கு நடிப்பயிற்சி வந்துச்சு. இப்போ நான் நடிகன் ஆகணுன்றதை விட என்னை டைரக்டர் கேட்டுருவாரே அந்த இடத்துல அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நான் அதுக்கு

0: கரெக்டான.
1: கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும்.
1: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு:
0: இடைவிடாத முயற்சி, தடைபடாத வெற்றி.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய்.
1: வணக்கம், நான் நடிகர் இளவரசு பேசுறேன். 102.3 விவத பாரதி தமிழ் பண்பலை மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. மெட்ராஸ் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன் ஆகி பாரதி ராஜா சாரோட கன்னட் சார்ட் அசிஸ்டண்டாக சேரும்போது பாரதி ராஜா சார் நடிப்பு சொல்லி கொடுக்குறத பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ண வரேன், நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம், திடீர்னு எங்களை அந்த டைலாக் பேச சொல்வார். என் வேலை அது இல்லை, அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதையோ அதை பார்த்தீங்களா, அதை பாடியானுவார். அப்போ நான் உடனே போய் அந்த கேரக்டராக நிற்கணும். அப்படித்தான் எனக்கு நடிப்பயிற்சி வந்துச்சு. இப்போ நான் நடிகன் ஆகணுன்றத விட என்னை டைரக்டர் கேட்டுருவாரு அந்த இடத்துல அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நான் அதுக்கு அடாப்ட் ஆனேன்.
0: கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் பாட்டும் பயணமும். பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் ஹம்மிங் பாடல்களோடு பலம் பெற பாட்டும் பயணம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். முதல் பாடல்

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: யோசிச்சு பாருங்க, E20க்கு 15-20 years ரிசர்ச் பண்ணிருக்காங்க, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹார்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க, ARAI, SIAM, BAS மாதிரி ஆர்கனைசேஷன்ஸும் எவாலுவேட் பண்ணிருக்காங்க.
2: அப்போ ட்ரஸ்ட்வர்தி தானே?
1: எக்ஸாக்ட்லி, E20 சயின்டிஃபிக்கலி ரிசர்ச், டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் சேஃப். இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொது நலன் கருதி வெளியிடப்பட்டது.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும்.
1: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு,
2: இடைவிடாத முயற்சி தடைபடாத வெற்றி.

நேரம் 7:45. பத்தனுடி ஹம்மிங் குரலோசிகளோடு இன்றைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து மலரவிருக்கும் பாடல்

தர்ம யுத்தம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. உலாவது கொண்டிருப்பது பாட்டும் பயணமும். இதில் ஹம்மிங் குரலோசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த மலரவிருக்கும் பாடல்

0: தம்பிக்கு என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். ஹம்மிங் குரலோசை பாடல்களோடு இதுவரை வலம் வர நாம் கேட்டது
1: வணக்கம் இசை உள்ளங்களே
2: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: நேரம் 7:55. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் என்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒருத்தர் மனசுல நிம்மதி இல்லாம உட்கார்ந்திருந்தார். என்ன சார் விஷயம் அப்படின்னு விசாரிச்சேன். அகலக்கால் வச்சுட்டேன், அதுதான் அவதி போடுறேன்னார். விவரமாக சொல்லுங்கன்னே. வீடு கட்டணும்னு ஆரம்பித்தேன், வேலை பாதியிலேயே நிற்கிது, கையில் பணம் இல்லை அப்படின்னார். இது மாதிரி ஆசாமிகள் பல பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம். இவங்கெல்லாம் சுலபமாக மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. மன உளைச்சல் அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அதுக்கு அடிப்படையான சில காரணங்கள் உண்டு. அதாவது மிகையாக திட்டமிடுதல் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். நடைமுறை சாத்தியம் என்னங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எந்த திட்டத்தையும் தீட்டணும், அப்போ தான் அது சரியாக வரும். ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா? ஒரே நேரத்தில் பல்வேறு செயல்களில் ஈடுபடுறது. தொலைபேசியில் பேசிக்கிட்டே, கையில் இருக்கிற கடிதத்தை படிச்சுக்கிட்டே, எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் அப்பப்போ பதில் சொல்லிக்கிட்டு, மனசில் பல்வேறு சிந்தனைகளை அப்படியே ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறது, இதுவும் மன அழுத்தத்தை உண்டாக்குது. மூணாவது காரணம், எதுலேயும் வெற்றி மட்டும் எதிர்பார்க்குற ஒருதலைப்பட்சமான ஆர்வம். நாம் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே முடியும்.

0: அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஏதாவது ஒன்றில் தோல்வியை கண்டால் தோண்டு போயிடுறாங்க. எப்படியும் முடியலாம்ங்கிற எண்ணம் ஏற்கனவே நமக்குள்ளே இருந்துட்டுதுன்னா அந்த அவஸ்தை வராது. அதனால் அதுவும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணம். மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம், எதையும் வேகமாக செஞ்சுடணும் அப்படிங்கிற துடிப்பு. அந்த துடிப்பே மனசை அழுத்த ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு காரியத்திலையும் தாமதமோ இடையூறோ ஏற்பட்டால் அதை பொறுத்துக்கிற மனப்போக்கம் வேணும். அது இல்லாதவங்க அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. சில பேர் வேலை வேலைன்னு எந்த நேரம் பார்த்தாலும் வேலையே கதின்னு கிடப்பாங்க. பொழுதுபோக்குக்கோ உடற்பயிற்சிக்கோ குடும்பத்தில் உள்ளவங்க அல்லது நண்பர்கள் கூட கலந்துரையாடவோ கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டாங்க. இந்த சுபாவம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடுறது எப்படின்னு யோசிக்கணும். வல்லுநர்கள் இது தொடர்பாக சில யோசனைகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா, வாழ்க்கைங்கிறது பிரச்சனைகளால் பின்னப்பட்ட ஒன்று, அது எப்போவுமே முடிவடையாத ஒரு தொடர்கதை அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தில் மட்டுமே நாம் கவனம் செலுத்தணும். அடுத்தவங்க காரியத்தில் தலையிடப்படாது. எதையும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ரெண்டு. ஒன்று, நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானதா? ரெண்டாவது, நான் சொல்கிறத அவங்க கேட்குறதுக்கு ஆசைப்படுறாங்களா? நான் பேசுகிறதுக்கு அது சரியான நேரம்தானா? இதை யோசித்து பார்த்ததுக்கப்புறம் எதையும் பேச ஆரம்பிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வளைந்து போகிற சுபாவத்தை வளர்த்துக்கணும். நம்ம நேரம் வந்து விலை மதிப்பு இல்லாதது, அதை வந்து வீணாக்கப்படாது. சிரிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, முகத்தில் கொஞ்சம் புன்முறுவலாவது காட்டணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க ஏதாவது செஞ்சால் உடனே நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. தினமும் கொஞ்சம் நேரத்தை தனிமையில் செலவு பண்ணணும். மன உளைச்சல்லிருந்து விடுபடுறதுக்கு மூன்று முக்கிய வழிகள் சொல்கிறாங்க. அதை சுருக்கமாக ரெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்இடி ஆங்கில எழுத்தில். அந்த முத எழுத்து ஆர், அது என்னென்னா ரிலாக்ஸேஷன், அதாவது இடை ஓய்வு. ரெண்டாவது இ வந்து எக்ஸர்சைஸ், உடற்பயிற்சி. மூணாவது டயட், திட்டமிட்ட உணவு முறை. அதனால் தியானம், மூச்சு பயிற்சி, இதெல்லாம் வந்து இந்த இடை ஓய்வுக்கு வழிகள். எந்த வேலையையும் தொடர்ந்து செய்யக்கூடாது. எல்லார்கிட்டேயும் கலகலப்பாக பழகணும். மாதத்துக்கு ஒரு நாளாவது குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வரணும். சுலபமான உடற்பயிற்சிகளை செய்யலாம். உடற்பயிற்சிங்கிறது நமக்காக நாம் செய்கிற ஒரு நீண்டகால முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாம். அளவோடு சாப்பிட்ணும், மெதுவாக சாப்பிட்ணும். இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம். சில பேர் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது உண்டு. ஒரு குண்டு ஆசாமி சாப்பிட உட்காந்தார். முதல்ல ஒரு மாத்திரை சாப்பிட்டார். எதுக்குன்னு கேட்டோம். பசி எடுக்கிறதுக்குன்னார். சாப்பிட்டு முடித்தார். பிறகு மறுபடியும் ஒரு மாத்திரை சாப்பிட்டார். இது எதுக்குன்னு கேட்டோம். சாப்பிட்டது ஜீரணமாகிறதுக்கு அப்படின்னார்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ போரினாய்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒரு முறை தமிழ் உறவுகளுக்கு பகத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேரலுக்கும் அந்த மென்மேன மேலடியான இரவு பொழுது நேரம் 8 மணி 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. அந்த மேலடியான இரவு வேலையில் நீ கோரினால மீன்

முறை வணக்கம் சொல்லிக்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தேதான். இந்த நேரத்தில் நீ கோரினால வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சியில் கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1லையும் கேட்டு ரசிச்சிட்டிங்க. எல்லா நேர்களுக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தேதான். அப்படியே நீ நம்ம நீ கூறினால என்ன பேச போகிறோம், எது பேச போகிறோம் அப்படின்னா, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விழா காலம் அப்படின்றதே நமக்கு வந்து ஒரு கொண்டாட்டம் தான். அதான்டா கொண்டாட்டம் தான்டா விழா காலம், என்னடா நீ மேட்ச் த ஃபாலோயிங் மாரி பேசிட்டுகிறி அப்படின்றீங்களா? அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ வர இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைலாம் திங்கள் செவ்வாயில் வர்றதால சனி ஞாயிறு திங்க செவ்வாய் அப்படி இப்படி பேசி கீசி ஒரு நாள் லீவ் போட்டோம்னா வெள்ளி சனி ஞாயிறு திங்க செவ்வாய் இல்லை டயர்டாக இருக்குன்னு போதே இப்படி ஒரு நாள் அஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லாங் ஒரு காலாண்டு லீவ் மாதிரி ஒரு விடுமுறை கிடைக்குது. அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா தீபாவளி வந்துடும்,

0: மாதிரி ஒரு விடுமுறை கிடைக்குது. அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா தீபாவளி வந்துடும். தீபாவளி முடிஞ்சோடனே அப்படியே கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர்னு ஓடிட்டே இருக்கு பார்த்துங்க. பொங்கல்னு அப்படி விழாக்கள் வந்துட்டு இருக்கும்போது இந்த ஆயுத பூஜைலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளீனிங் ப்ராசஸ்லாம் நம்ம வீட்டில் வந்து அப்படியே உச்சத்தில் இருக்கும். ஒட்டடை அடிக்கிறது, அப்புறம் அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு லைன் கட்டி நிற்கும். 2 கிலோமீட்டருக்கு எத்தனை கிளீனிங் ஷாப் இருந்தாலும் மெக்கானிக் ஷெட்டில் வந்து அப்படியே வண்டிக்கு லைன் கட்டி நிற்கும். அதுக்கு வந்து ஒரு பூஜை போட்டு பட்டையை போட்டு அப்படி கிடைக்க நீங்கன்னா மணி அடித்தா தான் மனசு ஆறுதலாக இருக்கும். அப்படி வீட்டில் வந்து வீடு தொடச்சி விட்றது, அப்புறம் அதை சொன்ன மாதிரி ஒட்டடை க்ளீன் பண்ணுறது, அதில் வந்து நிறைய ஸ்வீட்ஸ் செய்கிறது. தீபாவளினா வந்து பார்த்திங்கன்னா எங்கடா செய்கிறாங்க, எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுறாங்கடா அப்படின்றீங்களா, இருந்தாலும் அதை ஆர்டர் பண்ணும்ல. அப்படி நிறைய வேலைகள் வந்து விழாக்காலங்களில் நம்ம நார்மலாக நாட்களில் இருக்கிறத விட விழாக்காலங்களில், குறிப்பாக ஆயுத பூஜை, விஜயதசமி, தீபாவளி, பொங்கல் இந்த நாள்கள்லாம் அந்த பாத்திரம்லாம் வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா மேலே இருக்கிற பித்தளை வட்டா இதெல்லாம் எடுத்து அதை சுத்தம் பண்ணி திருப்பியும் அப்படியே வச்சுருவோம். அது எதுக்குடா அப்புறம் வருஷம் வருஷம் சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னா, அதுதான் அதுதானே விழா, அப்படி தானே நடக்கணும், அதான கலாச்சாரம், அதான முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்படி நிறைய வேலைகள் இருக்கும்போது எல்லோரும் இப்போலாம் வந்து வேலையை ஷேர் பண்ணி செய்கிறோம் வீடுகளில். எல்லார் வீடுகளையும் பெரும்பாலும் வேலையை ஷேர் பண்ணி தான் செய்கிறோம். அப்படி உங்கள் வீடுகளில் விழாக்காலங்களில் செய்வோட வேலைகளில் உங்களுடைய பங்கு என்ன? நான் இந்த ஒரு வேலையை எடுத்துப்பேன்ப்பா. இப்போ வந்து முறுக்குக்கு மாவு அரைக்கிறதுக்கு என்கிட்ட கொடுத்துருவாங்க, நான் போய் நல்லா பதமாக நைஸாக அரைச்சிட்டு வந்தாலும் இதெல்லாம் முறுக்கு மாவுன்னு நீ அரைச்சிட்டு வந்திருக்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த வேலையை நான் தான் பார்ப்பேன். வீட்டில் வந்து மேலே அந்த ஒட்டடை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் அது ஏன் டிபெண்ட் பண்ணுறது, யாரும் தொடக்கூடாது, அப்படி சும்மா சுத்த பொத்தமாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு. வீட்டில் வண்டி எத்தனை வண்டி இருந்தாலும் நான் தான் எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணுவேன். இல்லை இப்படி நிறைய வேலைகள் எதனாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும், கடைக்கு போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா, இல்லை வீடு தொடச்சி நான் ஹெல்ப் பண்ணுவேன், அப்புறம் அந்த மாடியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வச்சுப்பேன் அப்படி சொல்லிட்டு விழா காலங்களில் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வேலை எடுத்து செஞ்சுட்ருப்போம் இல்லையா. ஸோ அப்படி உங்களுக்கு உங்கள் வீடுகளில் நடைபெறக்கூடிய விழாக்கால வேலைகளில் உங்களுடைய பங்கு என்ன? இந்த கொலு வைக்கிறது, அதில் பொம்மைங்களை நான் தான் அரேஞ்ச் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் நீட்டாக பண்ணாலே கண்டுபிடிச்சிருவாங்க நான் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு. அப்படி உங்கள் வீடுகளில் விழாக்காலங்களில் நடைபெறக்கூடிய வேலைகளில், வீட்டு வேலைகளில் உங்களுடைய பங்கு என்ன அப்படின்றது இந்த நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 அப்படின்ற நம்பர் இருக்கும். அப்படி இல்லாட்டி 2838-9871 என்னடா ஒரே ரைமிங்காக சொல்கிறீ அப்படின்றீங்களா, அப்படி தான் நம்பர் இருக்குது 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஒரு நாளைக்கு ஒரு நேர் காலையிலேருந்து நிறைய நிகழ்ச்சிகளில் நம்மளுடைய லிசனர்ஸ் பேசக்கூடிய நிகழ்ச்சிகளில் காலர்ஸ் பேசியிருப்பீங்க, புது நேயர்கள் புது வரவு. அதனால் ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை ஃபேஸ்புக்கில் விவத் பாரதி தமிழகம் 102.3 முகநூல் பக்கத்தில் போயிட்டு உங்களுடைய பதில்களை பதிவிடலாம். விழாக்காலங்களில் உங்கள் வீட்டில் நடைபெறக்கூடிய இல்லை செய்யக்கூடிய வேலைகளில் உங்களுடைய பங்கு கான்ட்ரிபியூஷன் என்ன அந்த வேலையில் அப்படின்றத நீங்கள் நேரத்தில் சொல்லலாம். நிகழ்ச்சியோட முதல் நேர் யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்றத கேட்டலாம். வணக்கம், விபத் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ, கும்பகோணத்துலேருந்து மீனாட்சி பேசுகிறேன் சார்.
0: கும்பகோணத்துலேருந்து மீனாட்சி, சொல்லுங்கள் மீனாட்சி. இன்னைக்கு தான் முதல் முறை பேசுகிறீங்களா? சொல்லுங்கள் மீனாட்சி. பசங்கள்ட்ட போய் மாவு அரைச்சிட்டு வர்றது நல்லா பதமா நைஸா நான் சொன்னேன்னு சொல்லு, ரைஸ் மில்லுக்காரருக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லிட்டு. வீடு கிளீன் பண்றதும் பசங்க தான், பசங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. குட் பசங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், பேசுறீங்க?
2: கோயம்பேடு ராமகிருஷ்ணன் சார்.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன் சார்.
2: எனக்கு வந்து இப்போ கடையை கிளீன் பண்ணுவேன், கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒத்துக்காது, அதனால என்ன பண்ணுவேன், தோரணம் கட்டுற வேலையை சொல்லிடுவாங்க.
0: தோரணம் கட்டுற பூஜைக்கு
2: இத பூஜை கிளீன் பண்ணி எல்லாமே ஒற்றை அடிச்சு கொஞ்சம் ஒயிட் வாஷ் பண்ணி பண்ணுவோம். அதனால
0: அந்த சூடமே ஒரு ஒரு நிமிஷம் தான் வந்து எரியும், அதுக்குள்ள என்ன ஒரு நிமிஷமா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் மித்பார் தமிழகம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: பாக்கம் பருத்தி சுமதி.
0: பாக்கம் பருத்தி ஒரு சுமதி, சொல்லுங்க சுமதி.
3: அந்த விழாக்காலங்களில் வேலைகள் சொல்லியிருக்கீங்க,
0: வீட்டு வேலைகள்ல உங்களுடைய பங்கு என்ன?
3: என்னுடைய பங்கு இந்த வீடுகள் சுத்தம் பண்றது, வீடு துடைக்கிறது, பாத்திரம் எல்லாம் கழுவி வைக்கிறது, இந்த வெளி வேலைகள் எல்லாம் நான் பாத்துருவேன். மருமக வீட்டுல சமைப்பாங்க,
4: சாப்பாட்டு விலை ஃபுல்லா

0: மூணு வேளையும் டீ போட்டு கொடுத்துருவாங்க எனக்கு, சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கும்.
1: மருமகள் பக்கத்துல இருக்காங்களா? சொல்லுங்க சொல்லுங்க.
0: பத்தாவது கூட மட அவங்களுக்கு சமையல் வேலைக்கெல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, எல்லாம் கரெக்டா செய்து வச்சிருவாங்க. எல்லா வேலையும் நான் பார்த்து கொடுத்துருவேன்.
1: ஓகே, ரொம்ப நன்றி. வெளி வேலைகள் எல்லாம் நீங்க பாத்துப்பீங்க?
0: ஆமா சார், நான் பார்த்து கொடுத்துருவேன்.
1: உள் வேலைகள் அவங்க பார்க்கணும்.
0: நானும் தான் இருக்கோம், பேர குழந்தையோட பையன் எல்லாம் வெளியில இருக்காங்க.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
0: நான் செய்து கொடுத்துருவேன்.
1: வணக்கம், வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: கும்பகோணத்துலேருந்து
1: வித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க பாபு. ஓகே, அதனால வீட்டில் இருக்க மாட்டீங்களா? சூப்பர், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. விழா காலங்களில் வீட்டு வேலைகளில் உங்களுடைய பங்கு என்ன? அதாவது பாத்திரம் க்ளீன் பண்ணுறது, மாவு அரைச்சிட்டு வர்றது, தோரணம் தாங்க அதெல்லாம் இப்போல்லாம் சும்மா அப்படியே க்ளீன் பண்ணி லைட்டாக ஒரு பொட்டு வச்சு விட்டுறது, அதுவே அப்போ இவ்வளோ பெரிய வேலையா அப்படின்ற மாதிரி இருக்குது. பாட்டு கேட்டு தோன்றது பேசலாம். ஹரிகரன் சுஜாதா அவங்களோட குரலில் பெரியண்ணா படத்துலேருந்து நிலவே நிலவே சருகே மப்பதினி பாடு, வாசன் வரிகளில் பரணி அவருடைய இசையில் வந்துட்டுருக்கு. கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: 7 மணியை 5 நிமிஷத்தை நோக்கி ஓடிட்டு இருக்க அந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கோம் நீக்கோரினால. விழா காலங்களில் வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும். அந்த விழா காலங்களில் உங்களுடைய பங்கு என்ன, அந்த வேலைகளில் நீங்கள் என்னென்ன வேலைகள்லாம் எடுத்து செய்வீங்க அப்படின்றதான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய நேரல் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போடுறீங்க, நன்றிகளோட. பிரபாகரன் பிரியதர்ஷன் சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டை தூய்மையாக்குவது முதல் விழாவிற்கு தேவையான தின்பண்டங்களை தேர்வு செய்வது வரை அனைத்தும் என் பொறுப்பு தான். சுவையிலும் சரத்திலும் திறந்ததை தேடி சரியான அளவில் எங்கெங்கே என்ன வாங்கலாம், எதாவது ஆர்டர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை சுத்தம் பண்ணுறதுலேருந்து ஆளினால் பிரபாகரன் பிரியதர்ஷன் தான். அதாவது எதை பற்றியும் தின்பண்டத்தை பற்றிலாம் வீட்டில் யோசிக்க மாட்டாங்க, எல்லாம் பிரபாகரன் பார்த்து பார்ப்பா, அவர் ஆர்டர் பண்ணிடுவார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதை எங்கே நல்லா கிடைக்கும், நல்லா ஸ்வீட்டாக அப்படி அதை வந்து நம்ம கேட்போம், எப்படி சூப்பராக இருக்கா டேஸ்ட்டாக இருக்கா எனக்கு தெரியும், எது எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைலாகை பேசினா தானே நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு அது ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தில் விழா காலங்களில் எங்கள் வீட்டின் விழா நாயகன் நான் தான் அப்படி சொல்லி பிரபாகரன் பிரியதர்ஷன் சொல்லியிருக்காரு. மாதவரம் வீரராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பலனை எதிர்பாராமல் செய்வது கடமை, ஒரு நாள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, பலனை எதிர்பார்த்து செய்வது மடமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பலன் கிடைத்தாலும் பயனடையாமல் இருப்பது வளமை, நான் கோரினால் இதுதான் என் நிலைமை. விழாவில் முக்கிய பொறுப்பாளர் நானே, அனைத்தையும் அழகுடன் அமைப்பதும் அடியேனே. போபால் மத்திய பிரதேசத்திலிருந்து ஃபேஸ்புக் வீரராக இப்போ அங்கே போயிருக்கார் போல இருக்கு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வீட்டு வேலைகள்லாம் செய்கிறதுல வந்து எதையும் பலனாக எதிர்பார்க்கக்கூடாது, பட் இருந்தாலும் எல்லா வேலையும் நான் தான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போபால் மத்திய பிரதேசத்துலேருந்து கமெண்ட் போட்டிருக்கேன் சொல்லி சொல்லியிருக்கிறாரு. நிறைய நேரம் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க, லைனில் காத்துட்ருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் வித் பார் தமிழ் ஃபார்ம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் வணக்கம்,
1: ஹலோ வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்?
1: கும்பகோணம் பக்கத்தில் சோழபுரம் ஆலூர்லேருந்து பேசுகிறேங்க.
0: பேசும் இப்போ உங்கள் பேர் சொல்லுங்கள் சார்.
1: கல்யாண சுந்தரம்.
0: கல்யாண சுந்தரம் சொல்லுங்க. கல்யாண சுந்தரம் சார்,
1: நாங்களும் வீட்டை சுத்தமாக தான் வச்சிருக்கோம் சார். வீட்டை சுத்தமாக வச்சிருக்கோம், ஆயுத பூசைக்கு எல்லாம் கழுவி எழுதி வச்சிருக்கோம். ஒரு எனக்கு ஒரு வண்டி ஒன்று வச்சிருக்கோம், ஒரு சின்ன வண்டி. அதை எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு வரத்துக்கு
0: போவேன்.
1: அதோட நல்லா நல்லபடியாக இருக்கா சார்? எனக்கு லைனே கிடைக்கல உங்களுக்கு, நான் அந்த இன்னொரு நம்பர் எனக்கு தெரிய மாட்டேங்குது ஐயா.
0: ஓகே, ரொம்ப நன்றி, சொல்றேன். வணக்கம் வீட்டு பேர் தமிழ். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க
2: சார்? நந்திபாக்கம் கோபாலகிருஷ்ணன் சார்.
0: கோபாலகிருஷ்ணன் சொல்லுங்க. கோபாலகிருஷ்ணன் சார்,
2: சார் நான் வந்து எப்பவுமே

0: எல்லாரும் அப்படிதான் சார் வச்சுப்பாங்க. ஆனா விழா காலங்கள்ல
1: மருந்து உடம்பு சரியில்ல.
2: சாப்பிடுறது
0: அந்த மாதிரி
2: வணக்கம்
3: சொல்லுங்க
0: முருகன் சார்.
3: நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ல பூஜை சாமான்லாம் வாங்கி வரோம் சார். அவ்வளவுதான்
0: போயிட்டு அதோட வந்துட்டு அமைதியா சாப்பாடு ரெடி ஆனதுக்கு அப்புறம் நாங்களே சொல்லுவோம், அப்புறம் சாப்பிடணும். சும்மா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சுலாம் கேட்க கூடாது. ஓகே நன்றி. வணக்கம்
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கம் சின்ன வளையம் வெண்ணிலா முருகபாண்டியன்.
0: வெண்ணிலா முருகபாண்டியன் சொல்லுங்க. வெண்ணிலா,
4: எங்க வீட்டுல எல்லாமே நான் தான் சார். ஆளினால் அழுகுறஜாங்கிற மாதிரி எல்லா வேலையும்
0: எல்லாம். நீங்க மத்தவங்க எல்லாம் போயிடுவாங்களா விழா வீட்டு விட்டு?
4: வீட்டுலதான் இருப்பாங்க சார், டிவி பாப்பாங்க, போன பாப்பாங்க, வேலையில மும்பரமா கவனம் செலுத்த மாட்டாங்க.
0: ஓஹோஹோ, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி?
4: நீங்க இந்த வேலை தானே, இதுதானே செய்யற, இதுதானே செய்யற அப்படிதான் சொல்லுவாங்க சார்.
0: இதெல்லாம் பார்த்தா செஞ்சு பார்த்தாதானே தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்.
4: அந்தந்த ஒரு ஒரு வேலையும் செஞ்சு பார்த்தாதான் தெரியும். ரெண்டாவது வந்து சார், யாரு அந்த வேலையை யாரு செஞ்சாலும் எனக்கு மனசுக்கு ஒத்து வராது.
0: அப்படி சொல்றீங்க.
4: நானே செஞ்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும் சார். அது
0: நீங்களா துணி துவைச்சு போட்டாதான், இல்லைன்னா கொஞ்சம் அழுக்கு தெரியுற மாதிரி இருக்கும்.
4: பாத்திரம் விளக்குனாலும் சரி, வீடு கிளீன் பண்றதுனாலும் நானே செஞ்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க ராஜேஸ்வரி. விழா காலங்கள்ல நீங்க உங்க வீட்டுல என்னென்ன வேலைகள்லாம் பங்கெடுத்து செஞ்சுப்பீங்க, உங்களுடைய பொறுப்பு என்ன? விழா ஜஸ்ட் காய்கறி கட் பண்றது. சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் மேம், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கிறாங்க. பாட்டு வந்துட்டு இருக்கு. உன்னிமேனனுடைய குரல்ல இழையன் சிறுப்பில் படத்துலேருந்து தேவாருடைய மியூசிக்கில் அனுரா உன்னிமேனன் அனுராதா ஸ்ரீராம் எங்களோட குரல்ல கே சுபாஷ் வரிகளில் தேவா இசையில கரு கரு கருப்பாயி.
5: கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி?

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு, இடைவிடாத முயற்சி தடைபடாத வெற்றி.
1: எட்டு மணி 26 ஆகிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கோம். நீ கோரினால விழா காலங்களில் உங்க வீடுகளில் வேலைகளில் உங்களுடைய பங்கு என்ன? வீட்டில் நிறைய வேலை இருக்கும், அதில் நீங்கள் என்ன பங்கு அப்படின்றதான் பேசிகிட்டு இருக்கோம். ரெண்டில் சையத் பாஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படி நம்ம கொண்டாடுறது கிடையாது, இருந்தாலும் நம்ம பஜாரில் வந்து ட்ரை கிளீனிங் ஷாப் தான் சார் வச்சுருக்கிறோம். கடைக்கு பக்கத்தில் வந்து பக்கத்தில் எதிர்கடை சைடு கடைன்னு எல்லா கடையிலையும் ஒரே பூஜை அமர்க்கலமாக

0: பொரி, ஸ்வீட் பாக்ஸு, கடலை, அது இதுன்னு இப்போலாம் என்னென்னமோ பண்ணுறாங்க சார். அது மறக்காமல் நம்மகிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க பழங்கள், ஸ்வீட் பாக்ஸ், இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஒரு வெட்டு வெட்டு அருமையாக இருக்குப்பா, அருமையாக இருக்குது அப்படி சொல்லுவோம் பாருங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி ஆயாத் பாஷா சொல்லியிருக்காரு. மயிலே பட்டாபி என்ன சொல்லியிருக்காருன்னா பார்த்தீங்களா, இன்றைக்கி நான் ஒரு லைனில் வந்தேன், இப்போ நான் கமெண்ட் போட்டிருக்கேன், அதனால் சில நேயர்கள்லாம் வந்து அடுத்தடுத்த லைனில் வராங்க சார், அதை பார்த்துங்க அப்படின்ட்டு இருக்காங்க. நேயர்களே, நம்ம எப்பயும் சொல்கிறது தான், ஒரு நேயர் ஒரு நாளைக்கு ஒரு கால ஷோவில் கண்டிப்பாக பங்கெடுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக ஃபேஸ்புக்கில் பதிவு செய்யலாம். மயிலே பட்டாபி என்ன சொல்லியிருக்காருன்னா, விழா காலங்களில் சார் நம்ம டிபார்ட்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஷாப்பிங் தான். ஏன்னு கேளுங்க, ஷாப்பிங் போகிறது அப்படின்றது போயிட்டு அதை பார்த்து வாங்கிட்டு வரும், நாலு சொன்னாங்கன்னா ரெண்டு மறந்து போயிடுது. இருந்தாலும் மறந்தாலும் ஷாப்பிங் போகிறது தான் எனக்கு போகும். ஷாப்பிங் போனால் தான் 100 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன், வரும்போது வந்து நான் 80 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் 100 ரூபாய்க்கு கணக்கு சொல்லுவோன்னா பார்த்தீங்களேன், அந்த அளவு வந்து ஷாப்பிங் போனால் தான் நமக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்குது. அதனால் அந்த ஷாப்பிங் போகிறது அப்படின்றது போயிட்டு அப்படியே ஒரு டீ, டிஃபன், காஃபி இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஷாப்பிங்காக நான் போகிறது கிடையாது, இதெல்லாம் முடிக்கிறதுக்காக ஷாப்பிங் போயிட்டு வருவேன். ஷாப்பிங் பண்ணுறது தான் விழாக்காலங்களோடைய வேலை சொல்லி பட்டாபி சொல்லியிருக்கார். மயிலேருந்து நன்னிலம் அம்பலவாணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விழாக்காலம் வந்துவிட்டால் வீட்டை தூய்மையாக்கும் முதல் தேவையான, அதாவது எது இதெல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருளோ சுத்தம் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு தேவைப்படுற பொருளை வந்து வாங்கி கொடுத்துருவோம் முதல்ல, அதான் என்னுடைய பொறுப்பு. வாங்கி கொடுத்தா தானே க்ளீன் பண்ண முடியும். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த விளக்காமல் இருக்கணும், குனிஞ்சு கூட்ட முடியல, கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சுன்னா வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. அப்படியே நின்றுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அழகாக அப்படி கூட்டுவோம் பார்த்திங்களா. ஸோ அப்படி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்குறது தான் என்னுடைய வேலை சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அப்புறமா இன்னும் நிறைய நேர்கள் நிகழ்ச்சிக்கு வந்து பாட்டு நல்லாயிருக்கு, வணக்கம், வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. வாழை சுந்தர் திருவண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்க, அனைத்து பொறுப்புகளும் நானே தான், எல்லா வேலையும் நானே ஏற்றுப்பேன், என்ன செய்யணும், வீட்டு துடைக்கணுமா துடைக்கிறேன், இப்போ பூஜை ஃபோட்டோ, சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் துடைச்சி வைக்கணுமா வைக்கிறேன், சந்தன குங்குமம் வைக்கிறேன், அப்புறம் கடைக்கு போயிட்டு வரணுமா வரேன், இப்படி சொல்லிட்டு எல்லா வேலையும் வந்து நான் தான் வீட்டில் எடுத்துகிறது செய்வேன்னு சொல்லி திருவண்ணாமலையிலேருந்து வாழை சுந்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் பன்னீர்செல்வம் வந்து இந்த சாமி படங்களுக்கு குங்குமம், பூ வைக்கிறது, பூஜை போடுறது, கிணுங்கு மணி அடிக்கிறது, பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கி வர்றது இதுதான் என்னுடைய வேலை. சி பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், வித் பாரத் தமிழகம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்
1: சார். வணக்கம் சார், அறிவியல் மாற்ற உடையார்ல முனியமுத்து பேசுறேன்.
0: முனியமுத்து சொல்லுங்க. முனியமுத்து,
1: விசேஷ நாள்ல எங்க வீட்டுக்காரங்க உங்களுக்கு கடைக்கு போயிட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி தருவேன். இந்த பெரிய பாத்திரத்தெல்லாம் இறக்கி கொடுத்து அவங்க கழுவிட்டு இருக்காங்க, எதாவது டயர்ட் ஆனாங்கன்னா சோறு ஆனாங்கன்னா போயிட்டு டீ வாங்கிட்டு வந்து தருவோம், அவ்வளவுதான். வேற ஒன்னும்
0: சோறு ஆகுறாங்களான்னு பாத்துக்கிட்டு அது ஆனாங்கன்னா அவங்களோட சேர்த்து நமக்கும் ஒரு டீ வாங்கிக்கிறது சேர்த்து. நம்ம டீ குடிக்க போறதுதான், அப்புறம் அவங்களுக்கு லைட்டா சரி வாங்கிட்டு போயிருந்து போறது. ஓகே சூப்பர். வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க?
1: கும்போண வட்டம் தாராசுரம் சமரசம்.
0: சமரசம் கண்டிப்பா சொல்லுங்க. காலையில நீங்க நிகழ்ச்சிக்கு வந்துருக்கீங்க, காலையில ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுத்தீங்க கரெக்டா? வணக்கம், கண்டிப்பாக நம்ம சொல்கிறது நீங்கள் பங்கெடுத்தது நமக்கு ரெக்கார்டு லாக்லலாம் இருக்கும், இருந்தாலும் வந்து நீங்கள் கொஞ்சம் பங்கெடுத்ததை வந்து சொல்லிட்டீங்கன்னா சிறப்பு. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: ஜெயந்தி பேசுகிறேன்.
0: ஜெயந்தி சொல்லுங்க. ஜெயந்தி மேம், வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார், நான் என்ன சார் காலையில வரல, நீங்க என்ன வரல, நீங்க எப்படி சொல்றீங்க சார்
0: சொல்லுங்க. சொல்லுங்க சமரசம் சார்.
1: தாராசுரம் சமரசம், நான் வந்தேன்னா வர மாட்டேன் சார், எனக்கு 80 வயசு ஆகுது, போய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது எனக்கு.
0: ஓகே சமரசம் சார், சொல்லுங்க உங்க கருத்தை சொல்லுங்க
1: சார். கருத்து வந்து வீட்டுல திருவிழா அப்ப கொஞ்சம் ரொம்ப வேலை இருக்கும், கொஞ்சம் வயசாச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா நானே எனக்கு உண்டான வேலையெல்லாம் சில வேலையெல்லாம் நானே எடுத்து செய்வேன்.
0: போதும் சார், நீங்க வரலாறு சொன்னாவே அதுவே அவங்களுக்கு இனிமையா இருக்கும் சார், 80 வயசுல.
1: நன்றி சார்.
0: வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.

அப்பகே ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்காங்க. பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா, புதுவானம் பிடிச்சிருக்கா பாட்டு தான். இந்த நேரத்தில் நீவருவாயான படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு. அருண்மொழி மற்றும் ஹரிணி இவங்களோட குரலை விவேக அவரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டுடுவாங்க.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய்.
1: வணக்கம், நான் நடிகர் இளவரசு பேசுறேன். 102.3 விவத பாரதி தமிழ் பண்பலை மூலமா உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. மெட்ராஸ் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன் ஆகி பாரதி ராஜேஸ்வரோட கன்னட் சார்ட் அசிஸ்டண்டா சேரும்

0: அது பாரதி ராஜா சார் நடிப்பு சொல்லி கொடுக்கறத பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம், திடீர்னு எங்களை அந்த டைலாக் பேச சொல்லுவார். என் வேலை அது இல்லை, அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதையோ அதை பார்த்தீங்களா, அதை பாடியானுவார். அப்போ நான் உடனே போய் அந்த கேரக்டராக நிற்கணும். அப்படித்தான் எனக்கு நடிப்பயிற்சி வந்துச்சு. இப்போ நான் நடிகன் ஆகணுன்றதை விட என்னை டைரக்டர் கேட்டுருவாரே அந்த இடத்துல அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நான் அதுக்கு அடாப்ட் ஆனேன்.
1: கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

7:38 ஆகிட்டு இருக்கு, பேசிகிட்டு இருக்கோம். நீ கூறினால இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற விஷயம், பண்டிகை காலங்களில் உங்கள் வீட்டில் வேலைகள், அந்த வேலைகள்லாம் உங்களுடைய பங்கு என்ன அப்படின்றத பேசிகிட்ருக்கோம். பொன்னியம்மன்மோட வண்ண கணேசன், எல்லா வேலையும் எங்கள் வீட்டில் நான் தானே செய்வேன், அதனால் இது என்ன ஒரு உரிமை தானே, கடமைக்கு செய்ய மாட்டேன் சார், நம்ம வீடு நம்ம தானே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு டயலாக முடிச்சு விட்டுருக்காரு. கலில் அகமது பொன்னேரிலேருந்து லீவு நாளில் லீவு வாங்குறதே பெரிய விஷயம் சார், ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது, அந்த லீவு நாள்லேயும் போயிட்டு வீட்டு வேலைலாம் நம்மளாலலாம் செய்ய முடியாது சார், எதாவது பிரியாணிலாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு அப்படியே குரட்டை விட்டு தூங்கிடுவோம் அப்படி சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகாக பேசிட்டு

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: PCPNDT कानून के विभिन्न प्रावधानों के तहत लिंग जांच करने और करवाने वालों को 3 से 5 साल तक की कैद और जुर्माने की सजा है। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 3 பிரம்மாண்ட கிளைகள் ஒரே நாளில் கோலாகல திறப்பு விழா. நாள் அக்டோபர் 17 காலை 10:45 மணிக்கு. இடம் வடபழனி, சேலையூர், நங்கநல்லூர். 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு 26,000 வரை உடனடி தள்ளுபடி. வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: இந்தியாவில் சுமார் 20 கோடி 2-வீலர்ஸ், 3 கோடி கார்ஸ் லாஸ்ட் 2.5 இயர்ஸா E20 தான் ரன் ஆகுது.
4: அப்ப எல்லாம் நல்லா தானே ரன் ஆகுது.
3: எக்ஸாக்ட்லி, பெரிய ப்ராப்ளம் இருந்திருந்தா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. ரூமர்ஸ் விட ஃபேக்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுங்க. இந்திய அரசின் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் பொதுநலன் கருதி வெளியிடப்பட்டது.
5: பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: 8:42 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. காட்டுப்பாக்கத்துலேருந்து ஆண்டர் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ சாமி கும்பிட்றதுலேருந்து நான் எல்லாமே நான் தான் அந்த வேலையை வந்து அந்த இடத்துல ஒரு பூஜை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, சமையல் ரெடி ஆகிடுச்சு, வாங்க ஒரு சாமியை பூஜையை போட்டுடலாம் அப்படின்னா நான் போயிட்டு கரெக்டாக அனைத்து வேலையும் வந்து செய்வேன். முக்கியமாக அந்த பலகாரம் செய்கிறதுக்கெலாம் முழுமையாக உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. கொண்டமாட்டப்பட்டி கே விஜயசேலனும், பண்டிகை காலம் வந்தாவே எனக்கு வேலை அதிகம் சார், எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. வணக்கம் வித்பார் தமிழகம், இறங்கிறது பேசுகிறீங்க.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
1: திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குளம் ஜெயராமன். ஐயா
0: சொல்லுங்க. ஜெயராமன் சார்,
1: பண்டைய காலம் சொல்லும் போது இந்த பழைய ஞாபகம் ஒண்ணு வந்துனே இருக்கு. அதாவது வந்து பண்டிகைனா பொங்கல் தான் எங்களுக்கு பெரிய முக்கியமான பண்டிகை.
0: ஓகே சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது நீங்க பேசுறது.
1: அந்த பொங்கல் காலத்துல வந்து முதல் நாள் வந்து போகி பண்டிகைன்னு வரும். அந்த போகி பண்டிகை பாத்தீங்கன்னா எங்க கிணத்தான தான் பக்கம், எங்க மூக்குனூர் அடுத்து கருப்பன் வட்டம் தான் எங்க வட்டம்.
0: ஓகே.
1: அந்த தினத்தான வந்து பொங்கல் எல்லாமே சேர்ந்து விருத்தாள் வைக்கும் போது நாங்க ரொம்ப கலேஜி இருக்கோம் அந்த இடத்துல. நான் அன்றைக்கு ஒரு நாளும் முழுசும் சுத்தம் பண்ணி நான் தான் அந்த பொங்கல் வைக்கிறது ஏற்பாடு பண்ணுவேன். ஐயா
0: சூப்பர் சூப்பர். ஆனா அந்த ஏரியாவே சுத்தம் பண்ணி நீங்க தான் பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க.
1: ஆமா ஆமா,
0: சூப்பர், ரொம்ப சூப்பரான விஷயம். வணக்கம் மித்பார் தமிழ் எஃப்எம். வணக்கம்.
2: ஹலோ சார், வில்லியாக்கம் தங்கம் சார்.
0: சொல்லுங்க தங்கம் சார்.
2: பாட்டு
0: வந்து மலபார் போலீஸ்ல இருந்து ஜெய் ஜெய ஜெயிச்சாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு ஹரிகரன் சித்ராங்களோட குரல் அறிவுமதி வரிகளை ராஜ்குமார் இசையில பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க.

0: சூப்பரான பாடல் கேட்டு முடித்தோம். 8:49 ஆகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் வந்து ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கிருஷ்ணராஜ் மேகலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா நாட்களிலுமே வீடு வாசல் மனையில் உள்ள மரங்கள் பராமரிப்பு சுத்தம் செய்தல் எல்லாமே நான் தான் பண்ணுவேன் அப்படி சொல்லி கிருஷ்ணராஜ் சொல்லியிருக்காரு. ஆமாம், அந்த மரங்கள்லாம் பராமரிப்பு வந்து அந்த சருகெல்லாம் கூட்டுறது அப்படின்றது வந்து அது ரொம்ப ரசித்து செஞ்சோம்னா அந்த நேரத்தில் ஒரு இயற்கையாக நமக்கு டைம் பாஸ் ஆகிரும். அப்படி வந்து டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற மரங்களில் சுத்தம் செய்கிறது எல்லா நாளுமே விழாக்காலங்களில் இல்லை எல்லா நாளுமே விழாக்காலங்கள் தான் மாதிரி நான் வேலை செஞ்சிட்ருப்பேன்னு சொல்லியிருக்காரு. முரளி என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன வேலை செய்கிறாங்களோ அதை சொல்லி செஞ்சுருவேன் சார், இந்த வேலை செய்ய அப்படின்னா அந்த வேலை செய்ய சொல்லுவாங்க. நீ எதுவுமே செய்ய வேணாம், சும்மா கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருந்தாலும் உட்காந்துருப்பேன். என்ன வீட்டில் செய்ய சொல்கிறாங்களோ அதை வந்து செஞ்சுருவேன். வேலை செய்யக்கூடிய இடத்துல அப்பப்போ டீலாம் கிடைக்கும், டீ கொடுப்பாங்க, அதெல்லாம் அப்படியே வச்சு குடிச்சிட்டு வேலை செஞ்சிருவேன்னு சொல்லி மாடம்பக்கம் மயன் முரளி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் நிறைய நேரம் வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க. ராஜா கணேஷ் வந்து ஒரு சூப்பரான வேலை சொல்லியிருக்காரு. அப்புறம் தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் பைபாஸ்லேருந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பண்டிகை காலத்தில் சார் என்ன பண்ணுவாங்கன்னா, துணி துவைக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது துணி துவைக்கிறது அப்படின்றது ரெண்டு துணியை அலசறதுக்குள்ள அப்பா இடுப்பு வலிக்குது அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கோம். அந்த வாஷிங் மிஷினில் அந்த டைம் செட் பண்ணுறதுக்கு பாருங்கள், அந்த டைம் செட் பண்ணுறது நான் தான், எவ்வளோ பெரிய வேலை பார்த்துங்க அப்படி சொல்லிட்டு இந்த வாஷிங் மிஷினில் கிட்டத்தட்ட நம்ம துணியை போட்டுட்டு அதை நல்லா டைம் செட் பண்ணி 45 நிமிஷத்துக்கு போட்டுட்டு திருப்பி அப்படியே இப்போலாம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வந்துருச்சு, முக்கால்வாசி அதே காய வச்சு கொடுத்துருது. அதனால் இந்த வேலையை நான் சிறப்பாக செய்வேன். ஸோ டைம் செட் பண்ணுறது எவ்வளோ கரெக்டாக டைம் செட் பண்ணணும்ல, 50 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் செட் பண்ணால் கரெக்டாக துவைக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால் அந்த டைம் செட் பண்ணுவோம் வாஷிங் மிஷின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நேரம் வணக்கம் வித் தமிழகம் இறங்குறது பேசுறீங்க.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: சூர்யா டெய்லர் சார், சைதா பேட்டை.
0: சொல்லுங்க சூர்யா சார்.
1: நான் வந்து ஒரு 30 வருஷமா ஆயுத பூஜை கும்பிட்டு வந்தேன் சார். டி நகர்ல பாத்திமா பிளாசால.
0: சரி,
1: அந்த அவங்க என்ன பண்ணாங்க, 21 இந்த கோயில் அந்த ஒரு ஜுரம் வந்ததுல, அந்த ஜுரத்துல நின்றுட்டேன். அந்த டைம்ல அவரும் இறந்துட்டாரு, அந்த அம்மாவும் இறந்து போட்டாங்க. 50 கோடி சொத்துக்காரு தான், சும்மா தான் சார் இருக்கேன் போ வீட்டுல.
0: சூப்பர் சார், ரொம்ப நன்றி, வணக்கம் வித் தமிழகம். ஓகே, அழகாக பேசிகிட்டு இருக்கீங்க. உடனே லைனில் வந்தாங்க. கொஞ்சம் ரேடியோ வலிமை தயவுசெய்து கம்மி பண்ணிட்டு பேசுங்க, நம்ம எல்லா ஷோரையும் சொல்கிறோம். அதனால் தயவுசெய்து ரேடியோ வலிமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: ஹேமலதா கள்ளக்குறிச்சிலேருந்து ஒரு வாரம் ஆகுது லைனை பிடிச்சி.
0: ஓகே, பிடிச்சிட்டீங்க, சொல்லுங்க ஹேமலதா.
2: சார், ஆபியம் தாண்டி இருக்கீங்களா? ஆபியம் தாண்டுற மாதிரி இருக்கு இந்த லைனை பிடிக்கிறது.
0: ஆபியம் தாண்டுற மாதிரி இருக்கா?
2: பச்சைக்குதிரன்
0: சொல்லுங்க.
2: எல்லா பூஜை பல

0: பண்றது எல்லாம் பண்ணும். வெளியில வேலை எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, ஏன்னா வெளியில நான் போக மாட்டேன். எல்லாம் அவங்க வாங்கிட்டு என்ன வேணுமோ லிஸ்ட குடுத்துற வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்க. வீட்டுல ஏதாவது ஹெல்ப் பண்ண சொன்னா ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையா பண்ணி வச்சுட்டு போவாங்க. நீங்க கிச்சன் பக்கமே வராதிங்கன்னு சொல்லி போடுறதுக்கு எல்லாம் நானே தான் பண்ணி ஆகணும்.
1: அதை வந்து அதை கீழே போட்டு ஊத்தி அதை நான் தொடச்சி ஒன்பத்தி ரெண்டு வேலை ஏப்பா அப்படிங்கிற மாதிரி
0: கொஞ்சம் போடணும்னா நிறைய போட்டு வச்சிருவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நாம இது பண்ணணும். அதனால அந்த என்ன போய் வாங்கிட்டு வரணுமோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளி வேலைக்கே எனக்கு வேலையே இல்லைங்க சார்.
1: ஓகே, வணக்கம். மித் பார் தமிழகம், வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம் சார்.
2: முத்துக்குமார் பேசுறேன்.
1: சொல்லுங்க முத்துக்குமார் சார்.
2: சொல்லுங்க
1: கண்டிப்பா.
2: தஞ்சாவூர் மாவட்டம்
1: சொல்லுங்க.
3: பொங்கல் தீபாவளி
1: நன்றி. சூப்பர், ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் மாலை வணக்கம், வாழ்த்துக்கள், பாட்டு நல்லா இருக்குது எல்லாம் போட்டிருக்கீங்க. அந்த நேரோட நம்ம அப்படியே அடுத்த பாட்டு ப்ளே பண்ணிட்டு நிகழ்ச்சி நிறைவு செஞ்சிடலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்கிருந்து பேசுகிறீங்க?
4: காட்டு மலை செய்தி இறுதியை விவரம் முடியும்.
1: சொல்லுங்கள் சார்.
4: டாபிக் சொல்லுங்கள் சார்.
1: டாபிக்கா? ஷோவே முடிஞ்சு போச்சு, டாபிக் கேட்குறீங்க. வணக்கம். ஓகே, அதாவது ஷோவே முடிக்க போகிறேன். இப்போ வந்து சரி லைன் கட்டிச்சு டாபிக் சொல்ல அப்படின்றாங்க. நம்ம ஷோவே முடிச்சிட்டோம். வீட்டு வேலைகளில் பண்டிகை காலங்களில் உங்களுடைய வேலை அப்படின்னு என்ன அப்படின்றத பேசிகிட்டு இருந்தோம். நடுவில் நேயர் பேசினார், சமரசம் சார் கும்பகோணத்துலேருந்து. அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாராபுரத்துலேருந்து பேசினார். சமரசம்னு கும்பகோணத்துலேருந்து ஒருத்தவங்க பேசியிருக்காங்க, அதனால் அந்த கன்ஃபியூஷன் பெற்றுச்சு. அதனால் சமரசம் சார், நீங்கள் உடனே என்னடாமல் எப்படி சொல்லிட்டானே அப்படின்றாதீங்க. இங்கேயும் ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. ஓகே சூப்பர், கால் பண்ணி பேசின எல்லாத்துக்கும் ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களும். இது நேரத்தில் விபத் பார் தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வெள்ளி எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நீ கூறினால் நீ கூறினால் நம்ம பேசிகிட்டு இருந்தது வீட்டு வேலைகளில் உங்கள் பங்கு என்னன்றது தான். யார் கூட? நான் உங்கள் நண்பன் உங்கள் இறைவன் ஆர்ஜி ஆனந்தே தான். இது விபத் பார் தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களிடமும் ஏன் டம் டம் கொண்டாட்டத்தோடு நிகழ்ச்சிக்கான நிறைவு படம் வேலை வேலை வேலை வேலை வேலை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

பழுவேட்டரையர் ஒரு வழியாக தம்மேல் விழுந்திருந்த மண்டபத்தின் கல்லையும் மரத்தையும் புரட்டி போட்டு அகற்றி விட்டார். சட்டென்று வானத்தில் வடதிசையில் தோன்றிய ஒரு விசித்திரமான நட்சத்திரம் அவருடைய கவனத்தை கவர்ந்தது. அடடா, சில நாளைக்கு முன்பு அவ்வளவு நீளமான வாலை பெற்றிருந்த தூமகேதுவா இப்போது இவ்வளவு குறுகி போயிருக்கிறது? அந்த நட்சத்திரத்தின் ஒரு முனையில் சுமார் 1 அடி நீளம் வெளிரிய புகைத்திரள் போல நீண்டிருந்தது. 10 நாளைக்கு முன்பு கூட வானத்தின் ஒரு கோணம் முழுவதும் நீண்டிருந்தவால் இப்படி குறுகிவிட்ட காரணம் என்ன? வானத்திலிருந்து பார்வையை அகற்றி சுற்றும் முற்றும்

பார்த்தார், நரிகள் இன்னும் போகவில்லை என்பதைக் கண்டார். 50 நரிகள் இருக்கும். அவற்றின் கண்கள் நெருப்பு திரணல்களைப் போல காட்டின் இருளில் ஜொலித்துக் கொண்டிருந்தன. கிழவன் எப்போது சாகப் போகிறான் என்று காத்து கொண்டிருந்தன போலும். போகட்டும், அவ்வளவு மரியாதை பழுவேட்டரையனிடம் இந்த நரிகள் காட்டுகின்றனவே. திடீரென்று வானமும் பூமியும் அந்த வனப்பிரதேசம் முழுவதும் ஒளிமயமாயின. பழுவேட்டரையரின் கண்கள்

0: ஒளி குறைந்து வந்தது. திடீரென்று அது மறைந்தே விட்டது. பழையபடி இருள் சூழ்ந்தது. இந்த அதிசயம் என்னவாயிருக்கும் என்று பழுவேட்டரையர் சிந்தித்துக் கொண்டே மீண்டும் வானத்தை நோக்கினார். குறுகிய தூமகேது சற்று முன் இருந்த இடத்தை பார்த்தார். அங்கே அதை காணவில்லை.
1: ஆஹா,
0: தூமகேதுதான் விழுந்து விட்டது. இதன் கருத்து என்ன? இதன் விளைவு என்ன? உலகத்தில் ஏதேனும் விபரீதம் நடக்கப் போவதற்கு அறிகுறிதான். ராஜ குடும்பத்தினர் யாருக்காவது விபத்து நேரிடுவதற்கு அடையாளம். வால் நட்சத்திரம் மறையும் போது அரசகுலத்தைச் சேர்ந்த யாரேனும் மரணம் அடைவார்கள். இது வெகு காலமாக மக்களிடையே பரவியிருக்கும் நம்பிக்கை. அப்படியெல்லாம் கிடையாது என்று சொல்லுவோரும் உண்டு. அதன் உண்மையும் பொய்மையும் நாளைக்கு தெரிந்துவிடும்.
2: நாளைக்கா? இல்லை இல்லை,
0: இன்றைக்கே தெரிந்து போய்விடும். அதோ கீழ்வானம் வெளுத்து விட்டது. பொழுது புலரப்போகிறது. இந்த இரவுக்குள் மூன்று இடங்களில் மூன்று விபரீத பயங்கர நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடும். அவை நடக்கும் போது விபரம் நமக்கு மட்டும் தெரியும். அவற்றை தடுக்கும் சக்தியும் நமக்குத்தான் உண்டு. தடுப்பதில் வெற்றி பெற்றால் தூமகேது விழுந்த அபசகுனத்தை கூட வெற்றி கொண்டதாகும். இல்லாவிடில்
2: அதை பற்றி எண்ணவே பழுவேட்டரையரால் முடியவில்லை. தடுத்தே ஆக வேண்டும்.
1: சோழர் குலத்தை சேர்ந்த மூவரையும் காப்பாற்றியே ஆக வேண்டும்.
0: தமது முதல் கடமை மிக முக்கியமான கடமை. ஆதித்த கரிகாலனை காப்பாற்றுவதுதான். அவனுக்கு விபத்து வந்தால் அதன் படி தன் தலையில் நேராக விழும். ஆகையால் கொள்ளிடத்தை தாண்டி கடம்பூருக்கு உடனே போய் சேர வேண்டும். அதற்கு முன்னால் குடந்தைக்குச் சென்று தஞ்சைக்கும் நாகைக்கும் எச்சரிக்கை அனுப்பிவிட்டு போவது நல்லது. பின்னர் விதிவசம் போல நடந்துவிடப் போகிறது. தாம் செய்யக்கூடியது அவ்வளவுதான். பழுவேட்டரையர் எழுந்திருக்க முயன்றார். உடம்பெல்லாம் ரணமாக வலித்தது. மரம் விழுந்திருந்த இடம் மார்பில் பொறுக்க முடியாத வேதனையை உண்டாக்கிற்று. ஒரு கால் முறிந்துவிட்டது போல தோன்றியது. தேகம் முழுவதும் பல்வேறு காயங்கள் பட்டிருந்தன. அவற்றையெல்லாம் அந்த வீரக்கிழவர் பொருட்படுத்தவில்லை. பல்லை கடித்துக் கொண்டு ஒரு பெரும் முயற்சி செய்து எழுந்து நின்றார். சுற்றுமுற்றும் பார்த்தார். நல்ல வேளையாக அவருடைய மரணத்துக்காக காத்திருந்த நரிகள் அதற்குள் ஓடிப்போய்விட்டிருந்தன. தூமகேது விழுந்தபோது உண்டான ஒளி வெள்ளத்தைக் கண்டு மிரண்டு அவை ஓடிப்போயின போலும். குடந்தை நகரம் அங்கிருந்து எந்த திசையில் இருக்கலாம் என்பதை ஒருவாறு நிர்ணயித்துக் கொண்டு புறப்பட்டார். திடமாக கால்களை ஊன்றி வைத்து நடக்கத் தொடங்கினார். வழியெல்லாம் புயல் அடித்து மரங்கள் விழுந்து கிடந்தன. பெருமழையினாலும் கொள்ளிடத்து உடைப்பினாலும் வெள்ளக்காடாயிருந்தது. இந்த இடையூறுகளையெல்லாம் சிறிதும் பொருட்படுத்தாமல் பழுவேட்டரையர் நடந்தார். உள்ளத்தின் கொந்தளிப்பு உடலின் சிலமங்களையெல்லாம் மறந்துவிடச் செய்தது. ஆனாலும் நேரம் போய்கொண்டே இருந்தது. பொழுது விடிந்து இரண்டு ஜாம நேரமான சமயத்தில் குடந்தை நகரை அவர் அணுகினார். அந்த மாநகரின் மத்திய பிரதேசத்துக்கு போக அவர் விரும்பவில்லை. அவரை இந்த கோலத்தில் பார்த்தால் ஜனங்கள் வந்து சூழ்ந்து கொள்வார்கள். என்ன ஏது என்று கேட்பார்கள். அவர் செய்ய விரும்பிய காரியத்தை துரிதமாகவும் திறமையாகவும் செய்ய முடியாமல் போய்விடும். ஆகையினால் நகரின் முனையிலேயே ஜன நெருக்கமில்லாத இடத்தில் யாரையாவது பிடித்து தஞ்சைக்கும் நாகைக்கும் ஓலை அனுப்ப வேண்டும். பிறகு ஒரு வாகனம் சம்பாதித்து கொண்டு கடம்பூருக்கு கிளம்ப வேண்டும். துர்கையம்மன் கோவிலுக்கு அருகிலுள்ள ஜோதிடர் ஞாபகம் அவருக்கு வந்தது. ஆம், அது தனிப்பட்ட பிரதேசம். அக்கம்பக்கத்தில் வேறு எந்த வீடுகளும் இல்லை. ஜோதிடர் தகுந்த மனிதர், இனிய இயல்பு படைத்த மனிதர். ராஜ குடும்பத்துக்கும் முதன் மந்திரிக்கும் வேண்டியவர். அதனால் என்ன, யாராயிருந்தாலும் இந்த காரியத்தை செய்வார்கள். ராஜ குடும்பத்துக்கு வேண்டியவராயிருப்பதால் இன்னும் ஆர்வத்துடன் செய்வார். ஆஹா, ஜோதிடருக்கு உண்மையில் ஜோதிடம் தெரியுமா? ஜோதிட சாஸ்திரத்தில் உண்மை உண்டா என்பதையும் இந்த சமயத்தில் பரிசோதித்து பார்த்து விடலாம். அம்மன் கோவிலையும் ஜோதிடர் வீட்டையும் பழுவேட்டரையர் அணுகிச் சென்றார். கோவிலுக்கு முன்னால் இருந்த நெடிய பெரிய மரம் புயலில் முறிந்து விழுந்து கிடந்தது. முதலில் அவருடைய கவனத்தை கவர்ந்தது. அடுத்தாற்போல கோவிலை அடுத்து நின்ற இரட்டை குதிரை பூட்டிய ரதத்தின் பேரில் அவருடைய பார்வை விழுந்தது. அது விசித்திரமான அமைப்புள்ள ரதம். அந்த ரதத்தின் மேற்பகுதி ஓர் ஓடத்தைப் போல அமைந்திருந்தது. வெள்ளம் வரும் காலங்களில் அவசரமாக பிரயாணம் செய்ய நேர்ந்தால் இம்மாதிரி ரதங்களை உபயோகப்படுத்துவார்கள். பெரிய நதிகளை கடக்கும் போது திடீரென்று நதியில் வெள்ளம் அதிகமாகிவிட்டால் ஓடத்தை ரதத்திலிருந்து தனியாக கழத்தி விடலாம். குதிரைகளை அவிழ்த்து விட்டால் அவை நீந்தி போய் கரையேறிவிடும். ரதத்தில் வந்தவர்கள் ஓடத்தை தள்ளி கொண்டு போய் கரை

0: பெறலாம். இத்தகைய ரதங்கள் சோழ நாட்டில் அபூர்வமாகத்தான் உண்டு. இது யாருடைய ரதமாயிருக்கும்? அரண்மனை ரதமாய் இருக்க வேண்டும், அல்லது முதன் மந்திரியின் ரதமாக இருக்க வேண்டும். இதில் வந்தவர்கள் இப்போது ஜோதிடர் வீட்டிற்குள் ஜோதிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் போலும். அவர்கள் யாராக இருக்கும்? ரத சாரதியை கேட்கலாமா? வேண்டாம் வேண்டாம், அவன் தம்மை பார்த்து மிரண்டு போனாலும் போவான். ஜோதிடர் வீட்டுக்குள் நேரே பிரவேசித்து பார்த்து விடுவதே நலம். அங்கே வந்திருப்பவர்கள் யாராயிருந்தாலும் இந்த ரதத்தை கேட்டு வாங்கி கொண்டால் கடம்பூர் திரும்பிச் செல்ல வசதியாக இருக்கும் அல்லவா? ஜோதிடர் வீட்டு வாசலுக்கு பழுவேட்டரையர் வந்தபோது உள்ளே பெண் குரல்கள் கேட்டன. கிழவருக்கு தூக்கி வாரி போட்டது. யாருடைய குரல் இது? ஏன், இளைய பிராட்டி குந்தவை குரல் போலல்லவா இருக்கிறது. அவள் எதற்காக இங்கே வந்தாள்? இந்த சமயம் பார்த்தா வர வேண்டும். ஐயோ, முதலில் இப்படி எண்ணியவர் உடனே மனதை தேர்த்தி கொண்டார். அவ்விதமானால் இளைய பிராட்டியாக இருந்தால் ரொம்பவே நல்லதாக போயிற்று. பழம் நழுவி பாலில் விழுந்தது போலாயிற்று. குந்தவை தேவியின் காதல் விஷயத்தை போட்டுவிட்டால் தம்முடைய பாரமே நீங்கியது போலாகும். அவளுடைய தந்தைக்கும் தம்பிக்கும் நிகழக்கூடிய ஆபத்தை பற்றி குறிப்பாக சொல்லிவிட்டால் பிறகு அந்த சாமர்த்தியசாலியான பெண் வேண்டிய முன்ஜாகிரதை எடுத்துக்கொள்வாள். பிறகு நாம் நிம்மதியாக திரும்பி கடம்பூருக்கு போகலாம். அங்கேயல்லவா தம்முடைய முக்கியமான கடமை இருக்கிறது. பழுவேட்டரையர் ஜோதிடர் வீட்டு வாசலில் பிரவேசித்த போது முன்னொரு தடவை நாம் பார்த்திருக்கும் அதே காவல்காரன் ஜோதிடரின் சீடன் அவரை தடுத்து நிறுத்தினான். பழுவேட்டரையர் அப்போதிருந்த கோலத்தில் அவரை அவனால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஆகையினாலே நில் என்று அதட்டும் குரலில் கூறிவிட்டு தடுத்தான். பழுவேட்டரையர் ஒருமுறை ஹூங்காரம் செய்துவிட்டு அவன் கழுத்தை பிடித்து தள்ளினார். சீடன் குட்டிக்கரணம் அடித்து கொண்டு போய் வீதியில் விழுந்தான். பழுவேட்டரையர் மத யானையைப் போல பூமி அதிர நடந்து ஜோதிடரின் வீட்டிற்குள் புகுந்தார். ஜோதிடரின் வீட்டிற்குள் பழுவேட்டரையர் பிரவேசித்த போது அங்கு உண்மையாகவே குந்தவை பிராட்டியும் வானதியும் இருந்தார்கள். ஈழத்து ராணியை பொழுது விடிந்ததும் காணாததிலிருந்து குந்தவையின் மனம் அமைதியை இழந்துவிட்டது. அதே சமயத்தில் பூங்குழலியும் காணாமற் போனது அவளுடைய கலக்கத்தை அதிகமாக்கிற்று. முதன் மந்திரி அனிருத்தரை பார்க்கச் சென்றால் அந்த சமயத்தில் அங்கே அருள்மொழி சோழனை பற்றி செய்தி வந்திருந்தது. நாகைப்பட்டினத்தில் அடித்த புயலின் காரணமாக அவன் வெளிப்பட நேர்ந்ததென்றும் திரளான மக்கள் கூடி அவனை வெற்றி முழக்கத்துடன் தஞ்சைக்கு அழைத்து வருகிறார்கள் என்றும் அறிந்தாள். குந்தவையின் பரபரப்பு எல்லையை கடந்து விட்டது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: கீழ்வானம் வெளுத்திட்டது. இப்ப தாம் இருக்கிற இடத்திலிருந்து தென்கிழக்கு திசையில குடந்தை நகரம் இருப்பதை நிர்ணயம் பண்ணிக்கிட்டார் பழுவேட்டரையர். நடந்துதான் போய் சேரணும். நேர்களே, அந்த 8 கிலோமீட்டர் தொலைவ சாதாரண நாள்ல இயல்பான வேகத்துல ஏறத்தாழ 2 மணி நேரத்துல கடந்துடலாம். கதையின் இந்த கட்டத்துல உடைப்புனால வழியெல்லாம் வெள்ளக்காடு. மண்ணியாற்றையும் அதை போல 10 மடங்கு அகலம் கொண்ட காவேரியையும் தாண்டணும். அது மட்டுமா, பெரியவருக்கு உடல் வலி, அதை விட மனக்கொந்தளிப்பு. 6 மணி நேரம் ஆயிட்டது குடந்தை மாநகர நெருங்க. அதனால என்ன, இதோ ஒரு ரதம் நிக்குது. இது போதுமே. ரெண்டியான பலம் வந்துட்டது அவருக்கு. தூமகேத்து, வால் நட்சத்திரம். தூமம் புகை, கேத்து கொடி, புகை கொடின்னு சொல்லலாம். சூரிய குடும்பத்துல ஒரு மூலையில இருக்கிற வால் நட்சத்திரங்கள் பனியாலும் தூசுகளாலும் ஆன பந்துகள். சூரியனை நோக்கி வரும்போது உருகுவதால பெரிய அளவுல இருக்கிற மாதிரி தெரியுது. எட்டி போக போக வால் குறுகிடும். இந்த குறுகல் விழுந்துட்ட மாதிரி தோண வைக்குது. காமெட், இதன் பொருள் நீண்ட முடி. கிரேக்க வேர் சொல் கோமே. ஒளியை அல்ல, பிம்பங்கள்ல ஏற்படுற பிறழ்வுகளில் ஒண்ணு கோமா. ஒளி கதிர்கள் வெவ்வேறு பகுதிகளிலே குவிவதால ஏற்படுற குறைபாடு. பிம்பம் ஒரே புள்ளியா இல்லாமல் ஒரு பக்கமா வாழை போல நீளமா காணப்படும். கோமா, வால் நட்சத்திர குறைபாடு. பிரகாசம், ஒளி, வெளிச்சம், இதெல்லாம் வெளிப்படையான அர்த்தங்கள். பிர, மிகவும், காஷ், ஒளிர்வது, வெளிப்படுவது. இது இச்சொல் பிறந்த விதம். அடிப்படையில தெளிவா புலப்படாத ஒன்ன விளக்கி காட்டுவதால் தானே விளக்குன்னு பேர் வந்தது. விபரீதம், எதிராக திரும்பி விடுவது, தலைகீழாகி விடுவது.

0: தீய விளைவு இதையெல்லாம் குறிக்கும். பரி என்பது முறையா சுற்றுவது செல்லுவது. வி என்கிற முன்னொட்டு எதிரான மாறுபட்டங்கிற பொருளை தர மாதிரி இணைஞ்சு விபரீதம் ஆயிடுது. ரத சாரதி தேரோட்டி, சாரத்தியம் தேரோட்டும் கலை. பாரத போர்ல பார்த்தன் என்கிற அர்ஜுனனுக்கு தேரோட்டியதால கிருஷ்ணன் பார்த்த சாரத்தின்னு பெயர் பெற்றார். நேமிங்கிற இயற்பெயர் கொண்ட அரசன் ஒரே நேரத்துல 10 தேர்களை இயக்கிற வல்லமை காரணமா தசரதன்னு புகழப்பட்டான். இரட்டை குதிரை பூட்டின அந்த ரதத்தை பார்த்துட்டார் பழுவேட்டரையர். உடனே கடம்பூருக்கு போகணுமே, அந்த சாரத்திய ஓட்ட சொல்லுவாரா, தானே ஓட்டிக்கிட்டு போயிடுவாரா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுக்கும் விவத் பாரதி தமிழகம் 102.3 நேரலுக்கும் அந்த மென்மையான இரவு பொழுது நேரம் 9:15 ஆகிட்டு இருக்கு. அந்த மறுபடியான இரவு வேளையில் என் இனிய பொன் நிலா வேலை மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்லுகிறது. நான் ஆர்ஜி ஆனந்தேதா. விவத் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர்எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் என்னைய புண்ணிலாவில் 1980s 90s 80s 90s வெளிவந்த படங்கள்லேருந்து பாடல்கள் எல்லா பாடல்களும் நமக்கு அப்படியே மனப்பாடமாக தெரியும். அதில் இந்த நேரத்தில் சில பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக அப்படியாகிற பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் போது இப்போல்லாம் இந்த கொஞ்சம்லாம் இப்படிலாம் இருக்கா அப்படின்றதே தெரில. கண்ணை வச்சு பார்த்திங்கன்னா அது ஒரு 500 பாட்டு இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு ஒரு 250 பாட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்ணத்தை வச்சு இருக்குது. பட்டுக்கண்ணம் பாட்டு தான் எஸ்பி பாலச்சந்திரன் பி சுஷிலா இவங்களுடைய குரலில், முத்துலிங்கம் அவரோட வரிகளில், இளையராஜா இசையில் பாடல் வந்துருக்கு. காக்கி சட்டை படத்துலேருந்து என்னென்ன பொண்ணெல்லாம் வேலை முதல் பாடுறா பாட்டு கேட்டுடுவாங்க. இந்த மாதிரி பாடுறதா இந்த நேரத்தில் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். விவத் பாரதி தமிழகம் 102.3 ல.

9:21 ஆகிட்டு இருக்கு. கேட்டுட்ருக்கோம் என் இனிய பொண்ணுலா வேலை. அந்த நேரத்துக்கு எத்தகிதமான மெரடியான மென்மையான பாடல்களை தான் கேட்டு வச்சுட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து, இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா பூக்கள் தெரியும். அந்த பூ, இந்த பூ, ரோசா பூ, செம்பருத்தி பூ, மல்லிகைப்பூ, கனகாம்பரம், டிசம்பர் பூ, ஏப்பா இப்போலாம் எத்தனை பூ இருக்குப்பா. அப்போலாம் ரோசா பூ, மிஞ்சி போனால் செம்பருத்தி பூ, அப்புறம் இப்போ ஃபேஷனாக நிறையா வீடுகளில் இந்த அரளிப்பூ அப்படின்றது தெரியுது. இந்த மாதிரி பூலாம் இருக்குது. ஆனால் தேன் பூவேன்னு ஆரம்பிக்கக்கூடிய பாட்டு பார்த்தீங்களா, பூ தேன் பூவே அப்படி தான் ஆரம்பிக்குது வரிகள். லட்சுமி பாலசுரனே மற்றும் வெஸ் ஜோனகி எங்களோட குரலில், இளையராஜா இசையில், அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துலேருந்து தேன் பூவே வா பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டுருவாங்க.

0: நெஞ்சு புட்ட. எல்லாருக்கும் வணக்கம், நான் பின்னணி பாடகி பத்மலதா. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும் நிகழ்ச்சியில நானும் கலந்துருக்கேன். ஒரு சாங் வந்து நான் செலிகாலி சூது அப்படிங்கிற பாட்டு, தெலுங்குல மணி சர்மா சாருக்கு பாடினேன். அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்த காந்தாரியாரோ என்னோட சாங் வந்து கேட்டுட்டு அவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த பாட்டு வந்து நான் கம்போஸ் பண்ணும்போது உன்னதான் மைண்ட்ல வச்சு நான் பண்ணேன், உனக்கு ஏத்த சாங் நீதான் பாடணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கேருந்து நான் ஹைதராபாத் போயிட்டேன். அங்கே அவரோட ஸ்டுடியோவில் அவர் எப்போவுமே வந்து ஸ்டுடியோ டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடியே வந்து கொடுத்துருவார், மெலடி கொடுத்துருவாரு, லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாரு. என்னோட பாடல்கள்லாம் வந்து பாடியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக கேளுங்க.
1: ஒன்பது மணி 28 நிமிஷத்தை நோக்கி விட்டுட்டு இருக்க அந்த நேரத்தில் என்னென்ன பொண்ணுலா வேலை அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு. நமக்கு வந்து இந்த பாட்டில் வந்து லைன்ஸ் வந்து ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அந்த ஹம்மிங்

வந்து அப்படி நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சிடும். ஏன்னா நம்ம பாட்டு பாடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லைன்ஸ் வந்து பாடிட்டுருக்கோன்னு வச்சிங்களேன், தெரிலன்னு வச்சிங்களேன், நான் நான் நான் அப்படின்னு போட்டு முடிச்சு விட்ருவோம். ஏன்னா நமக்கு லைன்ஸ் தெரிலனா அட்லீஸ்ட் அந்த ராகம் தெரியுதுல. அப்படி இந்த பாட்டோடைய ஹம்மிங் வந்து லாலால ஆரம்பித்து லாலாவிலேயே முடிஞ்சிடும். அப்படி ஒரு சூப்பரான ஹம்மிங்கில் அந்தி வரும் நேரம் வந்தது ஒரு கானம் பாட்டு வந்து முந்தானை முடிச்சு படத்துலேருந்து இந்த நேரத்தில் பாடல் வந்துட்டுருக்கு. லாலால ஆரம்பித்து லாலாலே முடியும். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகிங்களோட குரலில் கங்கை மரன் வரிகளில் இளையராஜா இசையில் வந்துட்டுருக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்பயுமே நமக்கு வந்து இந்த லாலாலா லீலுலுன்ட்டு லைன்ஸ் இல்லாமல் அப்படி வர்றதெல்லாம் மனசுக்குள்ளே பச்சக்குன்னு பதிஞ்சிரும். அப்படி பதிஞ்ச ஒரு பாடு தான் அந்த நேரத்தில் வந்துட்டுருக்கு. கேட்டுவாங்க.

நான் சொன்ன மாதிரி ஆஹா ஹான்னு அந்த ஹம்மிங்கை கேட்டு ஆஹால் ஆரம்பித்து ஆஹா ஹம்மிங்லேயே முடிச்சுட்ருப்போம். அந்த ஆஹாஹா வந்து நமக்கு எப்போவுமே மனசில் ஓஹோஹோன்னு பதிஞ்சிருக்கோம், கேட்டுட்ருக்கோம். என் இனிய பொன்னிலாவில் உங்கள் விருப்ப பாடல், அடுத்ததாக எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில். இந்த நேரத்தில் என் இனிய பொன்னிலாவே இந்த நேரத்துக்கு ஏற்ற 80s 90s பாடலாக தான் கிட்ட ரசிச்சிருக்கோம். வித் பார் தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வெள்ளூர் எஃப்எம் 100.4, திருப்பதி எஃப்எம் 100.1லையும் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கக்கூடிய பாட்டு வந்து அந்த பாட்டை கேட்கும்போது அப்படியே உருகி போயிடுவோம், அப்படியே நம்ம மனசு வந்து அப்படியே ரொம்ப லேசாகிடும். சில நேரங்களில் வந்து தாலாட்டு பாடல்கள் இல்லை சோக கீதங்கள் அப்படிலாம் நம்ம பிளேலிஸ்ட் வச்சுருப்போம் பார்த்தீங்களா. அப்படி இந்த பாட்டை கேட்கும்போது நமக்கு ஏன் அந்த பாட்டு கனெக்ட் ஆகுது, என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னே தெரியாது. ஆனால் எதுவும் ஒன்று பண்ணல, இந்த பாட்டை வேறு கேட்டுட்டோம்ப்பா காலையிலேருந்து இந்த பாட்டே ஓடிட்டுருக்கு. அப்போ பேசும்போது நம்ம அடுத்தவங்கள்ட்ட இந்த மாதிரி பாட்டெலாம் கேட்கும்போது கட கட கடக்கடன்னு பேசிகிட்டு இருக்கோம். எதுக்குப்பா அதெல்லாம் ஒன்றும் நமக்கு எதுக்கு சண்டை சச்சிரும், நாம் உண்டு நம்ம புழப்புண்டுன்னு இருப்போமே அப்படின்ற ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். எஸ் ஜானகி அவங்களோட குரலில், வாலி வரிகளில், இளையராஜா இசையில், எங்கேயோ கேட்ட குரல் படத்துலேருந்து தாயும் நானே இளமானி பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டுடுவாங்க.

0: தம்பி அந்த பாட்டை இன்னொரு தாட்டி கேட்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போட்டு கேட்டுக்கலாம். அப்படி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டை கேட்டு முடித்தோம். மனசு அப்படியே லேசாகி விட்டுரும், என்ன பாட்டு பாடாடாடாடா ரொம்ப நல்லாச்சு இந்த பாட்டெலாம். சரி அடுத்த பாட்டு என்ன வச்சுருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? அடுத்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக யாராவது ஒருத்தவங்க பாட்டு டெடிகேட் பண்ணால் எவ்வளோ ரசிப்போம் நாம. ஆஹா, எனக்காக ஒருத்தவங்க பாட்டு என்னையும் மதித்து டெடிகேட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. அப்படி இந்த சீனே அப்படி தான் இருக்கும். ஒரு ஹீரோ ஹீரோயின், அந்த ஹீரோக்காக ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் சிங்கர், அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பியானோ பாடல்கள் நமக்கு ஒரு பத்து பாட்டு தெரியும்ல, தென் மதுரை வைகை நதி அதெல்லாம் வரும் பார்த்திங்களா. அந்த மாதிரி பியானோ பாடல்களில் வந்து இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக வந்து டாப் த்ரீலேயே இருக்கும் நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு பாட்டை தான் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அப்படி சும்மா மெதுவாக அப்படி தட்டி கூப்பிடாமல் லைட்டாக ஒருத்தவங்க நம்மளை வந்து இப்படி கூப்பிட்டாங்கன்னா எப்படி இருக்கும், அப்படி ஒரு ஃபீல்டில் வந்து அப்படியே கண்டுபிடிச்சிருவோம். நம்ம கூப்பிட வேணாம், அந்த காற்று நம்ம மேலே பாட்டாவே யாராவது அப்படின்னு திரும்பி பார்ப்போம்ல. அந்த மாதிரி ரொம்ப மென்மையான ஒரு பாட்டு. இந்த நேரத்தில் ஜானி படுதனு என் வானிலே ஒரே வெண்ணிலா பாடலை ஜென்சி எங்களோட குரலில், கண்ணதாசன் வரிகளில், இளையராஜா இசையில் அந்த பியானோவில் அப்படியே அழகாக டிங் டிங் டிங். அப்பா சொல்லும் போதே எவ்வளோ மெலடியாக இருக்குல்ல, கேட்டுடுவாங்க.
1: Get a little bit.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய்.
1: வணக்கம், நான் நடிகர் இளவரசு பேசுறேன். 102.3 விவத பாரதி தமிழ் பண்பலை மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கிற மகிழ்ச்சி. மெட்ராஸ் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன் ஆகி பாரதி ராஜா சாரோட கண்ணன் சார் அசிஸ்டண்டாக சேரும்போது பாரதி ராஜா சார் நடிப்பு சொல்லி கொடுக்கறத பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ண வரேன், நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம், திடீர்னு எங்களை அந்த டைலாக் பேச சொல்லுவார். என் வேலை இல்லை, அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதையோ அதை பார்த்தில அதை பாடியானுவார். அப்போ நான் உடனே போய் அந்த கேரக்டராக நிற்கணும். அப்படித்தான் எனக்கு நடிப்பு பயிற்சி வந்துச்சு. இப்போ நான் நடிகன் ஆகணுன்றதை விட என்னை டைரக்டர் கேட்டுருவாரே அந்த இடத்துல அந்த வேலையை செய்யணும்னு அப்படின்னு நான் அதுக்கு அடாப்ட் ஆனேன்.
0: கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

9:41 ஆகிட்டு இருக்கு. கேட்டிருக்கோம் என் இனிய பொருளாவில் கேட்கக்கூடிய பாட்டெல்லாம் அப்படி நம்ம ரொம்ப ஸ்மூத் பண்ணிட்டு இருக்கு, ஒரு சாஃப்ட் கேரக்டர் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மோடுகளை நம்மளை தள்ளிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்த பாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாட்டுன்னா, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்மளால் பண்ண முடியுது முடியல, ஆனால் வந்து நம்ம சும்மா அப்படியே கோட்டையே கட்டுவோம், அதை வாங்கித்தரேன் இதை வாங்கித்தரேன் அதை பண்ணுறப்ப நீ மட்டும் ஊ சொல்ல அப்படி நிலாவே வாங்கி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவோம், 8வது மாடியில் ஒரு ஃப்ளாட்டை வாங்கிடுவோமான்ட்டு அப்படியே சும்மா அந்த நேரத்தில் அது சும்மா அப்போ சொன்னேன் அதெல்லாமா சீரியஸாக எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க அதோடைய தீம் என்ன அப்படின்னா, எப்பயுமே அவங்க வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கணும், ஒரு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதும் அதோடைய தீம் இல்லையா. அப்படி ஒரு தீமில் இருக்கிற பாட்டு தான் முதல் மரியாதை படத்துலேருந்து அந்த நிலாவை தான் நான் கையில் பிடிச்சேன். யாருக்காக பாட்டில் கேளுங்க, இளையராஜா சித்ரா இவங்களுடைய குரலில், வைரமுத்து வரிகளை இளையராஜா இசையில் வந்துட்டுருக்கு, கேட்டுடுவாங்க.

9:52 ஆயிட்டுருக்கு. இனி பொண்ணுலாவே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துடும். நிகழ்ச்சிக்கான நிறைவு படலாம் பாண்டி நாட்டு தங்கம் படத்திலிருந்து எஸ்பி பாலசிவனையும் மற்றும் உமாரமணன் அவங்களுடைய குரலில் கங்கை மரணம் வரைக்கும் இளையராஜா இசையில் ஏழு ஏழங்குயிலேன்னு அந்த பாட்டில் வந்து வாடாத வாழ குறுத்தேன்னு அப்படியே பார்க்கும்போது முத்து முத்தா பல்வாரிசன்னு அந்த வரிலாம் நம்ம மனசுள்ள அப்படியே பதக்குன்னு வந்து பதிஞ்சிருக்கும். அப்படியேப்பட்ட அந்த படம் தான் இது நேரத்துக்கான நிகழ்ச்சிக்கான நிறைவு படலாம் ப்ளே பண்ணிட்டு அடுத்த எங்கேயும் போயிட போகிறதுல 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இப்போ நாங்கள் ப்ளே பண்ணோம் இல்லையா பாட்டு, உங்கள் பாட்டை கேட்குறதுக்கான நேரம் தான். இன்றைக்கி நைட்டு 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் எங்கள் அழைப்பில் உங்கள் தேவையில் உங்கள் விருப்பமான பாட்டை கேட்டு ரசிக்கிறதுக்கான நேரம் தான் அந்த ஒரு மணி நேரம். இன்றைக்கி நைட்டு 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நம்ம வித்பாரி தமிழ் 102.3 நீங்கள் உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னு

வச்சிங்கன்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிற நோட் பண்ணிக்கிங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9444100023 9444100023 9444100023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு கண்டிப்பாக எந்த படத்தில் அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படி சொல்லுவாங்கள்ல, சுருக்கமாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே எங்கள் அழைப்பில் உங்கள் தேவையில் நம்ம வித்பாரி தமிழ் 102.3 எவ்வளோ பாடல் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக அவ்வளோ பாடலை ப்ளே பண்ணி கேட்டு ரசிக்கலாம். இது நேரத்துக்கு நிறைய பாடலாக வந்துட்டுருக்கு. என்னென்ன பொண்ணுலாம் வேலை நான் சொன்ன மாதிரி பாண்டி நாட்டு தங்கம் படத்துலேருந்து அந்த பாட்டை கேட்டு தொடர்ந்து அப்படியே நினைஞ்சிருங்க. வித்பாரி தமிழ் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இந்த நேரத்தில் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. என்னென்ன பொண்ணுலாவே பாட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் நண்பன் உங்களிடம் ஆர்ஜி ஆனந்தே தான். இது வித்பாரி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்கிறனர் முழுமையான அட்டம் டம் கொண்டாட்டம் முத்து முத்தா பல்வரி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விவத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மேலமரடியான இரவு பொழுது நேரம் 10:01 ஆயிட்டு இருக்கு. அந்த மரடியான இரவு வேளையில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வுனாவே உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கான நேரம் தான் இந்த 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்தில் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் உங்கள் விருப்பமான பாடலை நம்ம வித் பாரி தமிழகம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்க எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாட்டை கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிற நோட் பண்ணிக்கிங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9444100023 9444100023 9444100023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சுட்டிங்கன்னா அந்த 1 மணி நேரத்தில் எவ்வளோ பாடலாம் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக ப்ளே பண்ணுறேன். அப்புறம் நேரில் வந்து நிறைய ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க, உங்களுக்கே தெரியும். என் பாட்டு உன் பாட்டு எல்லாமே கேட்கக்கூடிய பாட்டு, ப்ளே ஆகக்கூடிய பாட்டெல்லாம் நம்ம நண்பர்களுடைய பாட்டுன்னு கேட்டுருசிங்க. நிச்சயமாக உங்களுடைய பாடலும் ஒரு நாள் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் முதல் பாடலாக விருப்பமான பாட்டாக விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மகாலட்சுமி தஞ்சாவூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து மகாலட்சுமி கேட்டிருக்க பாட்டு என்னென்னா, எப்பவுமே வந்து இந்த ஃபோனே வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தூக்கம் வந்து ரொம்ப எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அப்படியே போயிடுது. ஒரு 10 மணி 11 மணிக்கெலாம் தூங்கிட்டு இருந்தோம், இப்போ போயிடுது அது 12:30 1 மணி. அப்பயும் வந்து கடம்பட கடம்புன்னு ஒரே லீட்ஸ் தான் ஓடிட்டுருக்கு. அப்படிலாம் இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க இந்த கதையை அசைய போட்டாங்கன்னு வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அப்படியே ஒரு காமன் நேரத்தில் போதும்பா அப்படின்ற மாதிரி தூக்கம் வரும்ல. ஸோ அப்படி வந்து ஒரு தாளாட்டக்கூடிய ஒரு கதை சொல்கிற மாதிரியான பாடல் தான் நிகழ்ச்சியில் முதல் பாட்டாக விருப்பமான பாட்டாக மகாலட்சுமி தஞ்சாவூர்லேருந்து. காதலன் படத்துலேருந்து ஜெயச்சந்திரனுடைய குரலாக யாரம்மன் இசையில் கொல்லையில தென்னமரம் பாடல் வந்து விருப்பமான பாட்டாக வாலியோரோட வரிகளை விரும்பி கேட்டிருக்காங்க. விருப்பமான பாடல் முதல்ல வந்து

அப்படியே பாட்டை கேட்டு நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் அப்படியே தூங்கிறாதீங்க. அப்படி ஒரு தலாட்டுற பாட்டு தான் கேட்டு முடித்தோம். இன்னும் ஒரு மணி நேரம் உங்கள் விருப்பமான பாட்டு தான் கேட்டு ரசிக்கு போகிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அருகில் இருக்கிற சின்னவளையம் கிராமம் தான் நம்ம ஊர் அப்படின்னு சொல்லிட்டு சின்னவளையத்துலேருந்து சண்முகம் வந்து பாட்டு விரும்பி கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்க வந்து பாட்டு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீர் செய்கிறது அப்படின்றது வந்து நம்ம கல்ச்சரில் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு செய்கிறது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏதாவது ஒரு கல்யாணம் காது குத்துனா வந்து பத்திரிக்கையில் பேரை போட்டால் போதும், பேரை இல்லைனாலும் பெருந்தம்மே நான் வந்து செய்வேன்ல அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு சீமையிலே படத்தில் அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படி வந்து அந்த சொல்லுவோம்ல, சில படங்கள்லாம் வந்து அண்ணன் தங்கச்சி பாசம்னா அதெல்லாம் வந்து அந்த டாப் த்ரீ டாப் ஃபோர் அப்படி சொல்லுவாங்கள. அந்த இடத்துல வந்து கிழக்கு சீமையிலே படம் இருக்கும். அந்த பாட்டத்தில் இருந்து தான் மானுத்து மந்தையிலே பாடலை தான் விரும்பமான பாடலாக விரும்பி கேட்டிருக்காரு. யார் மனசில் சண்முகம் அவர்கள் தான் கேட்டிருக்க எல்லாத்தையும் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பிஎஸ் சசிரேகா அவங்களோட குரலில் வைரமுத்து வரிகளில் யார் மனசில் பாடல் வந்துட்டுருக்கு.

வீட்டு ஃபங்க்ஷனில் அப்படியே எடுத்துகிட்டு போன தாம்பாள தட்டெல்லாம் பந்தலுக்குள்ளே வச்ச மாதிரி ஒரு பாட்டை கேட்டு முடித்தோம். 10:11 ஆகிட்டுருக்கு. கேட்டுருக்கும் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டு வச்சுருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்டிருக்கிறாங்க சேத்பட் திருவண்ணாமலையிலேருந்து, நண்பர் நம்பர் 62 கடை ஸ்ட்ரீட் சேத்பட் திருவண்ணாமலைங்கிற இடத்துலேருந்து, திருவண்ணாமலை தான் அந்த சேத்பட் கடை ஸ்ட்ரீட்லேருந்து பாடல் கேட்டிருக்கிறார் பிரவீன். பிரவீன் கேட்டிருக்க பாட்டு வந்து பொதுவாக வந்து நம்ம கல்ச்சரில் நம்ம கலாச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழகான வார்த்தை. வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா வாங்க வாங்க வாங்க, அப்புறம் நல்லா இருக்கீங்களா, வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லா இருக்கீங்களா அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்கும் போதே நல்லா இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சிரிச்சுட்டு தானே சொல்லி ஆகணும். இல்லைன்னா என்னத்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மைல்லையே ஆரம்பிச்சிடும் அடுத்தடுத்த வார்த்தைகள். அப்படி ஒரு வார்த்தை வந்து எங்கே போனாலும் நல்லா இருப்போ, நீ நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவோம்ல நமக்கு பிடிக்காதவங்களோட, அதுதான் நம்ம கலாச்சாரம். ஸோ அந்த நல்லா இருப்போ பாடுறதான் பிரவீன் வந்து சாய பயங்காரோட மியூசிக்கில், சாய பயங்கார் திப்பு அவருடைய குரலில் பாடலாம். சாய பயங்கார் திப்பு முகிச்சவான் குரலில் விவேக் வரிகளில் விரும்பி பாடலாம் கேட்டிருக்காரு பிரவீன் அவர்களுக்காக. கேட்டிருக்க எல்லாத்துக்காகவும் நல்லா இருப்போ பாட்டு வந்துட்டுருக்கு.

ஹேர் இருக்கும் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடலை தான் கேட்டு ரசிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக விரும்பி பாடல் கேட்டிருக்காங்க பிரியதர்ஷினி பாடி சென்னையிலேருந்து. பிரியதர்ஷினி அவங்க கேட்டிருக்க பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற ஒரு பாட்டு தான். அதனால கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற பாட்டு, மற்ற பாட்டெலாம் கெமிஸ்ட்ரி இல்லையா அப்படின்னா எல்லா பாட்டிலையும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் வந்து ஒரு கணவன் மனைவி அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி எப்படி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கமர்ஷியலாக இருக்கும்ல, ஒரு சண்டை அப்புறம் ஒரு ஜாலி அப்புறம் ஒரு சிரிப்பு அப்புறம் ஒரு சென்டிமெண்ட்டு, இப்படி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசீவ் பண்ணுறது அக்செப்ட் பண்ணுறது ரிசீவ் பண்ணுறது அக்செப்ட் பண்ணுறதுன்னு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டுருங்களே. அப்படி ஒரு பாடுற நேரத்தில் கணவன் மனைவி அன்பை உறவை அழகாக பிரதிபலிக்கும் அந்த பாடலை எனக்காக போட்டு விடுங்கள்னு சொல்லிட்டு பிரியதர்ஷினி பாடலேருந்து பாடல் கேட்டுருக்கிறாங்க. எல்லாமே என் ராசாதம் படத்துலேருந்து அழகான மஞ்சப்புறா பாடல் வந்து வந்துட்டுருக்குரு. அப்படியே அந்த ஊஞ்சல் இருக்குது பார்த்திங்களா, மர ஊஞ்சல், அதில் படுத்துட்டு தாளாட்டு பாடிக்கிட்டே பாட்டு கேட்டால் இருக்கும். அப்படி ஒரு பாட்டு தான் மனமுறை வச்சு குரல்ல எம் ஜெயதேவன் வரிகளை இளையராஜா இசையில் வந்துட்டு இருக்கு, கேட்டுருவாங்க.

அப்புறம் தான் அந்த ஃபினிஷிங் டச் பார்த்தீங்களா, அந்த ஃபினிஷிங் டச்சில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓன்னு பாட்டு முடித்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த கெமிஸ்ட்ரி. 10:22 ஆகிட்டு இருக்கு, கேட்டிருக்கோம் வித் பாரத் தமிழகம் 102.3 எங்கள் அழைப்பில் உங்கள் தேவையில்ல உங்கள் விருப்பமான படம் தான் அந்த நேரத்தில் நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நம்ம இப்பயும் சொல்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் நிறைய நண்பர்கள் வந்து பாட்டு கேட்டிருக்கீங்க, இந்த நேரத்தில் ஒரு 10-11 பாட்டு ப்ளே பண்ண முடியும். அதனால் கேட்கக்கூடிய பாட்டெல்லாம் நம்ம பாட்டு நீ கேட்டு ரசிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம், உங்கள் பாடலாம் நிச்சயமாக ஒரு நாள் ப்ளே பண்ண முடியும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக விரும்பி பாடுற கேட்டிருக்காரு நண்பர் அரவிந்தன் பெரம்பலூர்லேருந்து பாடுற கேட்டிருக்காரு. அரவிந்தன் அவர் கேட்டிருக்க பாட்டு வந்து அநேகமாக ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போயிருக்கணும், ஏன்னா மதர்ஸ் டேஸுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் வைப்போம்ல, அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையேன்னு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போனால் ஒரே சென்டிமெண்ட்டாக, என்னப்பா எவ்வளோதான் உடம்பு போட்டிருந்தாலும் சாப்பிட்றதே இல்லையாடா ஏன்டா இவ்வளோ இழைச்சிட்டு அப்படின்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி ஒரு பாசத்தில் மன்னன் படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காரு. அம்மா என்றழைக்காத உயிர் இல்லையே பாடல் வந்து அப்படியே அந்த பாசத்தில் இந்த நேரத்தில் கேட்டுட்டு தூங்கணும்.

0: ஒரு பூஜைக்கு போயிட்டு வந்த ஃபீல்டில் ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 10:30 ஆகுது, இன்னும் 2 நிமிஷம் இருக்குது, 10:28 ஆகிட்டுருக்கு. ஸோ நேரத்தில் விருப்பமான பாடலை எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் கேட்டு வச்சிட்ருக்கோம். அடுத்த பாடலாக விரும்பி கேட்டிருக்காங்க. பாட்டு வந்து ஜெகநாத் கொரட்டூர் சென்னையிலேருந்தும், மகிழ்வதனி போரூர் சென்னையிலேருந்தும், ரெண்டு பேரும் சென்னையிலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. நான் ஒரே பாட்டை விருப்பமான பாடலாக கேட்டிருக்கிறாங்க. அப்படி என்ன பாட்டு கேட்டிருக்காங்களா? இப்போலாம் நம்மளுடைய கன்வர்சேஷன் எப்படி இருக்குது, பேசிக்கிறது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு. மெசேஜ் ரிப்ளை பண்ணும்போது கூட அவ்வளோதான் போடுவோம். சில நேரத்தில் எமோஜிஸ்ன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், எதனா ஒன்றுனா வந்து திருப்பி வந்து அந்த எமோஜிஸை போட்டு விட்ருவோம். அப்படி அதே ஃபில் ஆகி டேட்டா ஃபுல் ஆகிடுச்சுப்பான்னு டெலிட் பண்ணுறன்ற சுச்சுவேஷன்லாம் இருக்குது. முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா லெட்ரு எழுதுறது அப்படின்றது எவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அந்த லெட்ரு எழுதும் போது நம்ம கற்பனை அவங்க என்ன நினச்சி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கற்பனை போவோம். இப்போல்லாம் மெசேஜ் யார் இதெல்லாம் டைப் பண்ணுறது, கடை கடை கடன் பேசி எங்கே இருக்க எப்படா வருவ டப்பு டப்புன்னு சொல்கிறா, வெயிட் பண்ண முடியலன்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வாய்ஸ் மெசேஜில் தான் நம்ம அனுப்பிட்டுருப்போம். அந்த வாய்ஸ் மெசேஜ் இருக்கிற அந்த கற்பனை வந்து லெட்டர் படிக்கும்போது இருக்கிற பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பொறுமை பெல்லை அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி ஒரு லெட்டர் பாட்டு தான் அந்த நேரத்தில் மனசில் பதிஞ்ச பாட்டு. குணா படத்துலேருந்து கண்மணி அன்போடு காதலன் நான் அப்படின்னு சொல்லிட்டு மானியத்தேனேனா போட்டு நம்ம எக்ஸாமில் எழுதுவோம்ல, அது லெட்டராக எழுதி ஒரு பாட்டாக இருந்தால் எப்படி இருக்கும். குணா படத்துலேருந்து பாட்டு வந்து ஜெகநாத் கொரட்டூர் சென்னையிலேருந்தும், மகிழ்வந்தனி போரூர் சென்னையிலேருந்தும், அவங்க விரும்பி கேட்டுக்க பாட்டு. கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி குரலில் வாலிவரிகளை இளையராஜா இசையில் இந்த நேரத்தில் வந்துட்டுருக்கு. மானே தேனேன்னு மனிதர் உணர்ந்து கொள்ள, மனித காதலே அல்ல அல்ல அல்லன்னு ஒரு எக்கோவில் இந்த பாட்டை கேட்டுருவாங்க.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்லை கடிதாசி வச்சுக்கலாமா, ஆனால் கடிதமே இருக்கட்டும் படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையாக வருது. ஆனால் நான் அழுது, என் சோகம் ஒன்றை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

கேட்டுட்ருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான படத்தை தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் டு பேக்னு சொல்லி பாட்டு வந்து இப்போ ப்ளே ஆகிற பாட்டு வந்து எங்கே போக போகிறோம்னா அப்படின்னா 1950s நம்ம போக போகிறோம். இது 1950 டைம் ட்ராவலா அப்படி என்ன பாட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? ஆனால் இந்த பாட்டு இப்போ கேட்கும்போது ரொம்ப புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி ஒரு பாட்டு தான் அந்த நைட் சீனில் வந்து எப்போவுமே நம்ம நிலாவை பார்க்குறதே வந்து அழகு தான். ஏன்னா இப்போலாம் வந்து நிறைய நின்று ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நிலா எவ்வளோ அழகாக இருக்குல்ல, அது ரொம்ப வருஷமாக அழகாக தான் இருக்குது, இருந்தாலும் நிலா எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ஏன்னா நம்ம ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஆகணும்ல. அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டை வந்து ஒரு ஒரு நல்ல ரெண்டு பேர் ஒரு ஹீரோ ஹீரோயின் இருக்கிற இடத்துல அந்த நிலா வெளிச்சத்தில் புது பெண்ணின் மனதை தொட்டு போகிறவரே உங்கள் எண்ணத்தை உள்ளத்தை சொல்லிவிட்டு போங்கன்னு இப்போ ஒரு பதிலை சொல்லிட்டு போ அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக கவித்துவமாக எழுதியிருப்பாங்க. பராசக்தி படத்துலேருந்து 1952 இந்த படம் வந்திருக்கு. MS ராஜேஸ்வரி அவங்களோட குரலில், TN ராமையா நாயுடு அவருடைய வரிகளில், R சுதர்சனம் இசையில் வந்து பாட்டு வந்துட்டுருக்கு. யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா தண்டபாணி மற்றும் பாக்கியலக்ஷ்மி குடும்பத்தோடு சேர்ந்து சென்னக்குப்பம் கிராமம் KV குப்பம் தாலுக்கா வேலூர் மாவட்டத்திலிருந்து தண்டபாணி மற்றும் பாக்கியலட்சுமிக்காக இந்த நேரத்தில் புது பெண்ணின் மனதை தொட்டு போகிறவரே பாட்டு உங்கள் மனசை தொடர்றதுக்காக வந்துட்டுருக்கு.

10:40 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான படலாம் அடுத்த படலாம் விரும்பி கேட்டுருக்காங்க. சுகன்யா கும்பகோணத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஐ என் பாட்டு பிளே ஆக போதே அப்படின்னு சுகன்யா அந்த நேரத்தில் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டுட்டுருப்பாங்க. ஸோ கேட்கக்கூடிய எல்லா பாட்டுமே நம்ம நண்பர்களுடைய பாட்டு தான். சுகன்யா அவங்க கேட்டிருக்க பாட்டு வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் மெலடி. நீ கேட்குற பாட்டெல்லாம் ஒரே சாஃப்ட் மெலடியாக இருந்துட்டு இருக்கு. சாஃப்ட் கேரக்டர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கேரக்டர் பாட்டு தான். ஷாஜகான் படத்துலேருந்து ஏதாவது கவிதைலாம் எழுதி கொடுக்க சொன்னாங்கன்னா இந்த பாட்டிலேருந்து ஒரு ரெண்டு வரியை சுட்டு நம்ம எழுதி கொடுத்துடலாம் அப்படி ஒரு பாட்டு தான். மின்னலை பிடித்து மின்னலை பிடித்து பாடல் வந்து உன்னிமேனன் குரலில், வைரமுத்து வரிகளில், மணிஷர்மா இசையில், சுகன்யா விரும்பி கேட்டிருக்காங்க. கும்பகோணத்துலேருந்து அவங்களுக்கு அமைக்க கேட்டிருக்க எல்லாத்துக்கும் அந்த நேரத்தில் மின்னலை பிடித்து பாடல் இருந்துச்சு.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாட்டில் அடுத்த பாடலாக விரும்பி கேட்டிருக்காங்க. மணிகண்டன் தெற்கு கருங்குளம் நெல்லை மாவட்டத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காரு. மணிகண்டன் அவர் கேட்டிருக்க பாட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த பெஞ்சில் வந்து நிறைய பாடல்கள் வந்து தாளம் போட்டு ரசித்து கேட்போம், அப்படி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டுடைய தாளம். பச்சை மலை பூவு, ஆஹா, சூப்பராக இருக்கிற தாளம். அப்படின்னா இந்த மாதிரி பாட்டெலாம் கேட்கும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தாளம் வந்துடும். அப்படி பெஞ்சில் தாளம் போட்டு ரசிக்கிற ஒரு பாடல் தான், ரொம்ப சூப்பரான பாடலாக. அந்த பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் வந்து ஊஞ்சல் செஞ்சு அப்படி ஆடுவாங்க பார்த்திங்களா, அதில் நம்மள நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கும், நம்ம வீட்லேயும் இப்படி ஒரு மரத்தில் ஊஞ்சல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோவா பிளான் மாதிரி அது செய்யணும் செய்யலை அப்படின்றது வேறு, பட் இருந்தாலும் அப்படி ஒரு செஞ்சு ஒரு ஊஞ்சல்லாம் வைக்கணுன்ற ஆசை நம்மளை நிறைய பேர்த்து இருக்கும். அப்படி ஒரு பாடல் தான் பச்சைமலை பூவு. கிழக்கு வாசல் படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், ஆர் வி உதயகுமார் வரிகளில், இளையராஜா இசையில் பச்சைமலை பூவு வந்துட்டுருக்கு. மணிகண்டன் அவர்களுக்காகவும் கேட்டிருக்கலாத்துக்காகவும்
1: பச்சைமலை பூவு நீ உச்சி மலத்தேன்.

பாடுத பாட்டா மௌனம் சம்மதம் படத்திலிருந்து மா திவ்யா திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. திவ்யா கேட்டிருக்க பாட்டு கல்யாண தேனிலா காய்ச்சாத பால் நிலாலு. பல தாட்டி நீங்கள் யூடியூப்ஸ்லாம் பார்த்துப்பீங்க, லா லா லா லா லான்னு அந்த பாட்டு முடியும். அப்படி ஒரு தாளாட்டு பாட்டு தான் திவ்யா அவர்களுக்காக கேட்டிருக்கலாத்துக்கும் பாட்டு.

நிகழ்ச்சியோட நிறைவு போது இங்கே வந்துடும். 10:56 ஆகிட்டுருக்கு. நிறைவு பாடலாக ராஜஸ்ரீ பாடல் கேட்டிருக்காங்க. கும்பகோணத்துலேருந்து விடுதலை படத்துலேருந்து காட்டுமொழி பாடல் தான் நிகழ்ச்சிக்கான நிறைவு பாடலாம். இளையராஜாவோட இசையில், இளையராஜா அனன்யாபட்டி உங்களுடைய குரலில், இளையராஜா வரிகளில் பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு இன்னும் நிறைய நேர்கள் வந்து பாட்டு விருப்பமான பாடலாக கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லோரும் பாடலும் இந்த நேரத்தில் ப்ளே பண்ண முடியல. பாடல்கள் ரெக்வஸ்ட் பண்ண வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்தா வுத் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு வச்சிட்டு எல்லா நல்லவனங்களுக்கும் நன்றிகளோட அந்த நேரத்தில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேவையில் உங்கள் விருப்பமான பாடலை ப்ளே பண்ணியிருந்தது. நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜி ஆனந்த் தான். மீண்டும் உங்களெல்லாம் இன்னொரு நல்ல நாள் நல்ல சந்தர்ப்பத்தில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை ஸ்டேட்டியூண்டாக கேட்டுருங்க. வுத் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3 மனங்கள் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா இவங்களுடைய குரலில் இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

சின்ன மாப்பிள்ளை படத்திலிருந்து மனோ சொர்ணலதா இவங்களுடைய வாய்ஸில் வாலி வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டோம். நேரம் 11:11 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில் வாலி அவர்களுடைய வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

நேரம் 11:22 ஆயிட்டிருக்கு. மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். மனோ, இஸ்ரத் அண்ட் சிற்பி இவங்களுடைய வாய்ஸில், பழனி பாரதி வரிகளில் சிற்பி அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து. மனோ, மின்மினி இவங்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

அன்பு சின்னம் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா இவங்களுடைய வாய்ஸில், வாலி வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக அமைதி படை திரைப்படத்திலிருந்து மனோ சொர்ணலதா இவங்களுடைய வாய்ஸில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

ஆவதெல்லாம் பின்னாலே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:47 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் சின்னவர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். மனோ சித்ரா இவங்களுடைய குரலில், கங்கை அமரன் அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இந்த சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குறேன்?

0: மந்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வே?
0: சொன்னத்தை செய்வேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4:10. நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் திருப்புலிவனம் இ உத்திரகுமரன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்கலாம். மேடவாக்கம் ஆர் குமாரவேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது நட தனுமனிஷம் என்று தொடங்கும் சித்தரஞ்சனி ராகம் ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பையூர் எம் பார்த்தசாரதி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: பள்ளிகொண்டா ஆர் ராமதாஸ் அவர்கள் தவில்.
0: சாரசமுகி ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ராகம் கௌடமல்ஹார், ரூபகதாளம்.

நேரம் 4:25. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது. சடநந்த தாண்டவம் என்று தொடங்கும் அச்சுததாசர் இயற்றியது பகுதாரி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:38. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது. அடமோடி கலதே என்று தொடங்கும் தியாகராஜர் இயற்றியது சாருகேசி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 4:59. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் திருப்புலிவனம் இ உத்திரகுமரன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டோம். மேடவாக்கம் ஆர். குமாரவேல் அவர்கள் தவில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது சியாமலா சிவராமன் அவர்களின் குரலில்.

நேரம் 5:24. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது வாணி ஜெயராம் அவர்களின் குரலில்.